சிறியவனா இருந்தாலும் உன்னை பலத்த ஜாதியாக்க உன் தேவனால் கூடும். இதை நான் நம்ப வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த ஒருவனையும் எவன் ஒருவனையும் யார் ஒருவனையும்

0: ஆறாவது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 26:15.
1: இந்த ஜாதியை பெருக பண்ணினீர்,
0: நீர் மகிமைப்பட்டீர்.
1: தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர்.
0: ஏன் ஆண்டவர் இப்படி செய்றீங்கன்னா, இவர்கள் பெருகணும். எல்லையை தள்ளி வைப்பது என்பது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனையை, நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற, நாம் வளராதபடி, நாம் பெருகாதபடி எந்தெந்த காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, நாம் வளரும்படி, நாம் பெருகும்படி அவைகளை தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தள்ளி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாக கேட்கணும். இன்னைக்கு நான் சொன்னேன் அல்லவா, நான் தியானித்தது வேற, ஆனால் நான் எழுதும் போது நான் தியானித்தவைகளை டைரியில் எழுதுவது வழக்கம். நல்லா தியானிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத வைப்பார் ஆண்டவர். ஒரு வாரம் தியானித்தது ஆமீன் இன்னொரு கிருபையை விருதாவாக்காதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை தான் செய்தியாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் தியானித்து கொண்டிருந்தேன். நேற்று ஜெபத்தை முடிச்சுட்டு எழுத உட்காரும் போது ஆண்டவர் வேற எழுத வைத்தார். எனவே இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர விரும்புகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர என் தேவனால் கூடும். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பெருக பண்ண விடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லைகளை அவர் தள்ளி வைக்கிறார். எப்படி தள்ளி வைக்கிறாரா? நெடுந்தூரத்தில் தள்ளி வைக்கிறார். தேவ பிள்ளைகள் வளராதபடி பெருகாதபடி தடையா நிற்கிற எந்த காரியமானாலும் சரி, தேவன் இடைபடும் போது அவற்றை தேவன் அப்புறப்படுத்துவார். உன்னை நெருக்கி கொண்டிருப்பது சத்துருவாயிருப்பான், ஆனால் அவன் உன்னை பெருக பண்ண உன் சத்துருவை உன்னை விட்டு தூரமாய் விலக்குவார். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஏசாயா 41 ஒரு வசனம் இருக்கிறது, உன்னோடு போராடினவர்களை ஆமென் தேடியும் காணாதிருப்பாய். இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றால் அது இஸ்ரவேலரை மாத்திரம் குறித்தது. தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டபடியினாலே நமக்கு தெரியும், தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது யாரு தெரியுமா? நானும் நீங்களும். எப்படி வரவழைக்கப்பட்டோம் தெரியுமா? குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் வரவழைக்கப்பட்டோம். அப்படி என்றால் அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரிதான வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும், எனக்கும் என் பிள்ளைக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருவை தள்ளி தூரமாய் கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் நேற்று வரை இந்த பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. நேற்று வரை பாருங்க, அநேகருக்கு ஆமென் இந்த முள்ளை போல சிலர் இருப்பாங்க வாழ்க்கையில சுத்தி. இந்த முள்ளை குறித்த விதையை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முட்களில் விழுந்த விதை அது வளரும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது வளரும் போது இது நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியின் அடையாளம் சுற்றிலும் இருக்கிற நெருக்கம். ஆமென். சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை, வளர்றது தான் பிடிக்காது சத்ருவுக்கு, வளர்றது தான் பிடிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், இந்த ஜாதியை நான் பெருக பண்ணும்படி இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நான் தூரத்தில் தள்ளி வைப்பேன். ஆமென். யார் இந்த ஜாதி? யார் இந்த கூட்டம்? இந்த ஜாதி, இந்த ஜாதின்னு அது எந்த ஜாதி? இந்த கூட்டத்தார் யார்? இந்த கூட்டத்தாரை குறித்து அவன் வேதம் என்ன சொல்லுகிறது? 13வது வசனத்தை வாசியுங்கள்.
1: எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள்.
0: அடுத்த வார்த்தை இனி. எல்லாரும் சொல்லுங்க இனி, சத்தமா சொல்லுங்க இனி.
1: உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம்.
0: அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவர்களை நான் பெருக பண்ணுவேன், இவர்களை நான் பெருக பண்ணுவேன். இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதை நான் நெடுந்தூரத்திலே தள்ளி வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிறவர்களை தேவன் பெருக பண்ணுகிறார். அவரை மாத்திரம் சார்ந்திருப்ப

0: என்பது என்ன? அவரை மாத்திரம் சார்ந்திருப்பது என்பது அவரை முழுமையா நம்பி அவர் சொல்றத நம்பிக்கையோட செய்யறது. இப்ப நம்ம பேங்க்ல ஒரு லோனுக்காக ட்ரை பண்றோம், அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை போய் பார்க்கறோம், ஒரு காரியம் நடக்கல. ஆனா ஒரு லோன் நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கு. அப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க சொல்றாங்க, இன்னார போய் பாருங்க, அவங்களுக்கு அங்க பேங்க்ல நல்ல பிடி இருக்கு, நீங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா அவங்க இடைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நம்ம நேரம் அவங்க கிட்ட போறோம், கிடைக்குமான் இல்லை, இவர் இடைப்பட்டா கிடைக்கும் அந்த நம்பிக்கையில போறோம், போய் பேசுறோம். அவர் சொல்றார், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அந்த ஒரு வார்த்தை நம்மை முழுமையா அவர் மேல, கிடைக்காதுங்கிற அந்த ஒரு சோர்வுல இருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை, அப்படி கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அஞ்சாவது மாடிக்கு லிப்ட்ல சர்னு வர்றது மாதிரி கிடைக்காதுங்கிற நிலையிலிருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கைக்கு ஸ்பீடா வந்துட்டு. இப்போ அடுத்த வார்த்தை அவர் சொல்றார், நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, இதை இதை இப்படி கொண்டு வாங்க. நம்ம அதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன், ஆனால் எனக்கு லோன் வாங்கி தரணும்னு சொன்னா நமக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு கிடைக்கும், இவர் இடைப்பட்டா கிடைக்கும். உடனே அவர் சொல்லுவார், நீங்க இதை இதை கொண்டு வாங்க, நான் போய் பேசிக்கிறேன். நாம் என்ன செய்வோம், அவர் என்ன கேட்டாரோ அதை அவரிடத்துல கொண்டு கொடுக்க பிரயாசப்படுவோம். இதுதான் சார்ந்திருக்கிறவங்க. சார்ந்திருக்கிறேன் சார்ந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தையை நம்பி அவர் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில செய்யறது. நான் இதை செஞ்சு நான் இந்த காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தா இவர் பேசுவார், இவர் பேசுனா எனக்கு லோன் கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மேனேஜர் மேல இருக்காது, அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் மேல இருக்காது. என்னுடைய ஃபோக்கஸ் முழுவதுமா எனக்காக ஒருத்தர் பேச போறாரு தெரியுமா, அவர் தான். நான் ஃபோன் பண்ண அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், நான் அவரை போய் தான் விசிட் பண்ணுவேன், அவரை போய் தான் பார்ப்பேன். இன்னார் எனக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இடைப்பட்டுறேன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சிந்தையில ஃபுல் அவர் மட்டும் தான் வருவார். ஓகே, அவர் என்ன பேசினார், இன்னைக்கு அவருக்கு ஃபோன் கால் வந்ததும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதே போல இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளை சார்ந்திருக்கிற ஒரு கண்மலை உண்டு, அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, எத்தனையோ காரியங்களை சார்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை தான் இதுவரை பார்த்திருக்கிறோமே தவிர பெருக்கத்தை பார்க்கவில்லை. நம் உறவுகளை சார்ந்தது உண்டு, ஆமென். நண்பர்களை சார்ந்ததுண்டு, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பணத்தை பல நேரத்தில் சார்ந்ததுண்டு, நம்முடைய குடும்பத்தை சார்ந்ததுண்டு, ஹல்லேலூயா. நம்முடைய வேலையை சார்ந்ததுண்டு, நம்ம அறியாமலே இது இருக்குல்ல பரவாயில்ல, இது இருக்குல்ல பார்த்துக்கலாம். இப்படி சார்ந்திருந்து சார்ந்திருந்து ஒவ்வொன்னையா சார்ந்திருந்து இதுவரை நமக்கு என்ன கிடைச்சுன்னு திரும்பி பார்த்தா பெருக்கமா நெருக்கமா. சோ இந்த நெருக்கத்தில் இருக்கிறவனுடைய அர்ப்பணிப்பு தான் என்ன தெரியுமா, இனி இனி. எத்தனை கால ஆண்டு வரை இந்த நெருக்கம், பைபிள் இருக்கு கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள், உலகத்தை மனிதனை டிபெண்ட் பண்ணி இருக்க இருக்க இருக்க திரும்பி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில உண்டானது என்ன, தேவனை சார்ந்திருக்கும் போது தேவனை சார்ந்திருக்கிறவன் நெருக்கப்படுவதை தேவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். இதுதான் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினது. அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, யார் அதை காணாது இருக்கிறார்கள், அவரை சார்ந்து இருக்கிறவங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு
1: வெட்கப்படுவார்கள்.
0: உம்முடைய ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு, நான் போன வாரம் இங்க சொன்ன சண்டே சொன்னா ஃப்ரைடே சொன்னான்னு தெரியல, அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார்னா போராடுற சத்ரு இல்லாமலே போயிடுவான். பார்வன் கட்டளை எடுக்கிறான், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் தண்ணியில தூக்கி போடுன்னு. எத்தனை குழந்தைங்க நைல் நதியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க, மோசே மட்டும் காக்கப்பட்டிருக்கிறான், வேற காக்கப்பட்டதாக செய்தி இல்லை. எத்தனை குழந்தைங்க, மோசே வளர்ந்து 80 வருஷம் கழிச்சு, 80 வருடம் கழித்து இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. ஆனா தேவன் ஒன்றையும் மறக்கவில்லை. அன்னைக்கு குழந்தைகளை தண்ணியில தூக்கி கொல்ல வைத்த பார்வோனின் சேனையும் சமுத்திரத்துல கொண்டு வரார், செங்கடல் பக்கத்துல கொண்டு வரார். எனக்கு ஆச்சரியம், பல நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. ஆல்ரெடி அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க, தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் நடுவில் நின்று அவங்கள கிட்ட வராதபடிக்கு தடுத்துட்டாரு. இவங்க செங்கடலை தாண்டி போய் செங்கடலை மூடிட்டு அதுக்கப்புறம் விட்டுருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இல்லை செங்கடலை தாண்டி வர முடியாது, அப்படி விட வேண்டியதானே விடலை. இவங்களுக்கு வே ஓபன் ஆகி இவங்க அடுத்த கரையில் கால் எடுத்து வச்சதும் அவங்கள வர வச்சிட்டார். ஏன் வர வைக்கிறார்? தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அடிக்கிறவ. அன்னைக்கு பிள்ளையில எந்த தண்ணியில தூக்கி போட்டு கொல்ல வைத்தியோ, தண்ணியிலையா பிள்ளைய தூக்கி போட்டு சாகடிக்க பாக்குறே பார்வோனே, உன் சேனை அனைத்தையும் இதே தண்ணீர்ல மூழ்கடிச்சு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் அப்படி பண்றேன்னு அதன் அர்த்தம் என்ன? நான் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை என்று அர்த்தம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க கொல்லணும், அப்படி பிறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைய நைல் நதியில தண்ணியில போட்டு கொள்ளு. எத்தனை குழந்தைங்க தண்ணியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க, தேவன் மைண்ட்ல வச்சிருந்தார் தமது ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர். எனவே என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு நெருக்கத்திற்கும் பதில் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹாலலூயா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, வைராக்கியம் கொண்டு அவருடைய அக்கினி சத்துருக்களை பட்சிக்கும் எல்லையை தள்ளி வைக்கிறார். யார் வாழ்க்கையில் இதை செய்வார்? அவரை மட்டும். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 நாளாகவும் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை
1: வாசிக்கிறேன்.
0: ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: பலமுள்ளவனுக்காகிலும்
0: பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது, உமக்கு லேசான காரியம்.
1: எங்கள்
0: தேவனாகிய கர்த்தாவே
1: எங்களுக்கு துணை நில்லும்,
0: எங்களுக்கு துணை நில்லும்.
1: உம்மை சார்ந்து,
0: உம்மை சார்ந்து
1: உம்முடைய நாமத்தில்,
0: உம்முடைய நாமத்தில்
1: ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: நீர் எங்கள் தேவன்,
0: நீர் எங்கள் தேவன்.
1: மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே,
0: மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. எத்தியோப்பியன் சேரா 10 லட்சம் பேரோடு கூட வருகிறான். இன்னும் திரளான கூட்டத்தோடு ஆசாவுக்கு, யூதாவின் ராஜாவாகி ஆசாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இப்பொழுது ஆசாவும் போய் தன்னுடைய சேனையோடு நிற்கிறான். நிற்கும் போது அவன் தன்னை சார்ந்தோ, தன் ஸ்தானத்தை சார்ந்தோ, தனக்கு பின்னாக இருக்கிற சேனையை சார்ந்தோ நிக்கல. அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? இந்த பிரச்சனை நான் எதை மனசுல வச்சு ஃபேஸ் பண்றேன் தெரியுமா? நான் உம்மை சார்ந்து. தேவனை சார்ந்து இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன, அல்லது தேவனை சார்ந்து இருக்கிறவனிடத்தில் வெளிப்படுகிற காரியம் என்ன? இந்த ஆசாவின் சரித்திரத்தின் ஆரம்ப பகுதியை பார்க்கும் போது தெரியும், அபியாவுக்கு பிற்பாடு ஆசா அந்த ஸ்தானத்தில் வருகிறான். அபியா என்பவன் ஆசாவுடைய தகப்பனார். யூதாவுக்கு ராஜாவா இருந்தவன், அவன் மரித்த பிறகு இந்த ஆசா அவன் ஸ்தானத்திலே வருகிறான். வரும்போது அவன் என்ன செய்கிறான்? 2வது வசனத்தை
1: வாசியுங்கள்.
0: பார்வைக்கு
1: நன்மையும் செம்மையுமானதை
0: செய்தான். தேவனை சார்ந்திருக்கிறவன் அவங்களுக்கு ஃபேவரானது, அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேவரை சம்பாதிக்க, இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே திருப்பி வரேன் புரியறதுக்கு. இப்ப ஒருத்தங்க சொல்றாங்க, ஏ நீங்க டைரக்டாலாம் போனா உங்களுக்கு லோன் கிடைக்காது, இன்னார போய் பாருங்க. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க மனசு வச்சாங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லும் போது நாம அவங்கள சும்மாவா பார்க்க போவோம்? சும்மாவா பார்க்க போவோம்? இல்ல, நாம அவங்கள விசிட் பண்ணது மாதிரி முதல்ல பார்க்க போவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கும்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா அதை ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு பேங்க்ல எப்படி இருக்கீங்க, எடுத்ததும் எங்களுக்கு லோனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு இது பிடிக்குது. இப்போ நாகர்கோவில் ஃபேவரேட்னா சிப்ஸ் இல்லை. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க போனோம்னா நாகர்கோவிலேருந்து என்ன வாங்கிட்டு போடலாம், ஆய் அவர் நாகர்கோவில் வந்தால் என்ன வாங்குவார், அவர் நாகர்கோவிலில் வந்தால் சிப்ஸ் வாங்கிட்டு போவார், இங்கேருந்து ஒரு 2 கிலோ சிப்ஸே வாங்கிட்டு போவோம் அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ அவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டு. ஆசா ஏன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான் தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆரம்பம் முதலே அவன் தன் ஸ்தானத்தையோ தன்னுடைய சேனையோ ஒன்றையும் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், நான் சார்ந்திருக்கிறேன் சார்ந்திருக்கிறவன் என்று சொல்லுவதல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க, அவருக்கு அவருக்கு அவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தக்கதாய் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் செம்மையுமானதை நடப்பித்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு நாம் நம்மை ஜீவ பலியாய் கொடுப்பது தான் அவருக்கு கொடுக்கிற உகந்த காணிக்கை, அதுதான் ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. நாம் கொடுக்கிற பணமோ பொருளோ அல்ல, ஆமாம் நாம் நம்மை கொடுக்காமல் நம்ம எவ்வளவு கோடி கொண்டு கொடுத்தாலும் தேவன் கணக்கில் ஏறாது, தேவனுக்கு அது தேவை கிடையாது. தேவனுக்கு நம்மை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், பழுதற்ற, ஆமாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா, பழுதற்றதாக இருக்கணுமா, நீ தெரிந்தடு தேவனுக்குன்னு அடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அப்படி என்றால் அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறவன், ஏ நான் அவரை சார்ந்திருக்கிறவன். அப்போ அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கணும், அவருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்கக்கூடாது. சங்கீதக்காரன் தேவனை சார்ந்திருக்கிற தாவீது என்ன சொல்லுகிறான், நீர் வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும், ஆமென் ஆமென், நீர் அருவறுக்கிறவர்களை நான் அருவ பகைக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்கக்கூடாது, அது நமக்கு பிடிக்கக்கூடாது. அவரை சார்ந்து இருக்கும்போது அப்படிதான் பிரேசலான். பொதுவாக அந்த கட்சி மாறவங்களை பார்த்துருக்கிறீங்களா, நேற்று வர ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த கட்சியை பேசிட்டு இருப்பாங்க, கட்சி மாறினதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி இவங்களை பேசுவாங்க, ஏன் அப்படி பேசுறீங்க, இப்போ நான் எந்த கட்சி இந்த கட்சி. காரணம் அவர்கள் அந்த கட்சி சார்ந்திருக்கிறார்கள், எதை சார்ந்திருக்கிறார்களோ அவங்க அந்த அவங்களுக்கு அகேன்ஸ்டானவங்களுக்கு இவங்களும் அகேன்ஸ்ட் ஆயிருவாங்க. அதே போலதான் ஏன் ஆசா எல்லாரையும் போல ராஜஸ்தானத்துல வந்தாச்சு, அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யாம கர்த்தருடைய பார்வையில நன்மையும் செம்மையும் செய்ய காரணம் என்ன தெரியுமா, அவன் தன்னுடைய ஸ்தானத்தையோ தன்னுடைய தகுதியையோ தனக்குண்டான ஒன்றையும் சார்ந்திருக்காமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய நடக்கையில் கவனமா இருப்பார்கள், தங்களுடைய பார்வையில கவனமா இருப்பார்கள், என்ன செய்ய நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேங்கிற உணர்வோடு இருப்பார்கள், என்ன பேசி நல்ல கவனிக்க. சில நேரத்தில் நம்மையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக பேசுறதுன்னு சொல்லி நம்மையும் தாண்டி நிறைய காரியங்களில் பேசுவோம், நம்ம கூட நமக்கு நெருக்கமானவங்க இருக்கும்போது. ஆனால் நமக்கு அலர்ட்டாக இருக்கணும், என்ன ஏய் இது நமக்கு தேவையா இல்லையா, அந்த இடத்துல அது பிரேக் பண்ண பழகணும். சரி ஆரம்பிச்சிட்டோம் இனி போட்டோம் அப்படி இல்லை, இது தேவையில்லை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், நான் என்ன டிபெண்ட் பண்ணியோ என்ன சார்ந்தோ எனக்குண்டான மற்ற எதையும் நான் சார்ந்தேன் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினால வீண் வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது. என் நடக்கையில் தேவன் பார்க்கிறார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா, நம்ம என்ன நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே வந்ததும் ஆண்டவர் பார்ப்பாருன்னு, இல்லை பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வந்தபோது கர்த்தர் நாத்தான் வேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது என் கண்கள் உன்னை கண்டது, கண்டு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். சர்ச்சில் வந்து சத்தம் போட்டு ஆராதிக்கதை பார்த்தெல்லாம் கர்த்தர் சாட்சி கொடுக்க மாட்டார், நம்முடைய நடக்கையை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். வீட்டில இருந்து நீ வரும்போதே நான் உன்ன பார்த்துட்டேன் பா, நீ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு, ஏன் அவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன். அது மாத்திரமல்ல 3-4 வசனங்களை வாசியுங்கள், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை மகட்டி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும்
1: நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து.
0: கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரை தேடுவதற்கு தடையான எல்லாவற்றையும் தள்ளி விடுவான். நல்ல கவனிக்கணும், கர்த்தரை தேட எது எது தடையா இருக்குதோ அதை வச்சிருக்க மாட்டான், அதை அப்புறப்படுத்துவான். நாம கொஞ்சம் முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம், தேவன் எல்லையை தள்ளி வைப்பார். தேவனை தேட தடையானவற்றை நீங்கள் தள்ளி வைத்து பாருங்கள். நீங்கள் பெருக எது எது தடையா இருக்கிறதோ அதை தேவன் தள்ளி வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது நான் தள்ள மாட்டேன், அவர் தள்ளணும். நாம் பெறுகிறதுக்கு ஆண்டவர் இவைகள் தடையா இருக்கிறது, இதை தள்ளிவிடும். ஆனால் தேவனை தேடுவதற்கு தடையா இருக்கிறவற்றை நாம் தள்ளிவிட மாட்டேங்கிறோம். தேவனை தேடுவதற்கு தடையா இருப்பது என்பது என்ன, அதை எப்படி கண்டுகொள்ள? நான் புரியும்படியாக சொல்றேன். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது நம்மால ஜெபிக்க முடியணும். அப்படி ஜெபிக்க முடியலன்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவே சில காரியங்கள் இன்னும் தடையா இருக்கிறது. ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது, ஓகே இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படி தோணுது. நான் இப்போ இருக்கும்போது எனக்கு ஜெபம் ஓடாது. அப்படி ஓடாமல் இருக்கனால ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மால ஜெபிக்க முடியுதா? அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். நான் அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கே வரேன். ஓகே, இன்னார் இடைப்பட்டால் காரியம் நடக்கும். ஓகே, அப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம். என்ன ஃபோன் பண்ணுறோம் தெரியுமா? இன்னைக்கு 4 மணிக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? இல்லை, இன்னைக்கு 4 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், என்ன வந்து பார்ப்பீங்களான்னு கேட்போமா? அல்லது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க சொல்லுங்கள், அப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படி கேட்போமா? நாம் ஒருத்தங்களை சார்ந்திருப்போம்னா அவங்க டைம் சொல்லணும். ஹே, நான் இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா, இந்த டைமில் வந்தால் என்ன பார்க்க முடியும்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம வேறு நிறைய காரியங்களை கமிட்டாக இருப்போமே. அந்த நபரை பார்ப்பதற்காக மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், வேண்டான்னு ஒதுக்குவோம். இதுதான் தடையை அகற்றுவது. இன்னார பார்த்தே ஆகணும், இன்னார பார்த்தா தான் காரியம் நடக்கும், இன்னார பார்க்கணும். அவங்க டைம் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் 6 to 7 வரை நான் வீட்டில் இருப்பேன், நீங்கள் வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம் பேசலாம், அதுக்கப்புறம் நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லும்போது நாம் பார்க்குறோம் 6 to 7 நமக்கு வேறு 4-5 ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம்? அது முக்கியம் இல்லை, இவரை மீட் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் என்ன செய்யணும், அது போனால் போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நபரை போய் சந்திக்கிறோம். இதுதான் தேவனை சார்ந்திருக்கிறவன் செய்கிற காரியம். கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடணும். இல்ல காலைல ஜெபிக்க ஆண்டவர் ஏவுவார், நம்ம போய் உட்கார்ந்து இல்ல ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருடைய வேளையில் ஜெபிப்பார்கள், அவர் குறித்த வேளையில் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு தடை ஒரு பொருட்டல்ல, ஜெபிக்கவே கூடாதுங்கிற தடை சட்டம் போடப்பட்டதை அறிந்தும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடி 3 வேளை ஜெபித்தான். எனக்கு தேவனை தேடுவதற்கு எதுவும் என்னில் தடையா இருக்கும், ஆனால் அதை நான் தள்ள வேண்டும். அப்படி நான் அதை அகற்றும் போது நான் பெருகுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதை என் தேவன் எனக்காக அகற்றுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு தேவை அந்த ஒரு வசனம், ஆண்டவர் தள்ளி விடுவார், எல்லையை நெடுந்தூரத்தில் தள்ளுவார், நெடுந்தூரத்தில் தள்ளுவார். ஆசாவை நீ தள்ள வேண்டியதை தள்ளணும். தேவனை தேடுவதற்கு ஒரு போன சண்டே வந்து ஆராதித்தோம், இப்பொழுது இந்த சண்டே வருகிறோமே, இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் 128 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நம்மால் தேவனை தேட முடிந்தது? தினமும் தேவனை தேட முடிந்ததா? தேவனோடு உறவாட முடிந்ததா? ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? இன்னும் தடைகள் உள்ளே இருக்கிறது. கிருபாசனத்தண்டை நெருங்கும் பழையற்பாட்டு காலம் அல்ல இது. கிருபாசனத்தண்டை நெருங்கி வரத்தக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபையை இரக்கத்தை அடையும்படி அந்த கிருபாசனத்தண்டை நெருங்கி வரும்படிக்கு நமக்காக பலியான பிரதான ஆசாரியன் அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்க நம்மால ஜெபிக்க முடியல, நம்மால தேவனை தேட முடியல, நம்மால ஒழுங்கா தேவனோடு உறவாட முடியவில்லை என்றால் நமக்கும் தேவனுக்கும் நடுவே அநேக காரியங்கள் தடையா இருக்கிறது. இவைகள் காணப்படும் மட்டும் எல்லை தள்ளி வைக்கப்படாது. நாம் தள்ள வேண்டியதை தள்ளாமல் தேவனை தேடுவதற்கு தடையாய் காணப்படுகிறதை நாம் தள்ளிவிடாமல் நாம் பெருகுவதற்கு தடையாய் இருக்கிறவைகளை தேவன் தள்ள மாட்டார். ஆமென் வராதுன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நான் அதெல்லாம் அகற்ற மாட்டேன், ஆனா தேவன் செய்யணும்னா பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, இந்த இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது இந்த ஆசா ஆரம்பத்திலே கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? இது ஒரு கேள்வி. சின்ன பையன், சின்ன வயசுல மொத்தமே 38-39 வருஷம் தான் உயிரோடே இருந்தாப்புல. 25 வயசுல ஆட்சிக்கு வந்தாச்சு, சின்ன வயசு. இந்த சின்ன வயசுலயே அவன் கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? வாலிப பிராயம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்து எல்லாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இனி நான் உண்டு, என் பைபிள் உண்டு, அப்படி இருப்பாங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் இந்த வாழ வேண்டிய வயசுலேயே கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவர்கள், ஆமேன் ஆமே. நிறையவருடைய எண்ணம் எப்படின்னா வாழ்கிறது வரை நல்லா ஜாலியாக வாழ்வோம், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம், அப்படி அல்ல. ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அபியா. நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். ஆமீனி. 18வது வசனம், 13-18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால். யூதா புத்திரருக்கு ராஜாவா இருந்தது யாரு? அபியா. அவன் கடைசி மட்டும் அபியாவனுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தரை மட்டும் சார்ந்து இருந்துச்சு. கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் ஓட்டம் முடிந்தது. அவன் ஸ்தானத்தில் ஆசா எழும்புகிறான். அவனும் பார்க்கிறான், என் தகப்பன் யாரை சார்ந்திருக்கிறாரோ அவரையே நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி அவன் சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், பிள்ளைகளுக்கு அருமையான பெற்றோரே, இந்த அடிச்சுவடை கண்டிப்பாக வைத்து விட்டு போங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த அடிச்சுவடை, என் பெற்றோர் என் தகப்பனார் அதை வைத்து விட்டு போனதுனால நான் அதை சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தை தேவனை சார்ந்திரு. அபியா அந்த அடிச்சுவடை ஆசாவுக்கு வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்தில் வந்தது கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பிச்சுட்டான். பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வீடு வச்சுட்டு போறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கு அதெல்லாம் வைங்க, தப்பு இல்லை, கண்டிப்பா செய்யணும். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல நாம் வைத்து செல்ல வேண்டிய சில அடிச்சுவடுகள் இருக்கிறது. என்ன? ஏன் நிறையோ குறையோப்பா. உன் கண்கள் அங்க மட்டும் நோக்கி பார்க்கட்டும், உன் கைகள் அங்கே மட்டும் உயர்த்தப்படட்டும். ஹாலேலூயா. இதுதான் அவருக்கு பிள்ளைகளுக்கு அந்த அடிச்சுவட அபியா வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்துல வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேடுவதில் அவன் குறைவுபடவில்லை. அவன் செய்ய ஆரம்பித்த போது தேவன் என்ன செய்கிறார்? 6வது வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்.
0: 14:6, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால்
1: அந்த வருஷமே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது.
0: அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது.
1: தேசம்
0: அமெரிக்கையா இருந்துச்சு. நல்ல கவனிங்க, தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு குடும்பங்கள் அநேகருக்கு சமாதானம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் ஒருத்தங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்ற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை நிமித்தம் சமாதான குலைச்சல் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பல குடும்பங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 3 பேர் இருந்தா 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 4 பேர் இருந்தா 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எங்கே? அந்த சமாதானம் எங்கே? தேவன் கட்டளையிட நிற்கும். ஆசாவின் நாட்களில் தேவன் அதை கட்டளையிட்டதுனால எல்லைக்குள்ளே சத்துருவுக்கு வர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஏன் சமாதானம் இல்லை? நாம் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை. நம்முடைய கிரியைகளை திருத்தவில்லை. அகற்ற வேண்டியவைகளை அகற்றவில்லை. கேட்டா கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், கேட்டா நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையில் அந்த சமாதானம் இருக்குதா? அந்த இளைப்பாறுதல் இருக்குதா? சமாதானம் என்றால் என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை மாத்திரமல்ல, பிரச்சனை நடுவிலும் தாவீது சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தே அவர் என்னை தாங்குகிறார். சுத்தி சத்துரு பெருகி இருக்கும் போது அது நடுவில் ஒருத்தனுக்கு தூங்க முடியுமாங்க? அவன் தேவன் இளைப்பாறுதலை கட்டளை யாருக்கு கட்டளை இடுகிறாரோ அவனுக்கு அதை செய்ய முடியும். விலங்குகள் ஜெயில் அடைக்கப்பட்ட பேதுரு விலங்குகள் ஆமை நான்கு அடுக்கு பாதுகாப்பு நடுவில் இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் பேதுருக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. ஆனால் பேதுரு படுத்து சுகமாய் தூங்கி கொண்டிருந்தான். தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறாராம். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஆமேன். அதே இயேசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதனுடைய 12 வசனத்தை வாசிங்கள். இயேசாயா 26:12 இந்த பகுதியில் கை வச்சுட்டு கர்த்தாவே
1: எங்களுக்கு
0: சமாதானத்தை கட்டளையிடுவீர். யாருக்கு? உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு. தேவன் முதல்ல செய்கிறது சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நான் இந்த வார்த்தையில் ஒரு பிரசங்கமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். அப்போ தேவனே, நீங்கள் அந்த இளைப்பாறுதலில் கட்டளையிட்டால், அந்த சமாதானத்தை கட்டளையிட்டால் என் ஃபேமிலியில் ஏன்ட ஒரு பிரச்சனை வரப்போகுது? அப்போ யாருக்கு எப்பொழுது சமாதானத்தை கட்டளையிடுகிறார் பாருங்கள். அவன் தன் வழிகளை நேராக்கி அவன் அகற்ற வேண்டியதை அகற்றின பிற்பாடு. அதாவது தேவனை தேடுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அதை அவன் அகற்றினான். நல்ல கவனிங்க. பல நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே, ப்ரேயர் பண்ண எல்லாம் ரெடியாக இருப்போம். திடீர்னு டல்லாயிருவோம். டல் ஆகிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வோம்னா, ஒன்று மொபைல் எடுத்து நோண்டிகிட்டு இருப்போம். வேறு தப்பாக ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒன்று பழைய நம்ம ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்போம். சிலர் அதை பார்த்து பார்த்து அழுவாங்க. அது வேற சில இப்படி ஏதோ அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? தேவனை தேட வேண்டிய நேரத்தில் அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? அதை தான் தள்ளி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியல, ஆனால் என்னால் மொபைல் பார்க்க முடியுது, என்னால் பேப்பர் படிக்க முடியுது, என்னால் டிவி பார்க்க முடியுது, என்னால் அதை தான் தள்ளி வைக்கணும். விக்கிரகம் என்பது என்ன? எது விக்கிரகம்? நாம் எல்லாம் விக்கிரகத்தை செய்து வைக்கிறவர்கள் அல்ல. தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒன்றை தூக்கி வச்சாங்க தெரியுமா? அதுதான் விக்கிரகம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கும்படி இருப்போம். அதாவது ஜெபிக்க வைக்கிறது கர்த்தர். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணா சவால் விடுகிறேன். நான் இது என் வாழ்க்கையில் நம்ம தேவன் ஜெபிக்கும்படி ஃபோர்ஸ் பண்ண ஏவுகிற நேரத்தை தள்ளிட்டு அடுத்த நேரத்தில் ஜெபிக்கலாம் நீங்கள் இருந்தால், நீங்கள் பண்ணுற ஜெபத்தின் நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே 1 மணிக்கூர் கடப்பதை போல இருக்கும். காலையில் ஆண்டவர் ஜெபிக்க எழுப்பி விடுறார், இல்லை ஆண்டவரை நான் நைட்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் நைட்டு உட்காந்துருவீங்க, ஆனால் அந்த ஒவ்வொரு செகண்டும் கடப்பது கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் தேவன் ஏற்படுத்துகிற நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க உட்காருவீங்கன்னா 1 மணி நேரம் 1 நிமிஷம் போல கடந்து போகும். நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை எனக்கு ஜெபம்னாலே அப்படி எப்படியாவது 1 மணிக்கூர் எப்படியாவது உருட்டி பெரட்டி 1 மணிக்கூர் ஓட்டிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் சாராள் நவரோஜி பாட்டு ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் 7 சரணம், 8 சரணம், 10 சரணம். அது ஒரு பாட்டு பாடினாலே 20 நிமிஷம். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள். அதற்கு தடையானதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். இதை செய்து பாருங்கள். நீங்கள் பெருகுவதற்கு எது எது தடையா இருக்கிறதோ வருகிற நாட்களில் அவற்றை தேவன் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்து உங்களை பெருக பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிற தேவன் என்னென்ன காரியம்? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய். ஆனா இன்னைக்கு நிலைமை நேரம் மாறி, ஆண்டவரே நான் ஒழித்திருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க? ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் என்று நான் உபவாசித்தால் அவங்க ஏன் முன்னாடி வந்திருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே நியாயம்? நான் தேவனை தேடுகிறேனா? இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அவரை தேடி, அவரை தேடி, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அவரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்க. இல்லை இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க ஜெபிப்பீங்க, ஆனால் பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. அந்த பிரசனத்தில் நாம் ஏறெடுக்காத ஜெபம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரம் போறது போல இருக்கும். என்னெல்லாமோ சொல்லி முடிச்சு பார்ப்போம், முள்ள அங்கேயே தான் இருக்கும். பிரசனத்தில் இருக்கும்போது என்ன பேசுறோம் கூட பல நேரத்தில் தெரியாது. சொல்ல வந்த காரியத்தெல்லாம் சொன்னாமான்னு கூட தெரியாது. ஆனா 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி போயிட்டு இருக்கும். அதை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும் போது இந்த அனுபவம் உண்டாகும். தேவனை தேடுகிற தேடும்படி தேவன் நம்மை ஏவும் போது, தேவன் நம்மை உணர்த்தும் போது, அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றி வையுங்கள். இதை செய்து பாருங்கள். தேவன் உங்கள் நிமித்தம், ஆசாவின் நிமித்தம் யூதா தேசத்துக்கே இளைப்பாறுதலை கொடுத்தது போல, இதை செய்யும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேசம் அமெரிக்கையா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது. இப்போ அடுத்து ஆசாவோட எண்ணம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தை பலப்படுத்தணும், இந்த பட்டணத்தை கட்டணும். இது எல்லாருடைய எண்ணம். அப்படிதான் ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போது, எந்த ஒரு குடும்ப தலைவரை பார்த்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, குடும்பத்தை என்ன செய்யணும், கட்டணும், பலப்படுத்தணும். புருஷன் மனைவி மட்டும் இருந்த நாட்களிலே ஒரு ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு ரூம், ஒரு ரூம் ஒரு டாய்லெட் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சிடும். இப்ப வளர்ந்தாச்சு, அடுத்து பிள்ளைங்க வளர்ந்து பெருகி வளர ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே பெற்றோருடைய மனசுல என்ன இருக்கும், அடுத்து எப்படியாவது கட்டணும் அந்த வீட்டை, ஒரு ரெண்டு ரூமாவது கட்டணும், பலப்படுத்தணும். இதுதான் எல்லாருடைய எண்ணத்திலும் இருப்பது. இது ஒரு நல்ல எண்ணம், இதை செய்யணும். எந்த ஒரு தேவ பிள்ளையும் இதை செய்யணும். இதை செய்யாம கண்டபடி செலவழித்து கால் போன போக்கில், மனம் போலும் போக்கில் நடக்கிறவர்கள் தேவன் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். பிள்ளைகளுடைய காரியத்தை மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். ஆசா வந்து ஒரு ராஜாவானபடினால தன் தேசத்தை பார்க்கிறான். இதை இப்படி விடவே கூடாது. ஒரு நல்ல தலைவனுடைய அழகு அதுதான். தேச ஜனங்கள் நல்லா இருக்கணும், பட்டணம் கட்டி எழுப்பப்படணும், தாழ்பாள்கள் பலப்படுத்தப்பட வேண்டும், பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே பட்டணங்களை கட்டுவோம், கட்டுவோம் என்று சொல்லி ஆசா என்ன செய்கிறான், காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் செய்ய ஆரம்பித்த போது ஏழு கடைசி வாசியங்கள், அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் இதை செய்யும்படியாக தேவனை தேடவில்லை, அவர்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கும் போது இதை செய்தார்கள், காரியம் வாய்க்கப்பட்டது. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு காரியம் வாய்க்கிறதுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற அனுபவம். ஆசாவின் அனுபவம், தேவனை சார்ந்திருக்கிறவன் அப்படி அல்ல. அவன் இந்த காரியத்துக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தேவனை தேடுகிறவனாய்தான் இருக்கிறான். அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும். இந்த கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்கணும். நம்ம எப்போ தேவனை தேடுறோம்? நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படும் போது. நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படணும்னா வந்து தேடுவோம். ஆனா ஆசா அப்படி இல்லை, அவன் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, பட்டணத்தை கட்ட வேண்டும், பட்டணத்தை பலப்படுத்த வேண்டும். அவன் அதை செய்ய ஆரம்பித்த போது அவன் காரியம் வாய்க்கப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவன் விளைய செய்யாமல் காரியம் நடக்காது. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். இப்போ காரியம் வாய்க்கப்படுகிறது, இப்போ பட்டணம் பலப்பட ஆரம்பிக்கிறது, ஜாம கட்டி எழுப்பப்பட ஆரம்பித்த போது எத்தியோப்பியனாகிய சேரா என்ன செய்கிறான் தெரியுமா? ஆசாவுக்கு எதிராக ஒரு திரள் கூட்டத்தை தன்னுடைய திரள் சேனையோடு வந்து யுத்தம் பண்ணுவதற்கு வந்து நிற்கிறான். இனி நல்ல கவனிக்கணும், ஆசா யாரு? தேவனை சார்ந்திருக்கிறவன். தேவனை சார்ந்திருக்கிறவன் என்ன செய்வான்? தேவனை தேடிக்கொண்டே இருப்பான். எப்பொழுது? எப்பொழுதும். தாவீதுடைய ஜெபம் எதுவா இருக்கு தெரியுமா? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இப்பொழுது பிரச்சனை பெருசாயிட்டு. ஆசாவின் இடத்தில் இருப்பது 3 லட்சம் ஆட்களானால், எதிரிக்கிட்ட இருப்பது 10 லட்சம் பேர். வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னதும் ஆசா நடுங்கவில்லை, ஆசாவும் போய் நிற்கிறான். நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி பண்ணின ஜெபம்தான் இது. என்ன? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இங்கே நான் வந்து நிற்பது என் ஸ்தானத்தை நம்பியோ, என் பலத்தை நம்பியோ, எனக்கு பின்னாக இருக்கிற சேனையை நம்பியோ அல்ல ஆண்டவரே. அப்ப நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன், உம்மை சார்ந்து வந்திருக்கேன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை வரும்போது நோக்கி கூப்பிடுவோம். ஆனா ஆசை அப்படி அல்ல. ஆல்ரெடி அவன் நோக்கி கூப்பிடுகிறவனா இருந்தபடினாலே அவர் எங்கேதான் இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை. அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, பல நேரத்தில் நம்ம தேடுறோம். ஆனா இளைப்பாறுதலின் நாட்களில் தேடுகிறவனுக்கு அவன் பிரச்சனை வருவதற்கு முன்னே அவர் வந்து நிற்பார். ஆசாவுடைய இளைப்பாறுதலை நாட்களிலே அவன் தேடுதலை விடவில்லை. அதனால ஒரு பிரச்சனை வந்த போது அவர் தூரமாய் அல்ல, அவர் அவனுக்கு சமீபமாயிருக்கிறார். எனவே அவனுக்கு ஜெபிப்பது எளிதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபித்தா வழி உண்டு தெரிஞ்சோம், ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? இளைப்பாறுதலின் நாட்களிலே ஜெபிக்க மறந்ததுதான் காரணம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இந்த செய்தி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். சிநேகிதன் ஒருவன் தன் வீட்டில் வந்திருக்கிற சிநேகிதனுக்கு அப்பம் கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் அப்பம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இரவு நேரத்தில் போய் கதவை தட்டுகிறான். தன்னுடைய சிநேகிதன் வீட்டு கதவை தட்டுகிறான். நல்ல கவனமாக கேளுங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம ஒரு காரியம் பழகிறவங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம். அந்த ஒரு காரியத்தை கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டோம். வாங்கிட்டு அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க கூட எந்த காண்டாக்டுமே இல்லை. அடுத்து ஒரு தேவை வரும்போது நமக்கு தெரியும் இன்னார்ட்ட கேட்டால் கிடைக்கணும். ஆனால் அவங்க கிட்ட எந்த காண்டாக்டுமே இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்க மனசு வருமா? தயக்கம் வருமா? தயக்கம் தான் வரும். ரெகுலராக நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்து பேசி பழகிட்டு இருக்கிறோன்னா நம்ம காரியத்தை சொல்லி கேட்கறதுல நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஆனால் எந்த டச்சுமே அவங்க கூட இல்லை. அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவை வந்துச்சு, நான் போய் கேட்டு வாங்கினேன். இப்போ 3 வருஷம் கழிச்சு எனக்கு அதே தேவை வருது. திருப்பியும் நான் போய் நிற்கும்போது என் மனசாட்சி உறுத்தும். நான் போய் எப்படி கேட்க? இதுக்கடையில் ஒரு ஃபோன் பண்ணியாவது நான் விசாரிக்கலையே. அவரோடு உறவில் இல்லாதவனுக்கு அவரை உடனே கூப்பிட முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல யாரங்க கூப்பிடுவோம்? நம்ம கூட யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களதான். அவங்களுக்கு முடியுமோ முடியாதோ அது ரெண்டாவது. அவங்கள கூப்பிடுவோம். ஒரு வாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வந்துட்டு, ஒரு பெரிய பாம்பு, சரியான பாம்பு. பாம்பு வந்து தெரிஞ்சது முதல்ல நான் ஒருத்தரை கூப்பிட்டேன். அவர் ஏன் கூப்பிட்டேன்னா அப்போ அவரை தான் கொஞ்சம் அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருந்ததுனால கூப்பிட்டேன். அவர் வந்துட்டார். அவர் பாம்புன்றதும் கேட்டுக்கு உள்ளே வரல, ஆனாலும் நான் அவரை தான் கூப்பிட்டேன். அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரோ ரெண்டாவது. அவர் வந்தபோது எனக்கு இருந்த தைரியமும் போனது அது ரெண்டாவது. ஆனால் நான் அவரை கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன்னா அடிக்கடி அந்த கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க கிட்ட நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முடியுமோ முடியாதோ, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல அவங்கள தான் கூப்பிடுவோம். ஆசா சேரா எத்தியோப்பியன் 10 லட்சம் பேரோடு வந்து நின்ற போது தயங்காம சொல்றான், என் கூட இருந்துருங்க. பலன் உள்ளவனுக்காகலும் பலன் இல்லாதவனுக்காகலும் உதவி செய்வது லேசான காரியம். இப்போ இங்க நிக்கிறதுல பலம் உள்ளவன் சேரா, பலம் இல்லாதவன் இந்த ஆசா. இதுல யார் ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிறது எங்கள் பலம் அல்ல, யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய திராணி அல்ல, எங்கள் பலம் அல்ல. இன்று நான் சந்திக்கிற போராட்டம், இன்று நான் சந்திக்கிற பிரச்சனை, இதுல யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். அதனாலதான் அவர் சமீபமா இருக்கையில், சமீபமா இருக்கையில்னா அவரை சமீபமாவே வச்சுக்கோப்பா. ஒரு கஷ்டம் சில பாருங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கும் போது ஒரே தஞ்சம் சர்ச் மட்டும்தான் இல்ல. ஆண்டவரை விரும்பி தேடுறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள சொல்லல. டெய்லி வந்து ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்றது சிலர் நம்ம பல நேரத்தில், ஏன்னா வீட்டுல இருந்தா என்ன இல்ல? சமாதானம் இல்லை. வேலைக்கு போனா என்ன இல்ல? சமாதானம் இல்லை. எங்க போனாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உடனே போன் வரும், பிரதர் என்ன இன்னைக்கு சர்ச்சில் ஏதாவது மீட்டிங் இருக்கா? இல்லை. சர்ச் திறந்துருக்குமா? ஆமாம், வந்து உட்காரும். ஒரு நெருக்கம் வரும்போது தேடுவது அல்லங்க, ஆல்ரெடி தேடிட்டே இருந்த ஆசை. பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறதுக்காக தேடுகிறவன், அவன் தேடிக்கொண்டே இருந்தபோது காரியம் நடந்தது. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பதத்தை, ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், தேவைகள் சந்திக்கப்பட தேவனை தேடாதீர்கள். தேவனை தேடுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு காரியம் நடப்பதற்காக தேவனை தேடாதீங்க, தேவனை தேடுங்க, காரியம் நடக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் கிறிஸ்து இருக்கிறார். இப்பொழுது ஆசா கேட்கிறான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்தது லேசான காரியம். அவன் பலம் உள்ளவன், அவன் தன் பலத்தை சார்ந்து வந்திருக்கிறான். நான் பலன் இல்லாதவன், நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தியோப்பியனாகிய சேரா அவன் பலத்தை சார்ந்து வந்த போது ஆசா கர்த்தரை சார்ந்து நின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 12வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர்
0: தெரியுமா, கர்த்தர் அடிச்சதுக்கு அப்புறம் இத புரியும்படி சொல்லணும்னா, பெலிஸ்தியரை கண்டு பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தாவீது லீட் பண்ண ஆரம்பிச்சாரோ, அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த ஆரம்பிச்சாரோ, தாவீது கோலியாத்தை அடித்த பிறகு இஸ்ரவேல், அந்த வசனம் படிக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகும், இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்கும். என்ன வசனம் தெரியுமா? இஸ்ரவேல் அவர்களை மூர்க்கமாய் துரத்தினார்களாம். நேத்து வர ஐயோ வரா வரா வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தவங்க இப்பொழுது அவர்களை மூர்க்கமாய் துரத்த காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி நின்று ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறார், முன்னாக நின்று இந்த ஆசா ஆமேன் இப்படி பார்த்தவன் இப்பொழுது துரத்த காரணம் ஒன்றுதான். நான் ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையானாலும் சரி, நான் அவரை சார்ந்திருக்கிறபடினாலே அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாக நின்று ஒருவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். இஸ்ரவேலருக்காக யுத்தத்தை முன்னாக நின்று தாவீது ஃபேஸ் பண்ணான், தாவீது ஃபேஸ் பண்ணான். அதன் அர்த்தம் என்ன? போனா ஏன் உயிர் தானே போட்டோம். ஹல்லேலூயா ஆமென். போனா ஏன் உயிர் போட்டோம். முன்னாடி நிக்கிறான் பாருங்க, நமக்கு முன்னாக நிக்கிறது தாவீது அல்ல, தாவீதின் பேரும் தாவீதின் குமாரனுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம், நல்ல சந்தோஷமாய். ஹல்லேலூயா ஆமென். அவரை சார்ந்து இருக்கும் போது தேவன் பெருக்குவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தள்ளி விடுவார், ஓட விடுவார், சத்ருவை ஓட விடுவார். இவங்க ஓடி போய் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு மிகுதியாய் கொள்ளையடித்து வருகிறார்கள். தேசம் அமெரிக்கா இருந்தது. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் போது தெரியும், ஒரு வசனத்தை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? 19வது வசனம், 15-19.
1: அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில்
0: தேசம் பத்து வருஷம் மட்டும் இருந்தது. அப்ப 11வது வருஷம் தேவனை சார்ந்து இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் தான் அமைதியா, கொஞ்ச நாள் தான் சமாதானமா? இல்ல. இங்க நடந்தது என்ன? இவன் பக்கத்தில் அநேகர் சேர ஆரம்பித்தார்கள். இவன் பெருக ஆரம்பிக்கிறான், இவன் வளர ஆரம்பிக்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா யாரும் இவனிடத்தில் போக்குவரத்து வைத்து விடக் கூடாது என்று சொல்லி 16:1 வாசியுங்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஆமேன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ராமாவை கட்டுகிறான். யார் அவன் இடத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையாக அவன் ராமாவை கட்டின போது ஆசா என்ன செய்கிறான் என்றால், அன்று எத்தியோப்பியன் படையெடுத்து வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இதே ஆசா, இஸ்ரவேலின் ராஜா தனக்கு விரோதமான செயலை செய்தபோது அவன் கர்த்தரை தேடாமல் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு சீரிய ராஜாவின் இடத்துல போய் கொடுத்து சொல்லுகிறான், வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க. நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நிறைய ஆள் பழக்கம் இல்லாததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. ஆசை ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது அவனுக்கு உதவ ஒருத்தரும் கிடையாது. அன்னைக்கு அவன் கண்களை கர்த்தரை மட்டும்தான் நேரெடுத்து பார்த்தான். இன்று அவன் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பக்கத்து தேசத்து சீரிய ராஜா, இந்த ராஜா, அந்த ராஜா என நிறைய பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்னதான், சீரிய ராஜாவுக்கு கொஞ்சம் பொக்கி சேர்த்து எடுத்து கொடுத்து சொல்கிறான், வாங்க நம்ம சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை சார்ந்திருப்பதை விட்டு மனிதர்களை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தேவ பிள்ளைக்கு காரியம் தேவனால் மட்டுமே வாய்க்கும். நேற்று ஒன்னு இல்ல ஆசாவே, நேற்று அவ்வளோ பெரிய சேனைக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது, ஆனா கர்த்தரை சார்ந்து நின்றதுனால உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் ஆமே வளர்ச்சி பெருக்கம் வந்த பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயோ? அவன் சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பித்த போது ஆமேன் அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7-8 வசனங்களை வாசியுங்கள்.
1: அக்காலத்திலே ஞானசிகாரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில்
0: நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை உமது கையில்
1: ஒப்பு
0: கொடுத்தார். ஆனா இந்த விஷயத்துல நீ சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்ட, அவ்வளவுதான். ஆசாவுக்கு அதுக்கப்புறம் நிக்க முடியல. நீ கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவன் வியாதி படுக்கையிலானான். அப்பொழுது கூட அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரிகளையே சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். 12 வசனம், அவனால் அதுக்கப்புறம் நிக்க முடியல. என்ன இதன் அர்த்தம்? மனிதனை உலகத்தை சார்ந்து கொள்ளும் போது நெருக்கம் வரும், தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளும் போது பெருக்கம் வரும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அபியா கடைசி மட்டும் சார்ந்திருந்தான், ஆசா வளரு மட்டும் சார்ந்திருந்தான். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேடினான், ஆனா கடைசி வர ஆசா தேடல, வளர்ச்சி வர்றது வரைக்கும். இனி பிரச்சனை இல்லை, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க, இனி எனக்கு பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் எல்லாரையும் மேற்கொள்ளுகிற சக்தி இருக்கிறது என்கிற நிலைமை, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கிற நிலைமையில் வரும்போது ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு விடுவான். எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, இயேசுவோடு கூட கடல்ல நிற்க முடிந்தது பேதுருவுக்கு, ஆனால் இயேசு இல்லாம தரையில கூட அவனால் நிற்க முடியவில்லை. எந்த நிற்க முடியாத சூழ்நிலையிலையும் இயேசுவோடு கூட நிற்க முடியும். எந்த நிக்க முடிந்த சூழ்நிலையிலையும் இயேசு இல்லாம நிக்க முடியாது. கடைசி வரை கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள், உன் வாழ்க்கையில் நெருக்கம் அல்ல, உன் வாழ்க்கையில பெருக்கமே உண்டாகும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்ப பெருக்கம் உண்டாக கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். இன்னும் ரெண்டு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பெருக்கம் உண்டாக செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? 1 Nehemiah 4:9-10 வசனங்கள்.
1: யாபேசன் சகோதரரை பார்க்கிலும்
0: தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான்.
1: நான் துக்கத்தோட அவனை பெற்றேன்
0: என்று சொல்லி
1: அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள்.
0: என்ன துக்கம்னு தெரியல, அங்கே தகப்பன் இருக்கிறது மாதிரியும் தெரியல, என்ன வேதனை அந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்கும் இளையவன் அவன், அவனை பெற்றெடுக்கும் போது அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய துக்கம். பொதுவாகவே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, சில சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ இவன் பிறந்தானோ அல்லது எப்போ இவ பிறந்தாளோ அன்னையிலிருந்து வீட்டில் இந்த சத்தத்தை கேட்டு யாபேஸ்ன்னு தாய் கூப்பிடும் போதே சகோதரர்கள் என்ன சொல்லி இந்த அன்னைக்கெல்லாம் பெயரை வைக்கிறது, அந்த சூழ்நிலை கேட்டார் போல தான் பெயரை வைப்பாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தின் பெயர்கள் எல்லாம் படிக்கும்போது தெரியும், ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இதனால இந்த பெயர் அப்படிதான் யாபேஸ்ன்னு வைக்கிறது. சும்மா பெயர் நம்மளை மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி 4 பேர்கிட்ட கேட்டு ஏதோ நல்ல ஃபேன்சியா ஜேல ஒரு பெயர் சொல்லுங்க, ஐயில ஒரு பெயர் சொல்லுங்க, ஏல ஒரு பெயர் சொல்லுங்க, அப்படி வைக்கல. அன்னைக்கு நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் இந்த சத்தத்தை யாரும் கேட்டாங்க தெரியுமா? சகோதரர்களும் கேட்டாங்க. அவன் யாபேஸ்ன்னு கூப்பிடும் போதே எல்லாருக்கும் சிந்தையில் என்னதான் இருக்கும், இவனால தான் இந்த வீட்டில் பிரச்சனை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது அவன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்படி மாற்றப்பட காரணம் என்ன? அதுதான் 10 வசனம், வாசியுங்கள். யாபேஸ்
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
0: என்றல்ல, தன் சகோதரர்களை நோக்கி என்றல்ல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஆமேன். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும் போது யாபேஸ் மனசுல என்ன டாபிக் ஓடிட்டு இருக்குது? யாக்கோபை மாற்றின காரியம் அவன் நினைவுல வருகிறது. அவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா கூட காமனா கூப்பிட்டிருக்கலாம்னு தெரியும். ஆனா அவன் டைரக்டா இஸ்ரவேலின் தேவனே. அதன் அர்த்தம் என்ன? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமல்லாத ஒருவனை நீர் உருவாக்கி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தவரே, இதோ துக்கத்தோடு பெற்றேன் என்று என் தாய் சொல்லப்பட்டிருக்கு. தாய் சொல்ல, ஆண்டவரே இந்த யாபேஸ் கேட்கிறேன், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து என்னை காத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினதுனால அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். நான் இது முதல் சர்வீஸில் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வச்சான். சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்ற அனுபவம் என்பது என்ன? சகோதரனுக்கு ரெண்டு வீடு இருந்ததுன்னா எனக்கு நாலு வீடு இருக்கணும், அதா இல்ல? நம்மளால நம் சகோதரர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். அவங்க ரெண்டு கார்ல போனா நம்ம நாலு கார்ல, அப்படி அல்ல. அவங்க இங்க இடம் வாங்கினா அப்ப நம்ம அங்கே இடம், இது அல்ல கனம் பெற்ற அனுபவம். ஒரு தேவைப்படும், என்னால என் சகோதரனுக்கு நன்மை உண்டாகணும். ஆமென். என்னால என் சகோதரன் கெட்டான் என்று சொல்லக்கூடாது, என்னால என் சகோதரனுக்கு நன்மை. அப்படி ஒரு நிலையில் நாம் உயர்த்தப்படும் போது, அப்படி ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறும்போது, பொதுவாகவே பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் சொல்ல கேட்ட ஒண்ணு இல்லாம இருக்கும்போது மைண்ட் பண்ணவே மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட கூப்பிடுறதுக்கே மாட்டாங்க. ஆனால் ஒரு கனம் பெற்ற நிலையில் வரும்போது நம்மக்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இந்த கனம் வர காரணம் என்ன தெரியுமா? இப்படி வந்து கேட்க காரணம் என்ன தெரியுமா? உங்களால் அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தேவன் அப்படி தான், அப்படி தான் ஆசீர்வதிக்க கேட்கணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட அப்படி இருக்கு, எங்கிட்ட அப்படி கேட்காதீங்க. அது ஆசை, அது வந்து இச்சை, அது இச்சை, அது ஒரு நாளும் திருப்தி உண்டாகாது. ஆண்டவரே என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவர், யோசிப்பு பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்ன நீங்க பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஆண்டவரே, நான் என் சகோதரர்களுக்கு கொடுக்கத்தக்கதா என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. நாளைக்கு என் சகோதரன் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நான் கை நீட்டி கொடுக்கத்தக்கிற அளவுக்கு என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நிலையில யாபேஸ் ஆண்டவர் தூக்கிட்டார், உயர்த்திட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இது. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36:37, இதை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபிக்கிறான் என்றால் ஒரு ரெண்டு காரியம் அவனுக்குள்ளே இருக்கிறது, அது அவனை ஜெபிக்க தூண்டுகிறது. என்ன ரெண்டு காரியம்? ஒன்று, என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. ரெண்டு, அவர் நினைத்தால் என்னை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அவர் நினைத்தால்

அவர் நினைத்தால் இந்த நம்பிக்கை இருந்துட்டுங்களா, நம்ம ஜெபி இந்த நம்பிக்கை நம்மளை ஜெபிக்க தூண்டிட்டு அவர் நினைச்சா, அவர் நினைச்சா, இதுதான் நம்ம தேவன் பேர்ல நாம யாபேசுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ஒரே நைட்ல யாக்கோபு இஸ்ரவேலை மாத்திட்டாரு, அவர் நினைச்சா. ஒரே நைட்ல ஆரோனின் உலர்ந்த கோலை துளிர் விட வச்சுட்டாரு, அவர் நினைச்சா. எல்லாரும் முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு ஆண்டு சொல்ற, ஏ அந்த கோலை வச்சுட்டு போ அப்படின்ட்டார். அதை வச்சுட்டு போ, வந்துட்டு நாளைக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டார். வச்சுட்டு போ, நாளைக்கு எடுத்துக்கோ, பெட்டிக்கு முன்னாடி, உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு போ. அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது காய் காய்த்தது, அது கனி கொடுத்தது. ஒரே நைட்டு தூங்கி எழும்புறதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. இது எப்படி நடக்கும்? இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. யாபேசை போல ஒருவேளை உங்கள் நிமித்தம் தான் வீட்டில் துக்கம் என்று செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபின் தேவன் நம் தேவன், ஆமென். நமக்கு என்றும் துணையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் யாபேஸ் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றிருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பே இல்லையா? மதிப்பே இல்லையா? ஆமே, ஹல்லேலூயா. பல, ஆமே, பல, அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியலைங்கிற நிலையில நம்ம இருக்கும்போது நம் பல இடத்துல உண்மையில தாழ்த்தப்படுவது உண்டு. என்னதான் பாசம் காட்டினால் நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது சில நம்ம பக்கத்துல இருந்து ஒரு கதை சொல்றது மாதிரி நம்மளே தாக்கி பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும், நம்மளதான் அடிக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த நேரத்தில் உடனே உம்ன்றிருந்தா இன்னும் தாழ்த்து தான் படுவோம். அங்கதான் பெருக பண்ணுகிறவரை நோக்கி பார்க்கணும். யாபேசுக்கு இந்த நம்பிக்கை வர காரணம் என்ன? ஆண்டவரே, என்னால் இந்த வீட்டுக்கு துக்கம் மட்டும்தான் உண்டாகுமானால் நான் கருவில் இருக்கும்போது நீர் என்னை ஆதரித்திருக்க கூடாது. நான் கருவில் உற்பவித்தது முதல் என்ன நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரை விட நான் தாழ்ந்திருந்தாலும் நாளைக்கு எல்லாரை விட என்னை கனம் பெற்றவனாய் மாற்ற நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் அதை செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.

0: உள்ளவன் என்கிற உணர்வோடு வாழணும். நீ ஒருத்தரோடு உடன்படிக்கையை நினைத்து வாழணும். உடன்படிக்கையை நினைத்து உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழும் போது 8வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன்
0: உனக்கு
1: இறங்குவேன்.
0: அந்த இரக்கத்தை அவர் காண்பிப்பதற்காக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2-3 வசனங்கள்.
1: உன் கூடாரத்தின்
0: இடத்தை விசாலமாக்கு,
1: உன் வாசஸ்தலங்களின்
0: திரைகள் விரிவாகட்டும்,
1: தடை செய்யாதே.
0: உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து.
1: வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு புருஷனும் மனைவியுமாக ஒரு அறையிலிருந்து வாழ்ந்தவர்கள் உண்டு. ஒரே அறை, எல்லாமே அந்த ஒரே ரூம் தான். ஒரு நேரம் மாத்திரம் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அடுத்த லெவலில் பிள்ளைங்க வளரும் போது மனசில் என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா? இன்னும் ஒரு ரூம் இருந்தா, அடுத்த ஒரு பிள்ளை வரும்போது இன்னும் ஒரு ரூம் இருந்தா. எந்த ஒரு பெற்றோருக்குமே தன் குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் பலப்படுத்துவதும் அது சிந்தையில் இருக்கும். நம் பரலோக தகப்பன் அவர் இரக்கம் பாராட்டுவது 4-3 ஆக்குவதற்கல்ல, 4-5 ஆக்குவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. தேவன் அவர் சொல்ற, டேய் நீ தடை பண்ணிராத, விரிவாக்கு. நான் நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குறேன், உன்னை நான் பெருக பண்ண போறேன். ஆமென். தேவன் பல நேரத்தில் எப்பவுமே நம்முடைய ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கணும். ஆமா, இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தோம்? எத்தனையோ பேர், எனக்கு தெரியும், நாங்க ஒரே ரூம்ல, எங்க அப்பா அம்மா, நாங்க 5 பிள்ளைங்க படுத்து தூங்குவோம் ஒரே ரூம்ல. அப்படிதான் இருந்துச்சு எங்க ஆரம்பம். ஒரே ரூம் தான், ஒரே ரூம்ல அப்படி இப்படின்னு படுத்துவோம். சென்னையில் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரே ரூம், அங்க 3 பசங்க, ஒரே ஒரு கட்டில் இருக்கும். கட்டிலுக்கு மேல 5 பசங்க படுத்திருப்போம், கட்டிலுக்கு கீழே 3 பேர். இதுதான் நிறைய பேருடைய ஆரம்பம். ஆனா பிள்ளைங்க வளர்ந்து பெரிதாகும் போது அவன் எல்லையும் பெரிதாக்கப்பட்டது. இது எப்படி ஆனது? ஹல்லேலூயா. சந்ததியை தந்தவர் அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். தலைமுறையை தந்தவருக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். பல எப்பவுமே இதை மறக்க கூடாதுங்க ஒரு கால். அதனால நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு புலம்ப கூடாது. அவருடைய கிருபை இல்லைன்னா புலம்புங்க, அதுல நியாயம் இருக்கு. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்லிட்டு சும்மா சொல்லல. ஏய், கூடாரத்தை விசாலமாக்கு, நீ பெருக போற. ஏன்? நான் உனக்கு கிருபையை பெருக பண்ண போறேன்பா. கிருபை பெருகும் போது நீ வளருவதை யாருக்கும் தடுக்க முடியாது, நீ பெருகுவதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னு நினைச்சு வாழ்ந்துக்கோ, என்ன? I am your husband. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். இத மட்டும் நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ, இதை நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ. ஹல்லேலூயா. நான் காலை ஆராதனையில சொன்னேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னாங்க. நேராக போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே வரணும். மொத்தம் அந்த வீட்டில் 3 பேருக்கு தான் இருக்க முடியும், 2 பசங்க. அப்போ பாஸ்டர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வெளியே போய் நிற்கிறாங்க, நான் உள்ளே போகிறேன். என் நெஞ்செல்லாம் உடஞ்சிட்டு, அப்போ எவ்வளோந்தான் இருக்கும் பாருங்கள். சும்மா நிற்க கூட இடம் கிடையாதுங்க. 3 பேர் நின்னா வீடு ஃபுல்லாயிரும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அநேகருடைய ஆரம்பம் இப்படிதாங்க இருந்துச்சு. வாழ்ந்தோம், ஆனா கவலை எப்போ பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்க வந்தது பரவ. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பட்டிருக்கூடாதான், எப்படியாவது கடனை எதையாவது வாங்கி எடுத்து ஒரு 2 ரூம். எதுக்கு? நாம தனியா நிறைய காரியங்களை சகிச்சிருவோங்க, ஆனா எங்க வலிக்கும்னா அதே பிரச்சனையை என் பிள்ளையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமே நினைக்கும் போதுதான் வலிக்கும். அப்ப நம்ம உடனே என்ன செய்வோம்? பெருசாக்க பார்ப்போம். கஷ்டப்பட்டு வயிற்று கட்டி வாயை கட்டி சேர்த்து சேர்த்து வச்சு எங்கேயாவது ஒரு 2 சென்ட் இடத்த வாங்கிடுவோம். எதுக்கு? நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்னா? இல்லை, பிள்ளை எந்த கஷ்டத்தை பட்டுறக்கூடாது.

எப்படியாவது கட்டி எழுப்பதான் பார்ப்போம். பெருக எதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை. நாம் இவ்வளோ யோசிக்கும் போது என்னுடைய 1000வது தலைமுறை எந்த வீட்டில் இருக்கணும்னு யோசிக்கிறவரே ஆண்டவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவ்வளவு யோசிக்கிறாருங்க, அதனாலதான் சொல்றாரு, ஏய் நான் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன், நீ ஒண்ணுல மட்டும் உறுதியாரு, என்னுடைய ஒன்னாயிரு, இதை மட்டும் விட்டு விலகிறாத. ஓசியா 2 வீட்டுல போய் படிங்க, அவருடையவரா இருக்க விரும்புறீங்களா சொல்லுங்க. அவர் சொல்லுவார், இனி நீ என்ன பாகாலின்னு சொல்ல மாட்டே, இனி என்ன ஈஷின்னு சொல்லுவ. பாகாலினா மாஸ்டர்னு அர்த்தம், ஈஷினா ஹஸ்பண்ட். ஆண்டவர் நீர்தான் என் நாயகர், என் நேசரேன்னு சொல்லும் போது அதை கேட்க அவர் உள்ளும் துடிக்குது. ஆண்டவர் தந்த பாடல்லே சில பாட்டு வந்து என்னுடைய ஜபமாகவே இருக்கும். அதுல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு பாடின பாட்டு, இயேசுவே என் நேசரே என் தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. அதிகம் பாடின பாடல்கள்ல சில பாட்டு உண்டு கர்த்தர் தந்த பாட்டுல, அதுல ஒரு பாட்டு அழகான கங்கள், இன்னொரு பாட்டு தயவால் பெற்றேன், அது பாடது நாள் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பாட்டு உண்டு, நான் இந்த பாட்டு அதிகமா, ஏன்னா அந்த நேசர் இந்த உறவுடைய ஆழத்தை அறியணும். நாம யாருன்னு தெரியணும், ஒருத்தர் கூட கைபிடிச்சிருக்கிறோம், அவர் இருக்கிறார், அவர் பார்த்து பார்த்து நான் உன் வாயில் அருளிய வார்த்தைய உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் ஹல்லேலூயா ஆமென். இந்த நினைவோடு வாழணும், அவரை சார்ந்து அவரிடத்துல கேட்டு அவரை மட்டும் நினைச்சு இதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். இதெல்லாம் செய்ய தவறினதுனால நெருக்கத்தை பார்த்தோம். இனி இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்துல வச்சிருங்க. வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நெருக்கத்தை பார்த்துட்டியே, அடுத்து சொல்லுங்க, இனி உம்மை மாத்திரம் சார்ந்த இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். தேவன் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில சமய கிருபையை பெருக பண்ணி அவர்களை சம்பூரணம் உள்ளவர்களாய் மாட்டுவார். ஒரு ஜபத்தோட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு கிருபை ஆண்டவர் கேட்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த செய்தி வேளையில் மெடிடேஷன் வேளையில் ஜெபிக்க வைத்தார், செய்தி வேளையில் எனக்கு கிருபையை கேட்க பண்ணார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி உங்களை மட்டும், உங்களை மட்டும். ஆண்டவர், நான் நெருக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன் பையன் லைஃப்ல, நிறைய பேர் தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடுவில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஜாப் பண்ணுங்க, நான் சூசைட் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு. ஆமே, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், என்ன பயம், சூசைட் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் உண்டான சில நெருக்கங்களுக்கு திரும்ப கூட முடியாதுங்க, சில நெருக்கம் அசைய கூட முடியாது. அது நடுவிலும் கர்த்தர் வாழ வச்சு இதுவரை கொண்டு வந்துட்டார். ஆண்டுகிட்ட கேட்கணும், அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் பெருக்கத்தை தருவேன், என் கண் அதை பார்க்கணும். நான் கண்ட நெருக்கத்தை என் தலைமுறை பார்க்க கூடாது, நான் கண்ட நெருக்கத்தை பதிலாக என் தலைமுறை அந்த பெருக்கத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, இனி நான் உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்தில். Thank you, Holy Spirit.

ஆஷா சார்ந்திருந்தான், ஆனா வளர்ந்ததும் விட்டுட்டான். அபியா கடைசி வரை சார்ந்திருந்தான். ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். என்ன? ஒரு காரியம் வாய்க்கப்படுறதுக்காக தேடுறது, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, இது இல்ல, இது தேடுறது கிடையாது. நான் தேடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் ஒரு காரியம் வாய்க்கப்படணுமோ அது வாய்க்கப்படும். நான் தேடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருதா, அது சால்வ் ஆகும். இந்த அனுபவத்தில் சபை வளரணுங்க. இது நம்ம பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இதுதான், ஒரு காரியம் வாய்க்கப்படணும் நான் வந்திருப்போம், ஆண்டவரே ஒரு பிரச்சனைன்னா வந்து உட்காருவோம். இதையும் தாண்டி அவரை தேடணும். இதுவே அவரை தேடி விசாரித்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா சொல்லணும், சும்மா. என்ன அதன் அர்த்தம்? எனக்கு அவரை பார்க்கணும், நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம அதிகாரத்துல போகும்போது நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அதுல பெரும்பாலானோர் ஒரு காரியத்தை உள்ள வச்சுட்டு தான் வருவாங்க. நம்ம அப்படி வரக்கூடாது. நம்ம அவரை பார்க்கறதுக்காக வரணும். அவரோடு பழகும் போது நம்ம காரியங்களை சொல்லணும். நம்ம காரியத்தை சொல்றதுக்காக வரக்கூடாது, அவர்கிட்ட பழகிறதுக்காக வந்துட்டு நம்ம காரியத்தை சொல்லணும். இந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. அவர்கிட்ட பழகும் போது நம்ம பிரச்சனையை சொல்லணும். அவர்கிட்ட பழகும் போது நம்ம காரியத்தை சொல்றதும் பிரச்சனைகளை ஈஸியா சொல்லிடுவோம். அவர்கிட்ட ஈஸியா சொல்லிடுவோம். இந்த அனுபவம் இருக்கட்டும். நல்ல தேடுங்க ஆண்டவர். கடைசி வர அபியா கடைசி வர அவரை சார்ந்தது நிமித்தம் அபியா மறித்த பிறகு ஆசா எழும்பியும் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஆசா பண்ண தப்பு என்ன தெரியுமா? வளர்ந்ததும் விட்டுட்டான். ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் ஆண்டவர். கடைசி வரை நீர் என் நாயகர், நீர் என் நாயகர், நீர் என் நாயகர்.

சொல்லுங்களே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட போது தானியேல் பயந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியல. தைரியமாயிருந்தான், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை, அவன் நம்பி நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்ல, பயம் இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனார். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்ல, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். அல்ல, நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோம் விசுவாசத்தோடு.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்களேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

மண்ணினில் இப்பொழுதும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளுக்குள்ள அந்த வெற்றி உண்டாகட்டோ, சுகம் உண்டாகட்டோ, பலவீனங்கள் மறையட்டோ. உம்முடைய சிலுவை மரணத்தினாக எல்லாவற்றையும் சம்பாதித்து குடித்தவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரபனமா.

திருவார்த்தையான வராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாசிக்க வாசிக்க, அகெய்ன் அண்ட் அலவுட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 8:10. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய இஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய இஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய இஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் நெகேமியா 8:8. மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். They read distinctly from the book of the law of God and gave the sense and helped people to understand. அநேக கிறிஸ்தவ இல்லங்களில் ஒன்று குடும்ப ஜபமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சுருக்க ஜபங்களை விட சுருக்கமாயிருக்கும். எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் சீர்திருத்த பணியின் போது மக்கள் மறைநூலை காலை 6 முதல் மதியம் 12 வரை வாசித்தனர். அதைத் தொடர்ந்து மாலை 6 வரை அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டனர். நெகேமியா 9:3 இதை வாசிக்கிறோம். இது ஆரோக்கியமான சரிவிகிதம். குடும்ப ஜபத்தில் முதல் 15 நிமிடத்தை திருமறை வாசிப்பிற்கும் தியானத்திற்கும் செலவிடலாம். மீதி உள்ள நேரத்தின் துதி விண்ணப்பத்தை அது அர்த்தமுள்ளதாக்கிவிடும். நமது மகன்களையும் மகள்களையும் பைபிளை சத்தமாய் வாசிக்க வாய்ப்பு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும். பல இல்லங்களில் இப்படி செய்யப்படாததால் நமது வாலிபர் நங்கையர் அநேகருக்கு பைபிளை அழுத்தம் திருத்தமாய் சத்தமாய் வாசிக்க தெரியாது. தீமோத்தேயுவுக்கு பவுல் வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று எழுதினார். இது விசுவாசிகளுக்கு மறைநூலை வெளிப்படையாக படித்து காட்டும் பணியாகும். இயேசு இப்பயிற்சியில் தேறியிருந்தார். அவர் எழுந்து வாசித்த போது சபையார் அவரை கண் சிமிட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார்களாம். லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன. நான் வளர்ந்த நாசரேத்தூரில் உள்ள ஆங்கிலிக்கன் ஆலய ஆராதனை எதையும் நான் விட்டதில்லை. மூத்த ஐயாமார் இருவர் அங்கு
முதலாம் இரண்டாம் பாடங்களை வாசிப்பர். கம்பீர சத்தமாய் அவர்கள் வாசித்ததை நான் இன்னும் மறக்கவில்லை. ஆராதனையின் இந்த பகுதிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடையே சேர்ந்து சத்தமின்றி நானும் வாசிப்பேன். இன்று நான் பிரசங்க பீடத்தில் வசனங்களை வாசிப்பதற்கு அன்றுதான் பயிற்சி பெற்றுக்கொண்டேன். புதிய சபைகள் பல ஆராதனைகளில் வேத பாடங்கள் வாசிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டன. அங்குள்ள விசுவாசிகளுக்காய், அதிலும் குறிப்பாய் வாலிபருக்காய் நான் பரிதபிக்கிறேன். பைபிளை வாசிக்க வாசிக்க அதை வாசிக்க விருப்பம் அதிகரிக்கும். ஆனால் சில வேளைகளில் அதை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் சுவை இருக்காது, அது சுமையாய் தெரியும். இவ்வித வேளைகளில் தான் நாம் கவனமாயிருக்க வேண்டும். புதிதாய் விருப்பமும் வாஞ்சையும் மறுபடியும் வரும் வரை வேத வாசிப்பு பழக்கத்தை விட்டுவிட நமக்கு சோதனை வரும். காலத்தை வென்ற மோட்ச பிரயாணம், அதாவது பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் பனியன் 16ஆம் நூற்றாண்டில் கூறியதை கவனியுங்கள். சில வேளைகளில் திருமறையின் ஒரே வரியில் அதிக நேரம் செலவழிக்கும் அளவு அது தித்திப்பாயிருக்கும். மற்ற நேரங்களிலோ வேதம் முழுவதுமே வெறும் காய்ந்த கட்டை போல் இருக்கும். திருமறையோடு உள்ள நமது ஈடுபாட்டில் இவ்வித வறட்சியான வேளைகள் வரும்போது நமது தியான பழக்கத்தை விட்டுவிடவும் கூடாது, தியான நேரத்தை குறைத்துவிடவும் கூடாது. எப்பொழுது, எவ்விதம், எப்பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று நமக்கு தெரியாது. எனவே வேதத்தை வாசித்து வாசித்து வாசித்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு நடைமுறை ஆலோசனையும் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் வேதத்தை ஒவ்வொரு புதிய மொழியாக்கத்தில் வாசியுங்கள். எபிரேய், கிரேக்கு, லத்தீன் ஆகிய மொழிகள் கற்காத நம்மை போன்றோருக்கு மூல பொருளை புரிந்து கொள்ள இது ஒன்றே வழி. மக்களுக்கு புரியும்படியாய் தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். வாசிக்க வாசிக்க அகெய்ன் அண்ட் அலவுட் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாகி கொண்டே இருக்கும். எங்கள் மகாபெரிய தேவனே, அருமையான ஒரு வேத புத்தகத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். திறந்த வேதத்தோடு திறந்த மனதோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முழங்காலிட்டால் வானம் எங்களுக்காக திறக்கும். ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் வேதம் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் குறிப்பாக இந்த செய்தியை இன்று தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். குடும்ப ஜெபத்திலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை சத்தமாக வாசிக்கும் பழக்கத்திற்குள்ளே இந்த குடும்பங்களை எல்லாம் கொண்டு வரும். வாலிபர்களும் நங்கையர்களும் வெட்கம், எனக்கு தெரியாது, எனக்கு வராது என்று சொல்லி வித்ரா பண்ணி கொள்ளாதபடி அவர்களும் கர்த்தாவை தைரியமாக திருவசனத்தை சத்தமாக வாசிக்கிற பழக்கத்திற்குள்ளே வரட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பொக்கிஷம், உம்முடைய குமாரனுக்கும் உம்முடைய ஆவிக்கும் அடுத்து நீர் எங்களுக்கு தந்த பெரிய பொக்கிஷம் உம்முடைய வார்த்தை. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நாமத்திற்குரிய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். நாங்களும் உம்முடைய திருவசனத்திற்கு அந்த இடத்தை கொடுக்க நீர் உதவி தாரும். மறுபடியும் நாங்கள் இந்த திருவசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதை நெடுகவே நாங்கள் வாசித்து வாசித்து பயனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஷிகாகு என்பது ஜப்பானினுடைய முக்கியமான தீவுகளிலே ஒரு சிறிய தீவாகும். இது 225 கிலோமீட்டர் நீளமானதாகவும் சுமார் 50 150 கிலோமீட்டர் அகலம் உள்ளதாகவும் இருக்கிறது. இங்கு 88 புத்த கோயில்கள் இருக்கின்றன. இது இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடம். அழகான மலைகள், நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் காணப்படும் ஒரு இடமாகும். இங்குள்ள ஒரு மலைப்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிக்கு செல்லும் வழியிலே ஹோட்டல் எபவ் ஒரு லெவல், அதாவது கவலை மட்டத்திற்கு மேலான விடுதி என்ற அறிவிப்பு பலகை காணப்படுகிறது. மேலும் சற்று தூரம் மேலே சென்றால் ஹாப்பினஸ் அஹெட், அதாவது மகிழ்ச்சி உங்கள் முன்னால் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் உண்மையாகவே அருமையான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு உயரமான இடம். வசதியான தங்குமறைகள் உண்டு. உண்மையில் அங்கே புத்துணர்வை அளிக்கும் அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கு இருக்கும் பொழுது அன்றாட வேலைகளை பற்றிய பாரங்கள், எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகளால் உண்டாகும் தாக்கங்கள், எதிர்காலம் பற்றிய ஆவல்கள், இதனால் உண்டாகும் அழுத்தங்கள் ஆகியவற்றை ஒரு பக்கம் தூக்கி வைத்தாலும் அன்றாட வாழ்வுக்கு அங்கிருந்து கீழே இறங்கி வந்த பின் அத்தனையும் சூழ்ந்து ஒரு மனிதனை அழுத்துகிறதாகவே இருக்கிறது. தற்காலிக அழகான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே நாம் காண்பதெல்லாம் மாறிப்போகக்கூடியவைதான். கர்த்தர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே உண்மையான சந்தோஷத்தை நமக்கு தர முடியும். ஏனென்றால் இயேசுவே நம்முடைய பாவ பாரங்களை அனுபவித்துவிட்டபடியினால் அவரே அனுதினமும் நம்மை வழி நடத்த வல்லவராயிருப்பதினாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறியிருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத உண்மையான, ஆழமான, அர்த்தமுள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே இயேசுவிடம் வாருங்கள். நீங்கள் தேடும் நிம்மதியை அவரே உங்களுக்கும் தருவார்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையான நாளாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36:8 இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை இங்கே நம்மால் பார்க்க முடியும். நம் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை பார்த்தீர்களா? ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஏன் இப்படி கட்டளை இடுகிறாரா? அவருடைய ஜனங்கள் அவருக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். ஆமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறாரா? பொதுவாகவே வாங்குகிறவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வேதத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும், அவர் கொடுப்பதில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். நமக்கு நன்மை செய்வதில் நமக்கான நன்மையை கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். அவருக்கு சமீபமாய் சேருங்கள், தூரம் போகாதிருங்கள். இளைய குமாரன் தூரம் போய் இருந்த அனைத்தையும் இழந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கடைசியில பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடை கூட சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவனாய், அப்படி ஒரு இழப்பு, அந்த அளவுக்கு அவன் நஷ்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் உணர்வடைந்து அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்திலே வர அவன் எழுந்து புறப்பட்டான். அவன் தகப்பனுக்கு சமீபமாய் வந்தபோது தகப்பன் நன்மையை கட்டளையிட்டதை பார்த்தீர்களா? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்பட்டது, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னும் எத்தனை காலம் தள்ளி நிற்பாய்? நீ தள்ளி போக போக போக உன் வாழ்க்கையில் நஷ்டங்கள் தானே பலனாய் இருந்தது. ஆமே. உனக்கு தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எனவே சமீபமாய் வா, கர்த்தருக்கு சமீபமாய் நெருங்கி வாருங்கள். அதற்காக தானே மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இன்று அந்த கிருபாசன தண்டையில தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு யார் சமீபமாய் சேருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயம் நன்மையை கட்டளையிடுவார். சமீபமாய் சேருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கிருபையாய் கட்டளையிட்டு அதை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நெருங்க நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எங்களிடத்தில் ஓடி வந்து எங்களை கட்டி அணைக்கிற நல்ல தகப்பன், எங்களுக்கான நன்மையை கிருபையாய் கட்டளையிடுகிறவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமீபமாய் சேர்கிற ஒவ்வொருவரும் நன்மையை சுதந்தரிக்கும்படி அவர்கள் வாழ்க்கையில நன்மையை கிருபையாய் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வின் தலைப்பாக நீதி எங்கே, இரக்கம் எங்கே, நியாயம் இல்லையே, அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். எசாயா 59:14-15. நீதி எங்கே, இரக்கம் எங்கே, நியாயம் இல்லையே. எத்தனை சீர்திருத்தவாதிகள் எழும்பினாலும், எத்தனை சீசர்கள் தியாகிகளாக எழும்பினாலும், இந்த உலகம் ஒரு புதை மணலே. நீதியாய் நடப்பவனே நாதியற்று நடுத்தருவில் நிற்கிறான். உண்மையாக உழைத்தவன் உதவாக்கரை என்று உதறி தள்ளப்படுகிறான். உத்தமனுக்கு அவன் உத்தமத்தாலே துன்மார்க்கர்கள் எதிராகிறார்கள். ஏழையின் வயிறு வாடி வதங்குகிறது. செல்வந்தனின் வீட்டு நாய்க்கு கிடைக்கும் மரியாதை கூட வீதியில் நடமாடும் மனிதனுக்கு இல்லை. விசுவாச வார்த்தை பேசுகிறவனே துரோகியாக இருக்கிறான். சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் வாய்களிய பறைசாற்றுகிறவனே கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். பொது சேவை என்ற பெயரில் சோம்பறிகள் தங்கள் வயிற்றை நிரப்புகின்றனர். நல்லவனாக நடிக்கிறவன் கொலைக்காரனாக இருக்கிறான். உயிரை காக்கும் டாக்டரோ பங்களாவுக்கு ஆசைப்பட்டு இல்லாத நோயையும் இருப்பதாக கூறி காசு பார்க்கிறான். காவல் காக்கும் போலீசாரோ கருணை இல்லாமல் அதர்மத்தை செய்கின்றனர். சட்டத்தை மீற லஞ்சம், சட்டத்தின்படி நியாயமோ நடுத்தருவில் ஏழையின் கண்ணீர். உன்னை போல புறனை நேசி, அது வசனம், ஆனால் எனக்கில்லை என்ற கிறிஸ்தவனின் மனப்போங்கு. ஆராதனை ஆராதனை என்பான் ஆண்டவருக்கு அல்ல, அது ஃபேஷன் ஷோவாக ஆக்கிவிட்டான். அபிஷேகம் என்பது என்னவென்று அறியாமல் அதை சத்தமிடும் வெண்கலத்தை போல் ஆக்கிவிட்டான். மாய்மாலத்தை அன்பு என்ற போர்வையிலே நடிகனாக மாறிவிட்டான். நீதி இனிமேல் இவ்வுலகில் கிடையாது, நியாயம் எடுபட்டு போயிற்று. பணம் இருந்தால் பதவி, பணம் இருந்தால் படிப்பு, பணம் இருந்தால் பாவியும் நல்லவன். ஏழை பணம் படைத்தவனுக்கு எருவாவான். ஏமாற்றுபவன் ஏழைக்கு இறங்குபவனாக விளம்பரப்படுத்துகிறான். தேவனுக்கு தொண்டு செய்வதாக பெண்களை கற்பழிக்கிறான். சிறுவர்களை தலை துண்டிக்கிறான். எல்லாவற்றிலும் கலப்படம். மனிதனில் நல்லவன் யார் என்று அறிய முடியாது, அங்கேயும் கலப்படம். உதவி செய்பவனை உதவிக்காக வருந்துவது போல பொறிவைத்து பிடிக்கிறான். இனி இந்த உலகம் வாழ தகுதியற்றது. கொள்ளைக்காக கொலை செய்யும் கூட்டம் ஒரு பக்கம், பணத்துக்காக பெற்ற பிள்ளையை விற்கும் கூட்டம் இன்னும் ஒரு பக்கம். இனியும் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டும் இறைவா? உமக்கு கோபம் வரட்டுமே, அப்படியாவது இந்த அநியாய உலகம் அழியட்டும். இங்கு நடக்கும் அட்டூழியத்தை பார்க்க முடியவில்லை. இரக்கமில்லை, துன்மார்க்கர்கள் செழித்து வளர்கிறார்கள். நீதியில்லாத

நிமித்தமாக இருப்பார்களே. ஆனால் அந்தோ பரிதாபம், எந்த இடத்தில் அநியாயத்தை தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நீ விலகு. தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாகட்டும். தேவனுடைய எச்சரிப்புக்கு செவி கொடுத்து மனந்திரும்புதல் இல்லாது போனால் இந்த அநியாய உலகத்தை யாராலுமே மீட்க முடியாமல் போய்விடும். நீதியில்ல இந்த சாத்தானின் ஆதிக்கத்தை அழித்துவிட ஜெப சேனைகள் ஒன்றாக கூடுங்கள், ஜெபியுங்கள். ஜெபிக்கிற நீங்களே தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய முறையில் எங்களை தகுதிப்படுத்தி ஜெபிக்கும்படிக்கு கர்த்தருடைய பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை மனம் திரும்புங்கள், ஏழைகளை விசாரியுங்கள். ஆமேன்.

நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபைன்னு வேதம் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த கிருபைக்கு

பாவத்திற்கான தெய்வீக தண்டனை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சமயங்களிலே எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று விரும்பியும், அநேக சமயங்களிலே ஒரு சிறு தவற்றின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை அது பெரிய பாவம் என்று நாங்கள் யோசிக்காத பட்சத்தில், ஆனால் உம்முடைய பார்வையிலே அது பெரிய பாவமாக கருதப்பட்ட அந்த நோக்கத்தோடு நாங்கள் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாத போன நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுடைய ஆண்டவரே, உங்களுடைய தாசனாகிய மோசே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு ஒரு கனமான பாடுகளின் ஒழித்துக்காக பிரித்தெடுத்து பார்வோன் முழுவதாக நின்று அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உம்முடைய நாமத்தில் மகிமைக்காக செய்து உம்முடைய வல்லமையினாலே செய்து இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்களையும் 39 வருடங்களும் ஆண்டவரே உத்தவமாக உண்மையோடு கூட வழிநடத்தி இஸ்ரவேல் மக்கள் மூலமாக வந்த அனைத்து பாடுகளையும் ஏற்று சாந்த குணமுள்ளவனாக ஒருவேளை பேய் பெற்றிருந்தாலும் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே தன் உயிருக்கே ஆபத்து வரும் சூழ்நிலை வந்த பட்சத்திலும் கூட கர்த்தர் தன்னை ஊழித்து அழைத்திருக்கான் உறுதியோடு நின்ற அருமையான மோசஸ் ஆண்டவரே செய்த ஒரே ஒரு சிறிய தவற்று நிமித்தமாக அவன் கானான் தேசம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே நாங்கள் இதுவும் ஒரு பாவமா என்று சில வேளையில் யோசிக்கிற காரியங்கள், ஆனால் உம்முடைய பார்வையிலே அது பாவமாய் தெரிகிறது உணர உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே சாமி உமக்கு வேதனை உண்டாக்கும் சிறு காரியங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் விட்டுவிடும்படியான மன பாங்கை மன சுவாபத்தை எங்களுக்கு தர வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். இப்படி வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் செபிக்கிறோம். மீட்பரேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாசிக்கேட்ட உபாகம் 34 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அருமையான தாசனாகிய மோசேவை குறித்த பகுதி, மோசேனுடைய மரணத்தை குறித்த ஒரு பகுதி. ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பின்படி இஸ்ரவேல் மக்களை 39 வருடங்கள் உண்மை உத்தவமாக வழிநடத்தி இன்னும் சிறிது நேரத்துக்குள்ளதாக யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி உடனே கானான் தேசம் நுழைய இருக்கிற அந்த காலகட்டத்தில் த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லீடர்ஷிப் தெர் வாஸ் ப்ராபபிளி சீமிங்லி எ ஸ்மால் மிஸ்டேக் ஹி மேட் அண்ட் காட் டோல்ட் ஹிம் யூ ஆர் நாட் கோயிங் டு கோ இன் டு த பிளஸட் ஆர் த ப்ராமிஸ்ட் லேண்ட். தியோலோஜியன்ஸ் சிம்பிளி பிரேக் த பிரெயின்ஸ் ஓவர் இட் பிகாஸ் ஹவு குட் காட் டூ திஸ். 39 வருடங்கள் அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக, ஆனஸ்டா, அவ்வளோ சின்சியராக இஸ்ரேல் மக்களை பயன்படுத்தின மோசஸ் செய்த ஒரே ஒரு, வி கேன் சே ஈவன் நெகோஷியபிள் சின் என்று சொல்கிறோமே, பெரிய சின் என்ற கேட்டகரியில் இல்லாத ஒரு பாவத்தை செய்த நிமித்தமாக எப்படி கர்த்தர் வந்து இவ்வளவு மெர்சிலெஸ்ஸாக அவனை தடுத்திருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். வி லீவ் இட் ஆன் அசைட், we are not going to go into the debate about it, but our focus is Mount Nebo. 34th adhigathe solapatta nigarchi Mars chevai grahathirku scientist have sent, it's called Mars climate orbiter anupapattathu recent ah 2 varadangal payanam seidhu yerekuriya 1 billion miles கடந்து சென்ற அந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் இந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் இட் வாஸ் அபவுட் லேண்ட், ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குற அந்த சூழ்நிலையிலே சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் இட் ஹஸ் ஃபாலன் த்ரூ, ஃபெயிலியர் ஆக முடியவானது தான். இவ்வளவு சிறப்போடு 2 வருடங்களாக சென்று எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு செய்து 1 பில்லியன் மைல்ஸ் கடந்து சென்ற அந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எதற்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு தே வர் பிரேக்கிங் தி பிரெயின்ஸ் ஓவர் இட். வாட் தே டிஸ்கவர்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் நாட் அ மெக்கானிக்கல் ஃபெயிலியர், பட் தே சே இட்ஸ் எ ஹியூமன் ஃபெயிலியர். மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால அது போய் இறங்காத போல ஒரு மனித தவறு. என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா வெரி நெகோஷியபிள் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னு சொன்னால், one team of programmers, they were using English units.
like inches, feet and miles. Whereas the other team of programmers, they were using metric units like meter, liter and then grams. இந்த சிம்பிள் மிஸ்டேக்கால தேசே ரெண்டு வருடங்கள் பயணம் செய்து 1 பில்லியன் மைல்ஸ் டிராவல் பண்ண அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ended up fizzled out in failure. And again recently there was another Venus probe was sent to Venus. It again almost it was about to land, suddenly the rocket failed. The reason was again or a small hyphen the program computer program le they added one small hyphen which resulted in the rocket failure. In both this occasion what they are saying is seemingly a very small problem or chinna mistake but disastrous consequences. Nammude vaalkaiyile adhega samayam yosikkiradana adultery is a sin. ஒருவேளை லையிங் ப்ராபபிளி ஆர் கில்லிங் ஸ்டீலிங் பெரிய சின் கேட்டகரியில் யாருமே வந்து கோபத்தை கொண்டு வந்து வைக்கிறது இல்லைங்க. ஹேங்கர் இஸ் நெவர் சீன் ஆஸ் அ கிரேட் சின் காம்பரபிள் வித் அடல்ட்ரி ஆர் வித் ஸ்டீலிங். திருடுவதைப் போல கொலை செய்வதைப் போல அல்லது அடல்ட்ரி விபச்சாரத்தை போல நம்முடைய எமோஷனலுடைய எமோஷனல் சின்ஸை வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வருவது கிடையாது. And the pagadi you vasthina I will have to just go to rush through the whole thing. What I like to highlight is what Moses thought was just a negotiable sin kept him away from so called I would say his entire life was focused on this. And his whole life he was focused on going to promised land, but he could not make it because one simple sin, so called emotional sin, he could not control or he could not contain. First, the first point I would like to highlight is Moses' sin. Moses enna thappu seidha appdi namba aarayndhu paapom. I would like to just quickly go through, if you have Bible, read them quickly through. Exodus chapter 2 verse 11 and 12 vaasinga. Angum ingum paarthu Egyptan enna padana vetti avan manalile poithu pottan. They say பைபிளில் வந்து மோசஸ்க்கு என்ன பேர் தெரியுமா? முழுமையாக சாந்த குணம் உள்ளவன் பேர். பட் ஐ வாண்ட் டெல் யூ த கான்ட்ரா இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் மர்டரர் இன்ட்ரெஸ்டிங்லி வாஸ் காயின். காயின் தான் முதல் மர்டர் இந்த பைபிள். த செகண்ட் மர்டர் ரெக்கார்டட் ஃபார் அஸ் இயர் இஸ் சோ கால்ட் தி செயின்ட் ஆஃப் காட் மோசஸ். இ கமிட்ஸ் அ மர்டர். அந்த பாயிண்ட் காரணம் என்ன சொல்றாங்கன்னா இன் இஸ் ரேஜ், பயங்கரமான அன்கன்ட்ரோலபிள் ஹேங்கர்னால ஒரு கொலையை செய்கிறான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து 11 அதிகாரத்தில் எடுப்போம். எக்ஸரஸ் 8 வசனத்தை யார் வாசிங்க? 11:8 பிளீஸ். மோசஸினுடைய கோபம் எப்படிப்பட்டதான்? உக்கிரமான கோபத்தோடு கூட பார்வோனிட்டு புறப்பட்டு போனான்னு வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 40 இயர்ஸ் இ வாஸ் இன் த வெல்த் பேலஸ். 40 இயர்ஸ் இ வாஸ் ட்ரெயின்ட் இன் த விஸ்டம் ஆஃப் ஈஜிப்ட். 722 வேக்ஸ் வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஆஃப் ஈஜிப்டில் ஃபுல்லி ட்ரெயின்ட். His wisdom and his wealth, plus 40 years he was in the wilderness before God started using him. So 40 years of wilderness, 40 years of wealth, 40 years of wisdom has not tamed, has not controlled his anger. 40 varshangal avan vandu wisdom la periya gnanithukettadana training ella eduthirundalum, 40 varadangal palace la vaandirundalum, 40 varadangal vanandrathil irundhu enna da kashtangal pattirundalum, இன்னும் அவர் கோபத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? யூ சி ஹி மர்டர்ட் இட் இன் ரேஜ். 11 சாப்டர் எடுத்து எகிப்து விட்டு வெளியே வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அகைன் யூ சி உக்கிரமான கோபத்தோடு கூட பார்வோன் எடுத்துட்டு போனான்னு போட்டிருக்கு. 11:1 நீங்க வாசிங்க. ஆண்டவர் சொன்னாரு சீக்கிரமா பார்வோன் அனுப்ப மாட்டான், இன்னும் ஒரே ஒரு மிரக்கல் இருக்குது, அதுக்கு பின்னால்தான் அனுப்புவேன் சொல்லியிருந்தும் அங்கு போய் நின்று பார்வோனை விட்டு உக்கிரமான கோபத்தோடு கூட மோசஸ் போனான் வாசிக்கிறோம். அகைன் His wisdom, his wealth and his wilderness has not tamed or controlled his anger which was seething within him. அவனுக்குள்ளேந்து வருகிற அந்த கண்ட்ரோல் கோபத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு 32 வசனத்தை அதிகாரம் எடுங்க. யாத்திராக 32 சீக்கிரம் வாசிங்க. 32:19 வாசியங்கள். 32:19
அவன் பாளையத்தில் சமீபித்து அந்த கன்றுக்குட்டி நடனத்தை கண்டபொழுது மோசஸ் கோபம் உண்டவனாகி, அகேன் யூ சீ, அகேன் அண்ட் அகேன் மோசஸ் ரைட்டிங் அபவுட் ஹிம்செல்ஃப், ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை ஹேங்கர், ஃபர்ஸ்ட் ஐ மர்டர்ட் ஹிம், பாரு முன்னால விட்டு போய் பேசுறான்னா அவங்ககிட்ட முக்கிற கோபத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். இங்க 32 அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவரே கோபம் கொண்டா நாங்க போடல, ஆனால் இவன் கோபமாகி என்ன பண்ணான் போட்டிருக்க, கையில் இருந்த பலகையை மலையின் மேலே அடியிலே இருந்து உடைத்து போட்டான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த அருமையான கட்டளைகளை, the God gave the commandments in two tablets. In his anger, what this man did was, see, anger in itself is not a sin according to the scriptures. But when your anger becomes uncontrollable, when you are not able to channelize your anger in the proper channel, then you run into real trouble. என்ன பண்ணனா, the way he handled it, பாத்தீங்களா, அவன் வந்த கோபத்தை எதன் மேல காமிச்சான், கர்த்தர் கொடுத்த அருமையான கட்டளைகள் மேலே காட்டுகிறான். அந்த கட்டளைகளை எடுத்து உடைத்து போட்டான் வாசிக்கிறோம். God did not approve of it. If read verse 34 verse 1 வாசிங்க, 34:1 வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின பலகைக்கு ஒத்த ரெண்டு கற்பனைகளை எடுத்து கொண்டு வா, நீ உடைத்து போட்ட. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்ல, நான் உடைக்க சொன்னேன்னு சொல்லல, நீ உடைச்சிட்ட பத்தியா, நான் உன்னை உடைக்க சொல்லப்பா, உன் கோபத்தை என்னுடைய கட்டளையின் மேலே காட்டுகிறாய் என்று சொல்லுகிறார். வேறு விதமாக சொல்ல போனால், how many times we show our anger on the commandments of God. சில சமயங்களில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே, என்னையா கடவுள், என்ன பைபிள், என்ன இது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, that is exactly what Moses is doing at this point. இந்த கட்டளை வாங்கி என்ன சுகம் அப்படின்னு சொல்லி கட்டளையின் மேலே தன் கோபத்தை திருப்புகிற மோசஸை பார்க்கிறோம். டெட்லி, God is saying at this point, நல்லா கவனிச்சு படிங்க, முந்தின பலகைக்குரிய ஒத்த ரெண்டு பலகைகளை யாரு இழைத்துக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், முந்தின ஆண்டவர் கொடுத்த ரெண்டு டேப்லெட்ஸும் மோசஸ் வந்து ஆண்டவர் இழைச்சின்னு வர சொல்லிங்க, இப்போ உடைச்சதுனால என்ன சொல்றாரு, எப்பா நான் கொடுத்தது நீ உடைச்சிட்ட, இனி நான் உனக்கு பலகை தரமாட்டேன், நீயே போய் கல்லுல ரெண்டு பலகைகளை கொண்டு வா என்று அவனையே பார்த்து கொண்டு வர முடி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், God did not approve of his anger. Your anger has no meaning. What did he do in your anger? You broke my commandments. ஜனங்க உடைக்கிறதுக்கு முன்னால என்னோட கமாண்ட்மெண்ட்ஸ் நீ உடைச்சிட்டியே. So God is not happy with him. So அதனால என்ன சொல்றாருன்னா, நீ உடைத்து போட்ட முந்திர பலகைக்குரிய இந்த வார்த்தைகளை அவையில நான் எழுதுவேன், நீ கொண்டு வா, நான் எழுதுதான் செய்வேன். முன்னால நானே பலகையை செய்து நானே உனக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் you did not, were not able to control your anger, so you smashed them to smithereens in your anger. Therefore you make your own tablets and bring them to me, then I can only write my commandments on them. You are going to prepare it. நீயே போய் கல்ல உடைச்சி ரெண்டு பலகை கொண்டு வா என்ற பணியை அவன் எழுதி கொடுத்து விடுகிறார். That means God did not approve of his anger. Anger, we say, is it a sin as bad as adultery? Is it a sin as bad as stealing? Is it a sin as bad as committing a murder? But I want to tell you, the Bible tells us, Moses' life is a great example for all of us. He could not. Then we go on. Now, under 34th adhigaram, Deuteronomy, Moses and Nebo Malimala Yethi, இதை பார்க்கதான்ப்பா செய்யணும், நீ போக கூடாதுன்னு சொன்னதுக்கு வேறொரு காரணங்கள், முக்கியமான காரணம் உண்டு, அதை மட்டும் வாசிப்போம். என்னாகும், 20 அதிகாரத்தை எடுங்க, நம்பர்ஸ் சாப்டர் 20. தயவுசெய்து வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. வி ஆர் ஜஸ்ட் ரஷ்ஷிங் த்ரூ பிகாஸ் வி ஆர் நோ டைம். தயவுசெய்து என்னாகும் 20 அதிகாரத்தை எடுப்போம். யார் மடமடன் வாசிங்க, இஸ்ரேல் புத்திர சபையர் எல்லாரும் முதல் தேதியிலே சீன் மனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மீரியாம் மரணம் அடைந்து அங்கு அடக்கமிடப்பட்டான். ஜனங்களுக்கு தண்ணி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடினார்கள். கரங்கள் மோசேக்கு வாக்குத்தம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதி மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமா இருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் டேஷ் டேஷ் தொடர்ந்து வாசித்தினா. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசிரிப்பு கூட முகமுக்குள் விழுந்தார்கள். கர்த்தருடைய மகமே சுற்றிலும் பிரகாஷ், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ சகோதரனாகி ஆர்வலும் சபையார் கூடி வர செய்து அவர்கள் கண்மலை முன்பாக கண்மலை பார்த்து என்ன செய்ய பேசுங்கள், அப்பொழுது தண்ணீரோடு தண்ணீரை கொடுக்கும், அப்படியே நீ கண்மலைக்கு தண்ணீர் வர பண்ணி குடிப்பா என்று சொன்னார். 10 வசனம், மோச ஆர்வலும் சபையார் கண்மலை முன்பாக கூடி வச்சார்கள். மோசே அவளை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 முறை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது.
சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அகைன் யூ சீ, காட் டோல்ட் ஹிம் டு ஸ்பீக், பட் வாட் டிட் ஹி டு வாஸ் ஹி டிட் ஸ்ட்ரைக். ஸ்பீக் பண்ண சொன்ன இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணலாம். இஸ் தட் அ பிக் சின்? See, that's what we want to just spend time on. What I'm saying is, from the beginning, this fellow is not able to control his temper. அவன் கண்ட்ரோல் கோபத்தை from the beginning லிருந்தே தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மோசஸ் பார்க்கிறோம். He was not able to keep his temper, his anger under control. The result was, கடைசி ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களுக்கு எல்லாம் தண்டி வேணும்பா, நீ போய் கோலை பார்த்து கோலை கொண்டு போய் கல்லு முனால் நின்று பேசு என்று சொன்னார். Speak, it will give forth his water. Instead of speaking to the water, he stuck the water. The result was, water came, but he lost the privilege of getting into Canaan. கானானுக்கு போகிறார், அந்த பிரிவிலேஜை எழுந்து போகிறார். பிகாஸ் அகெயின் யூ சி த ஆங்கர் ஆஃப் மோசஸ் கம்ஸ் இன் டு பிளே. எப்படி தெரியும் ஆங்கரா கோபப்பட்டான்? எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கலகக்காரரேன்னு கூப்பிடுறோம் ஜனங்களை பார்த்து, ரைட்? காட் ஹிம்செல்ஃப் டிட் நாட் யூஸ் அ டைம் எனிவேர் டு கால் ஹிஸ் ஓன் பீப்புள். ஹி கால் த பீப்புள் ரிபெல்லியஸ் பீப்புள், ரைட்? அப்படின்னு கோபத்தை அழைத்து விட்டு பேச சொன்ன இடத்துல அடித்தான் வாசிக்கிறோம். இதே சிமிலர் இன்ஸ்டன்ஸ் யாத்திராகும் 17 அதிகாரத்தை எடுங்க, 5-6 வசனங்களை வாசிங்கள். அதே தண்ணி பற்றாக்குறை, ஒன் பாயிண்ட். இது எப்ப திரும்ப நடந்துச்சு? 39 வருஷத்துக்கு முன்னாலங்க, ஸ்டார்டிங்ல. அப்ப பசி தண்ணி கஷ்டம் வந்துச்சு. கடவுள் சொன்னார், ஓரேபிள் நான் நின்று கொண்டிருக்கிறேன், யூ கோ அண்ட் ஸ்ட்ரைக். God told him first time to strike it, and this time he doesn't want him to strike it, he wants to speak it. See, God saying, first time when there was a water shortage, கடவுள் என்ன சொன்னார், நீ போய் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கையில் வச்சிருந்த கோலை கொண்டு அந்த கல்லை வந்து அடி, தண்ணீர் கொடுக்கும் என்று சொன்னார். He did it. Second time, after 39 years, almost 35-8 years கழிச்சு, God told him again to speak, பேசுன்ற இடத்துல அடித்து விட்டான் வாசிக்கிறோம். இது ஒரு பெரிய பாவமா? ஏய், பேச சொன்னாரு, God told him to speak. Instead of speaking, he struck it. அவன் பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டான். அது வந்து பெரிய பாவமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்றேன்னா, 39 வருடங்களும் his anger is still not under control. தேவனுடைய தாசனாக இருந்தும் பல அற்புதங்கள் அவன் மூலமா கர்த்தர் செய்திருந்தாலும் கூட, தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எமோஷனல் சின்னை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. He was not an adulterer, he was not a murderer now anymore. இதெல்லாம் போயிட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களிலே பெரிய பெரிய பாவங்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்றோம், ரைட்? ஃபைன். ஆனால் நம்ம வாழ்க்கையில வருகிறது, அன்றாட வாழ்க்கையில வருகிறது, அந்த எமோஷன்ஸ் வருகிறது, இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. We think it's a small thing. அதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டார். But I want you to know, from the life of Moses, even if it's a small from your perspective, from God's perspective, it is good enough to keep you away from the promised blessings for you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பெரிய ப்ராமிஸ் ஆசீர்வாதங்களிலிருந்து இந்த சின்ன சின்ன பாவங்கள் உன்னை பிரித்து வைக்க வல்லமையுள்ளது என்பதை நான் அந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். So, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the Moses' sin are three exactly. I want to quickly highlight them all. What did actually Moses do? 20th chapter, தயவுசெய்து திறந்து வச்சுக்கோங்க. அதில் மூன்று கருத்துக்களை நான் உங்களோட சொல்ல வரேன். முதலாவது, it discredited God and the people. First sin part என்ன? It discredited God and the people. கடவுளை discredit பண்ணிட்டான், ஜனங்களையும் credit. எப்படி பண்ணான்னு சொன்னீங்கன்னா, 10 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மோசஸ் ஆரோனும் சபையாரும் முன்புதாக கூடி வருவார்கள். அப்பொழுது மோசஸ் அவளை நோக்கி, என்னது? கலகக்காரர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து எதுகிட்ட பேச சொன்னாரு? கல்லை பார்த்து பேச, ஜனங்கிட்ட பேச சொல்லுங்க. எங்க பேச சொல்லலையா? பேசுறான் கலகக்காரரே. கடவுள் தெரிந்து கொண்டு எவர்களுக்காக கடவுள் கீழே இறங்கி வந்து இவளை மீட்டுக் கொடுத்தாரோ அந்த ஜனங்களை கலகக்காரன்னு கூப்பிடுவதற்கு மோசஸ் நோ பிசினஸ், நோ ரைட். பட் இட் டிஸ்கிரெடிட் தி பீப்பிள் ஆஃப் காட். நம்பர் 2, அது மாத்திரம் இல்லை, கலகக்காரர் கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து யார் தண்ணீர்? நாங்கள் தண்ணீர். நாங்கள் ஆரோனியும் தண்ணியும் சேர்த்து சொல்லுகிறார். Another, he discrediting God by saying, நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுமா? As if he is giving water out of his own power. He is discrediting God. கடவுள் கொடுக்கிற தண்ணீரை, கடவுள் தன்னுடைய வல்லமையினாலே கொடுக்கிற தண்ணீரை
நாங்கள் தான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த வல்லமை தன்மேலே போட்டுக்கொண்டு நானே இந்த வல்லமை செய்து போல தன்னை மிகைப்படுத்தி காட்டிக் கொள்கிறான் மோசேசும் ஆரோனும். That's a dangerous sin, right? God alone can do wonders and miracles in your life. Do not take the credit of God upon yourself. அநேக சமயங்களிலே கர்த்தருடைய வல்லமையை நமக்கு வல்லமையாக நாம் பெரிய வல்லமையாக சில ஊழியக்காரர்கள் காட்டிக்கொள்வது போல அவன் காட்டிக்கொள்கிறான். நாம ரொம்ப வல்லமை இல்ல, கடவுளை காட்டில் நான் தான் உனக்கு தண்ணி கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். Thereby is discrediting God, discrediting the people of God. The first sin was discrediting, right? Discredited God and the people. Secondly, is also doing disobedience to God. கடவுளுக்கு கீழ்ப்படியில் என்ன செய்யணும்? கடவுள் சொன்னாரு, யார்கிட்ட பேசினாரு? ஜனங்கிட்ட பேச சொல்லலைங்க, கல்லை பார்த்து பேசினார். ஜனங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான், கல்லை பார்த்து அடிக்கிறான். நம்ம பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தில் ஒரு வசனம், ஒரு பகுதி வருது, என்னது? செய்யத்தக்கவளை செய்யத்தவாள், செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எக்ஸாக்ட்லி வாட் மோசஸ் இஸ் டூயிங். செய்யத்தக்கத செய்யல, செய்யத்தகாததை செய்தான். யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசல, அவங்கள போய் அடிக்கிறான். எது? கல்லு. கல்லுகிட்ட ஆண்டவர் சொன்னார், பேச சொன்னாரு, கல்லை போய் அடிச்சிட்டான். ஜனங்கிட்ட பேசுற சொல்ல ஜனங்கிட்ட போய் பேசுறான். தட் மீன்ஸ் அப்சல்யூட் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் மோசஸ். So he discredited God, he disobeyed God. And thirdly and finally, 12th verse was seen. Pinbu Mosesum Aaronum nokki Israel putrar kathrukku munbaga ennai parisuddham pannumbadikku neerandai viswasiyamal pona padina. Angle translation was seen. You did not trust me enough to honor me. In other words, you did not honor me before the people. Janaga munnaale ena parisuddham padrathukku badale ena asuddham padutittiyappa அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். He first credited God, secondly disobeyed God, thirdly dishonored God. Therefore, he had to be punished. Sin will have to be punished, our big or small it is from a perspective. உங்க பார்க்கிற நீங்க ஒருவேளை விபச்சாரம் பண்ணாத இருக்கலாம், மர்டர் பண்ணாத இருக்கலாம், ஸ்டீல் பண்ணாத இருக்கலாம். யுவர் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? If you are not able to keep your emotions under check, I tell you, you lose the fullest blessing God has got for you in store. உங்களுக்காக முழுமையான ஆசீர்வாதங்களை அநேக சமயங்களிலே ஏந்து போறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க பார்வையில் இதெல்லாம் ஒரு பாவமா, அதெல்லாம் நான் செய்யல, அவங்களோட நான் ரொம்ப யோக்கியன்னு சொல்றீங்களே, உங்களுக்குள்ளே வருகிற எமோஷன்ஸ் கேன் டிஸ்ட்ராய் யூ ஃப்ரம் ரீச்சிங் தி ஃபுல்லஸ்ட் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தட் காட் ஹஸ் காட் ஃபார் யூ இன் ஸ்டோர். சோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் சீன் மோசஸ் அ சின். ஃபர்ஸ்ட் ஹி சேட் வி சேட் டிஸ்கிரெடிட்டட் காட், டிஸ்ஒபேட் காட், dishonored God. Number two, Moses' sentence. Again, I want to add something more to Moses' sin. நான் நடந்துச்சுன்னு சொன்னா நல்ல கவனிங்க. பத்தாம் வசனத்திலே கேளுங்கள், உங்களுக்கு இது கண்மலை இருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி ஓங்கி கண்மலை கோலினால் ரெண்டு தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. யாரெல்லாம் குடி? சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தான். That means what? If Moses would have argued to God, Lord, end justifies the means. இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, முடிவு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, முடிவு தானே வேணும். எப்படி அது அந்த முடிவு ரீச் பண்றோன்றது முக்கியம் இல்லை. End justifies the Machiavellian policy-ன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆசீர்வாதம் பெறணும், ஆசீர்வாதமா வாழணும. அது திருடினா மற்றவன வஞ்சனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம்னா, இல்லை நியாயமான முறையில் பெற்றுக்கலாம்னா, எண்ட் வந்து ஆசீர்வாதமா வாழணும், அப்படிதானே? This is what the world is saying. This is exactly the argument here. Moses would have said, ஆண்டவர அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதை ஸ்ட்ரைக் பண்ணா, ஸ்பீக் பண்ணா, பேசினா என்ன, அடிச்சா என்னப்பா, தண்ணி தானே வேணும், தண்ணி குடிச்சிட்டேன்ல. அவங்க எல்லாம் குடிச்சாங்க, சபையாரெல்லாம் குடிச்சாங்கன்னு போட்டிருக்கு, ஆடு மாடுகளும் குடித்தது. That is all you want me to do. See, God is saying, see, this is spiritual lesson I want you to take home. God is saying, end is important, true. But end route is also equally important. Means are as important as a end. நீ வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்து தண்ணி வந்துருச்சு அவ்வளவுதான் சாமி, தண்ணி வந்துருச்சு பாரு எல்லாரும் குடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? இதை ஸ்ட்ரைக் பண்ணானா ஸ்பீக் பண்ணானா அது பிரச்சனையா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, தப்பு தப்பு தப்பு தப்பு. End is important. The end route to that end is also equally important to me. நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அது எப்படி தான் பெற்றுக்கிறான்னு நீ சொல்றப்ப, அப்படி இல்லப்பா, என் வழியில போய் தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரைட்?
ஏன் 40 வருடங்கள் உங்களுக்கு தெரியுமா? கானான் தேசத்திலிருந்து அவங்க இருந்து எகிப்திலிருந்து கானான் தேசம் போறதுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரூட்ல போனாங்கன்னா 4 நாள்ல போலாமா. Just 4 days to go from Egypt to Canaan. But God took them 40 long years. You know why? God is saying, if you want to reach Canaan, right? அதானே உங்களுக்கு எண்டே தானே. சரி ஆண்டவரே, கானான் தான் போனோம், சரி ஷார்ட்கட்டா நாங்கள் 4 நாள்ல போற ரூட் வச்சுட்டு இருப்பேன், எல்லாத்துக்கு 40 வருஷம். God is saying, you want to go to the end which I designed for you, you have to go through my end route. ஏன் என் ரூட் வழியா தான் எண்டுக்கு போனோம். You are talking about accomplishments in life. But accomplishments should be made through my avenues. Yeh avenue valiya poi thaan accomplishment pona thaan na othukuven. Nee vandu thannir varavachita karaitupa. Ana endha valiyila varavacha? Un kovathinale naan pesuvendra edathila adichu varavacha. But that is not acceptable to God. See, we always think, Lord, end justifies the mean. Unukku enna pa? End result thaan mukkiyam. எப்படி அதை அச்சீவ் பண்றது உனக்கு என்ன கவலை? எப்படியாவது நான் பண்ணிக்கிறேன், பேசியாவது ஆசீர்வாதத்தை வர வச்சுக்கிறேன், அதை அடிச்சியாவது வர வச்சுக்கிறேன். God is saying, no, no, no, no, no. For me, what is important is your destination is important, but the direction in which go to the destination is also equally important. நீ அந்த destination எந்த டைரக்ஷன்ல போற பத்தியா, அதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட். That is what God wants from each of us. நீ யோசிக்கிறீங்க ஆண்டவரே, என் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பா, எந்தக்கு தானே வேணும் உமக்கு, இப்படிதானே வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்கள, நான் எப்படி எப்படியோ போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன், எனக்கு என்ன இப்படிதான் போய் சந்தோஷமா வாழணும்னு சொல்றீங்க. தட் இஸ் நாட் த வே காட் இஸ் சேயிங். நோ நோ நோ நோ நோ மோசஸ், யுவர் எண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், யுவர் எண்ட் ரூட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மீ. யுவர் ரூட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் ஆல்சோ த பிளேஸ் வேர் யூ கோ. ஸோ அவன் என்ன யோசிக்கிறாங்க, தண்ணி தான் வந்து சாண்டு வேற போதும். நோ நோ, தட்ஸ் நாட் இட். சோ தட் இஸ் மோசஸ் அ சின். நம்பர் 2, மோசஸ் அ சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ செட் மோசஸ் அ சின், தென் த மோசஸ் சென்டென்ஸ். தட் இஸ், எனி சின் தட் யூ டூ, யுவர் ஸ்மால் இட் இஸ், ஐ டெல் யூ, இட் இஸ் குட் எனஃப் டு கீப் யூ ஃப்ரம் காட்ஸ் ஃபுல்லஸ்ட் பிளெஸிங் ஃபார் யூ. வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாத தடைகள், நீ செய்யற பெரிய பெரிய பாவங்கள் இல்லையா, உன் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தின் சூழ்நிலைக்குள்ளே வருகிற கோபம் இருக்கிறது, தட் இஸ் குட் எனஃப் டு கீப் யூ ஃப்ரம் கேனன். தட் இஸ் த மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு டேக் ஹோம், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தமா? கடவுள் என்ன சொல்றார், ஆண்டவரே நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன், நெபோ மலை மேலே ஏறுகிறான், அங்கிருந்து ஆண்டவர்களை பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எடுங்க உபாகம் 3 அதிகாரத்தினுடைய, நப்தலி தேசம் அனைத்தையும், இப்ராஹிம் மனாசேவோட தேசத்தையும், கடை சமுத்திரம் வரைக்கும் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 4 டைரக்ஷன் வந்து ஆண்டவர் பார்க்க வைக்கிறாராம். சவுத், நார்த், இந்த 4 விதமான டைரக்ஷன் காத்து பார்த்து 4 கோணங்களிலிருந்து பார்த்து விட்டா இல்லவா, அவ்வளவுதான்ப்பா நீ பார்க்க முடியும். தட்ஸ் ஆல் யூ நீட் டு நோ, யூ கே நாட் என்டர் இன்டு சொல்லிட்டார். சி, ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் இஸ் டேக்கிங் எ சீரியஸ் வியூ, நாட் ஓன்லி யுவர் பிக் சின்ஸ், ஈவன் யுவர் ஸ்மால் சின் லைக் ஹேங்கர். கோபத்தை வந்து நீங்க பெரிய பாவமா நான் பார்ப்பதே கிடையாது. ஆனால் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் செய்த முதலாவது மர்டர், காயின் செய்த முதலாவது கொலைக்கு காரணம் கோபம்னு பைபிளில் போட்டுருக்கேன். பேசிக் பாயிண்ட் ஹியர் இஸ், காட் லுக்ஸ் அப்பான் யூ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் யுவர் சின்ஸ் வெரி சீரியஸ்லி. தட்ஸ் அ சென்டென்ஸ் கிவன். சென்டென்ஸ் என்ன? யூ வில் நாட் கிராஸ் இன் டு கேனன். என்னத்துக்கு? சின்ன பாவம் தான், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பாவம். ஸ்ட்ரைக் பண்ண இடத்துல நீ ஸ்பீக் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண, ஆகையினால உன்னை கொண்டு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிவிட்டாராம். சோ இந்த பக்கத்தில் என்ன வாசிக்கணும்னு சொன்னா, கடவுள் என்ன சொல்றாரு, இப்பா மோசஸ், வேர் யூ கோ இஸ் நாட் மை ப்ராப்ளம், பட் வாட் யூ பிகம் இஸ் மை ப்ராப்ளம். நீ எங்க போனோம், கானான் தேசம் போனோமே, ஐயோ அங்கலாய்க்கிறிய, அது எனக்கு முக்கிய இல்லை. நீ எங்க போறேன்றது முக்கிய இல்லப்பா வாழ்க்கையில, பரலோகம் போறியா பரலோகம் போலியான்றது முக்கியம் இல்லை. ஆனா என்ன முக்கியம் தெரியுமா? What are you becoming? That is all matters to me. பரலோகம் போறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட மனுஷனா நீ வாழ்கிறாய் என்பதுதான் என்னோட கண்ணோட்டங்கிறார். மோசஸ் வந்து ஒருவேளை அவன் தப்பு செய்திருந்தாலும், கோபப்பட்டு நான் சொய்ய வேண்டியது மாறி செய்திருந்தாலும், கானுள்ள அனுப்புவது ஒரு பெரிய காரியம் இல்லை, லேசான காரியம் அவருக்கு. ஆனால் அது என்ன சொல்றாருன்னா, வேர் யூ கோ இஸ் நாட் மை ஃபோக்கஸ், வேர் யூ கோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ, பட் வாட் யூ பிகம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. நீ யாரா இருக்கிறாய் என்பது முக்கியமே ஒழிய, எங்கே நீ போகிறாய் என்பது முக்கியமே அல்ல என்று சொல்லிவிட்டார்.
நீ பரலோகம் போடலாம் கூட பரவாயில்லப்பா, ஆனா நீ நல்லவனா வாழணும். தட் இஸ் வாட் ஐ கேர் ஃபார். சரி இல்ல யோசிக்கிறோம், பரலோகம் போனா பெரிய அச்சீவ்மெண்ட் யோசிக்கிறீங்க. தட் இஸ் நாட் அச்சீவ்மெண்ட் மோசஸ் வாஸ் எய்மிங் அட். மோசஸ் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இன்டெரக்டா என்ன சொல்றாரு, மோசஸ் யூ ஆல்வேஸ் எய்மிங் அட் கோயிங் டு தி அதர் சைடு, ரைட், பரலோகம் போனோம் அல்லது காணான் போறதும் எய்மா இருக்க ஒழிய எனக் கேட்டபடி வாழணும் எய்மா இல்லையேங்கிற. That means all our aim is to go to heaven and by hook or crook. God is saying it is not where you go that matters to me, it is what kind of person you are that matters to me. Appa nee nallavana irukku Moses adha enak matters. Nee enga poriyo adhu kavaliye illa, nee paralogam poriyo polana kuda kavale illa. But are you living a life pleasing to me? Enakketra vaalkai enak priyamana vaalkai indha ulagathil nee vaalada padiki நீ பரலோகம் போய் உட்காந்து என்னப்பா பண்ண போற அப்படின்ற முறையில பரலோகத்துக்கு பெரிய தடையை ஆண்டவர் விதிக்கிறது இந்த பகுதியில் வாசிக்கிறோம். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் வேர் வி கோ டு காட், இட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர் தட் மேட்டர்ஸ் டு காட். நல்ல கவனிங்க, காட் டிபார்ட் ஹிம் ஃப்ரம் கோயிங் டு கானானுக்கு போக முடியாதபடி காட் தடை பண்ணி போயிட்டார். ஆனால் நல்ல கவனிங்க, ஐ வாண்ட் ஜஸ்ட் அண்டர்லைன் திஸ் பாயிண்ட், ஹி மே ஹவ் லாஸ்ட் த promised place but he did not lose the promises presence. Promised place miss pantan, correct da ummele kananu pole, ana he did not lose the promises presence. Promise pandra aandavarude prasannatham irundhu pogavillai. That is more important for him, right? That is what God is trying to tell him, right? So 17th adhigaram Matthayana suvisesham edunga, sorry Lukeana suvisesham 17 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் 30-31 வசனங்களை வாசிங்க. லூக் சாப்டர் 9 வெர்ஸ் 30-31. யார் யார் பேசுறது? மோசேவும் என் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு சம்பாஷணம் பண்ணி இயேசு நிறைவேற்றி போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். லூக்கா மாத்திரமே அதை சொல்லுகிறார். என்ன சொல்ற தெரியுமா? மோசஸ் டிட் நாட் கோ டு கேனன், ட்ரூ, பட் மோசஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி இன் ஆல் க்ளோரி வித் கிரைஸ்ட். That means, enna solraarna aandavare, pa, because you did not obey me, you did not honor me before the people, you are not going to the promised place. But I promise you, you are the promises presence. Yen presence unnodu iruka pogurathu, right? Nee kaananukku pole unnada, that's right. But more than Canaan, I am more than Canaan for you, right? I am here with you, endru sollum vagaiyile kathar Mosai aarudhal paduthukiraar. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the sentence is, the simple message that we get across is this: where we go in life, நீங்க செத்து போன பிறகு பரலோகம் போறீங்களா இல்லையான்றது, that is not our concern. But are you living a life pleasing to God is all that matters to God. நீ என் வாழ்க்கையில என்ன ப்ளீஸ் பண்றாதபடிக்கு அங்க கானான் தேசத்துல போய் உட்கார்ந்து என்னப்பா செய்ய போற, you cannot do anything much at all. If you do not lead a life that is pleasing to me, there is no fun in going to heaven. That is the message for all of us to take. Manesabal university செத்து போனா பரலோகம் போனா அதான் என்னோட எய்ம்னு சொல்றீங்க? No, no, no, no, no. Live a life that is pleasing to God. It is more than going across Jordan to inherit your promised land. Promised land க்கு போறது வந்து முக்கியம் இல்லையா? Promise கொடுத்தாரு ஆண்டவர், அவரோடு கூட வாழ்வது, அவருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதுதான் மோசஸுக்கு சகுந்தது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதனை தவறிட்டப்பா, என் வார்த்தை கீழ்படியில, ஆகையினால you promised land ini povandi avasiyame illai endru solli vitta. So Christuvukkal periyamanavule, that is the message for all of us to take home. That is the message is, irrespective of where you go, what is important in life is live a life that is pleasing to God who made the promise. Promised land, promised place ini polana kavalella, ana promiser udaiya presence matta irundradinga vaalkaila. அதை அவன் இழக்கல. என்று சொன்னால் நாங்கள் வாசிக்க லூக்கான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவன் மகிமையோடு கூட இறங்கி வந்து ஆண்டவராக இயேசுவோடு சம்பாஷித்தான் வாசிக்கிறோம். ஸோ இஸ் ஆல்ரெடி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் சம் ஃபார்ம், வி டோன்ட் நோ வாட் ஃபார்ம், ஹி கேம் தேர், அங்கே வந்து ஆண்டவரோடு கூட பேசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். தட் இஸ் த மெசேஜ், தட் இஸ் கிரேட் பிரிவிலேஜ் காட் கேவ் டு மோசஸ். ஸோ ப்ராமிஸ்ட் பிளேஸ் விட்டு போலா கிடைக்காவிட்டாலும் ப்ராமிஸ்டினுடைய பிரசன்ஸை மோசஸ் எழுந்து போகவில்லை. தோ இவர் சென்டென்ஸ்ட், you cannot go into Canaan. And finally, I want to conclude by saying Moses' sepulcher, Moses' sin, Moses' sentence, and Moses' sepulcher, avanude kalarai idu varaik vaasinga 34 adhigarathile dai seidhu 7-6 vasanangal kartha dasanagi Mose Moab desanagi avudumbadi kartrai vaathinbadi marithan
அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அந்த பிரேதக்குழியை அறியார். யூ நோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் செட் ஜீசஸ் நெவர் கண்டக்டட் எ ஃபியூனரல் சர்வீஸ். ட்ரூ, பட் ஒன்லி பர்சன் காட் ஹிம்செல்ஃப் பரீட் இன் தி என்டையர் பைபிள் வாஸ் மோசஸ். வேற யாருமே ஆண்டவர் எடுத்து பரி பண்ணான்னு பைபிளில் போடலையா. ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பரீட் பை காட் ஹிம்செல்ஃப் வாஸ் தி கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட் மோசஸ். So, you know, what is the message for us? Kallarai vandhu idhuvarikku yaarukku theriyadhu potru. You know why? The reason was very simple. God was trying to tell them, 40 years, almost 40 years, இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், மகத்தான காரியங்களை செய்தார். பார்வோ மண் முழுவதாக நிற்க வைத்து மந்தவாயும் திக்குவானாக மோசஸை கொண்டு இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்து 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தின ஒரு அருமையான தாசனை, மறித்து போன பிறகு எந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒருவேளை இவன் ஐடியல் ஆக்கி கடவுளாக்கி விடுவான் பயத்தில் கர்த்தர் இந்த கல்லறையே காமிக்கலையா. அநேக கல்லறைகள் இந்த காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Even if you go to Europe, there are so many saints, our cemeteries and kallarigal ellam iniki a miracle nadakkira idangalaga maatri verund kala kattathile aandavar avanukku kallariye kaatradhu kaaranam. He doesn't want Moses to become an idol in the eyes of the people. Janangalude paarvayile ivan oru idol aga maarakoodadhu endradhaale avan kallariye yaarukkume kaanvikkavillaya. So what is the message for all of us? I want to conclude with this. Where we die, it doesn't really matter. If you want to preach a sermon on death, it's an excellent passage. Where we die doesn't matter to God. எங்க நம்ம சாகுறோம் நல்ல கவனிங்க. கானான் தேசத்துக்கு உள்ள செத்தானா மோசஸ் கானான் தேசத்துக்கு வெளியே செத்தாரா? கானான் தேசத்துக்கு வெளியே ஜோர்டானுக்கு இந்த பக்கம் செத்தாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமான பூமியில சாகல, ஆசீர்வாதமான பூமியில சாவல. அப்படின்னா அவருக்கு

தேவையில்லை பலன் அப்படின்னா ஃபுல்லி எனர்ஜெட்டிக் ரைட். ஹி வாஸ் சாவர வயசு இல்லைன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நெபோ மலை ஏறக்குறைய 4300 அடி இருக்குமா, 4300 அடியில் போய் ஆண்டவனை சாவ சொல்றார். சாதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்சிங் ஹோமுடைய ரூல் என்ன தெரியுமா உங்களுக்கு? The nurses were trained in such a way, when somebody is thinking about to die, they are to call their immediate parent family to come and be at the bedside of the person who is dying. And the nurse orvale and adathil therindhu sonnal nurse's duty enna na immediately and the family kooptu the family vandu saagra nerathile pakkathil irukkunodu thaniyile yaaru saagakoodadhu. But Moses died a lonely man. Just imagine, 600,000 makkalodu kooda vaazhndha Moses சாகும்போது கர்த்தர் 4300 அடி உள்ள தேவ மலை கொண்டு சென்று அவன் போகிற அந்த இடத்தை பற்றி பார்க்க செய்து விட்டு அவனை லோன்லி டெத்தா கொடுக்கிறாராம். அண்ட் யூ சீ காட் இஸ் சேயிங் வேர் யூ டை டசன்ட் மேட்டர் மோசஸ், வென் யூ டை டசன்ட் ரியலி மேட்டர். நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் போது தான் சார் பரவாயில்ல, ரைட். அண்ட் ஆல்சோ இஸ் சேஸ் வேர் இன் தி சென்ஸ் மேலே மலை மேலே யாருமே இல்லாத இடத்துல நீ செத்தா கூட கவலை இல்லை, டோன்ட் வரி அபவுட் தட். Secondly, in what condition you die doesn't matter. You die in loneliness, thanimina sagraya, or disappointment odu sagraya, adhu kavala illa. But what matters to God is, ena potruka theriyuma, kartrudeya vaathiyin padiye marithaanu potru. Ayya, when you die according to God's word, that all matters to God. Enge sagruvum mukkiyam illa, aashirvaadamaana edathil saavriyo illa ooru vittu engiyo oorama anga saavriyo, adhu aandavarukku mukkiyame illaiye. எந்த இடத்துல சாகுறோன்றது ஆண்டவர் முக்கியம் இல்ல. மலை மேல சாவரியா, மலை கீழே சாவரியா, பள்ளத்தாக்குல சாவரியா, தண்ணி உள்ள சாவரியா, எங்க சாவரியான்றது ஆண்டவர் முக்கியம் இல்லைங்க. ரெண்டாவது, வாட் கண்டிஷன் யூ டை இன், டிசப்பாயின்மெண்டோட, ஏமாற்றத்தோடு, லோன்லினஸோட சாவரியா, அதுவும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. வாட் மேட்டர்ஸ் டு காட் இஸ், டு யூ டை அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். தட்ஸ் வாட் இஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன முக்கியம் தெரியுமாயா? நாட் வேர் வி டை, நாட் வென் வி டை, நாட் வாட் கண்டிஷன் வி டை இன், இட் இஸ் வித் ஹூம் யூ டை. கர்த்தரோடு கூட மரித்தானாம். மேலே கொண்டு போயிட்டு ஆண்டவர் அம்போன் விடலையா, குடும்பம்லாம் உனக்கு இல்லப்பா, உனக்கு பெரிய குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, யாருமே கிட்ட வரவானான்னு சொல்லிட்டு லோன்லியாக கொண்டு போயிட்டு நான் மட்டும்தான் அவன் கூட இருக்க போகிறேன், ரைட், நான் நீ சாவு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கர்த்தர் அவனோடு கூட. வாட் அ க்ளோரியஸ் டெத்துங்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாட் காட் டோல்டு வாஸ், கடைசி வரைக்கும் கூட இருக்க போறதும் பரப்போறதும் நான் ஒருத்தன் தான். அதனால ஆல் திஸ் வில் கோ அவே மோசஸ், டோன்ட் வரி, ஐ நோ யூ மேட் எ மிஸ்டேக், யூ ஆர் நாட் கோயிங் டு கோ, பட் மை பிரசன்ஸ் வில் கோ. த ப்ராமிஸ்ட் பிளேஸ் யூ வில் நாட் கோ, பட் த ப்ராமிசஸ் பிரசன்ஸ் வில் கோ வித் யூ நவ் அண்ட் ஃபார் எவர் இன் யுவர் லைஃப். தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் டு அஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, only one simple illustration I want to bring my sermon to a close. It was April 3rd, 1968, Memphis, Tennessee. He's called Moses of America. Yare Martin Luther King the Junior. He gave his last sermon, you know, on what passage? Same passage, vasikette ubagam 34 அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும் தான் லாஸ்ட் மெசேஜ் பிரீச். நெக்ஸ்ட் டே யூ ஆர் ஷார்ட் டெட். அடுத்த நாள் கொலை செய்யப்பட போகிற மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஆன் 3rd of April 1968 இன் மெம்பிஸ் டெனிசி இ பிரீச் த சர்மன். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் செட். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் செட். த லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் லைஸ் அஹிலஃபஸ். நம்ம முன்னால் பெரிய ஸ்ட்ரகிள் காத்து கொண்டிருக்கிறது. பட் ஐ நோ ஒன் திங் ஃபார் ஷுர், எனக்கு ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வருகிறது. ஐ ஹவ் பீன் டு த மவுண்டன் டாப். நான் நேராக மவுண்டன் டாப்புக்கு ஏறிவிட்டேன். ஐ வாண்ட் டு டூ த லார்ட்ஸ் வில், கடவுளுடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன். ஈ அலோட் மீ டு கோ டு த மவுண்டன் டாப் அண்ட் ஐ லுக்ட் ஓவர் and I saw the promised land. Na mountain top mele yeri angirundu paathen kathir enakkai vetirukra promised land ennal paark mudigirathu. But I know that I will not be there with you when you reach there. Neenga pora bodhu na oru vela anga irukka maten. Prophetically he was saying that next day he was to be murdered. Adhu oru theriyadhu anal prophetically sonnaar nu solranga. I know that I will not be there when you reach there, but as a people
will all

get to the promised land. And I fear no human being. And I know sure, because my eyes have seen the glory of the coming of the Lord. After said this, he became very emotional, took his seat. The next day, he was shot dead. It's exactly the situation here. He fought for the people, for the liberation of the people, for so many years, Martin Luther King Jr., Reverend Martin Luther King Jr. He fought for it, but he knew his end has come. But he did not reach the promised land, he said. We as a people, we all reach the promised land, he said. And people reach the promised land, and he missed it. But he said, I have seen the glory of the coming of the Lord. That's exactly Moses' situation now. He did not reach there, but the presence promised panna aandavar avanodu kooda irundar. That's all mattered to Moses. Kristuvukkul priyamanavule, take control of your emotional problems. If you have an emotion that you cannot control, I want you to warn from the life of Moses. The fullest of your blessings you may miss if you do not control your emotions. உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன எமோஷன் யோசிக்கிறீங்களே, அந்த எமோஷன் 39 வருடங்கள் ஆகி மோசஸ் வாழ்க்கையில் எடுக்க முடியாத காரணத்தினாலே அவன் முழுமையாக வைத்திருக்க ஒரு வேலை நிச்சயமாகவும் போயிருந்தால் ஒரு பிளஸ் பாயிண்ட். அவன் ஆனஸ்ட்லி கடவுள் இருந்தாலும் கூட, பட் ஹி மிஸ்ட் இட் பிகாஸ் ஒன் சிம்பிள் ஸ்மால் சின் ஹி குட் நாட் கண்ட்ரோல். தேர்ஃபார் காட் சென்டென்ஸ்ட் ஹிம், யூ ஆர் நாட் கோயிங் ஒன்லி திஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர் தன் ஆண்டவர் சொல்லிட்டாராம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். மோசஸின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த சிறிய பாவம் என்று ஒரு வழியை நாங்கள் சொல்லலாம் ஆண்டவரே. அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் பேசு என்ற இடத்திலே அவன் அடித்தபடினாலே அவன் போக வேண்டிய முழுமையான ஆசீர்வாதத்தை தவறினான் வாசி. ஆனாலும் நீ அவனை கைவிடலை என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. தேவனை உங்கள் கிருபையினாலே நீ அவனை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. அப்படியாக எங்களையும் கூட அங்கே வாழ்க்கையிலே நாங்கள் விட முடியாதிருக்கிற இப்படிப்பட்ட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்று சொன்னால் அதை மேற்கொள்ளும்படியான கிருபி இந்த இருந்து காலங்களை எங்களுக்கு தர ஜபிக்கிறோம். யூ ஆல்வேஸ் சென்டென்ஸ் சின் ஆண்டவர் தாமே உமக்காக வாழத் தொடர்ந்து எங்களுக்கு கிருபி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாபாமி உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே,

முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்க.

ஆயிட்டோக்கா. ஒவ்வொரு வரையும் அபிஷேக் ஆண்டவரே, யாரோட துணை நாங்கள் போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனால் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற இப்படி வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்றது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல அது. கட்டப்பட்ட நிலைமையில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே அவர்கள் கர்த்தரை பாட ஆரம்பித்தார்கள். They choose not to crumble. They choose not to murmur. They

தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரனை போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட். இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாச போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. அமேன், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் தான் கேட்கணும். ஹல்லேலூயா.

ஆண்டவரே, உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்கான் உலகத்துல உள்ள பொருள் அல்ல. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹல்லேலூயா. தி கிரவுன் தட் தி மாஸ்டர் ஹஸ் பிரபேர்ட் ஹல்லேலூயா கெப்ட் ஃபார் மீ ஐ நீட் டு ரிசீவ் தட். ஹெல்ப் us that we will be able to run this race faithfully. Faithfully God is looking for faithful people, not the famous faithful people. Hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மை உள்ளவர்களை.

மகிமையை மாத்திர இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் அன்றவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்தில் ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, O God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன். ஆண்டவரே, எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புல படிச்ச கதிரேசன் அப்படிங்கிற பையனை பத்தி நகைச்சுவை ததும்ப சொன்ன கதையை கேளுங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பையன் 5 பாடத்திலையும் காப்பி அடிச்சிட்டான்னு என்கிட்ட 5 பாட டீச்சர்ஸும் வந்தாங்க. என்ன செய்யணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன். டிசி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. கதிரேசனை கூப்பிட்டேன். கதிரேசா, பிரச்சனைடா அப்படின்னு சொன்னேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சார்னு சொன்னான். ஏய், பிரச்சனையே உனக்குடான்னே. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. 5 பேரும் உங்ககிட்ட வந்து சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் சார் என்ன பத்தி தான் இருக்கும்னு. விடுங்க சார், டிசியை கொடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார்னு சொன்னான். என்னடா செய்வேன்னு நான் பாவம் போல கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு தைரியம் சொல்றது மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் என்னமும் செஞ்சுக்கிடுவேன், விடுங்கன்னு சொன்னான். 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். நான் அதே பழைய ஸ்கூட்டர்ல போனேன். அவன் கார்ல வந்தான். கார்ல இருந்து இறங்கி, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னா. கதிரேசா, எப்படிடா இருக்க, இப்போ என்னடா பண்றன்னு பாசத்தோட கேட்டேன். அதுக்கு அவன், 5 ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன், அதுக்கு நான் அப்போ 5 படத்துல காப்பி அடிச்ச, இப்போ 5 கடை மூலமா காப்பி எடுக்கிறியாடா அப்படின்னே. சார், நீங்க அன்னைக்கு மாதிரியே பேசுறீங்க சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. பக்கத்துல என் கடை ஒண்ணு இருக்குது, வாங்க சார்னு என்னைய கூட்டிட்டு போனான். அதிர்ந்து போனேன். எதிர்ல 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல. இவன் கடையில 10 பேர் வரிசையில நிக்கிறான். அதுல ஒருத்தன் சொல்றான், கடைனா கதிரேசன் கடை தான், மாடர்ன் டெக்னாலஜி, என்னமா கடை வச்சிருக்கான் தெரியுமா. அப்போதான் போர்டை பார்த்தேன். இங்கே தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம், அத்தனை மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு எழுதி வச்சிருந்தான். மெஷினுக்கு மொழியா தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியே வரும். அடுத்த 3 பேரும் ஜெராக்ஸ் கடைன்னு தான் எழுதி வச்சிருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமா எழுதி இருக்கான். அவன் அவன் மெய்மறந்து இதுதான் மாடர்ன் டெக்னாலஜின்னு நிக்கிறான்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நாம ஜெயிக்க முடியும். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். கதை எப்படிங்க இருக்குது? திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

ഒണ്ടു സാമുവേൽ 17 അധികാരം. പെലിസ്തർ യുദ്ധം പണുകൃതക്ക് തങ്ങൾ സേനകളെ ചേർത്ത് ജൂതാവിലുള്ള സോക്കോവിലെ ഒരുമിത്ത് കൂടി സോക്കോവുക്കും അസക്കാവുക്കും നടുവേ ഇരിക്കുന്ന ഏബേസ് തമ്മീമിലെ പാളയം ഇറങ്ങിനാർകൾ. സവളും ഇസ്രവേൽ മനുഷ്യരും ഒരുമിത്ത് കൂടി ഏലാ പള്ളത്താക്കിലെ പാളയം ഇറങ്ങി പെലിസ്തർക്ക് എതിരായ യുദ്ധത്തിക്ക് അണിവകുത്ത് നിന്നാർകൾ. പെലിസ്തർ അന്ത പക്കത്തിൽ ഒരു മലയിന്മേലും ഇസ്രവേലർ ഇന്ത പക്കത്തിൽ ഒരു മലയിന്മേലും നിന്നാർകൾ. അവർക്ക് നടുവേ പള്ളത്താക്ക് ഇരുന്നത്. അപ്പോഴത് കാത് ഊറാനാകിയ കോളിയാത്ത് എന്നും പേരുള്ള ഒരു വീരൻ പെലിസ്തറിൻ പാളയത്തിലിരുന്ന് പുറപ്പെട്ടു വന്ന് നടുവേ നിന്നാൻ. അവൻ ഉയരം 6 മുളമും ഒരു ജാണുമാം. അവൻ തൻ തലയിന്മേൽ വെൺകല സീരാവൈ പോട്ട് ഒരു പോർക്കവസം തരുത്തു കൊണ്ടിരുപ്പാൻ. അന്ത കവസത്തിൻ നിറൈ 5000 സേക്കളാണ് വെൺകലമായിരിക്കും. അവൻ തൻ കാലുകളിലെ വെൺകല കവസത്തെയും തൻ തോളുകളിന്മേൽ വെൺകല കേടകത്തെയും തരുത്തിരുപ്പാൻ. അവനുടിയ ഈട്ടി താങ്ക് നെസവുകാരൻ പടൈമരത്തിൻ കനതിയും അവൻ ഈട്ടിയൻ അലഹ് 600 സേക്കൽ ഇരുമ്പുമായിരിക്കും. പരിസൈ പിടിക്കുന്നവൻ അവനുക്ക് മുന്നാക നടപ്പാൻ. അവൻ വന്ന് നിന്ന് ഇസ്രവേൽ സേനകളെ പാർത്ത് സത്തമിട്ട് നിങ്ങൾ യുദ്ധത്തിക്ക് അണിവകുത്ത് നിൽക്കുന്നത് എന്നെ നാൻ പെലിസ്തൻ അല്ലവാ? നിങ്ങൾ സബുളിൻ സേവകർ അല്ലവാ? ഉങ്ങളിൽ ഒരുവനെ തെരിഞ്ഞു കൊള്ളുങ്കൽ, അവൻ എന്നിടത്തിൽ വരട്ടും. അവൻ എന്നോടെ യുദ്ധം പണവും എന്നെ കൊല്ലവും സമർത്ഥനാണാൽ നാങ്കൾ ഉങ്ങൾക്ക് വേലക്കാരായിരുപ്പോ. നാൻ അവനെ ജയിത്ത് അവനെ കൊള്ളവേനാണാൽ നിങ്ങൾ എങ്ങൾക്ക് വേലക്കാരായിരുന്ന് എങ്ങളെ സേവിക്ക വേണ്ടുമെന്ന് ചൊല്ലി. പിന്നും അന്ത പെലിസ്തൻ, നാൻ ഉൻറിയ ദിനം ഇസ്രവേലിനുടിയ സേനകളെ നിന്ദിത്തേൻ. നാം ഒരുവരോട് ഒരുവർ യുദ്ധം പണ്ണ ഒരുവനെ വിടുങ്ങൽ എന്ന് ചൊല്ലി കൊണ്ടുവരുവാൻ. സവളും ഇസ്രവേൽ അനവരും അന്ത പെലിസ്തനുടിയ വാർത്തകളെ കേട്ട് കലങ്കി മികവും ഭയപ്പെട്ടാർകൾ. താവീദ് എൻപവൻ ജൂതാവിലുള്ള ബെത്ലഹേം ഊറാനാകിയ ഈസാ എന്നും പേരുള്ള എപ്രാത്തിയ മനുഷ്യനുടിയ കുമാരനായിരുന്നാൻ. ഈസായിക്ക് 8 കുമാരർ ഇരുന്നാർകൾ. ഇവൻ സവളിൻ നാട്കളിലെ മറ്റ് മനുഷ്യർക്കുള്ളേ വയത് സെന്റ കിളവനായി മതിക്കപ്പെട്ടാൻ. ഈസായിനുടിയ 3 മൂത്ത കുമാരർ സവളോടെ കൂടെ യുദ്ധത്തിക്ക് പോയിരുന്നാർകൾ. യുദ്ധത്തിക്ക് പോയിരുന്ന അവനുടിയ 3 കുമാരരിൽ മൂത്തവനുക്ക് എലിയാപ് എന്നും 2 കുമാരനുക്ക് അബിനദാബ് എന്നും 3 കുമാരനുക്ക് സമ്മാ എന്നും പേർ. താവീദ് എല്ലാവർക്കും ഇളയവൻ. മൂത്തവുകളായ അന്ത 3 പേരും സവളോടെ കൂടെ പോയിരുന്നാർകൾ. താവീദ് സവളെ വിട്ട് തിരുമ്പി പോയി ബെത്ലഹേമിൽ ഇരിക്കുന്ന തൻ തഹപ്പനുടിയ ആടുകളെ മേയ്ത്തു കൊണ്ടിരുന്നാൻ. അന്ത പെലിസ്തൻ കാളയിലും മാളയിലും 40 നാൾ വന്നു വന്ന് നിൽപ്പാൻ. ഈസായ് തൻ കുമാരനായ താവീദെ നോക്കി, ഉൻ സഹോദരർക്ക് ഇന്ത് ഒരു മരക്കാൾ വറുത്ത പയറ്റയും ഇന്ത് 10 അപ്പങ്ങളെയും എടുത്തുകൊണ്ട് പാളയത്തിൽ ഇരിക്കുന്ന ഉൻ സഹോദരടത്തിൽ ഓട്ടമായി പോയി ഇന്ത് 10 പാട്ടികളെ 1000 പേർക്ക് അധിപതിയാണവനിടത്തിൽ കൊടുത്ത് ഉൻ സഹോദരർ സുഖമായിരിക്കാറുകളാ എന്ന് വിസാരിത്ത് അവരുടെ അടയാളം വാങ്ങിക്കൊണ്ടു വാ എന്നാൻ. അപ്പോഴത് സവളും അവർകളും ഇസ്രവേലർ എല്ലാരും ഏലാ പള്ളത്താക്കിലെ പെലിസ്തറോട് യുദ്ധം പണിക്കൊണ്ടിരുന്നാർകൾ. താവീദ് കാളയിൽ എഴുന്ന് ആടുമാടുകളെ കാവലാളി വശമായി വിട്ട് ഈസായ് തനക്ക് കപ്പിത്തപടിയെ എടുത്തുകൊണ്ടു പോയി രഥങ്ങൾ ഇരിക്കുന്ന ഇടത്തിലെ വന്നാൻ. സേനകൾ അണിവകുത്ത് നിന്ന് യുദ്ധത്തുക്കെന്ന് ആർപ്പരിത്താർകൾ. ഇസ്രവേലരും പെലിസ്തരും ഒരുവർക്ക് എതിരായി ഒരുവർ അണിവകുത്തു കൊണ്ടിരുന്നാർകൾ. അപ്പോഴത് താവീദ് താൻ കൊണ്ടുവന്നവകളെ ഇറക്കി റസ്തുക്കളെ കാക്കുറവൻ വശമായി വൈത്തുവിട്ട് സേനയ്ക്കുൾ ഓടി തൻ സഹോദരരെ പാർത്ത് സുഖമായിരിക്കീരുകളാ എന്ന് കേട്ടാൻ. അവൻ ഇവരുകളോടെ പേശിക്കൊണ്ടിരിക്കയിൽ ഇതോ കാത് ഊറാനാകിയ കോലിയാത്ത് എന്നും പേരുള്ള അന്ത പെലിസ്ത വീരൻ പെലിസ്തരിൻ സേനകളിലിരുന്ന് എളുമ്പി വന്ന് നിന്ന് മുൻ സൊന്ന വാർത്തകളെയേ സൊന്നാൻ. അതെ താവീദ് കേട്ടാൻ. ഇസ്രവേൽ എല്ലാരും അന്ത മനുഷ്യനെ കാണും പോത്
மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதே அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டியத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பறிக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசியை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால்
இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவென்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்பற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் ஜூதா மனுஷரும் எழும்பி ஆட்பெருத்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா பேர் ராஜகோபால். அவர் ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். என்னுடைய தகப்பன் டிசிப்ளினானவர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுக்கத்தில். அவர் அதே போல் சாந்தமான ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் காந்தாமணி. அவங்க ரிட்டையர்டு ஹெட் மிஸ்ட்ரஸ். அவங்க வந்து ரொம்ப எங்கள் அம்மா நல்ல பேசுகிறவங்க. எங்கள் அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அதே போல் அவங்களும் ரொம்ப டிசிப்ளினானவங்க. எங்கள் அம்மாவுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஹிந்துவில் அவங்க சாமி ஆடுவாங்க. அதே போல் ஒரு பூஜை செய்துட்டாலே வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்களில் எப்படி வந்து சாமி ஆடுவாங்களோ அதே போல் பண்ணுறவங்க. என்னுடைய தகப்பனருடைய குலதெய்வம் வந்து மதுரகாளியம்மன். அவங்க வந்து வழி வழியாக வந்து இந்த தெய்வத்தை வணங்குறவங்க. இந்த மதுரகாளியம்மனை வணங்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரத்த பலி கொடுத்து கிடா வெட்டி அவங்க ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு விசேஷம் கொண்டாடுவாங்க. சிறுவாச்சூர் என்ற இடத்துக்கு அங்கே போய் அவங்க பலி செலுத்தி குடும்பமே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிகள் எல்லோருமே சேர்ந்து போய் அங்கே பலி செலுத்தி அங்கே திருவிழா கொண்டாடிட்டு தான் வருவாங்க. அதற்காகவே வந்து வண்டியில் ஒரு மாட்டு வண்டியிலெல்லாம் போய் எல்லா பாத்திரங்கள் எல்லா தேவையானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு அங்கே நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் வந்து செய்து முடிச்சுட்டு அந்த திருவிழா ஒரு மூன்று நாள் இருந்தாலும் மூன்று நாள் எங்கள் பெரியப்பா எல்லோருமே அவங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தி கொண்டாடிட்டு தான் வந்து வருவாங்க. இப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவங்க. என்னுடைய தாத்தா வந்து அப்பாவுடைய தாத்தா பாட்டி பேர் அங்கமுத்து மூக்காயி. அதே போல் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அம்மாச்சி பேர் தாத்தா, அவரும் அங்கமுத்து. அதே போல் எங்கள் அம்மாச்சி பேர் வெள்ளையம்மாள். இவங்களும் வம்சாவளியில் எல்லாருமே வந்து ஹிந்து தெய்வத்தை வணங்கினவங்க தான். அவர்கள் யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் வாழ்ந்தார்கள். இவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணுற எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷன்றது கிடையாது. ஒரு பிரச்சனைகள் வந்து எப்பொழுதும் வந்து எங்கள் தாய் தகப்பன் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அதை பார்க்கும்பொழுது எங்கள் பிள்ளைகள் வந்து நாங்கள் இருக்கோம் அஞ்சு பேர். எங்கள் அப்பா அம்மா குழந்தைங்க, எனக்கு என் கூட பிறந்தவங்க நாலு பேர். எங்கள் பெரியக்கா பேர் ரேணுகா தேவி, ரெண்டாவது அக்கா பேர் அமுதா, மூணாவது அக்கா பேர் அகிலா. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அன்பு செல்வன் அவர் பேர். இப்போது நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம் அவங்க ரொம்ப சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது. ஆனால் அவங்க பண பிரச்சனை எங்கள் வீட்டில் எந்த பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது, பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ. ஆனால் சமாதானம் எதுக்காக பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்கும் எங்கள் குடும்பத்தில். இது நிமித்தம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கவலையோடு இருப்போம், எப்போ இவங்க வந்து சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன். இப்போ நான் வந்து இப்போ பிறந்து ஸ்கூல் போகிறப்போ வந்து நான் ரொம்ப வந்து சுட்டியாக இருப்பேன், ரொம்ப விளையாட்டுத்தனம். வீட்டிலேருந்து தங்க மாட்டேன், நான் எப்பொழுதும் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அது போல் தான் இருப்பேன். ஆனால் நான் படிப்பில் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து எழுத மாட்டேன் ஒழுங்காக, எழுத பிடிக்காது. ஆனால் அப்புறம் போக போக எனக்கு வீட்டில் அப்பா அம்மா டீச்சர்ஸ்ன்றதுனால எனக்கு என்கரேஜ் பண்ணி அப்போ எழுதுறது படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் எவ்வளோ வந்து விளையாட்டுத்தனமாக நான் இருப்பேனோ அந்த அளவுக்கு படிப்புலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னை விட்டுருவாங்க. நான் அதே போல் எனக்கு பாடல் பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும். சினிமா பாடல்னா ரொம்ப வந்து அதிகமாக நான் வந்து விரும்புகிறது சினிமா பாடல். இந்த சினிமா பாடல் கேட்குறதுல வந்து இதுக்காக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. அப்படி ஒரு தடவை கேட்டேனாலே அந்த சினிமா பாடல் என் மனசில் பதிஞ்சிரும். எல்லோருமே அந்த காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில், என்னுடைய வயசில் உள்ளவங்கெல்லாம் உட்காந்து சினிமா பாடலை வந்து பாட்டு புஸ்தகத்தை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு உள்ள அந்த உலக பிரகாரமான காரியத்தில் டேலண்ட், சினிமா பாடல்கள் நிறைய எனக்கு பார்க்காமலே நான் பாடுவேன். அந்த அளவுக்கு சினிமா பாடல்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். அது வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு அப்படி தான். அதே போல் சினிமா வந்து ஒரு சர்வசாதாரணமாக பார்ப்பேன், அதுவும் வந்து அந்த சினிமா காட்சிகள் எல்லாமே வந்து மனசில் பதிஞ்சிரும். அதை கேட்க எப்படி வந்து எனக்கு அதன் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்புன்னா, நாங்கள் வீட்டில் வந்து அப்போ ரேடியோ இருக்கும், இப்போ ரேடியோவில் வந்து பாடல் கேட்க ரொம்ப விரும்புவோம். அதே போல் ஒரு சினிமா படம்னா ஒரு படம் வந்து நல்ல படமானு கேட்டுட்டு அப்பா அம்மா வந்து அவங்க தான் வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வீட்டில் டிவின்றது 10th வர கிடையாது. டிவி நாங்கள் பொதுவாக அந்த கவர்மெண்ட்ல வந்து டிவி வச்சுருப்பாங்க, அதில் தான் போய் ஒளியும் போய் பார்ப்போம். அப்போ அந்த ஒளியும் பார்க்க வந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். ஸோ அது போல் வந்து சினிமா மீது எனக்கு ஒரு இது, அது பாடல்கள், அதுவும் பாடல்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதே போல் நான் சினிமா பாடல்கள் பாட்டு போட்டியில் வந்து ப்ரைஸ் வாங்கிறது இது போன்ற காரியங்களில் நான் அப்பையிலேருந்தே ஸ்கூலிங்லேருந்தே வந்து நான் ப்ரைஸ் வின் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு பாட்டு போட்டிகள் எங்கே வச்சாலும் அதில் நல்லா பாடி வந்து ப்ரைஸ் வாங்குவேன். இது போல் வந்து எனக்கு சினிமா மீது ஈர்ப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இயேசுவை பற்றி அறியாத நான், ஊரில் வந்து ஒருத்தங்க பாஸ்டர் பிச்சைன்னு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. இப்போது அவங்க வந்து ஊரில் வந்து ப்ரோக்ராம் சுவிசேஷ கூட்டங்கள் அது போலெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே வெறுப்பு என்பது கிடையாது. எப்போனாவது ஒரு தடவை தான் அவர் வந்து கிறிஸ்தவ கடவுள், நம்ம எதுக்கு அவங்கள வந்து வணங்கணும். சில பேர் ஜீசஸ்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல்னு நினச்சிப்பாங்க, அப்போ அது ஸ்டைலுக்காக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன், எதுக்கு அப்படியே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மீது எனக்கு வந்து ஜீசஸ் மேலே எனக்கு வெறுப்புன்றது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மாவோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது திருவிழா அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே வெறுப்பு என்பது கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து இவங்க மூலம்தான், இங்கே பாஸ்டர் பிச்சைன்னு கல்லறம்பட்டியில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து ஊரில் இருக்கும், அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கூட அவங்க ஒரு கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய அவமானங்கள் நிந்தைகள் இருக்கும், ஆனாலும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காலங்களில் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து மேலே தூண்டப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில கான்செப்ட் ஹிந்துவிசமில் வந்து எனக்கு சூட் ஆகாது. அப்போது இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மலைகள் குன்றுகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது யார்கிட்டனாவது கேட்டால் அது பதில் ஒழுங்காக வர, இயற்கை இயற்கையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிவாங்க. அப்போது இது என்ன, நமக்கு ஒரு சரியான பதிலே கிடைக்கலையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இப்போது கடவுள்ன்றது யார், கடவுள்ன்றது பேச மாட்டாரா, இல்லை கடவுள்ன்ற இந்த சினிமாவில் பார்த்தது போல் சினிமாவில்

அவங்க வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே, நாங்கள் எங்கள் அக்கா நாங்கள் எல்லாருமே போய் சிவன் கோயிலில் ரொம்ப வந்து பக்தியோடு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போது எல்லாருமே வேண்டுதலை பற்றி சொல்லுவாங்க. நானும் போய் நான் 8th பாஸ் பண்ணிட்டா நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அதே போல் 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எழுதும் பொழுது அங்கேயும் நான் வந்து வேண்டிட்டேன், நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அப்படி வேண்டிக்கிட்டாலும் அது படிக்கிறதுல வந்து இயற்கையாகவே வந்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்ததுனால அங்கே எல்லாமே வந்து பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும் பொழுது அங்கே இது அமலா ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இங்கே எல்லாமே 1st ஸ்டாண்டர்டில் இருந்து 10th வர கவர்மெண்ட் ஸ்கூலில் கலரம்பட்டியில் நான் படித்தேன். அதற்கப்புறம் நான் அமலா ஸ்கூல் முசிறியில் சேர்ந்த உடனே அங்கே ஆர்சி கிறிஸ்டியன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ன்றதுனால அங்கே உள்ள பாடல்களில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. எப்படி சினிமா பாடல்களில் இருந்தேனோ அதே போல் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குகிறது இருக்குதுன்னு சொல்லி அந்த பாடல்கள் ரொம்ப விருப்பப்பட்டு நான் அந்த பாடல்கள் நல்லா பாடுவேன். அமலா ஸ்கூலில் இருக்கும் பொழுது அப்போது இயேசு மீது ஒரு பிரியம் வந்துச்சு. அப்போது நான் அதிகம் அந்த பாடல்களும் நான் பாடியிருக்கேன், ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஆண்டவரை தேடுற தேடல் கொஞ்சம் எனக்கு இருந்திருக்கு. அப்போது ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் என்று எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே அமலா ஸ்கூலில் 2 வந்து பாஸ் பண்ணி 908 மார்க் நான் எடுத்தேன், நல்ல ஸ்கோர். ஆனால் மெடிக்கலுக்காக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் வந்து மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மெடிசின் வந்து கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு ஏன் மெடிசினுக்கு ட்ரை பண்ணோம், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, பிஃபார்ம், நர்சிங், பிபிடி எல்லாம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு ரொம்ப விருப்பப்பட்டுன்னு சொல்ல முடியாது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா அம்மா வந்து என்னை எப்படியாவது மெடிசின் பண்ணணுன்றக்காக அவங்க நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் தொடர்ந்து திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க நான் பயந்துட்டு திரும்ப கிடைக்கலன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்போது கவுன்சிலிங் போனப்போ 3 கோர்ஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் நர்சிங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு யதார்த்தமாக தான் வந்து நான் செலக்ட் பண்ணின வழியே ரொம்ப நர்சிங் விருப்பப்பட்டு நான் வந்து செலக்ட் பண்ணவே கிடையாது. அப்படி வந்து என்னுடைய படிப்பு 12th வரை இது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது பிஎஸ்சி நர்சிங் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அது புரிகிறது, நிறைய வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, அது டஃப்பாக இருந்தது. அப்போது அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது, டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இது போல் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போது என் கூட ஒரு மேம் இருந்தாங்க, ஹெட்சி மேம். அவங்க ஹெட்சி மேம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவிதத்தில் உள்ளவங்க. அப்போ அவங்கள வந்து நான் அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, கோஆர்டினேட்டர். அவங்கக்கிட்ட அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ்துவ பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சாட்சியாக இருப்பாங்க. எல்லோர் மீது அன்பு செலுத்துறது, நாங்கள் காலேஜ் லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை வழி நடத்துவாங்க. அது போல் மேமும் நான் எல்லாம் ஒரே ஊர், கொஞ்சம் பக்கத்து ஊருன்றதுனால என் மேலே இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க. அப்போது மேமோட அந்த இது சர்ச்க்கு ரெகுலராக போகிறது, ஈவன் எக்ஸாம் இருந்தாலும் எது இருந்தாலும் முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அவங்க சர்ச் போயிட்டு தான் வந்து அவங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு, தெய்வத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள். இப்போ அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன். அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் அவங்களும் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இத்தனைக்கும் அவங்க கோஆர்டினேட்டர். அப்போது இன்னும் நான் வைக்கிற அன்பு, அந்த வாலிப காலத்தில் நான் வைக்கிற அன்பு அவங்க தவறாக கூட பயன்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் அவங்க என்னை படிக்கிறதுக்காக நிறைய டிரெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும், சீக்கிரம் எழுந்து படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில். அப்போது அவங்க அந்த சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள், என் மேலே அன்பு இருந்ததுன்னா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது போல் நிறைய பேர் இப்படிப்பட்ட

அன்பு வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனால் இவங்க என்னை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அப்போது நான் அது போல் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது அவங்களுடைய கைடன்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் மேம் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும்போது மேம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்போது அவங்களுடைய பைபிளை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சில நேரங்கள் அவங்க வாசிக்கிறது என்ன, நமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு புரியவே புரியாது பைபிள், இது என்ன நமக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவங்க ப்ரேயர் டீமாக பண்ணுவாங்க, அந்த டீமில் என்னையும் சேர்த்துப்பாங்க. அப்போ நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த பைபிள் வாசிக்க கூட தெரியாது, இது என்ன தமிழ் தான் ஆனால் வந்து நமக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த டீமில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, வாசிக்க சொல்லி சொல்லி கொடுத்து அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நான் முடிப்பேன். இப்படி நான் இருந்தாலும் நான் ஹிந்துயிசமும் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். வந்து நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறது இது போல், அது பொட்டு வைக்கிறது இது போல் என்கிட்ட இருந்தது, அந்த குங்கும பொட்டு எல்லாமே வச்சிட்ருப்பேன். அப்போது மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ தான் வந்து உனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்குது இல்லை, நீ கோயிலுக்கு சில நேரங்களில் போகிற சில நேரம் போகலாம், ஆனால் நீ ஏன் குங்குமம் வைக்கிறாடு? அப்போ எனக்கும் அது வந்து பிரியமாக இல்லை, குங்குமத்தை எடுத்துட்டேன். அப்போது மேம்காக தான் அதை எடுத்துனே ஒழிய அதுக்கப்புறம் ஆனால் நான் வைக்கிறது இல்லை. பட் எனக்கு அது அதோடு விட்டுட்டேன். அதிகம் வந்து இயேசு கிறிஸ்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போதான் வந்து ஒரு முறை மேம் லீவுக்கு போயிட்டாங்க, திடீர்னு வந்து நான் அவங்களோட பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயாலேருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனால் அப்போ அவர் கடவுள், அது ஒரு கிறிஸ்தவ கடவுள், ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை குறித்து கடிந்து பேசினார். இது என்ன திட்டாரு, ஆனால் கடவுள் பேசுவாரா அப்படின்னு முதல் அனுபவம் எனக்கு அங்கே இருந்தது. பேசுகிற கடவுளை நாம் கிறிஸ்தவ கடவுள் நினச்சோம், ஆனால் இவர் வந்து பேசுகிறாரே அப்படின்னு, எப்படி இவர் பேச முடியும்? அந்த ஒரு ஆரம்ப கட்டம்தான் எனக்கு. அது எப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க தொடங்கினோனும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். நான் தவறு செய்யும்போது போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இப்படி பேசாத, இது போல் வந்து எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் கிறிஸ்தவ கடவுள் தானே என்னுடைய கான்செப்ட். அதனால் அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு? நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் லைஃப்பில் வந்து போய் நான் தெய்வ பக்தியோடு இப்போ இருந்தேன்னா நான் லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் என் பின்னாடியே வருவார், என்கிட்ட பேசிட்டே இருப்பார். இது வந்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவர் இப்படி பேசினாலும் ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் குறித்து நான் ரொம்ப பிடிச்சு நான் சில நேரங்களில் நான் வந்து அவரை வணங்குவேன். கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன். எப்பனாவது தான் போன வழியே, ஆனால் அதிகம் அந்த முன்னாடி போன மாதிரி நான் அந்த போகிறது இல்லை, விட்டுட்டேன். அப்போது நான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய அக்காங்கெல்லாம் இருந்தாங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடியாமல் இருந்தது. அப்போது எனக்கு டைம் நல்லா இருந்தது. அப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து சிஹார்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை வந்து சரியாகவும் வணங்குறதில்லை, அதே போல் நான் ஹிந்து கோயிலுக்கும் போகிறதில்ல. அப்போ தான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா? கிறிஸ்டியன் சர்ச்க்கும் போக மாட்டேன்றீங்க, ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. சரி, ஆமாம், நம்ம ஏன் இங்கேயும் அங்கேயும் வந்து அலைமோதிட்டுருக்கணும்? நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம கிறிஸ்துவ வணங்கலாமா இல்லை ஹிந்து வணங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும்போது எனக்கு கிறிஸ்டியானிட்டியை நான் பற்றி பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அவர் என் கூட இருந்து பேசின வார்த்தைகளுக்கு ஆனால் நான் கீழ்ப்படியலை. அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் வணங்கணும்னு அது கீழ்ப்படியில் வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தம் என்கிட்ட எனக்கு எப்பொழுது கேட்டுட்டு தான் இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து கர்நாடகா வந்து இது ஜாப் தேர்வுக்காக அங்கே போனோம். அப்போ தான் ஹாசனில் எனக்கு வேலை கிடைச்சது. ஹாசனில் லெக்சரராக ஜாயின் பண்ணேன். லெக்சரராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் அந்த லெக்சரர் லைஃப் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த இடமே வித்தியாசமான இடம். எதுக்காக நாம் இங்கே வந்தோம்,
என்ன நோக்கம் அப்படின்னு எங்களுக்கு புரியலை. ஆனால் அந்த நேரங்களில் தான் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணோம். எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி செகண்ட் இயரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எம்எஸ்சி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நானும் முடிவு எடுத்துட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல் எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் நாங்களே பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். அப்போது அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதித்தாங்க, இன்னும் அக்காங்கெல்லாம் செட்டில் ஆகணும், நீ ஃபர்தராக வந்து நீ எம்எஸ்சிலாம் பண்ணினா நிறைய செலவாகும், எங்களால் முடியாது, அப்போ நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இடையிடையே வந்து போய் கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட் மாதிரி அங்கே போய் எடுத்துகிட்டு கிளாஸ் எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நாங்கள் எம்எஸ்சி பண்ணிகிட்ருந்தோம். அப்போது தான் வந்து அப்போயும் இயேசு கிறிஸ்து இடையிடையே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், நீ பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன். அப்போது செகண்ட் இயரில் வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலி நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய செலவாகுது ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது போல். அப்போது லோனுக்காக வந்து பேங்காக நாங்கள் அலைஞ்சோம், லோன் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் என்கிட்ட திரும்ப பேசினார், லோன் நான் வாங்கி கொடுக்குறேன், நான் உன்னை எம்எஸ்சி படிக்க வைக்கிறேன், நீ என்கிட்ட பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அப்போது வந்து கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா என்னுடைய எய்ம் அப்போது வந்து நான் எம்எஸ்சி பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சரி நீங்கள் எம்எஸ்சி பண்ண வைக்கிறீங்கள, அப்போ எனக்கு வந்து லோன் வாங்கி கொடுங்க, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் கேட்டுட்டு உடனே எனக்கு எங்கெல்லாம் லோனுக்காக நாங்கள் அழிஞ்சோம், சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க தரமாட்டேன்னு சொன்னவங்க என்னை கால் பண்ணி அனுஷியாவுக்கு லோன் வேணும்னு சொன்னாங்கல்ல, வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு உடனே நான் வந்து ஹாசன்லேருந்து தமிழ்நாடு வந்து லோன் வாங்கி எனக்கு ஆண்டவர் அந்த எம்எஸ்சி படிப்பை தொடரும்படிக்கு உதவி செய்தார். அந்த கடைசி நேரம் முடிக்க போகிற நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அப்போ தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு கையிலே காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னுப்போ. அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனில் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தோம். அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ ஆண்டவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ போ அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு 5,000 கிடைச்சது. அதை வச்சு நாங்கள் அந்த சாப்பாட்டு தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போது இப்படி ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டே வந்துச்சு. அந்த கடைசியாக எங்கள் கூட வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு, ஜூனியர் பொண்ணு வந்து அவங்க கிறிஸ்டியன், ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளர்ந்தவங்க. இப்போ அவங்க நிறைய முறை எங்களை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்க, இது செல் மீட்டிங் அங்கே நடக்கும் காட்டேஜ் ப்ரேயர், அப்போது நீங்கள் வாங்க, அந்த ப்ரீச்சிங்லாம் நல்லாயிருக்கு, நான் பண்ணுற எல்லாத்தையும் பாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரேயர்லாம், நீங்கள் கொஞ்சம் வாங்க. பல முறை எங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டப்போ தான் இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்காக நாங்கள் போனோம். முதல் முறை எதுவும் நடக்கலை. அப்போது இரண்டாவது முறை தான் வந்து போனப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டானது, எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போ பாஸ்டர் கேட்டார், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு. இதை சொன்ன உடனே நமக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, இது யாருக்கோ அப்படின்னு. அப்போ தான் பாஸ்டர் ஏன் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாரு, உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, எங்கள் அம்மாக்காக நான் வந்து எங்கள் அம்மா சுகமாகணும்னு சொல்லிட்டு நான் வேணேன், உங்களுக்கு பர்சனலாக என்ன தேவை அப்படின்னு. நான் வரும்போது பேக் பெயினாக இருந்துச்சு, உட்காரக்கூட முடியல இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறப்போ அப்படின்னு. அப்போது தான் பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இனி அந்த பெயின் வராது, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். இது வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் பிஎஸ்சி முடித்தப்போ ஒரு பிக்னிக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு,
கொஞ்சம் டிஸ்லொகேஷன், ஃபீமர் டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வலிகள் இருந்துகிட்டே இருந்தது, வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த எம்எஸ்சி செகண்ட் இயரில் அதிக வலி இருந்துச்சு. அப்போ தான் வந்து இது ஆண்டவர் இந்த பிரச்சனையை வந்து எனக்கு பெரிதான ஒரு பிரச்சனை என்பதை அறிஞ்சு எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை அந்த நேரத்தில் ஜெபத்தின் பொழுது இன்ஸ்டன்ட் ஹீலிங் எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஹீலிங் கொடுத்த உடனே இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும், எப்போதும் போல் சரியாகும், அப்புறம் திரும்ப வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஹீலிங்கை வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் ப்ரேயர் போயிட்டு ஹீலிங் கிடைச்சதுன்னு. அதே போல் காலையில் தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் வலி இருந்தது, அப்படியே சரியாயிடுச்சு. அதாவது முன்னாடி நார்மல் காலில் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் பிரச்சனை உள்ள கால்லையும் வந்துருச்சு. அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றி பிடித்தேன். அன்னைக்கு பிடிச்ச இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பல தடைகள் இருந்தாலும் நான் அவரை வந்து விடாமல் இன்னைக்கு வரைக்கும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது இது எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த காரியம் நடந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். லெக்சரராக ஜாயின் பண்ணோம் எம்எஸ்சி முடித்தோடனே. அடுத்து அது ஒரு பெரிய ப்ரமோஷன். அது நீங்கள் இப்போ பணத்துக்காகவே கஷ்டப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறேன்னு மூணு காலேஜில் ஆப்ஷன் இருந்துச்சு, எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ராஜீவ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் நீ ஜாயின் பண்ண. அதே ஹாஸ்டலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் டோட்டலி எனக்கு மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் எம்எஸ்சியில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் உதவியோடு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பளம் வந்து 25,000 அன்னைக்கு 2006 நான் வாங்கினேன். அது ஆண்டவரால் தான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சிது. அது இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே, ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீ உடனே கிளம்பி வா. அப்போ நான் கிளம்பி போகிறேன். போயிட்டு பார்த்தா அவங்க எங்கள் ரிலேட்டிவ் டாக்டர் தான், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, உயிருக்கு கேரண்டி இல்லை. ஏன்னா ரீனல் ஃபெயிலியருக்கு அவருக்கு வந்து அதாவது யூரின் கொஞ்சமாக தான் போகிறாரு. லெப்டோஸ்பைரோசிஸ்னு லிவர் பிரச்சனை, காமாலை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் சுகர் ஏறி இருக்குது, பிபி ஏறி இருக்குது, அடுத்து நரம்பில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு. இந்த நேரத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்கேன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அப்போ தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவர் எப்படியாவது நமக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன், பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி நான் மன்றாடினேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஏன்னா இது வந்து டாக்டர் சொன்னது உண்மை, நானும் ஒரு நர்ஸ், எனக்கு தெரியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் என்னை முழுவதும் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் ஏன் வந்து ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டேன்னா, நம்ம ஒரு அன்மேரிடாக இருக்கிறோம், அது கிறிஸ்டியனாக நம்ம மாறிட்டோன்னா அடுத்து வந்து மேரேஜ் பண்ணுறதுல பிரச்சனை ஆகிடும். நம்ம கிறிஸ்தவ மாப்பிள்ளையே தான் வந்து மேரேஜ் பண்ணணும். நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்காட்டி வந்து நம்ம நான் கிறிஸ்டியனை கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு ஒரு ஐடியா, ஒரு தாட் இருந்ததுனால நான் அதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை வந்து அவர் தன் பக்கம் இழுக்கிறது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அப்போது நான் என்னை ஒப்பு கொடுத்த உடனே இவ்வளோ பிரச்சனையில் இருந்த எங்கள் அப்பா அடுத்த நாளே அடுத்து நரம்பில் பிரச்சனை வந்து சுய நினைவை இழப்பாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார். இதை சொன்ன அந்த உண்மையிலே அந்த மாதிரி சிம்டம் காலையில் அப்பா எழுந்துட்டு அவர் வந்து தன்னை மறந்த மாதிரி நிறைய பேசினார் ஒளரி. ஆனால் ஆண்டவர் உடனே எங்கள் அப்பா வந்து ஹீல் பண்ணிட்டார். அந்த காலையில் தான் கொஞ்ச நேரம் அவருக்கு நரம்பு பிரச்சனை மாதிரி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் யூரின் வராமல் இருந்தது, யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது லிவர் பிரச்சனை, அப்படியே வந்து பிலிருபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, பிபி வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து சூட்டப் ஆகிடுச்சு.
அந்த முத நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நான் என்னை ஒப்பு கொடுத்த முத நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்பாவுக்கு இருந்தது. அடுத்த இந்த உயிரே பிழைக்க முடியாதுன்னு சொன்ன இந்த காரியம், 5 நாளில் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது ஆண்டவர் செய்த அற்புதம் தான், இது வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போது எனக்கு ஆண்டவர் மீது இன்னும் அதிகம் வந்து பிரியமாயிடுச்சு. நான் வந்து எனக்காக செய்கிற இந்த கடவுளை நான் இன்னும் விடவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதை வந்து வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே நான் போயிட்டுருந்தேன். இப்போது அடுத்து இது முடிச்சுட்டு அப்பா ஹீல் ஆகிட்டு 1 மாதம் நான் அப்பா கூட இருந்தேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே. அப்போது ஆனால் நல்லா இருந்தார், பட் லீவ் போட்டேன். நான் திரும்ப ரீஜாயின் பண்ணுறேன் அதே ராஜீவ் காலேஜில். லீவ் முடிச்சுட்டு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் 1 மந்த் லீவ் போட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்த்துட்டாலும் அந்த லீவ் போட்டதுக்கு வந்து சம்பளம் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம், அவங்க வந்து என்னை நான் ரீஜாயினும் பண்ணிட்டேன், அதே போல் நான் லீவ் போட்ட அந்த 1 மாதத்துக்கு சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல் வந்து யூனிவர்சிட்டி, அடுத்து வந்து தேவைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சிட்ருக்காரு. குறிப்பாக வந்து அப்போது அந்த அப்போது பண தேவை அதிகமாக இருந்தது. அப்போது நான் வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினராக ஆண்டவர் என்னை அப்பாயிண்ட் பண்ணார். அப்போல்லாம் நான் கெஞ்சுவேன், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமினராக போடுங்க, அங்கே காம்படிஷன் நிறைய இருக்கும், நிறைய ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அப்போது கெஞ்சிட்டு இருந்தால் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்த காலத்தில் ஆண்டவர் பல காலேஜஸில் என்னை வந்து எக்ஸாமினராக அப்பாயிண்ட் பண்ணி அந்த 2007-08 அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து 100,000 வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே வந்து நான் என்னை ஏர்ன் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் வீட்டிலையும் நிறைய முன்னேற்றங்கள். எங்கள் அப்பா எங்கள் அக்காங்க 2 பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்தாங்க. பெரிய அக்கா, 3வது அக்கா, அப்போது அவங்களுக்கும் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. பெரிய அக்கா ஃபார்மசிஸ்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. அதே போல் 3வது அக்காவும் டீச்சராக வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படி வேலையே கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க வேலையும் கிடச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய அக்கா 3வது அக்காவுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் ஒரு முறை நான் ரொம்ப ஹாசன் அந்த காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு கால் பண்ணி அவங்க மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா நம்ம ஜாலியாக இருக்கோம், அக்கா கஷ்டப்படுறாங்களே. அப்போ தான் நான் பொருத்தனை பண்ண ஆண்டவர்கிட்ட, எங்கள் அக்காவுக்கு வந்து நல்ல ஒரு மனவாளன் ஆண்டவர் கொண்டு வரணும், ஏற்ற வேலையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்து உபவாசமாக வைத்து நான் வந்து அக்காக்காக ஜெபித்தேன். அப்போது அவங்களுடைய மேரேஜ் வந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் அவங்க ஏற்ற மனவாளனை கொண்டு வந்தார். ஒரு ஜெபத்தில் நான் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய அக்காவுடைய கணவனை வந்து நான் தரிசனமாக நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவர் இதை நடத்துவேன்னு. திரும்ப அது தரிசனமாக அவருடைய முகத்தை சைட் வியூவில் பார்த்து மாத்திரம் இல்லாமல் திரும்ப அந்த மேரேஜ் ஆண்டவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதே போல் அக்காவுடைய மேரேஜ் வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ மனவாளன்னு அதே போல் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் எந்த வேண்டுதலும் பண்ணலை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சுவிசேஷம் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கிட்டேயும். அது சுவிசேஷம்னு கூட எனக்கு தெரியாது, பட் அவர் தான் உண்மையான கடவுள்னு எல்லோருக்கும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அந்த வேலையில் தான் வந்து நாங்கள் செல் மீட்டிங்கும் வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் நடத்துவோம். அப்போது அதுக்கு பொறுப்பு பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அப்போது நான் வந்து செல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு பாஸ்டர் ப்ராஃபிட் வந்திருந்தார் கேரளாவிலேருந்து. அவர் வந்தப்போ அவர் சொன்னார், எல்லோருக்கும் ப்ராஃபஸி சொல்லிகிட்ருக்காரு, அதே போல் எனக்கும் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த காலேஜில் நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு
உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வாய்த்திருக்கிறேன், அந்த இடத்துல நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே போல் என்னுடைய பிரின்சிபலோட ரட்சிப்புக்காக ராஜீவ் காலேஜில் உள்ளவங்க அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க ஆர்சி கிறிஸ்டியன், அப்போது அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில் வரணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் அதையும் ப்ராஃபஸியாக அந்த பாஸ்டர் மூலம் சொன்னார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு கல் பாறை, அந்த பாறையில் தண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும், அது போல தான் அவங்க இருதயம். ஆனாலும் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு இது ஆரம்ப காலம் கிறிஸ்டியானிட்டியில். அப்போது எப்படி என்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அடுத்த ஒரு செல் மீட்டிங்கில் பாஸ்டர் அங்கே பாஸ்டர் தாமஸ் அவர் ஹாசனில் இருந்தார். அவர் வந்தார். அவர் அரேஞ்ச் அவர் வந்து ப்ரீச் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து பரிசுத்த ஆவி நிறைஞ்சு விழ போகிறாங்க. அப்போ நான் போய் பிடித்தேன். அப்போ பிடிக்கும்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நார்த்தில் போய் ஊழியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு புரிஞ்சிச்சு உன்னதமான இடத்துல வேலை, அப்போது அடுத்து நார்த்தில்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு நார்த் இந்தியாவில் தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நார்த் இந்தியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார்லன்னு அப்போ தான் எங்கே என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, நல்ல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பொண்ணு, அவங்க சொன்னாங்க, மேம் நீங்களே போய் வேலையை தேட தேவையில்லை, ஆண்டவர் ஒரு முறை தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அவரே வந்து வேலையை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரொம்ப அந்த வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ரிசல்ட்டில் வந்து எப்படின்னா என்னுடைய சப்ஜெக்ட் ஆப்ஸ் அண்ட் கைனி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னு சொன்னால் இந்த டெலிவரி பற்றின காரியங்கள் அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அதில் ரிசல்ட் வந்து பசங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஆண்டவருடைய உதவியோடு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ண பேட்ச் வந்து அவங்க வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ், மற்ற எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இது கத்தர் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை ஒரு ப்ரொஃபஷனில் ஆண்டவர் வைத்தார். இப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல. ஸோ அப்போதான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு ஆர்மியில். அந்த ரெக்ரூட்மெண்ட்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியிருந்தான், இதை அப்ளை பண்ணி பாரு இதனால் என்ன அப்படின்னு. ஸோ அப்ளை பண்ணப்போ ரிட்டர்னுக்கு கால் லெட்டர் வந்திருந்தது. போய் எழுதுனா எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது, இது என்ன ஆர்மி எப்போதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டு ஒரு ஹோப்பும் இல்லாமல் வீடு திரும்பிட்டோம். அப்போ தான் வந்து ரிசல்ட் ஈவினிங் வருது. ஈவினிங் ரிசல்ட்டில் பார்த்தா இது ரிட்டன் எக்ஸாமில் யூஆர் செலெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி, இது இவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆனால் செலக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருந்தப்போ அடுத்த இன்டர்வியூ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்டர்வியூவில் பார்த்தோம்னா ஆனால் எனக்கு அங்கே வந்து டஃப் இல்லை. இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு நான் என்ன டீச் பண்ணணும் அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்டப்போ, அதே போல் ஜிகே எனக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டாங்க. அப்போ எனக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது, இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டேன். அடுத்து மெடிக்கலில் போகும் பொழுது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் பக்கத்து ரூம் அவங்க எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டயட்டில் இருந்தப்போ கடைசியில் பார்த்தா ஹீமோக்ளோபின் எங்கள் ரெண்டு பேருக்கும் கம்மியாயிடுச்சு. அப்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், ஓகே நம்ம அயன்ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எங்களை சரி பண்ணோம். அடுத்து இந்த எக்ஸாம் வந்துச்சு மெடிக்கல்லையும். பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஹெச்பி எந்த பிரச்சனையுமே இல்லை, மெடிக்கல் ஃபிட் எல்லாத்துலேயும் அப்போ மூணுத்துலேயும் செலக்ட் ஆகிட்டு ஆர்மியில் வந்து யார் செலக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ள நிறைய குழப்பங்கள், ஏன்னா நாங்கள் இப்போது ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணோன்னா நான் ஒரு நர்ஸாக வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன், ஒரு லெக்சரர் இல்லை. எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஒரு டவுட்டோடே இருந்தேன். ஆனால் ஒரு அடையாளத்தை மட்டும் வச்சுருந்தேன், பாஸ்டர் மட்டும் சொன்னாருன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். அப்போ தான் எல்லோருமே சஜஸ்ட் பண்ணாங்க நீ போய் ஜாயின் பண்ணு, நான் யார் பேச்சையும் கேட்கல. கடைசியாக நான் போயிட்டு பாஸ்டரை
மீட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் மேம். பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நான் அதில் உறுதியாயிட்டேன், சரி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு போய் எனக்கு போஸ்டிங் வந்தது டெல்லி. இங்கே டெல்லின்றதுனால அக்கா பெரியக்கா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு இங்கேயே நீ நல்லா தானே இருந்த கர்நாடகாலேயே, நல்ல சேலரி, எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு நீ டெல்லி போகணும் அப்படின்னு. ஆனால் அக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ கிளம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆனால் இதுக்கு இடையில் வந்து நிறைய தடைகள். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். கிளம்ப போகிற நேரத்தில், கடைசி நேரத்தில் நான் வந்து பியூரோலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பியூரோ க்ளோஸ் பண்ணுறேன். மேலேருந்து சூட் கேஸ், ஹெவியான சூட் கேஸு என் மேலே விழுந்துருச்சு. ஆனால் மேலே விழலை, ஆண்டவருடைய கிருபை. அது கிளம்ப போகிற நேரத்தில் விழுந்திருந்தால் முதுகில் விழுந்து நான் அடிபட்டு ஏதாவது ஆயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என் மேலே விழாமல் அந்த சூட் கேஸ் தள்ளி விழுந்துருச்சு, ஹெவியானது. ஸோ ஆண்டவர் என்னை அப்படி காப்பாற்றினார். அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் போய் டெல்லி போனோம். என்னை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய தம்பியோடு நாங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராஃபஸி படி உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கேன்னு சொன்னார். அதே போல் நார்த்தில் நீ ஊழியம் செய்வாய் அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நான் போய் ஜாயின் பண்ணேன். அதே போல் அங்கே உடனே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நர்சிங் வந்து எனக்கு பிடிக்காது, பெட் சைடு அதை வேலை பார்க்குறது பிடிக்காது. அப்போ அதுக்கு முன்பே ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இது வந்து உன்னதமான வேலை, பாஸ்டர்ஸ் கூட நுழையணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நுழைய முடியாது, பெர்மிஷன் வாங்கணும், பல ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் ஜெபிச்சு பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்கணும். அது போல் வந்து நிறைய கைடன்ஸ் ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போது அதன்படி வந்து செய்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் வந்து சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அங்கே வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆண்டவருடைய வார்த்தைகள், நான் ஆண்டவரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், சொல்லி விடுதலை ஆவாங்க. நிறைய இந்த நோயிலிருந்து சுகமாவாங்க. சில பேர் மறிக்கவும் தருவாயில், மறிக்க போகிற நேரத்தில் கூட வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது என்ன கான்செப்டுன்னு, ஆனால் நான் சொல்லிடுவேன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மரணம் உறுதி, ஆனாலும் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மரித்த நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க வந்து பரலோகத்தில் பரதேசில் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து எங்களுடைய கொலீக்ஸுக்கும் வந்து நான் ஆண்டவரை குறித்து நான் பேசினேன். அப்போது அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உள்ள ஒரு ஃபெலோஷிப் ப்ரேயர் டீமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து 12 வருட ஸ்திரீ எப்படி வந்து பெரும்பாடுனால வந்து அவஸ்தப்பட்டு ஆண்டவருடைய ஆடையை தொட்டு குணமானாங்களோ, அதே போல் எங்கள் கொலீக் ஒரு பொண்ணு அப்படி தான், அவங்களுக்கு பெரும்பாடு இருந்தது. ஒரு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அதிலிருந்து விடுதலை ஆனாங்க. இன்னொரு பொண்ணு, ஒளி தான் வந்து கடவுள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஜீசஸ் தான் உண்மையான கடவுள். நானும் இன்னொரு பொண்ணு ஹேமான்னு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நாங்கள் சொல்லுவோம், அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நிறைய முறை எங்கள் கூட இந்த ஃபெலோஷிப் ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கம்பல் பண்ணோம், நீ வந்தே ஆகணும். அந்த வந்து அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்க வந்தோடனே பேச ஆரம்பித்தோம். அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் ஒளி தான் வந்து கடவுள், லைட்டு தான் கடவுள், ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, ஆண்டவர்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு, ஏதோ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், அந்த ஒளியை படைத்ததே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே, அந்த கண் முன்னாடி ரட்சிப்பை நாங்கள் பார்த்தோம். அப்படியா? உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகத்தை பெற்று அவங்க வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. உடனே இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பாட்டு பாடுறாங்க.
ஒரு வித்தியாசம். இது போல் நாங்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு டீமாக சேர ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய. அதே போல் ஷைனின்றவங்க ஆர்சி கிறிஸ்டியன், அவங்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஜெபிக்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னு எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாஸ்மின் அவங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அது அடுத்து இன்னொரு மேம் மேத்யூன்னு, அவங்க டியூட்டி மேட்ரன். அவங்க அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தார், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. அப்போது வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மேமோட ரூமுக்கு போய் பார்க்க போனப்போ, அப்போது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், மேம் நான் ஜெபிக்கிறேன் அப்பா குணமாயிருவார், ஆண்டவர் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி நம்ம ஜெபிக்கலான்னு அந்த ஜெபிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெபிச்ச கொஞ்சம் ஒரு 2 hours அவருக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அதே போல் அவரும் நல்லாயிட்டார். ஏன்னா இது வந்து 3rd attack கண்டிப்பாக மறிச்சிருவார் அப்படின்னு இது வந்து இல்லை பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆனால் ஆண்டவர் அவரை பிழைக்க வைத்தார். இப்போ இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களே எங்கள் ஃபெலோஷிப்பில். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இந்த RNR ஹாஸ்பிட்டல் டெல்லியில் உள்ள நர்சிங் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபெலோஷிப் ப்ரேயர் வச்சு நாங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எங்கள் மத்தியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் எனக்கு வார்டு வந்து நான் கேட்பேன், எனக்கு இந்த வார்டு கொடுங்க ஆண்டவரே, அந்த வார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் நான் என்ன வார்டு கேட்குறேனோ அந்த வார்டு கொடுப்பாரு. அப்போது கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வார்டு கொடுக்கணுமோ கொடுங்க ஆண்டவரே. அப்போது ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு வந்து டெம்ப்ரரி டியூட்டியாக போட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி, ஏன்னா நான் ஒரு ஜூனியர், எப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் டிடி கிடைச்சது அப்படின்னு. அப்போது நான் எனக்கு அப்போ தான் ஆண்டவரை இன்னும் புரிய ஆரம்பிக்கிறேன். அப்போது நம்ம கேட்குறது வந்து சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உன்னதமான இடத்துல இன்னும் கொடுப்பார்னு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் நான் டிடி பண்ணதில் ஆண்டவர் ஒரு எல்லார் முன்பு என் தலையை உயர்த்தினார். ரொம்ப வந்து அற்பமாக நினச்சாங்க, இவங்க வந்து எம்எஸ்சி ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல என்னை தூக்கி நிறுத்தி என் தலையை உயர்த்தினார். அங்கே போயிட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே டியூட்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலையில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போது அவங்களும் சொந்தக்கார டாக்டர் தான் பார்த்துட்ருந்தாங்க. அப்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, COPDன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, அதோடு ஹார்ட் ஃபெயிலியரும் ஆயிடுச்சு, இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 25% தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளவங்க சர்வைவ் பண்ணவே முடியாது அப்படி இருக்குதுன்னு சொல்லவும். அப்போ நான் எனக்கு உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு அந்த இடத்துல நான் அழுதேன். அப்போ தான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி, அம்மா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, ஆண்டவர் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஹீல் பண்ணுவார் குணப்படுத்துவார், எனக்காக நீ ஏற்றுக்கொள்ளு, ஏன்னா நான் அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ மேரேஜ் ஆகலை, இப்போ நான் நீ இல்லைன்னா நான் வந்து அனாதை ஆகிடுவேன், என்னை யார் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்காக நான் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ரெடியானாங்க. பேச முடியல, நான் பேசுகிறதே அவங்களால அதிகம் தெளிவாக கேட்க முடியல, ஏன் அந்தளவுக்கு அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. அப்போது நான் வந்து சொல்கிறேன் அம்மாட்டேம்மா, நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு. எனக்கே டென்ஷனில், நானே ஒழுங்காக சொல்ல வரமாட்டேன், ஆண்டவரே எனக்காக என் மகளை, அதாவது என் மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண எனக்கு டென்ஷனில் வரவே மாட்டேன்ச்சு. ஆனால் உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அம்மாவை பலப்படுத்தி அவங்களே சொல்லிட்டு, ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்கன்னு 3 times சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை, அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்டு அவங்க வந்து 3 days இறந்துருவாங்கன்னு வென்டிலேட்டரில் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் அப்படி இருந்த அவங்களுக்கு வந்து ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிக்காக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது, அவங்க குணமாகி வராங்க. ஆனால் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இங்கே நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் டியூட்டி பார்க்குறேன், என்னால் வர முடியாது, எனக்கு பெர்மிஷன் இல்லை, அட்லீஸ்ட் 2 months ஆகுது வந்து டியூட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க எனக்கு லீவ் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த வேலையில் இடையிடையே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், அம்மாக்காக நிறைய ஜெபிச்சு.
ஆண்டவர் வந்து அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. அடுத்து எங்களால் வந்து அதிக செலவு பண்ண முடியலன்னு ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஜாயின் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் நோட் வாங்கிட்டு அங்கே போய் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் எல்லா செக்கப்பும் திரும்ப ஆர்மியில் வந்து செக் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, ஆனால் உண்மை அவர் எழுதின ரிப்போர்ட் உண்மை, ஆனால் அங்கே போனால் எல்லாமே நார்மலாக இருக்குதே. சிஓபிடி அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி ஹார்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்கே அப்படின்னு எல்லா செக்கப்பும் ஹெட்டு ஃபுட் பண்ணி சரி வந்ததுக்காக ஒரு 10 days இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாங்க. இதுக்கிடையில் நானும் வந்து இந்த டிடி முடிச்சுட்டு டெம்பரரி டியூட்டி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து நைட் டியூட்டி பண்ணிட்டு தான் நீ போகணும்னு, ஏன் அவன் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா அம்மா வந்து மரிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால, அப்போ ஏதாவது நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க போகணும் லீவில் அப்படின்னு. ஏன்னா போனதுக்கப்புறம் லீவை முடிச்சுட்டு திரும்ப பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவே தரல. அப்போ தான் வந்து அம்மாவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க குணமானதுனால லீவு வந்து அவங்க தரவே இல்லை. நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்னாவது இந்த லீவில் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், அதுவும் பண்ணலை. அப்போ கடைசியாக அவங்களே சொல்கிற அந்த நாளில் வந்து நான் கிளம்பி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா என்னுடைய வரைக்காக ரொம்ப காத்திருந்தாங்க, எப்போ நான் வந்து என் மகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் போய் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக சரீரம்லாம் மெலிஞ்சி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அப்போது அது பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு குஷியாக இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அடுத்து சரி நம்ம ரெஸ்ட் எடுக்க போகலான்னு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அம்மாவால் கொஞ்சம் அடி கூட எடுத்து வைக்க முடியாதான். நான் மேலே வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் படுத்து தூங்குற ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா மேலே ஏறி வந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. அவங்க கூட 2 months லீவில் இருக்கும்போதே அவங்க திரும்ப பழையபடி அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. எல்லாமே குணமாயிடுச்சு. அப்பாவும் சொன்னார், முன்னெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, இப்போ திரும்ப நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நடக்கிறாங்க, எல்லாமே சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார் எங்கள் அம்மாவுக்கு. மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாங்க எனக்காக. அப்போது இந்த வேலையில் தான் வந்து நான் இது 2011 நடந்து 2011 அப்புறம் எனக்கு வந்து மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்மியில் 1 year ப்ரொபேஷன் பீரியட், அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதுனால அவங்க வந்து மேரேஜ் டிலே பண்ணாங்க. அப்புறம் 2012 வந்து திரும்ப வந்து மேரேஜ்க்கு வந்து அலைன்ஸ் தேட ஆரம்பித்து 2012 எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஏற்கனவே வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தபடி அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அப்போது அதன்படியே வந்து அவங்க சம்மதத்தோடு நான் வந்து நான் கிறிஸ்டியனை தான் மேரேஜ் பண்ணேன். நான் ஏற்கனவே ஜெபத்தில் வைத்திருந்தேன் என்னென்ன வந்து அவங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கணும்னு எழுதி வச்சபடி அதே போல் தான் என்னுடைய கணவர் இருந்தார். அவருக்கும் என்னை பிடிச்சது, நானும் அவரை பிடிச்சி நாங்கள் மேரேஜ் பண்ணோம். இப்போ எங்கள் அம்மா குணமானதுக்கப்புறம் அடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, சரி அக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இனி நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல, நீ மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது கிறிஸ்டியனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட உறுதியாக இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப அழுதார், நான் கிறிஸ்டியன் மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போவேன், நீ ஹிந்து மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் ஏற்கனவே ஒரு ஆண்டவர்கிட்ட சரி அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க இதுக்கு ஒத்துக்காததுனால ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள். நான் நினச்ச மாதிரி விக்கிரகத்து முன்பு வந்து தாலி கட்ட விடாமல் அவங்க அமைச்சருக்கே நேரு வந்து தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் நடந்தது. ஸோ கர்த்தர் இவ்வளோ இந்த மேரேஜ் விஷயத்தில் எனக்கு கிருபை பாராட்டினார். என் கணவர்கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அதை ஒரு பொருட்டாக என்னெல்லாம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி அதிகம் வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை.
அப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க விளக்கு கொடுத்துற காரியங்களோ இல்லை நாங்கள் பூஜை அந்த மாதிரி காரியங்கள்லேயும் வந்து நான் செய்ய மாட்டேன். அப்போது என் கணவர் வந்து இது அறிந்ததுனால அவர் இந்த விஷயத்துக்கு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டார், என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஸோ கத்தருக்கு ஸ்தோத்திரம், இது வரைக்கும் வந்து நான் விக்கிரக கோயிலில் என்னை வணங்கும்படிக்கு அவர் இதுவரை என்னை கம்பல் பண்ணதில்லை. ஸோ அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருக்கு கூடான கொடி நன்றி. அதே போல் நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்தது. ஆனாலும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாகத்தான் ஒரு மனமாக எப்படியாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி ஒரு மனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெல்லியில் தான் இருந்தோம். அப்போ டெல்லியில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை. அப்போது அதுக்கு முன்பே நாங்கள் ட்ரை பண்ணி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கேட்டுப்போம், அவங்க வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் வந்து மருத்துவத்தை நம்புகிற அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மறந்துட்டாலும் கூட, ஐயோ இந்த டேப்லெட் போடலன்னா அது ஒரு சத்து மாத்திரை தான், இதை போடலன்னா நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு மாத்திரை மேலே ஏன் நம்பிக்கை வைக்கிற, நீ என் மீது விசுவாசம் வை அப்படின்னு. நான் ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னுடைய மகனை குறித்து நான் வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். எல்லோருமே அங்கே எங்கள் அம்மா எங்கள் அக்காங்க எல்லாம் வராங்க. அதில் ரெண்டாவது அக்கா மட்டும் அந்த தரிசனத்தில் அவங்கள நான் பார்க்கலை. அதே போல் தேவதர்ஷன் என் பையனுடைய பேர், அந்த மகனை வந்து நான் வந்து தோளில் போட்டு வச்சுட்டு நான் சொல்கிறேன், இவன் வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை வந்து பர்த்டே ஒரு 1 இயர் பேபி மாதிரி இல்லாமல் குட்டியாக நான் வந்து அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். இவன் சொல்கிறனால எனக்கு ஓகே பையன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தோன்னே அந்த குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்து மற்றவர்கள்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அவமானத்தின் மத்தியில் ஒரு தரிசனம் வந்தது என்னை பலப்படுத்தினது. அப்போது அந்த தரிசனம் பார்த்தேன், அந்த அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அடுத்த ஆண்டவர் பையனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தரிசனம் பார்த்த 2வது மாதத்துலேயே வந்து எனக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து குழந்தை வந்து 2014 வந்து குழந்தை பிறந்தது. என்னுடைய மகன் பெயர் தேவதர்ஷன், என்னுடைய கணவன் பெயர் ஹரிபாஸ்கர். இப்போ டெல்லி போஸ்டிங்கை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து லக்னோ போனோம். அங்கேயும் அதே நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பீடியாட்ரிக் வார்டில் அதிகம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஒரு ஹோப்பே இல்லாமல் அது மறிச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணற மூச்சு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சின்ன பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அப்படின்னு. அதே போல தான் அந்த குழந்தை திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிறைய டாக்டர்ஸ் தான், அவங்க தாத்தா டாக்டர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட அழறாங்க, மேம் இந்த குழந்தையை காப்பாற்றுங்க, எனக்கு வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னாலெல்லாம் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு குழந்தை கண்டிஷன் என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னேன், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால முடியும், நீங்கள் அவரை நம்புறீங்களா, நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஆமாம் மேம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடாது, எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அட்டெண்டர்லாம் இருந்தால். அப்போ அவங்கள வெளியில் அனுப்பிவிட்டு உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த குழந்தைக்கு வந்து இன்டுபேட் பண்ணுறதுக்கு அந்த டியூப் உள்ளே போகிறதுக்கு இடத்துல வந்து வீக்கம் ஆயிடுச்சு, இன்டுபேட்டே பண்ண முடியல, குழந்தை மரண ஒரு நிலைக்கே போயிடுச்சு, ப்ளூயிஷ் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் ஒன்றும் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ தான் அனஸ்தட்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட்டா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் இன்டுபேட் பண்ண முடியும்.
ஆனால் அவங்க வர டிலே ஆகுது. ஆனால் ஆண்டவர் கிருபனால் அவங்களும் வந்துட்டாங்க. குழந்தை ஆல்மோஸ்ட் மரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அவங்க அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இது ஸ்பாசம் இருந்த அந்த இடத்துல, வீக்கம் இருந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி உடனே இன்டுபேட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்த உடனே ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அந்த மரிக்க இருந்த அந்த குழந்தைய உடனே வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் சுகம் கொடுத்தார். மீண்டும் ஹார்ட் பீட் வருது, மூச்சு இது SPO2 சொல்லுவாங்க, ஆக்சிஜன் லெவல்லாம் நார்மலுக்கு வருது. அப்போது வென்டிலேட்டரில் இருந்தது அந்த குழந்தை ஒரு 5 நாள் தான் வந்து இருந்தாங்க வென்டிலேட்டர். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் ஹூடில் வச்சாங்க, அடுத்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் உடனே டிஸ்சார்ஜ். ஒரு ஹோப்போ இல்லாத அந்த குழந்தைய ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். அப்போ அந்த டாக்டர், அவங்க தாத்தா டாக்டர், அவர் சொன்னார், மேம் இந்த குழந்தை வந்து உயிரோடு வந்ததுக்கான காரணமே வந்து ஆண்டவர் தான், நீங்கள் கூடவே இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜெபிச்சிங்க அப்படின்னு. நான் ஜெபிச்சால கர்த்தர் வந்து உங்கள் குழந்தைக்கு சுகம் கொடுத்தார், அதை நீங்கள் வந்து விசுவாசத்தோடு எப்போதும் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் பல அற்புதங்கள், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்தது நான் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ போஸ்டிங் வந்தது, அங்கே 3 வருடம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த 3 வருடம் இருந்தப்போ அதே தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணேன். அநேகருக்கு ஜெபிச்சு அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் மும்பை போஸ்டிங் வந்தேன். மும்பையில் வந்தப்போ தான் வந்து எனக்கு இதுவரை வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு ஆவியானவருடைய கிருபைனால் எவ்ரி சண்டே வந்து 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போது நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறதுக்கு அது வந்து வாய்ப்பாக இருந்தது. அப்போது என்னுடைய கணவர் வந்து டெல்லியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து இடையிடையே வந்து எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது பையனையும் வந்து மும்பையிலே அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம். அப்போது ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய கிருபைனால் நான் வந்து ப்ரேயர் லீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மும்பை வந்து ஒரு சபையோட ஐக்கியமாகி அந்த சபையில் வந்து என்னை ஜெபம் வந்து நடத்தும்படிக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். இது வந்து கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், ஏன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய சபை. அந்த சபையில் வந்து ஆர்மியில் நாங்கள் வந்து வந்து போஸ்டிங் வந்து வந்து போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட எனக்கு இந்த காலேஜ் ஆஃப் நர்சிங் மும்பையில் வந்து நான் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆர்மியில் வந்து ஒரு கிளினிக்கலில் இருந்துட்டு லெக்சரராக கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஆண்டவருடைய கிருபை தான். அப்போது ஆண்டவர் என்னுடைய தலையை அந்த இடத்துல உயர்த்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் தொடர்ந்து இன்னும் நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மும்பை பாஸ்டர் வந்து சொன்னார், நீ ஒரு கோர்ஸில் வந்து சேர்ந்து கொள்ளும்படிக்கு. அப்போது சர்ச் பிளான்டிங் கோர்ஸில் வந்து லெவல் 1 நான் வந்து சேர்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அசைன்மெண்ட்டு நம்ம ஒர்க்கு போயிட்டு அசைன்மெண்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆண்டவர் உதவி செய்தார் நாம் வந்து அதை டைமுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நான் வந்து நான் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சையோடு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது கூட ஜெபிச்சிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை, மும்பை போஸ்டிங் மூலம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நான் இருந்தேன். அசைன்மெண்ட் சப்மிஷன் எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் என்னை முதலிடத்தில், அவர் தான் வந்து ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் நடத்தி அது ஃபஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கு உதவி செய்தார். ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக கூடான கூடிய நன்றி. அதுக்கப்புறம் நான் எனக்கு தேஜ்பூர் போஸ்டிங் வந்தது. இந்த தேஜ்பூர் போஸ்டிங்கில் வந்து எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்னா நான் அதுதான் என்னுடைய ஆர்மியில் வந்து லாஸ்ட் 10 இயர். இந்த நேரத்தில் வந்து பொதுவாக ஹோம் போஸ்டிங் தான் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோருமே என்கரேஜ் பண்ணாங்க, நீ வந்து ஹோம் போஸ்டிங்க்கு கேளுன்னு. அப்போது நான் வந்து இது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் செய்யணுமா உன் சித்தம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தெளிவாக பேசினார். அப்போது உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேஜ்பூர் ஆண்டவருடைய சித்தம்னு அறிஞ்சு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்போது அங்கே போய் தேஜ்பூரில் எனக்கு அங்கே இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய முன்னேற்றங்கள். வெறும் வந்து ப்ரேயர் லீடிங் மட்டும் நடத்திட்டு இருந்த எனக்கு அங்கே வந்து மிஸ்ஸா என்ற இடத்துல அங்கே ஆண்டவர் சபையில் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போது இது வந்து இங்கே அஸ்ஸாம் இல்லை, லேடிஸ் வந்து ஒரு புல்பீட்டில் நின்று பேசுகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் வந்து அரிதான ஒரு காரியம். நான் ஆண்டவருடைய கிருபனால் பாஸ்டரே கொஞ்சம் தயங்கினார் ஆண்டவர் சொன்னப்போ. அப்போது ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி அவங்கள ப்ரீச் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்து அங்கே வந்து பல டாப்பிக்கில் வந்து பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் அபிஷேகத்தில் முன்னேறி செல்றதுக்கு அந்நிய பாஷையின் வரங்கள் இன்னும் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே இன்னும் ஆண்டவருக்கு என்று நிறைய வந்து செய்யணுன்றக்காக நிறைய வந்து சுவிசேஷத்திற்கென்று கவுன்சிலிங் அது போன்ற காரியங்களுக்கென்று என்னை எடுத்து பயன்படுத்தினார். அங்கே எனக்கு அந்த தேஜ்பூரில் வந்து எனக்கு நல்ல டைம் கிடைச்சது பேஷன்ஸோடு நேரத்தை செலவிடுறதுக்கு. அப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதும் அதன் மூலம் அவங்க அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றுக்கொள்வது இப்படி வந்து அதிகமாக நடந்தது. அதே போல் என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய காரியங்கள்லேயே நான் முன்னேறி போகிறதுக்கு உதவி செய்தார். அது குறிப்பாக பிசாசுகளோடு எப்படி எதிர்த்து போராடுகிற காரியங்கள் அப்படின்ற அது எல்லாமே எனக்கு ஆண்டவரே வந்து எனக்கு முழுவதும் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அது வேறு பிரித்து எடுத்திருந்தார் தேஜ்பூரில். என்னை மட்டும் தனிமையாக வைத்திருந்து அங்கே ஜெபத்துக்கும் வேலைக்குன்னு தான் நேரம் கொடுத்தேன் அதிகம். அப்போது எனக்கு வந்து அந்த நேரங்களில் எனக்கு ஆராதனையில் இன்னும் நல்ல பலப்படுறதுக்கு உதவி செய்தார். அங்கே தான் வந்து பாடல்கள் இன்னும் நல்லா பாடவும் ஆண்டு முன்னாடி சினிமா பாடல்களே அதிகம் பாடிட்டு இருந்த என்ன ஆராதனை பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாவற்றையும் நல்ல வந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து துதிக்கும்படிக்கு எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஆர்மியில் உள்ள டென்யூர் முடிய போகிற நேரம் நான் வந்து ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. அதாவது நிறைய பிரிவினையின் ஆவி, வன்கன் ஆவி, பொறாமையின் ஆவி வந்து பிரச்சனை, கணவன் மனைவியை பிரிக்கணும் அப்படின்ற நிறைய காரியங்கள் நடந்தது. ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இதற்காக நீ நிறைய ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அதிகமாக ஒரு 50 நாள் எனக்கு கொடுத்திருந்தார். லீவு நாளில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து மற்ற நாட்கள் இன்னும் நல்ல ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போது அந்த கட்டுக்கள் எல்லாம் வந்து அவிழ்க்கப்பட்டது. அப்போது எங்களுக்குள்ளே செயல்பட்ட அந்த பொறாமையின் ஆவி, பிரிவினையின் ஆவி எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய உதவியோடு நான் வந்து இந்த தேஜ்பூர் போஸ்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு நான் மீண்டும் வந்து நான் தமிழ்நாடு வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரம் இல்லாமல் தேஜ்பூரில் வந்து இன்னும் அங்கே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கேயும் அதே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடரும்படிக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டு என்னுடைய வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வீட்டின் தேவை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பணம் வந்து அதை வச்சு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அரிதான காரியம். ஆனால் ஆண்டவருடைய உதவியோடும் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கும் மேலே வந்து ஒரு ஜெப வீடு போல் கட்டுறதுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதில் தேவைகளை வந்து ஆண்டவர் யாரிடத்தையும் நீ கேட்கக்கூடாது, லோனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். நானே இந்த தேவையை சந்திப்பேன். அப்போது எனக்கு அந்த ரிலீஸ் மூலம் அதில் வைத்த பணத்தை வைத்து நான் வந்து வீடு கட்ட ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் இப்பொழுது வந்து எனக்கு அந்த ஆர்மியில் இருந்து என் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறது பார்க்கல, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அதிக நேரம் என் குடும்பத்தோடு செலவிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. இப்போ தொடர்ந்து இன்னும் வந்து எங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் இன்னும் நல்ல ஐக்கியம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி. இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இயேசு தாங்க உண்மையான தெய்வம். எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனைகளா, இல்லை என்ன வேதனையாக போராட்டங்களாக இருக்கட்டும், அதை இயேசுவை நீங்கள் தேடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் கூட்டிங்கன்னா போதும், அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுப்பாருங்க.
எனக்கு எப்படி வந்து விடுதலை கொடுத்தாரோ, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த என்னையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே போல் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து அவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இது உண்மை. இதற்கு நானே சாட்சி. இவ்வளோ நேரம் என் சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஓடு பாதையில் ஆகாய விமானத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் விமானி ஒருவர் தொடர்ந்து அதே பாதையில் ஓட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அவர் கண்டிப்பாக தரையிலிருந்து விமானத்தை மேலே எழும்ப வைத்து காற்றில் அதை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய விபத்தை அந்த ஆகாய விமானம் சந்திக்க நேரிடும். ரன்வேயில் முக்கால்வாசி தூரம் ஓடிய பிறகு விமானி தன் எண்ணத்தை மாற்ற முடியாது. கண்டிப்பாக விமானத்தை மேல் எழுப்பியே ஆக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆகாய விமானத்தை போன்றதுதான் நமது கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஓட்டமும். வளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து தேக்க நிலையில் இருப்பது மிகவும் ஆபத்தானது. கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட ஆரம்பித்துவிட்டு நமது மனதை மாற்றி ஓட்டத்தை நிறுத்துவதும் பின்திரும்பிச் செல்வதும் மிகவும் ஆபத்தானது. மிகப்பெரிய அழிவிலிருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற நினைத்தார். எனவே அவன் வீட்டுக்கு வந்த 3 புருஷரும் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதன் பின்பு அவர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்கள். ஆனால் லோத்துவுக்கோ தொடர்ந்து ஓட மனமில்லை. சோதோம் குமாரவை விட்டு பிரிய மனமில்லை. வேறு வழி இல்லாமல் அரைகுறை மனதுடன் வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனைவியோ தாங்கள் விட்டு வந்த சோதோம் குமாரவை திரும்பி

பார்த்தாள். திரும்பி பார்த்தவள் அப்படியே ஒரு உப்புத்தூணாக மாறி போனாள். பிரியமானவர்களே, லோத்து தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடன் ஆரம்பித்தான். பின்பு ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். இவ்வுலக ஆஸ்தியும் செழிப்பும் தான் தனக்கு தேவை என்று நினைத்து சோதோம் குமாராவில் தொடர்ந்து இருந்துவிட நினைத்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் ஆபிரகாமோ தேவனோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தனது சொந்த ஊரான ஆரானை விட்டு புறப்பட்டார். அன்றிலிருந்து தேவன் காட்டிய பாதையில் பின்திரும்பாமல் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். ஒருபோதும் வழி விலகவே இல்லை. விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போகவும் இல்லை. ஆகவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக மாறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்பாமல் இருந்தோமானால் லோத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாச பாதையில் ஓட ஆரம்பித்த நாம் ஆபிரகாமை போல தொடர்ந்து ஓட வேண்டும். எலிசாவை போல ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். எலிசாவை பயன்படுத்தியதை போல நமக்கும் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை தந்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக்குவார். ஆகவே நமது விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து சீராக ஓடுவோம். நிறுத்த வேண்டாம், பின் திரும்ப வேண்டாம்.

0: அர்ப்பணித்தால் என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். மத்தியாகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்கிற வேத வாக்கு நிறைவேறுகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வருவதற்கு முன்பாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார், விரும்பப்படுவார். அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறது. சகல ஜாதிகளாலும் எல்லா தேசங்களாலும் இயேசு விரும்பப்படுகிற ஒரு தெய்வமாய் இருக்க போகிறார். அப்பொழுதுதான் அவருடைய வருகை இருக்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு சபையாம் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. நாம் லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய முதலாவது அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அடிக்கடி கேட்டு பழகியிருக்கிற ஒரு நல்ல வேத வாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறப்பித்த ஒரு பொக்கிஷமான பாத்திரம், விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரம் மரியாள். வேதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். ஆமா, என்னை பொறுத்த மட்டில் மரியாளம்மா மிகவும் விசேஷித்த விலையேறப்பெற்ற மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாய் வேதத்தில் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கூட தூதன் அனுப்பி அப்படிதான் சொன்னார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவை பிறப்பித்த ஒரு உன்னதமான தாய் மரியாள். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் மரியாளை நோக்கி தேவனுடைய திட்டம் புறப்பட்டு வருகிறது. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் அந்த இரட்சகரை இந்த பூமிக்கு கொடுக்கிற சரியான நேரம் வந்த பொழுது தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும்படி தூதன் மூலமாய் திட்டமானது மரியாளை நோக்கி கடந்து வருகிறது. மரியாள் வீட்டுக்குள்ளே தேவ தூதன் பிரவேசித்து சொல்லுகிறான், நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒரு குமாரனை பெற போகிறாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மிகவும் பெரியவராயிருப்பார். ஸ்தோத்திரம். அவர் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று தேவனுடைய வார்த்தை மரியாளை நோக்கி வருகிறது. ஆமா, மரியாளம் அவர் மாதிரி பயந்துட்டார். ஸ்தோத்திரம். நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விய அவ காபிரியல் தூதனுக்கு முன்னால வைக்கிறா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யூ ஆர் த ரைட் செலக்ஷன் ஆஃப் காட். நீ தான் தேவனுடைய சரியான தெரிந்து கொள்ளுதல். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். உன்னை தவிர வேறொரு ஆப்ஷனே தேவ திட்டத்தில் இல்லை. கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய, பிறப்பிக்க வேண்டிய ஸ்தோத்திரம், அந்த பாத்திரம், தேவ திட்டத்தின் பாத்திரம் நீதான். அதனால நான் வேறொரு வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வேறொரு நபரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட தான் அனுப்பப்பட்டிருக்கேன். யூ ஆர் த ரைட் பர்சன், யூ ஆர் த ரைட் சாய்ஸ். நீதான் சரியான நபர், நீதான் சரியான தெரிந்து கொள்ளுதல், நீதான் பிறப்பித்தாக வேண்டும் என்று. ஆமா, தீர்க்கமா மரியாதை நோக்கி தேவ திட்டம் அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், நான் தான் கன்ஃபார்மா, நான் தான். ஸ்தோத்திரம். வேறொரு ஆளுக்கு இடமே இல்லை, வேறொரு ஆளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மரியாளுக்கு தெரிய வந்த உடனே அதுக்கப்புறம் அதை தள்ளி போட்டுறணும், அதை ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மரியாள் வந்துடல. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. இப்பதான் யோசேப் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் வேற. ஆமா, நிச்சயம் எல்லாம் வேற முடிஞ்சிருக்கு, நியமித்திருக்கிறார் சோதரன். திருமணம் தான் இனி மரியாளுடைய எண்ணத்துல சற்று இப்ப யோசேப்பு கிராஸ் ஆயிருக்கிறாரு, கல்யாண விஷயம் கிராஸ் ஆயிருக்கு. ஆமா, யோசேப்ப தான் இப்ப மனசுல மரியாளம்மா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். கல்யாணம் என்னைக்கு, கல்யாணம் என்னைக்கு, கல்யாணம் என்னைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மரியாளம்மா மைண்ட்ல இருந்திருக்கணும் சோதரம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் காபிரியல் உள்ள புகுந்து தேவ திட்டத்தை சொல்றாரு. மரியாள் மூலமா தான் தேவகுமாரன் பிறக்கணுங்கிறது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். அது ஆதியாகமம் 3:15 முன்னுரைக்கப்பட்டிருச்சு, ஏசாயா 7:14 முன்னுரைக்கப்பட்டிருச்சு. ஆக தேவ திட்டம் மரியாள் மூலமா நிறைவேற்றப்படணும் அப்படின்னு இருக்கும்போது யோசேப்புக்கு நியமிக்கப்படுகிற ஒரு சம்பவம், திருமணம் என்கிற ஒரு சம்பவம் மரியாள் வாழ்க்கையில கிராஸ் ஆகுது. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான், தேவ திட்டம் நாம தான், நம்ம மூலதான் தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு தேவன் பிளான் பண்ணியிருந்தா அந்த திட்டத்திலிருந்து நம்மளை டைவெர்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் குறுக்க வந்து போகும். அமேன் சொல்லுங்க. அப்பா, அதுல நம்ம எதை தெரிந்து கொள்றோம், எதுக்கு நம்மளை கமிட் பண்றோம், எதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம பல சமயங்கள்ல மாட்டிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்கள்ல தேவ திட்டத்தை புரிந்தும் தேவ திட்டத்தை அறிந்தும் நம்ம மூலம்தான் தேவன் ஒன்றை இந்த உலகத்துல செய்ய தீர்மானமா இருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்தும் பல சந்தர்ப்பங்களில் உலகத்துக்கோ மனுஷனுக்கோ உறவுக்கோ சுயத்துக்கோ சுய திட்டத்திற்கோ மனுஷீக திட்டங்களுக்கோ நாம் சாய்ந்து போய் விடுகிறோம். ஆனா இங்க மரியாதை பொறுத்த வரைக்கும் தேவ திட்டம் கன்ஃபார்ம் ஆன உடனே இதற்கப்புறம் கல்யாணம் யோசேப்பு அப்படிங்கிற கனவு உலகத்துக்கு மரியாதை இடம் கொடுக்கவே இல்லை. கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை தேவ திட்டத்துக்கு என்ன கமிட் பண்ணிட்டா, காபிரியல் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன விட்டு கொடுத்துட்டா கல்யாணம் தடப்பட்டுருமே, கல்யாணம் நின்றுடுமே, யோசேப்பு போயிடுவாரு, யோசேப்பு இல்லாம போயிடுவாரு. ஒருவேளை அதை விட சுத்திரம் தான் திருமணத்திற்கு முன்னாலேயே கர்ப்பவதி ஆயிட்டா ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், யோசேப்பு என்ன பேசுவாரு, இதனால பல நிந்தைகள் வருமோ, பல போராட்டங்கள் வருமோ, அவமானங்கள் வருமோ. சுத்திரம் யோசேப்பையும் இழந்தாகணும், கல்யாணத்தையும் இழந்தாகணும், ஆசீர்வாதத்தையும் இழந்தாகணும், பல நிந்தைகளையும் சுமந்தாகணும் இப்படின்னு பல கேள்விக்குறிகள் மரியாளுடைய சிந்தனையை குழப்பீர்களா? ஆனா எதுக்கும் மரியாள் இடம் கொடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன தேடி வந்திருக்கிறார்னா, பல வேத பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, அந்த காலத்துல வந்து யூத குடும்பங்கள்ல நிறைய கன்னிகைகள் இருந்தாங்களாம். ஏன்னா கன்னிகை வயிற்றுல தான் ஏசுநாதர் பிறப்பாரு, ரட்சகர் பிறப்பாருங்கிறது பிதாவின் வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம். அதனால அவர் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், விருப்பம் இதெல்லாம் இருந்துச்சா, நம்ம வீட்டில் ஏசுநாதர் பிறந்துடக்கூடாதா, நம்ம வீட்டில் இந்த மேசியா பிறந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில வீட்டுகளில் கன்னி பிள்ளைகளை, அதாவது வாலிப பிள்ளைகளை கல்யாணமே பண்ணி கொடுக்காமே வச்சிருப்பாங்களாம். சில வாலிப பிள்ளைங்க கூட தங்களை கமிட் பண்ணி கல்யாணத்தை துறந்து கல்யாணம் வேணான்னு சொல்லி சொத்துற. ஒருவேளை அந்த தேவகுமாரன், அந்த மேசியா தன் மூலமா இந்த பூமியில பிறந்துடலாமே அப்படின்னு தங்களை கமிட் பண்ணியே இருப்பாங்களாம். வேத வல்லுநர்கள் சிலர் இப்படி சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் கன்னிகைகள் நிறைய இருந்தாங்களாம் சோத்திரம். அதுல ஒரு நபர் தான் மரியாள், மரியாளம்மா. இன்னும் சொல்ல போனா மற்றவங்களுக்கெல்லாம் இருந்த வாய்ப்பை விட இப்ப மரியாளம்மாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா யோசேப்பு கிராஸ் பண்ணிருக்கிறாரு. ஹலே சொல்லுங்க. அப்பா, கல்யாண திட்டங்கிற ஒண்ணு கிராஸ் ஆயிருக்கு, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருக்கு சோதரா. மற்ற கன்னிகளோட ஒப்பிடும் போது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது குறைவான சூழ்நிலை தான் மரியாளம்மா இருக்கா. அதனாலதான் கிருப கையவேர்த்தலே சொல்லுங்க. அதனாலதான் பாக்கியவதின்னு சொல்றார். எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும், எத்தனையோ கன்னிகைகள் இருந்தாலும், நீ பாக்கியவதி சோதரம், நீ பாக்கியவதி. உன்னை தேடி என்ன சோதரம் தேவன் அனுப்பியிருக்கிறாரு, உனக்கிட்ட தேவ வார்த்தையை சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறாரு, தேவகுமாரன் நீ தான் பிறப்பிக்க போற அப்படின்னு தேவ வார்த்தை. அல்லையே சொல்லுங்க. இப்படி தேவ திட்டம் தன் மூலம் தான் என்பது தெளிவான உடனே மரியாளம்மா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அல்ல சொல்லுங்க. அப்பா, ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிக்கேஷன், ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு, அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பிரசங்கிக்க போறேன். அல்ல சொல்லுங்க. அப்பா, நீ அர்ப்பணித்தால் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சு போச்சு. பெந்தகோஸ்த சபைகள்ல இந்த அர்ப்பணிப்பு பிரதிஷ்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப வெயிட்டானது. ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தை வந்து பெந்தகோஸ்த சபைகளுக்கே சொந்தமானதுங்கிற மாதிரி ஸ்தோத்திரம் அடிக்கடி பிரசங்கங்கள்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. டெடிக்கேஷன், பிரதிஷ்டையின் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் காணும் சொத்திரம், அப்படி பிரசங்கங்களே காணும். அது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க. அப்பா பிரதிஷ்டையை பத்தி பிரசங்கம் பண்ண பிரசங்க யார கல்லறிஞ்ச கொன்றுவோம் போல அந்த மாதிரி இருக்கு சொத்திரம். யோ சர்ச்சுக்கு வர்றதோட வச்சுக்கவியா சொத்திரம், நாங்க வர்றோம்ல ஆராதிக்க, இதுவே பெருசு இல்லையா? அப்புறம் என்ன பிரதிஷ்டை அர்ப்பணிப்பு, அதை கொடுங்க இதை கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படிலாம் சொத்திரம். இன்னைக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அர்ப்பணிக்கிறது பிரதிஷ்டை பண்றது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தெருவுக்கு நாலு சாமுவேல் இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் சொத்திரம். வீட்டுக்கு ஒரு பிள்ளைய சாமுவேல்னே பேர் வச்சு வளர்ப்பாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அவனுக்கு சாமுவேல்னே பேர் வைப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கறது சொத்துறான். இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைய பிறக்கிற மொத பிள்ளைய ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது. பெந்தகோஸ்தே மார்க்கத்துல ஒரு 20 வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி வீட்டுல பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளையாயிலும் ஊழியத்துக்குன்னு கொடுப்பாங்க. ஆமேனா அல்லேலூயாவா? இன்னைக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சொத்துறான், ஊழியத்துக்காவது கொடுக்கறதாவது பிரதிஷ்டையாவது பண்றதாவது. ஆமேனா சொத்துறான். அப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரதிஷ்டை அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அன்னைக்கு ஒரு மரியாள் கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறப்பிக்க, இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருமே தேவனுடைய பார்வையில் ஒரு மரியாள் தான். கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாள், இயேசுவை இந்த பூமியிலே பிறப்பிக்க வேண்டிய மரியாள். கர்த்தர் உங்களை எந்த பகுதியில் வச்சிருக்கிறாரோ, எந்த கிராமத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த தெருவில் வச்சிருக்கிறாரோ, எந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரோ, அந்த தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில், தேசத்தில் இயேசுவை பிறப்பிக்கிற, இயேசுவை கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு இல்லங்களுக்கும் இயேசுவை கொடுக்க வேண்டிய மரியாட்களாய் தேவனுடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஒரு பாலஸ்தீன தேசத்திலே, ஒரு பெத்லகேமிலே கிறிஸ்துவை பிறப்பிக்கும் பொறுப்பு மரியாளுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே நாள் டெலிவரி, அதோட மரியாளுக்கு முடிஞ்சு. அல்ல சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை டெலிவரி பண்ணி ஆகணும். ஆமென் சொல்லுங்கப்பா. பிரவேசிக்கிற வீடுகளுக்குள்ளாம் கிறிஸ்துவ டெலிவரி பண்ணி ஆகணும். போகிற பட்டணங்களில் எல்லாம் கிறிஸ்துவ நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். It's our responsibility. இது நம்முடைய கடமை. இதை குறித்து தான் சொல்றோம், தேவன் உன்னத நோக்கம் உள்ளவராய் நம்மை அழைத்து ரட்சித்து நல்ல திருச்சபைகளிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை அழைத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். மரியாளுக்கு ஒரு நாள் பிரசவம், நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரசவம். இருக்கீங்களா? கிறிஸ்துவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐ ஷுட் பி ரெடி சொல்றேன், எப்பொழுதுமே நான் ஆயத்தமாக இருக்கணும். என்கிட்ட ஒரு நபர் ஆண்டரை கொண்டு வந்தாருன்னா கிறிஸ்துவ அவுட்புட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும், கிறிஸ்துவை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். 10 பேருக்கு நடுவில் தேவனை நிறுத்துறாரா, என் சொந்தக்காரர் வீட்டுக்கு நான் போறேனா, என் நண்பர்களோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றேனா, அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த டயத்தில் சொதுறான், எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவ நான் சுமக்கிற அந்த கிறிஸ்துவ, என் கற்பத்துக்குள்ள என் கருவுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவ சொதுறான், என் இருதயத்தில் நான் சுமக்கிற அந்த கிறிஸ்துவ பிறப்பிக்கிற, கொடுக்கிற, சொதுறம் பிரதிபலிக்கிற ஒரு மரியாதை நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை குறித்து தேவனுடைய திட்டம். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமேனா அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதற்கு தான் நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. சாராளம்மாவுக்கு ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு புள்ள, பல வருஷமா மலடியா இருந்தவளுக்கு ஒரு புள்ள கிடைக்குதுன்னா அது என்னதுங்க? ஆசீர்வாதம். இல்லனா ஈசாக்க ஒரு அற்புதம்னு வச்சுக்கலாம். ஏன் 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குதுன்னா அற்புதம் தானே, அற்புதம்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு படி மேல ஏறி ஈசாக்க அதிசயம்னு வச்சுக்கலாம், உலக அதிசயம். எந்த கிழவி 90 வயசுல பிள்ளை பெற்றிருக்கா? அப்போ ஈசாக்க 90 வயசுல இவ பெத்தெடுத்திருக்கிறான்னா உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, ஈசாக்க பொறுத்த வரைக்கும் சாராளுக்கு ஆசீர்வாதம் அற்புதம் அதிசயம். ஆனா ஆண்டவருக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அற்புதம் மட்டும் இல்ல, அதிசயம் மட்டும் இல்ல, ஈசாக்கு தான் தேவனுடைய திட்டம். அல்ல சொல்லுங்க, அப்பா ஈசாக்கு சாராள் மூலமா அவுட்புட் ஆகிய தீரணும், அதான் தேவ திட்டம், அதான் தேவ திட்டம். ஏன் அந்த ஈசாக்கு மூலமா தான் யாக்கோபு வந்தாகணும். அந்த யாக்கோபுக்கு 12 புள்ள இருந்தாலும் அந்த 12ல ஒன்னு யூதாவா இருந்தாகணும். அந்த யூத கோத்திரத்தில் தான், யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ராட்சகர் மேசியா இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்டாகணும். These all are the plan of God. இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஆமேனா அல்லேலூயா வா. அதனால நீ கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாரு சாராள. அல்லேலூயா சொல்லுங்க, அப்பா உனக்கு பலன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. ஸ்தோத்ரம், நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு தகுதி உள்ளவர்கள் என்று நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, பலவான்கள் என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மளை தெரிந்து கொண்டதே அவர் திட்டத்தை நம் மூலமா இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காகத்தான். நம்ம அப்பாவுக்கு ஒரே ஒரு திட்டம் தான், அவருக்கு ஒரே ஒரு தரிசனம் தான். நமக்கு தான் 1000 திட்டம் இருக்கும், நமக்கு தான் 1000 தரிசனம் இருக்கும். ஆனா பிதாவுக்கு ஒரே திட்டம் தான், பிதாவுக்கு ஒரே தரிசனம் தான். என்ன தரிசனம், என்ன திட்டம் சொல்றான், அவரை விட்டு தூரம் போன மனுக்குலம் மீண்டும் அவர் நேசம் அடிக்க திரும்ப வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அவரையே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறந்தாக வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறந்தாக வேண்டும். அதற்கு தேவனுக்கு மரியாள் தேவை, மரியாள்கள் தேவை, நீங்களும் நானும் தேவை. அதற்குத்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமேனா அல்லேலூயாவா. தேவ திட்டத்துக்கு நீங்க ரெடியா? உங்க மூலமா தேவனை, இந்தியாவுக்கு தேவனை அவுட்புட் பண்ண விரும்புறாரு. நாகர்கோவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. சத்தமே காணும் பாருங்க, நான் மாயவரத்துக்காரன் சொல்றேன், நாகர்கோவில் எழுப்புதல் வரப்போதுன்னு. அப்படியா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. நாகர்கோவிலே மனம் திரும்ப போது, முழங்கால் யாவும் முடங்க போது. அப்புறம் சும்மா அல்ல சொல்லுங்க, அப்போ அவர் பார்லிமெண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொக்ளைம் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் ஆஃப் அவர் நேஷன் இந்தியா. பாராளுமன்றம் அதிசீக்கிரமாய் பிரகடனம் செய்ய போகிறது, பிரகடனம் செய்ய போகிறது. இந்திய தேசத்தின் தேவன் ஏசுவே என்று, ஏசுவே என்று அதிசீக்கிரம் இந்த முழக்கத்தை எல்லா செவிகளும் கேட்க போகிறது. ஆமேனா அல்லேலூயாவா. திரும்புகிற திசையெல்லாம் கிறிஸ்து, திரும்புகிற திசையெல்லாம் இயேசு. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். திரும்புகிற இடமெல்லாம் ஆராதனை, பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் துதி சுத்துறோம், ரோடு காடெல்லாம் பாட்டு. அமைன்னு சொல்லுங்க, அப்பா சினிமா பாட்டுக்கெல்லாம் இனி வேட்டு சுத்துறோம், வீட்டுகளுக்குள்ள நீ இயேசுவ பாடுற பாட்டு, பஸ் ஸ்டாண்டுகள்ல நீ இயேசுவ துதிக்கிற துதி தான் இருக்க போது. ஆமேனா. ஒருத்தன் நாகர்கோவில் பஸ் ஏறி வள்ளியூர்ல இறங்கும் போது அவனுக்கு கொடுக்குற கேன்சர் வியாதியெல்லாம் சுகமாக போகுது. பஸ்ஸுக்குள்ளே ஆபரேஷன் நடக்க போகுது, பஸ்ஸே விடுதலை கொடுக்குற இடமா மாறப்போகுது. ஏன் பஸ்ஸுக்குள்ளே ஆராதனை, பஸ்ஸுக்குள்ளே துதி. கண்டக்டரும் பாட்டு பாடிட்டே தான் டிக்கெட் கொடுப்பாரு. ஆமா சொத்துற ஆவியில் நிறைஞ்சுதான் டிரைவரே வண்டி ஓட்டுவாரு. உள்ள இருக்கிற அத்தனை பேசஞ்சரும் கத்திர பாடிட்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை டிவியில பாட்டு ஓடுனா அது ஏசப்பாவை பாடுற பாட்டா இருக்கும். ஆமே பஸ் முழுசும் தேவ பிரசன்னம். எத்தனை வியாதியஸ்தர்கள் பஸ்ல ஏறினாலும் அவன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வள்ளியூர்ல இறங்கும் போதே சுகமா தான் இறங்குவான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேனா அல்ல இல்லையாவா. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? பாருங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல. அல்ல சொல்லுங்க, அப்பா ஆமே சோத்திரம். நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ நான் பார்த்தே தீருவேன். அல்ல சொல்லுங்க, அப்பா நான் பார்த்தே தீருவேன். பார்லிமெண்ட்லேயே பிரசங்கம் பண்ணுங்கிறது ஆசைன்னா அப்புறம் அல்லலே சொல்லுங்க, அப்பா அரசியல்வாதிகள் எல்லாம் என் தகப்பனை ஆராதிப்பதை என் கண்கொள்ளா காட்சியாய் நான் பார்க்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சட்டமன்றங்களில் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் துதி, பார்லிமெண்ட்ல எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, நான் ஆராதிக்கும் இயேசு உயிருள்ளவர். ஆமென். அதுக்கு என்னுடைய டெடிக்கேஷன் அவர் விரும்புகிறார், என்னுடைய அர்ப்பணிப்பை விரும்புகிறார், மரியாளா என்னை கமிட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மரியாள் சொல்கிறார், உம்முடைய திட்டத்துக்கு நான் ரெடி. இன்றைக்கும் என் பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, கிறிஸ்துவ பிறப்பிக்கிறதுக்கு, ஆமாம், இயேசு வந்து பூமிக்கு கொடுப்பதற்கு. இதுவரைக்கும் எப்படியோ உங்களுக்கு 1008 திட்டம் இருந்திருக்கலாம், பல விஷயங்கள் உங்க மண்டையை சுத்திக்கிட்டே இருக்கலாம் சொத்துறோம். இப்ப கூட காபிரியல் மரியாளை வந்து சந்திக்கும் போது மரியாள் மைண்டெல்லாம் யோசேப்பு தான். இல்லையே சொல்லுங்க அப்பா, ஏன்னா அவர் பார்த்துட்டு போயிட்டாரா சொத்துறோம். ஆளும் அழகானவர். இல்லையே சொல்லுங்க, ஆத்தாடி நல்லா இருந்தாரு சொத்துறோம். நல்ல மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்காரு நமக்கு. கல்யாணத்தை என்னைக்கு வைக்க போறாங்கன்னு தெரியலையே சொத்துறோம். பத்திரிக்கை என்னைக்கு அடிக்க போறாங்கன்னு தெரியலையே. பாயசம் சி பாயசம் என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே சொத்துறோம். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னே மண்டை சொத்துறோம். அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காபிரியல் காபிரியல் நம்ம யோசிக்கல, கல்யாணம் கல்யாணம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அல்லையே சொல்லுங்க அப்போ, ஏசு ஏசு நம்ம யோசிக்கல, யோசிப்பு யோசிப்பு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காபிரியல் கிராஸ் ஆகிறான். இப்படிப்பட்ட ஆளுகளை தான் தேவன் சந்திப்பாரு. இன்னைக்கு நாமளும் உலகம், வேலை, பணம் சொத்துறோம், பிசினஸ், புருஷே, மனைவி, பிள்ளைங்க, படிப்பு சொத்துறோம், இப்படின்னே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஜினியர் வேலை, டாக்டர் வேலை, கலெக்டர் வேலை, அந்த காரியம் இந்த காரியம் சொத்துறோம், வீடை கட்டுறது, காரை வாங்குறது, பங்களாவை எழுப்புறது சொத்துறோம். இதுவே தான் நம்ம மண்டையில யோசேப்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு சொத்துறோம். ஏதோ ஒரு யோசேப்பு நம்ம மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டருடைய திட்டம் தவறு சொத்துறோம். அந்த யோசேப்புங்கிறத உன் மனசுல இருந்து ஒரு பெரிய அள்ளிறப்பற வச்சு அழிச்சு சொல்லுங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ, பொருளை சம்பாதிக்கிறதுக்கோ, வீட்டை கட்டுறதுக்கோ, காரை வாங்குறதுக்கோ, இப்படியே உலகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டுக்கோ நான் உன்னை தெரிந்து கொள்ளல. என் விருப்பம், என் திட்டம், அதை நிறைவேற்றுவதற்கு தான் உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன். நிறைவேற்றி தீர்ப்பேன், உன்னை பயன்படுத்தியே தீர்ப்பேன், உன்னை கொண்டு மகிமையானவைகளை செய்வேன், உன்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை இந்த உலகம் பார்க்கும், உன்னை கொண்டு ஒரு இயேசுவை இந்த உலகம் பார்க்கும், உன் மூலமா ஒரு எழுப்புதலை இந்த உலகம் பார்க்கும், உன் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த உலகம் பார்க்கும். நடக்கும், நடக்கும். இயேசுனா அற்புதம், இயேசுனா மகிமை, இயேசுனா ஐஸ்வர்யம், ஏசுனா நீங்கள் பல இடங்கள் பல வார்த்தைகளை போட்டுக்கலாம். அப்போ மரியாள் மூலமாக அத்தனையும் இந்த உலகம் நாம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அப்போ உங்கள் மூலம் அத்தனையும் இந்த உலகம் பார்க்க போகுது. ஆர் யூ ரெடி? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ அர்ப்பணிக்க ஆயத்தமா? நீ அர்ப்பணித்தால் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாலு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஆமாம், மரியாளை சொத்திரம் மையமாக வச்சு, மரியாள அம்மாவை மையமாக வச்சு இந்த நான்கு காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When you are ready to commit, when you are ready to dedicate, நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமானால், நீ அர்ப்பணித்தால், நம்பர் ஒன், அனுசரணைகள் எழும்பும். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும், சகாயம் அதான் அனுசரணை சுதரம், அனுசரணைகள் எழும்பும். நம்பர் டூ, நீ அர்ப்பணித்தால், நீ அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் குவியும் சொல்றாங்க. நம்பர் த்ரீ, நம்பர் த்ரீ, ஆத்துமாக்கள் துள்ளும். சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஆத்துமாக்கள் துள்ளும் சொல்றாங்க. நம்பர் போர், நம்பர் போர், நீ அர்ப்பணித்தால் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு பலிக்கும் சொல்றாங்க. நான்கு விஷயங்கள் ஒன்பை ஒன்னா நான் வேகமா பிரசங்கிக்க விரும்புகிறேன், என்னை கவனியுங்கள். நீ அர்ப்பணித்தால் மரியாளே, நீ அர்ப்பணித்தால் தேவ திட்டத்திற்கு, நீ அர்ப்பணித்தால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த, கிறிஸ்துவை பிறப்பிக்க, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க நீ அர்ப்பணித்தால், எழுப்புதலுக்கு நீ உன்னை அர்ப்பணித்தால், தேவ விருப்பத்திற்கு நீ உன்னை அர்ப்பணித்தால், நான்கு விஷயங்கள், அனுசரணைகள் எழும்பும், ஆசீர்வாதங்கள் குவியும், ஆத்துமாக்கள் துள்ளும், ஆமா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒன்பை ஒன்னா நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். அர்ப்பணிக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா யோசேப்பு தான். மரியாளுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா யோசேப்பு தான். ஏன்னா யோசேப்புக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த தேவ திட்டத்துக்கு நான் என்ன அர்ப்பணிச்சேன்னா என்ன தேவ திட்டம், இவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற போறா. சோ இந்த காரியத்தை தன்னை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா கல்யாணம் தடைபடும். தனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் யோசேப்பு தான். அந்த யோசேப்பு தடைபடுவார், அந்த நன்மை தனக்கு தடைபட்டு போகும். யோசேப்பு தன்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ தெரியல, என்ன பிரச்சனைகளா எழும்ப போதோ தெரியல, அப்படிங்கறதா மரியாளம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். சோதரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம். ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள் சோதரம், நான் வாசிக்க விரும்புகிறேன். 19 வசனத்திலிருந்து, அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நல்ல சொல்லுங்கப்பான், நல்ல கவனிங்க. தனக்கு எது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு மரியாளம்மா நினைச்சாலோ சொல்றான், அந்த பிரச்சனைக்கு நேரா கர்த்தர் காபிரியல் அனுப்பிச்சார். அல்ல சொல்லுங்க, இவன் நினைச்ச மாதிரியே அங்க அவரு நினைச்சிட்டு இருக்கிறாரு. யாரு? யோசேப்பு. இந்த தகவல் அவர் காதுக்கு போன உடனே ரகசியமா தள்ளிடலாம் அப்படின்னு அவர் பிளான்ல இருக்காரு. ஸ்தோத்திரம். யாருங்க? யோசேப்பு. மரியாதை தள்ளிடலாம், கல்யாணம் பண்ண வேணாம், மனைவி அவளை ஏத்துக்கிற வேணாம், மனைவி அவளை சேர்த்துக்கிற வேணாம். சொத்துறோம். இப்படி ஒரு காரியம் நம்ம காதுக்கு வருதே அப்படின்னு இவன் நினைச்ச மாதிரியே யோசேப்பு யோசிக்கிறாரு. நேரா காபிரியல் போயிட்டான். அட பாவி, நீ இந்த மாதிரி யோசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எத்தனையோ வருஷக்கணக்கா பிதாவாகிய தேவன் காத்திருந்த நேரம் சரியா வந்திருக்கு. ஒரு ஆளை சரியா செலக்ட் பண்ணி, ஒரு ஆளை சரியா ரெடி பண்ணி சொத்துறோம். அந்த ஆள் மூலமா கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுத்திடலாம்னு தேவ திட்டம் நிறைவேறி வர்ற நேரம் பார்த்து நீ வாட்டுக்க சொல்றான், அவளை தள்ளிடலாம், அவளை புறக்கணிச்சிடலாம், அவளை காயப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறிய. ஸ்தோத்திரான். உன் யோசனைக்கு இடமே கிடையாது. நீ மரியாதை சேர்த்து கொண்டாக வேண்டும். அல்ல சொல்லுங்கப்பா, மரியாள் சுயமா தனி ஒரு நபரா இவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறது? இந்த பார், மரியாளுக்கு சகாயம் வேணும், மரியாளுக்கு அனுசரணை வேணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவளுக்கு மனுஷ தயவு வேணும், மனுஷ ஒத்தாசை வேணும். அதை நீ தான் கொடுக்க முடியும் சொத்துறான். ஆனால நீ ஒன்னும் பேசாம மரியாளை சேர்த்துக்க, மரியாளை ஏத்துக்க. அல்ல சொல்லுங்கப்பா, அவளுக்கு காப்பி ஊத்தி கொடுக்கறது, கார்லிக்ஸ் ஆத்தி கொடுக்கறது எல்லாம் உன் வேலை தான். அல்ல சொல்லுங்கப்பா, எப்பெல்லாம் மரியாதம்மா டயர்ட் ஆகிறாளோ அப்பெல்லாம் மரியாதம்மாவை டயர்ட் ஆகாம பாத்துக்கிறது உன் வேலை தான். ஸ்தோத்திரம். வெண்ணி தண்ணி போட்டு கொடுக்கணும், உன் வேலை தான். ஸ்தோத்திரம். கை காலு வலிச்சா அமைக்கி விடணும், உன் வேலை தான். ஸ்தோத்திரம். என்ன அவ பிரசவிக்க போறா? அல்ல சொல்லுங்கப்பா, ஒரு தேவ குமாரனை சுமக்க போறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மூலமா ஒரு அற்புத கிறிஸ்து டெலிவரி ஆக போறாரு. அப்ப அவளுக்கு எம்புட்டு சகாயம் தேவை. நீ வாட்டுக்கு எஸ்கேப் ஆகலாம் நினைக்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பப்ப கைய காலெல்லாம் அமுக்கி விடணும் சொத்துறோம். மரியாதை நமக்கு எந்த ஒரு பலவீனமும் வராம நெஞ்சுக்கிறோம் பாத்துக்கிறோம் சொத்துறோம். அவளுக்கு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் விடக்கூடாது சொத்துறோம். இங்கிருந்து அங்க கூட்டு போறதா, அங்கிருந்து இங்க கூட்டு போறதா, நீ தான் பாத்துக்கிறோம் ஸ்தோத்திரம். பிரசவமே பெத்தலேகமில தான். ஆமா, இப்ப நீங்க நாசரேத்துல இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 70-80-90 மைலுக்கு சோத்திரன் சொல்றாங்க. அவ்வளோ மைல் தூரத்தில் நீங்க இங்க இருக்கிறீங்க, இங்கிருந்து பெத்லேமுக்கு போகணும். அவ எப்படி தனியா சோத்திரம் அந்த பிள்ளையை தோம்ப சுமந்துக்கிட்டு போய் டெலிவரி பண்ண பண்றது? கத்திருக்கு ஸ்தோத்திரம். நீ தான் அங்கிருந்து நல்லா பத்திரமா பக்குவமா மரியாதை கொண்டு போய் பெத்லேம்ல சேர்க்கணும், சரியா? ஆமா சோத்திரம். ஆமா, கழுத மேல வச்சு கூட்டு போறியோ சோத்திரம், இல்ல தோல் மேல வச்சு தூக்கிட்டு போறியோ, அது நீ பாத்துக்க. அல்ல சொல்லுங்க, அப்புறம் மரியாளுக்கு ஒரு பங்கம் வரப்படாது சோத்திரம், மரியாளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. தேவகுமாரன் அவுட்புட் ஆகிறது தேவ திட்டம் ஸ்தோத்திரம். தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்தவளுக்கு நீ அனுசரணையாகத்தான் இருந்தாகணும். அல்லேலூயா. When you are ready to commit yourself, நீங்கள் தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம் என்றால், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க மூலமா கிறிஸ்து எழுப்புதல் இந்த உலகத்தில் வந்து சேருவதற்கு பல நபர்களை அனுசரணைகளாய் கத்தர் எழுப்பி தருவார், பல யோசேப்புகளை அனுசரணைகளாய் கத்தர் எழுப்பி தருவார். நான் தீர்க்க தரிசனமாய் இப்பொழுது சொல்லுகிறேன், திருச்சபைகளுக்கு பல யோசேப்புகளை கத்தர் கொடுக்க போகிறார், பல புதிய யோசேப்புகளை கொடுக்க போகிறார். தரிசனங்களை சுமக்கிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள், தரிசனங்களை தாங்குகிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள் சோத்ரம். சபைகளை தாங்குகிற சோத்ரம், சபைகளுக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையாய் இருக்கிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள். ஆமென், ஆமென். மோசே நீ கமிட் பண்ணு, அவ்வளவுதான். கதை கதையா பேசுறதை நிறுத்திட்டு நீ உன்னை கமிட் பண்ணு. எனக்கு தெரியும் தான், சொல்லுங்க அப்போ. நீ முக்குவாயன் தான், எனக்கு தெரியும் தான் சொத்துறா. உனக்கு பேச்சு வராதுதான், எனக்கு தெரியும் தான். உன் டியூட்டி என்னன்னா, என் காலிங்க்கு, என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய திட்டத்துக்கு உன்னை நீ அர்ப்பணி. நீ அர்ப்பணிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்காக பேசுவதற்கு உன் சகோதரன் ஆரோனை எழுப்புவேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பரவசப்படுத்துகிற ஒரு விஷயம் அது சோதரம். ஆமா, ஆரோன் எங்கேயோ இருக்காரு, மோசே எங்கேயோ இருக்காரு. 40 வருஷம் ஆச்சு இவர் எகித்து விட்டு போய். ஆமேனா? ஆமா, நான் பைபிள் இருக்கிற மோசையை சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்து விட்டு மோசே இல்ல சொத்திரம், யாத்ராமத்துல சொல்லிட்டு இருக்கேன். இவர் இங்கிருந்து போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிப்போச்சு. அது மாமனார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடு மேய்க்கிறதா இப்ப அவர் வேலை சொத்திரம். ஆடுகளுக்கு பின்னாலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மனைவி ஆயிப்போச்சு, பிள்ளைகள் ஆயிப்போச்சு சொத்துறோம், மாமனாரு குடும்பம் இப்படின்னு ஒரு செட்டப்புக்குள்ள அவர் வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆச்சுன்னா பெத்தவைகளை மறந்துடுறான். அதுல சொல்லுங்க அப்பா, கல்யாணம் பண்ணி 3 நாள் தான் ஆச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது சொத்துறான். அவங்க அப்பா சொல்றாங்க, அண்ணன் தம்பியை மறந்துடுறான் சொத்துறான், பெத்தவகளை மறந்துடுறான் அப்படின்னு ஊர் உலகத்துல சொல்றாங்க. 3 நாள்ல மறந்துடுறான்னு 40 வருஷம் ஆயிப்போச்சு. கத்தருக்கு சொத்திரம். ஆமீன், அல்லேலூயா. இவன் எங்க ஆரோனை பத்தி யோசிச்சிருப்பான், இவன் என்ன குடும்பத்தை பத்தி யோசிச்சிருப்பான் சோத்ரா. ஆமேனா, அல்லேலூயாவா. எப்ப இவன் ஆரோனை பார்த்தான்? குறிப்பே இல்ல பைபிள்ல. நம்ம வேணா கற்பனை பண்ணி சில விஷயங்களை சொல்லலாம் ஸ்தோத்திரம். இவன் பிறந்த அந்த அந்த ஆரம்ப நாள்லயே இவனை தூக்கி நைல் நதியில போட்டுறான் அவங்க அம்மா சொத்துறான். அதுக்கப்புறம் பார்வன் குமாரத்தி தான் அவனை பார்த்து எடுத்து சொத்துறான். அப்புறம் தேவ கிருபையில அவங்க அம்மா கிட்டயே வளர்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்குது. அல்ல சொல்லுங்க. அவ பால் கொடுத்து இவனை வளர்க்கறான் சோத்ரா. அப்படி எத்தனை வருஷம் தான் அம்மா கூட இருந்து அவன் சோத்ரா வளர்ந்துருந்திருப்பான். அப்படியே அம்மா கூட இருந்து அவன் வளர்ந்திருந்தாலும் பார்வன் குமாரத்தின் ஒரு பார்வை எப்பொழுது இவன் மேல இருந்திருந்திருக்கும். அல்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவனை கொண்டு வந்து அந்த அரண்மனையில விட்டுட்டு போயிருப்பா அவங்க அம்மா ஸ்தோத்திரம். அப்ப அந்த பிகினிங், அந்த ஆரம்ப வயசு, சின்ன வயசுல ஒருவேளை ஆரோனை அவர் இணைஞ்சிருக்கலாம், பார்த்திருந்திருக்கலாம். மிரியாம் கூட எக்கா எக்கா என்ன என்ன அப்படின்னு இணைஞ்சிருக்கலாம். அந்த சின்ன வயசுல கோழி குண்டு விளையாடுற சமயத்துல அப்படி இப்படி வேணா ஆரோன் கூட அவர் விளையாண்டிருந்திருக்கலாம். மிரியாள் அக்கா கூட, மிரியாம் அக்கா கூட அவன் விளையாண்டிருந்திருக்கலாம் சோத்திரம். இதெல்லாம் நம்ம கற்பனை, அவ்வளவுதான். பைபிள்ல குறிப்புகள் இல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா.
2: அப்புறம் பார்வோன் அரண்மனைக்குள்ள போனதுக்கு பிறகு அவ பார்வோன் குமாரத்தி இவங்களோட கனெக்ஷன் இல்லையா அவச்சிருந்திருப்பா சொத்துறான். ரெண்டாவது இஸ்ரவேல் பிள்ளைகளை கண்டாலே பார்வோனுக்கோ எகிப்தியர்களுக்கோ பிடிக்காது வேற சொத்துறான். அப்ப நான் நினைக்கிறேன் அதிகமா ஆரோனோட பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ பழகிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ மோசேக்கு என்ன இருந்திருக்காது வாய்ப்பு இருந்திருக்காது. அங்கேயும் 40 வருஷமா அவன் வளர்றான் அரண்மனையில், 40 வருஷம் வளர்ந்து வெளியில வந்து ரெண்டே நாள்ல விவகாரம் ஆகி போயிருது. சொல்லுங்க, அப்போ முதல் நாள் எகிப்தியம் ஒருத்தனை போட, ரெண்டாவது நாள் இவங்க இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ண சொத்துறான், இவங்க பிளான் பண்ணி இவனை விரட்டி விட்டாங்க. அல்ல சொல்லுங்க, ஆக மொத்தம் அந்த சமயத்திலையும் ஆரோனை பார்த்திருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. இத்தனையும் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்க விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே. அல்ல சொல்லுங்க, அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம மைண்ட்ல இல்லைங்க சொத்துறோம், மோசே மைண்ட்ல இல்லைங்க. ஆரோன்ங்கிற ஒரு தாட்டு மோசேக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. வைக்கிறார் பாரு பஞ்சு. அல்ல சொல்லுங்க, அப்பா நீ அர்ப்பணி அவ்வளவுதான், மிச்சத்துல நான் பாத்துக்கிறேன்றாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்ல சொல்லுங்க, அப்பா நான் நினைச்சிருக்கேன் மோசே யோசிச்சிருப்பான், ஆரோனா ஆரோனா சோத்துறோம், ஆமா இல்ல அவன் அண்ணன் இல்ல ஆத்தாடி சோத்துறோம், எனக்கே மைண்ட்ல இல்லையே நானே மறந்துட்டேனே சோத்துறா. ஆஹா நீ மறக்கலாம் சோத்துறான், எல்லாம் மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன தேவைங்கிறத உன் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே நான் அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க, அப்பா ஜஸ்ட் கமிட், நீங்க அர்ப்பணிங்க சோத்துறா. அனுசரணைகளை கத்தர் எழுப்புவார், அவை உனக்காக பேசுவான். நீ அமைதியா இருந்தா போதும், சிக்னல் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தா போதும், அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான் சோத்துறான். ஆமா, ஒருவேளை ஆம்பளை ஆள் ஒருத்தனை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம், பொம்பளை ஆளுக்களை யாரு பிரசங்கம் பண்றது, பொம்பளை ஆளுக்களை யாரு சொல்றது அப்படின்னு நீ யோசிச்சினா மிரியாம உனக்கு சப்போர்ட்டா தர்றேன். அல்ல இல்ல சொல்லுங்க, அப்போ ஆமேனா? 80 வயசு ஆயிடுச்சே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு நான் இவ்வளோ தூரம் அங்கே போய் நான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஊழியம் செய்கிற நாட்களில் நான் ஏற்கனவே ரொம்ப வயசான ஆள், பலவீனமான ஆள், அப்பப்போ என்னை கவனிச்சுக்கிறதுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வெண்ணி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே. யோசிக்காத, நீ கமிட் பண்ணு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ கவனமாக செய்து உனக்கு பணிவிடை செய்யும் ஒரு நல்ல வாலிபன் யோசுவாவை நான் உனக்கு தருவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா ஆமேனா? ஸ்தோத்திரம், நீ வாய் அசைச்சா போதும், உன் சார்பா உன் சத்தத்தை கேட்டு எதிரிகளோட முன்னின்று யுத்தம் செய்கிற ஒரு யோசுவாவை ஒரு காலைப்பை உனக்கு அனுசரணையாய் தருவேன். ஆமேன் சொல்லுங்க. அப்பா உன் மைண்ட்ல நான் எதை போடுறேனோ அதை வாயிலிருந்து நீ அவுட்புட் பண்ணும் போது அதை அப்படியே சொத்துறோம், அந்த பிளான் படி அந்த திட்டத்தின்படி அப்படியே செயல்படுத்துகிற நிறைவேற்றி முடிக்கிற விவேகமுள்ள ஞானமுள்ள பெசலேயேலை உனக்கு தருவேன், அகோலியாப்பை உனக்கு தருவேன். அமேன் சொல்லுங்க. அப்போ உன் கண்ணுக்கு முன்னால அசுத்தங்கள் நடக்கும்போது, உன் கண்ணுக்கு முன்னால சொத்துறோம் எனக்கு பிரியமற்ற காரியங்கள் நடக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்னு நீ திகைப்பான சூழலில் இருக்கும்போது உன் மனதின் வேதனையை சொத்துற ஆற்றும்படிக்கு என் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு வைராக்கியத்தினால் நிறைந்து எழும்பி செயல்படுகிற பின்னகாசுகளை உனக்கு தருவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நீ அர்ப்பணித்தால் மட்டும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த எழுப்புதலின் திட்டத்துக்கு உங்களை கமிட் பண்ணி பாருங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அனுசரணைகள் எழும்ப போகிறது. பின்னகாசுகளை கத்தர் கொடுக்க போறார், ஜாஷ்வாக்களை கத்தர் கொடுக்க போறார், காலைப்புகளை கத்தர் கொடுக்க போறார், யுத்த புருஷர்களை கத்தர் கொடுக்க போறார், ஆரோன்களை கத்தர் கொடுக்க போறார், மிரியாம்களை கத்தர் கொடுக்க போறார். மோசே தன்னை அர்ப்பணித்தால் மட்டும் போதும், மரியாள் தன்னை அர்ப்பணித்தால் மட்டும் போதும். ஆமென் ஆமென். ஆமான் பிளான் பண்ணிட்டானா யூத ஜனங்களை ஒரே நாள்ல காலி பண்ணிடலாம்னு, யூத ஜனங்களை அழிச்சு தீர்த்து கட்டிடலாம்னு ஆமான் திட்டம் போட்டானா? அகாஸ்வேர் ராஜா கிட்ட ஐஸ் வச்சிட்டானா? இவன் சொன்ன தந்திர திட்டத்துக்கு அவனும் செவி கொடுத்து கையெழுத்து வேற போட்டானா? சட்டம் வேற இயற்றப்பட்டுச்சா? விடு, நீ என்னுடைய திட்டத்துக்கு எஸ்தரே உன்னை அர்ப்பணி, உன்னை அர்ப்பணி போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அர்ப்பணி போதும் சோதரான், உனக்கு அனுசரணையாய் இப்போ ஆமானுக்கு அனுசரணையாய் இருக்கிற அகாஸ்வேருவை உனக்கு அனுசரணையாய் நான் மாற்றுவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதே?
3: அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒரு குரூப்புக்கு, ஏதோ ஒரு இயக்கத்துக்கு, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அனுசரணையா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகாஸ்வேருவை தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே, ராஜாக்களை ஸ்தோத்திரம். ஆமா, தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, நான் உனக்கு அனுசரணையாய் மாற்றுவேன். ஆமானை போன்ற

நான் பாத்துக்கிறேன்றாரு, சீட்ல இருக்கிறாள நான் பாத்துக்கிறேன்றாரு, தலைமை பொறுப்புல இருக்கிறாள நான் பாத்துக்கிறேன்றாரு. 127 தேசத்துக்கு அவர் ராஜாவா இருந்தான்னு சொல்றான். எஸ்தர் நான் பாத்துக்கிறேன் அல்ல சொல்லுங்க. அப்பா உன்னை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நான் ஆகாஷ் வேர்வை சுத்த விடுறேன்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைச்சு நான் பேசுறேன் அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? ஆமேனா. கொடுமுடிகளில் திருச்சபையை என்னேசர் உயர்த்தும் நாட்கள் வந்து விட்டது அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்பா பர்வதங்களுக்கு மேலாக என்னேசர் திருச்சபையை உயர்த்தும் காலம் வந்து விட்டது. இன்னைக்கு ஆமானின் தந்திரங்களோடு இசைந்து போய் கொண்டிருக்கும் மகாசுபேருக்கள் ஸ்தோத்திரம், என் பட்சமாய் திரும்பும் நாட்கள் வருகிறது, என் திருச்சபையின் பட்சம் திரும்பும் நாட்கள் வருகிறது, என் தேவ ஜனத்தின் பட்சம் திரும்பும் நாட்கள் வருகிறது, அனுசரணைகள் எழும்பும். ஆமா யோசித்தே பார்த்திருக்க மாட்டான் அகாசுவேர் இப்படி மனம் திரும்புவாரு அல்ல சொல்லுங்கப்பா. அகாசுவேர் இப்படி எஸ்தர் பட்சமா திரும்புவாரு, எஸ்தர் சொல்றத கேப்பாரு. கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆமேன். நம்மளை போட்டு தள்ளுவாரு சொத்திரம். நமக்கு நாம முருத்தக்காய்க்கு வச்சிருந்த தூக்கு மரத்துல நம்மளே தொங்க விடுவாரு அப்படின்னு ஆமானுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது அல்ல சொல்லுங்க. அப்பா ஆனா ஒன்னே ஒண்ணு எஸ்தர் கமிட் பண்ணணும் அல்ல சொல்லுங்க. அப்பா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு சொத்துறோம் குறை சொல்லிக்கிட்டு முருத்தக்காய் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் ஆ ஆ ஆமாம் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு எஸ்தர் உட்காந்துருந்தான்னா சொத்துறோம். எஸ்தரும் டர்ரு அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமாம் நீ அரண்மனையில் இருக்கிறதுனால பிழைத்து கொள்ளலாம் என்று யோசிக்காதே, தப்பித்து விடலாம் என்று யோசிக்காதே ஸ்தோத்ரா. முதல்ல இங்கிருந்தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். சாக போகிறது முதல் டிக்கெட்டு நீயா தான் இருப்பேன் அல்ல இல்லை சொல்லுங்க. அர்ப்பணி கமிட் பண்ணு. ஆமாம் இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை சொல்லு அல்லேலூயா. அனுசரணைகள் எழும்பும். நான் சொல்றதே உங்களுக்கு புரியுதா? ஆமேனா அல்லேலூயாவா. அத்தனை பிரதானிகளும் தானியலை போட்டு தள்ளுறதுல கவனமா இருக்கான். அத்தனை பிரதானிகளும் ஸ்தோத்திரம், அத்தனை பிரதானி தானியலுக்கு விரோதமா அத்தனை கூட்டமா ஆப்போசிட்டா இருக்கு ஸ்தோத்திரம். பிளான் பண்ணி தந்திரமா சொத்துறோம் போட்டாங்க சிங்கத்துக்கு வீல அல்ல சொல்லுங்க. அப்பா கத்த சிங்கங்களையே அனுசரணை ஆக்கினார். அமேன் சொல்லுங்க. அப்போ அத்தனை பேரும் தானியலுக்கு ரோதமா எழுப்பினாலும் தரியூர் ராஜாவை கத்த தானியலுக்கு அனுசரணை ஆக்கினார். என்ன பேச விட்டீங்கன்னா இந்த ஒத்த பாயிண்ட்ல இன்னைக்கு ராத்திரி எல்லாம் போயிட்டு இருப்பேன் அல்ல இல்லையே சொல்லுங்க. அப்போ அனுசரணை ஆக்குவார் அல்ல இல்லையே சொல்லுங்க. அப்போ அர்ப்பணி அமேன். ஆண்டவர் திட்டத்துக்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருக்கு ஒப்பு கொடுங்க. என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்ன நடக்குமோ, நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நான் இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் குடும்பத்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நான் ஞானசானம் எடுத்துட்டா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டா சொத்துறா, என்ன என்னவாகுமோ அப்படின்லாம் யோசிக்குவாங்க அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ என்னவாகுமோ ஏதுவாகுமோ அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம் அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ அதனாலதான் ஒருத்தன் சொல்றான் சொத்துறான் அது எப்படி ஆகுமோ அப்படின்னா, சகரியா நீ ஓவரா பேசுற சொத்துறோம் வா இருக்கிறனாலதான் பேசுற சொத்துறேன். அது நடக்கிற வரைக்கும் அது ஆகிற வரைக்கும் ஊமையாவே இருக்கு அல்ல இல்லையா சொல்லுங்க. நிறைய பேர் இப்ப குதவளையை நெரிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சகரியா குதவளையை நெரிச்ச மாதிரி எல்லாரும் குதவளையை நெரிச்சாருன்னா சொத்துறேன் ஐயோ ஐயாம ரெடி அப்படிம்பாங்க போல அல்ல இல்லையா சொல்லுங்க. நான் ஒன்று கடைசி பிரசங்கத்தில் கன்ஃபார்மாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கத்திருக்கு தோத்துறான் உங்கள் கொத்தவளை நெரிச்சாயிலும் உங்களை தேவ திட்டத்துக்குள்ளே நான் பிரசங்கிக்கிறேன். ராஜா கொண்டு வந்தே தீருவார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் நில்லாது, நீங்கள் வந்தே ஆகணும், கமிட் பண்ணியே ஆகணும். தேவ திட்டத்தையோ வார்த்தையோ பிரசங்கத்தையோ சத்தியத்தையோ இனி ரிஜெக்ட் பண்றதுக்கு காலமே இல்லை. தீவிரமா அப்பா நடப்பிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?

நாள் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமாய் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புல படிச்ச கதிரேசன் அப்படிங்கிற பையனை பத்தி நகைச்சுவை ததும்ப சொன்ன கதையை கேளுங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பையன் 5 பாடத்திலையும் காப்பி அடிச்சிட்டான்னு என்கிட்ட 5 பாட டீச்சர்ஸும் வந்தாங்க. என்ன செய்யணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன். டிசி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. கதிரேசனை கூப்பிட்டேன். கதிரேசா, பிரச்சனைடா அப்படின்னு சொன்னேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சார்னு சொன்னான். ஏய், பிரச்சனையே உனக்குடானே. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. 5 பேரும் உங்ககிட்ட வந்து சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் சார் என்ன பத்தி தான் இருக்கும்னு. விடுங்க சார், டிசிய கொடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார்னு சொன்னான். என்னடா செய்வேன்னு நான் பாவம் போல கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு தைரியம் சொல்றது மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் என்னமும் செஞ்சுக்கிடுவேன், விடுங்கன்னு சொன்னான். 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். நான் அதே பழைய ஸ்கூட்டர்ல போனேன். அவன் கார்ல வந்தான். கார்ல இருந்து இறங்கி, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னா. கதிரேசா, எப்படிடா இருக்க, இப்போ என்னடா பண்றன்னு பாசத்தோட கேட்டேன். அதுக்கு அவன், 5 ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். அதுக்கு நான், அப்போ 5 படத்துல காப்பி அடிச்ச, இப்போ 5 கடை மூலமா காப்பி எடுக்கிறியாடா அப்படின்னேன். சார், நீங்க அன்னைக்கு மாதிரியே பேசுறீங்க சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. பக்கத்துல என் கடை ஒன்னு இருக்குது, வாங்க சார்னு என்னைய கூட்டிட்டு போனான். அதிர்ந்து போனேன். எதிரில 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல. இவன் கடையில 10 பேர் வரிசையில நிக்கிறான். அதுல ஒருத்தன் சொல்றான், கடைனா கதிரேசன் கடை தான், மாடர்ன் டெக்னாலஜி, என்னமா கடை வச்சிருக்கான் தெரியுமா. அப்போதான் போர்ட பார்த்தேன். இங்கே தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம், அத்தனை மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு எழுதி வச்சிருந்தான். மெஷினுக்கு மொழியா தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியே வரும். அடுத்த 3 பேரும் ஜெராக்ஸ் கடைன்னு தான் எழுதி வச்சிருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமா எழுதி இருக்கான். அவன் அவன் மெய்மறந்து இதுதான் மாடர்ன் டெக்னாலஜின்னு நிக்கிறானா. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நாம ஜெயிக்க முடியும். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். கதை எப்படிங்க இருக்குது? திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பா சாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்.

பிதாவின் சித்தம் செய்வதையே தமது உணவாக கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உம் சித்தம் தேவா, தை வில் பி டன். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 24:11-21. ஊருக்கு புறம்பே ஓர் தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள பெண்கள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் கணவனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டபடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாய் இருந்தான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 25:4-5. ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஷோ மீ யுவர் வேஸ் ஓ லார்ட், மை ஹோப் இஸ் இன் யூ All day long. இந்த புதிய உடன்பாட்டு காலத்தில் கடவுள் தமது தூய ஆவியானவர் மூலம் அவரது திருச்சட்டங்களை நமது சிந்தையில் பதித்து அவற்றை நம்முடைய இதயங்களில் எழுதிவிடுகிறார். அதாவது, நமது ஆன்மீக பிறப்பின் போது அவரது மனதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய திறனை அவர் நமக்கு தந்துவிடுகிறார். ஆனால் மண்ணுலகை விட வானுலகு எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கடவுளுடைய எண்ணங்கள் நமதை விட உன்னதமானவை என்பது மாறாத சத்தியம். கடவுளின் மனதை அறியும்படி அவருக்கு காத்திருப்பது ஒரு வேலைக்காரன் தன் தலைவனின் வார்த்தைகளுக்காய் காத்திருப்பதற்கு சமமானது. சங்கீதம் 123:2 இது அழகாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எங்கள் கண்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரையே நோக்கியிருக்கும். நாம் கடவுளை நோக்கி நிற்பது சிதறாதிருக்க வேண்டுமானால் வேறெதுவும் நமது கவனத்தை ஈர்க்க கூடாது. உயிரே இருந்து வரும் குரலை கேட்க வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள சத்தங்களுக்கு நமது காதுகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். இறைவாக்கினரும் இறையாசிரியருமான ஐவர் அடங்கிய குழு ஒன்று உபவாச ஜபத்துடன் கடவுளுக்கு காத்திருக்கையில்தான் முதல் மிஷினரி பயணத்திற்கு நடத்துதல் கிடைத்தது. அதை அப்போஸ்தலர் 13:4 வாசிக்கிறோம். அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள பர்னபா இப்படி 5 பேர், அவர்கள் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இக்கட்டான சூழல்களில் கடவுளுக்கு காத்திருந்தால் திருச்சித்தத்தை நாம் தவறவிட மாட்டோம். இயேசு தமது உறவினனும் உடன் ஊழியனுமான
திருமுழுக்கினன் யோவானின் தலை வெட்டப்பட்ட செய்தியை கேள்வியுற்றதும் படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அவரது நண்பன் லாசரு நோயுற்றிருக்கிறான் என்று அவர் கேள்விப்பட்ட போது இக்காரியத்தில் தமது தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அவர் காத்திருந்தார் என்று யோவான் 11 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குழம்பி இருக்கும் போது கடவுளுக்கு காத்திருப்பது பிரியமானவர்களை இன்றியமையாதது. நல்லது அல்லது கெட்டதில் ஒன்றை தெரிந்து கொள்வது எளிது, ஆனால் நல்லது அல்லது சிறந்ததில் ஒன்றை தெரிந்து கொள்வதோ கடினம். இட் இஸ் ஈஸி டு டிசைட் பிட்வீன் குட் அண்ட் பேட், பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிசைட் பிட்வீன் குட் அண்ட் பெட்டர். எது நமக்கு ஏற்றது என்று கடவுளுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் அவர் ஒருவரே முதலிலிருந்து முடிவை அறிந்தவர், ஆதியிலிருந்து அந்தத்தை தெரிந்தவர். He knows the end from the beginning என்று ஏசாயா 46:10 வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காய் எலியேசர் மெசொப்பொத்தாமியாவிற்கு பயணமானான். அழகிய தோற்றமும் உதவும் கரங்களும் கொண்ட ரெபேக்காளை கண்டதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான். ஆனாலும் ஆண்டவர் தனது பயணத்திற்கு வெற்றி அளித்தாரா இல்லையா என்று அறியும்படி மௌனமாயிருந்தான் என்று நாம் வாசித்தோம். அதே வேளையில் தியானத்தில் நேரம் செலவழித்து கடவுளுக்கு காத்திருக்கும்படி மணமகனும் வயல்வெளிகளுக்கு சென்றிருந்தானாம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்னே படிப்பினை. டாரதி என்ற அம்மையார் 17 நூற்றாண்டிலே ஒரு பாமாலை பாடினார்கள், அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

நீடீர் ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு பணித்திருக்கும் பொழுது, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எல்லா ஏதுக்களையும் எல்லா உதவிகளையும் அனுப்பித்தானே தருவீர். உம்முடைய சித்தத்தை அறியாமல் நாங்கள் எப்படி உம்முடைய சித்தத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? ஆனாலும் பொறுமை இல்லாததினால், ஆத்திரப்படுவதனால், தாமதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதையும் இதையும் செய்வதனால் எத்தனையோ தடவை உமது திருச்சித்தத்தை நாங்கள் தவறவிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளுக்காகவும், எங்கள் முன்னால் நிறுத்தப்பட்ட இந்த அருமையான எடுத்துக்காட்டுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சித்தம் செய்வதே எங்களுடைய உணவாயிருக்கட்டும், அதுவே எங்களுடைய ஊழியத்திலே தலையாய கடமையாயிருக்கட்டும். திருச்சித்தத்தை அறிந்து கொள்வதிலும் திருச்சித்தத்தை செய்வதிலும் நாங்கள் தேறினவர்களாக கர்த்தர் எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை, த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய குமாரன் தமது வாழ்க்கையிலே உமது சித்தம் செய்வதையே தனது உணவாய் கொண்டிருந்தாரே, அப்படியே நாங்களும் வாழ்ந்துவிட உதவி தாரும். உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் பக்குவத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடியும் ஆசை நீங்க செய்ய,
1: நீர் செய்ய நினைத்தது
0: தடைபடா எனக்காக யாவையும்
1: எனக்காக யாவையும் செய்யும்.
0: இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க.

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதுறாங்க.

எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம்னு சொல்லி காணப்படுறீங்களோ அந்த இடத்துல கையை வைத்து பாடுங்க. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கென்று வானத்தை பிளந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உன்னை வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிக்க போகிறான் சொல்றவங்க மாத்திரம் தரங்களை தட்டி

வாழ்க்கையில என் தேவைகளை சந்திக்கிறவர் உம்மை மாற்ற நான் பார்க்கிறேன், உம்முடைய மாற்ற நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க மாற்றம் எனக்கு செய்ய முடியும், உம்முடைய அன்பு மாற்றம் தான் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதா வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாத்திரம்

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன் நின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

மாற்று என்று சொன்னவர். அவர் நினைத்தார், நீ நரம்பல வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைச்ச இயேசு சொல்கிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வைத்துக்கள், அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஓடு பாதையில் ஆகாய விமானத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் விமானி ஒருவர் தொடர்ந்து அதே பாதையில் ஓட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அவர் கண்டிப்பாக தரையிலிருந்து விமானத்தை மேலே எழும்ப வைத்து காற்றில் அதை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய விபத்தை அந்த ஆகாய விமானம் சந்திக்க நேரிடும். ரன்வேயில் முக்கால்வாசி தூரம் ஓடிய பிறகு விமானி தன் எண்ணத்தை மாற்ற முடியாது. கண்டிப்பாக விமானத்தை மேல் எழுப்பியே ஆக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆகாய விமானத்தை போன்றதுதான் நமது கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஓட்டமும். வளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து தேக்க நிலையில் இருப்பது மிகவும் ஆபத்தானது. கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட ஆரம்பித்துவிட்டு நமது மனதை மாற்றி ஓட்டத்தை நிறுத்துவதும் பின்திரும்பிச் செல்வதும் மிகவும் ஆபத்தானது. மிகப்பெரிய அழிவிலிருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற நினைத்தார். எனவே அவன் வீட்டுக்கு வந்த 3 புருஷரும் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதன் பின்பு அவர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்கள். ஆனால் லோத்துவுக்கோ தொடர்ந்து ஓட மனமில்லை. சோதம் குமாரவை விட்டு பிரிய மனமில்லை. வேறு வழி இல்லாமல் அரைகுறை மனதுடன் வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனைவியோ தாங்கள் விட்டு வந்த சோதம் குமாரவை திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தவள் அப்படியே ஒரு உப்புத்தூணாக மாறிப்போனாள். பிரியமானவர்களே, லோத்து தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடன் ஆரம்பித்தான். பின்பு ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். இவ்வுலக ஆஸ்தியும் செழிப்பும் தான் தனக்கு தேவை என்று நினைத்து சோதம் குமாராவில் தொடர்ந்து இருந்துவிட நினைத்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் ஆபிரகாமோ தேவனோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தனது சொந்த ஊரான ஆரானை விட்டு புறப்பட்டார். அன்றிலிருந்து தேவன் காட்டிய பாதையில் பின்திரும்பாமல் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். ஒருபோதும் வழி விலகவே இல்லை. விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போகவும் இல்லை. ஆகவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக மாறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்பாமல் இருந்தோமானால் லோத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாச பாதையில் ஓட ஆரம்பித்த நாம் ஆபிரகாமை போல தொடர்ந்து ஓட வேண்டும். எலிசாவை போல ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். எலிசாவை பயன்படுத்தியதை போல நமக்கும் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை தந்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக்குவார். ஆகவே நமது விசுவாச ஓட்டத்தில் தொடர்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 18:13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாயிருக்கும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அது வெட்கமும் புத்தியினமும் வெட்கமுமாயிருக்குமா? அப்ப காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அதுனாக்க எதுனா உத்தரவு, அந்த பதில். உத்தரவுன்றது பதில், உத்தரவுன்றது இது பதில். இது டைரக்டா அர்த்தத்தை பார்த்தோம்னா ஒரு மேட்ரு ஒரு நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. மேட்ரு நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பதில் என்ன செய்வோம், வெளில வந்துடும். ஆனால் அந்த பதில் வந்து எப்படி இருக்குமா, புத்தியினமும் வெட்கமுமாக இருக்கும். இந்த பதில் வந்து அவன் ஏன்னா விஷயத்தையே கேட்கல, புரிஞ்சிக்கவே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல, அதுக்குள்ளாரே அவன் பதிலை சொல்லனால அவனுக்கு என்னத்தை தான் வரும், வெட்கத்தையும் புத்தியினத்தையும் தான் அது காட்டுது. அப்போ ஒரு புத்தியினமான மனுஷன் தான் காரியத்தை, அதாவது எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவான். எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவான். அந்த புத்தியினம் கடைசியில் அவனுக்கு என்னத்தை கொண்டு வரும், வெக்கத்தை, ஷேம், அசிங்கத்தை கொண்டு வரும். ஏன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்ச்சில் சில பேர் இப்போ மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்குறோம்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னுக்குவாங்க. உடனே என்ன செய்வாங்க, அல்லேலூயானோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அல்லேலூயா சொன்னோடனே தூங்குறோம்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. இவங்க அல்லேலூயானோடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது அசிங்கத்தையும் வெக்கத்தையும் உண்டு பண்ணும். அதுதான் மதியினம், என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு அதிகமாக மதியனத்தில் யார் இருக்கிறா அப்படின்னாக்கா, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் தான் அதிகமாக இருக்கும். என்னது, சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் தான் அதிக மதியனத்தில். ஏன்னா நான் மெசேஜ் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று திங்க் பண்ணுவாங்க. மெசேஜினுடைய கர்த்தம் என்ன, அந்த செய்தி என்ன சொல்லுது, அதனுடைய தார்மீகமான அர்த்தம், உள்ளாந்திர அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய காரியம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்க அறிவு இல்லாமல் மதியினமாக இவன் என்ன நினைப்பான், இவங்க ஒன்று நினச்சிட்டு போயிட்டே இருப்பான். இது கிளாஸ்லேயும் நடக்கும், கிளாஸ் ரூம்லேயும் நிறையா நடக்கும். வாத்தியார் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்வோம், முந்திர கொண்டு தனமா ஏதாவது பதில் சொன்னோடனே எல்லாம் சிரிப்பானுங்க. ஓ, ஏன்னா கேட்குற சொல்லி கொடுக்கறதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்கும் என்ன இருக்காது, சம்மந்தமே இருக்காது. ஏதாவது ஒன்று உளறி கொட்டி அசிங்கத்தை வாங்கி கட்டிப்பான். இந்த அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. இது ஆவிக்குரிய காரியத்தில் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு நாமளும் அப்படி தான் இருக்கிறோமா, என்னது நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். எப்படியா இருக்கிறோம்னா, அந்த ஆண்டவுடைய சத்தியத்தை உண்மையான காரியத்தை நாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே, இதான் சொல்லுகிறாரு அப்படின்னு நாம் ஒரு பாணியில் என்ன செய்கிறோம், அதை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது அது நமக்கு வெக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தை ஒழுங்காகவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கற்றுக்கவே மாட்டோம். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அன்னைக்கு இருந்து அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஒரு விதமாக என்ன செஞ்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பாணியில் போனாங்க. ஆனால்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரே பிறந்து அவரே வளர்ந்து அவரே வந்து இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்து அவரே பலியாக, பரிசுத்த பலியாக அவர் என்ன செஞ்சார், பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சிக்கல, ஏ அந்த தகப்பனுடைய அன்பை புரிஞ்சிக்கல. அவங்க நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு, அதன்படி எப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்கல. அவர் அந்த உள்ளாந்திர அர்த்தத்தை தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம், வேறு விதத்தில் பதிலை காட்டுறோம் நம்மளுடைய கிரியையில். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து பலியை விரும்பலை, இரக்கத்தையே விரும்புகிறாருன்றான். இவங்க என்ன செஞ்சாங்க, பலி கொடுக்கறதுலே மெயினாக இருந்தாங்க, பலி கொடுக்கறதுலே மெயினாக இருந்தாங்க. அதே போல் ஓய்வு நாளில் வந்து யாரையும் சோகம் கொடுத்தார் ஆண்டவர், எல்லாரும் சூமினவனை கையை நல்லாக்குனார், மற்ற காரியங்கள்லாம் செஞ்சாருன்னொடனே அவர் மேலே கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஓய்வுனால் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னு நினச்சி அந்த காரியத்தை செஞ்சாங்களோ வந்து பதில் சொன்னாங்களோ வந்து அதனுடைய ஓய்வு நாள் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த காரியம் என்ன, தார்மீகமான அந்த தத்துவம் என்ன, அதனுடைய உள்ளாந்திர அர்த்தம் என்னன்றது அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. அது ஏசாண்டவர் சொல்லியும் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாது, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நீ வந்து மாடோ ஆடோ குளத்துலையோ குட்டையிலோ ஊந்துச்சுன்னா கிணத்துல ஊந்துச்சுன்னா நீ எடுக்காம இருப்பியா, எடுத்து தூக்கம் இல்லை. அப்போ ஆடு மாடை விட மனுஷன் வந்து கேவலமாக போட்டானா, ஒரு மனுஷனை நான் சோகப்படுத்துன்றது தப்புன்னு சொல்கிறியே அப்படின்னு அவங்க பிரமாணத்தை மீறுறான். அவ்வளோதான், ஓய்வு நாளில் எதுவும் செய்யக்கூடாது, இவர் வந்து சோகம் கொடுத்துறாரு அப்படின்னு அந்த பிரமாணத்தை மீறுறான். அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க அவங்க பதிலாம் அப்படி தான் இருந்தது வந்து உள்ளாந்த தார்மீக அந்த இறக்கம் அந்த அன்பு அந்த காரியங்கள் என்னவே ஒன்றுமே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் அதை திரும்பவும் என்ன செஞ்சார், ஒன்று நேசிப்போ பிறரை நேசின்னு சொன்னார். இப்போ இது மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோம்னா, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறோம், சபையில் உட்காந்துட்டு செய்தி கொடுக்குற ஊழியக்காரங்க செய்தி ஒன்று கொடுப்பாங்க, இவன் ஒன்று நினச்சிட்டு இருப்பான், இவன் ஒரு கான்செப்டில் என்ன செய்வான். நிறையா அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் கிடைச்சிருக்குது. நிறைய காரியத்தை நான் வந்து செய்தி கொடுத்துட்டு வந்து உட்காந்து என்குயரி பண்ணுவேன், நீ என்ன புரிஞ்சுட்ட, நீ என்ன புரிஞ்சுன்னா அவன் டிசைன் டிசைனாக புரிஞ்சுப்பான். உள்ளாந்திர கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன், அவனுடைய எண்ணங்கள் அப்படி உட்காந்து கேட்கும்போது அவன் எதையோ சிந்தனையில் இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யும், எதையோ தான் புரிஞ்சுக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கும்போது அவன் ஏதோ ஒன்று பதில் சொல்லும்போது மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்க, அதை பார்த்து சிரிப்பாங்க, அது அசிங்கமாயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் இன்றைக்கி அதனால தான் சொல்கிறார், இந்த பெரேயா பட்டணத்து மக்கள் தினந்தோறும் வேத வாக்கியத்தை என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியத்தில் இருக்கிற வாக்கியம் இப்படி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சிந்தித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டாங்க, நற்குணசாலியாகி மாறினார். அப்போ வேதத்தை ஏன் நம்ம தியானிக்கிறோம், ஏன் படிக்கிறோன்னா அதை உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம் இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியலைன்னாக்கா என்ன காரணம்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து வெளியில் இருக்கிற நபர்களுக்காக எழுதப்படலை, வெளியில் இருக்கிற புறஜாதி மக்களுக்காக அவர் எழுதலை. யாருக்காக எழுதினாருன்னா உள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக தான் அதை எழுதினார். அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை இந்த சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறார், அதாவது குறியீடு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அது பேர். அதாவது சிங்கம்னா சிங்கம் டைரக்ட் சிங்கம் கிடையாது, கடல்னா டைரக்ட் கடல் கிடையாது, இதெல்லாம் வேறு ஒரு அர்த்தத்தில் மறைமுகமான அர்த்தத்தை குறிக்கப்பட்டு எழுதின ஒரு புக்கு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மளால் என்ன செய்யக்கூடாது, விளங்கி கொள்ளவே முடியாது, அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது, அவ்வளோ சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஆண்டவரே சில சமயத்தில் சைன் லாங்குவேஜில் தான் பேசுகிறார், கோட்வேரில் தான் பேசுகிறார். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து பட்னியாக கடந்தேன், நான் வந்து எனக்கு நீங்கள் சாதம் சாப்பாடு போடலை, நான் நிர்வாணமாக கடந்தேன், எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலை, துணியை வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லை, நான் வந்து ஜெயிலில் கடந்தேன், என்னை வந்து பார்க்கவே வரலன்னொடனே அந்த ஏற்றுவை ஏற்றுக்கொண்ட மக்களையே ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார், செம்மறியாடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். அப்போ ஒரு வெள்ளாட்டு கூட்டத்தில் பேசுகிறார், நான் இப்படிலாம் இருந்தேன், வறுமையில் இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நீ என்ன பார்க்க வரல, என்ன கண்டுகள் அப்படின்னோடனே அவனு என்ன சொன்னானுவோ, நீங்கள் எப்படி அப்படி இருந்தீங்க, நீங்கள் எப்படி அப்படி வந்தீங்க, நீங்கள் எப்படி ட்ரெஸ் இல்லாத வந்தீங்க, நீங்கள் மட்டும் ட்ரெஸ் இல்லாத வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருப்போம், பெரிய பெரிய பட்டு பீதாம்பரம்லாம் எடுத்து கொடுத்துருப்போமே, நீங்கள் பட்னியாக வந்தேன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு உட்கார வச்சு பிரியாணி ஆக்கி போட்டிருப்போமேன்னுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னில் சிறியவனுக்கு யாருக்கு நீ செய்யலையோ அது எனக்கே செய்யலை அப்படின்றார். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் சைன்னா அப்படியே சிம்பாலிக்காக தான் சொல்கிறார். அப்போ சொல்கிறத நம்ம விளங்கி கொள்ளவே இல்லை, அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார். ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கடவுளுக்கு என்ன செய்கிறான், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், ஏழைக்கு நீ கொடுத்தாலே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி பரலோகத்தில் நான் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன், உனக்கு திரும்பி நான் தருவோம்பா அப்படின்றார். அதே இன்றைக்கி நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கி விதைக்கிற ஓமையை பற்றி சொன்னார், விதைக்கிற ஓமை வந்து முள்ளுள்ள இடங்க, கற்குள்ள இடம், கல்லுள்ள இடம், தர நடக்கிற நடப்பாதையில் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், புரியணும். நம்ம என்ன செய்யலாம், அதையும் புரிஞ்சிக்காமல் நம்ம இருதயம் என்ற நிலத்தை நம்ம இன்னும் சீர்படுத்தாமல் செவப்படுத்தாமல் இருக்கிறோம். அதுக்கு பதில் வேற சொல்றோம், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் போறோம் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வேதத்தின் படி நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் இல்லை. அதனால்தான் சொல்ற காரியத்தை கேட்கும் முன்னே உத்தரவு சொல்கிறவர்களா தான் இருக்கும், உத்தரவு சொல்கிறவர்களா தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய கேரக்டரே அதுதான், நம்ம ஒழுங்கா முழுசா வாங்குது. இன்னைக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம், சண்டை வர்றது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதை பார்த்து என்னன்னு நான் அலசி ஆராய்ஞ்சேன்னா, கவுன்சிலிங்ல உட்காரும் போது இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே மனைவி அவங்க என்ன செய்வாங்க, பேசிடுவாங்க, பேசி சண்டையை வளர்த்துருவாங்க. அப்ப இவருக்கு கோபம் வரும், நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன சொல்ற அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறோம், ஒரு காரியத்தை கேட்கும் போது லிசன், என்ன சொல்ல வராருன்றதை என்ன செய்யணும், கவனிக்கணும். என்ன சொல்ல வராரு, நீ என்ன சொல்கிறாருன்னா காக்காவை பாருன்னு சொல்கிறாரு, எறும்பை பாருன்னு சொல்கிறாரு. ஏன் பார்க்க சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டவர், எறும்பை பாருங்க, உற்று கவனிங்க. எறும்புகிட்டேருந்து என்னத்தை பார்க்கணும், எறும்பை பார்க்கறது எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணுமா, அதனுடைய நடவடிக்கை என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதுலேருந்து நீ என்ன கற்றுப்ப. அதே போல காக்காவை பாருன்றார், பறவைகளை பாருன்றார். அது உழைக்கிறதும் இல்லை, அது அது என்ன செய்யறதில்லை, விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அதை தேவன் என்ன செய்கிறாரு, பரமப்பிதா போஷிக்கிறார், உன்னை போஷிக்க மாட்டேனான்றார். அப்போ அந்த அந்த அதுலேருந்து பறவைகிட்டிருந்து தாவரத்துலேருந்து நீ கற்றுக்க வேண்டியது ஏராளமான காரியம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அவர் என்ன சொன்னாலும் அந்த சொன்னதை நாம் புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி நாம் ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்கணும், நாம் ஒரு மார்க்கமாக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு காரியம் தான் என்னது, புத்தியீனமான காரியம். அது நமக்கு தான் வெக்கத்தை உண்டு பண்ணும். நமக்கு என்னத்தை உண்டு பண்ணும், நாளைக்கு ஐயையோ நாம் இப்படி சத்தியத்தை சொல்லி நாம் இப்படி புரிஞ்சிக்கலையே, நமக்கு இப்படி விளக்கி சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலையே. இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி நேற்று இந்த அதிக நீதியை குறித்து ஒரு செய்தி கேட்டேன், அவர் ஒரு விதத்தில் விளக்கி அதை சொன்னார். நீதியிலும் அதிக நீதி உங்களுக்கு இராவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு அந்த வார்த்தை மத்திய 5:20 சொல்லப்பட்ட காரியத்துக்கு அர்த்தத்தை அவர் ஒரு விதத்தில் இன்டர்பிரேட் பண்ண, அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நாம் ஒரு விதத்தில் விளக்கம் கொடுத்தோம், அதிக நீதினா என்ன, அப்போ நீதினா என்ன, அப்போ இதெல்லாம் தான் உள்ளார்ந்த காரியங்கள். இதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாக்கா நம்ம வெக்கப்பட வேண்டியதுதான். இன்றைக்கி சத்தியமே ஒன்றும் தெரியாமல் அநேகர் இன்றைக்கி முயற்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான். இன்றைக்கி ஏன் என்னன்னா என்ன சொல்ல வராங்க, இப்போ நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கொள்ளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு வார்த்தை மத்தேயு 11:28 சொல்லப்பட்ட வார்த்தையை படிச்சுட்டு நான் உடனே ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட தான் வந்தேன், வேறு யார்கிட்ட போனேன், ஏற்கனவே தான் வேறு தெய்வத்துக்கிட்டலாம் போனேன், அதுதான் தெய்வம் நம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீ தான் தெய்வம்னு உங்கள்கிட்ட தான் வரேன், 2 வருஷமாக சர்ச்சைக்கு தான் வரேன், ஆலயத்துக்கு தான் வரேன், இயேசுவை தான் தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன், இன்னும் எனக்கு இளைப்பாதல் கிடைக்கலையே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். அப்போ என்னுடைய மதியீனமான கேள்வியை ஆண்டவர் அறிஞ்சதுனால்தான் அவர் என்ன செஞ்சார், என்ன நல்லா படி அப்படின்னார். நல்லா படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே யாரை நல்லா படின்னுவோம், நல்லா படிக்காதவங்க தான் நல்லா படின்னுவோம் இல்லையா, நல்லா படிடா அப்படின்னுவோம். அப்போ முட்டாளை தான் நல்லா படின்னு சொன்னார். அப்போ நம்ம முட்டாளாகவே இருக்கிறோம், இன்னும் மதியீனத்திலே இருக்கிறோம் நம்ம, அதனால தான் நல்லா படினார், நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்ட்டேன் கடுப்பில். அப்போ தான் சொன்னார் கீழப்படுறா அப்படின்னார். அப்போ கீழே படிக்கும் போது தான் தெரியுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாதல் கிடைக்கும். அப்பொழுதுன்னு வந்தாலே நான் கொஞ்சம் நிறுத்திடுவோம். அப்போ எப்பொழுது இளைப்பாதல் கிடைக்கும், அப்போ அப்பொழுது தானே இளைப்பாதல் கிடைக்கணும், அது எப்பொழுது. அப்போ எதையோ என்னவோ சொல்கிறாரு, கற்றுக்கோன்னு சொல்கிறாரு, எதோ ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு, என்னத்தை கற்றுக்க சொல்கிறாரு. அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அதில் டைரெக்டாக எழுதியிருந்தால் நம்ம எப்பயோ எத்தனையோ பேர் எல்லாம் நல்லா புரிஞ்சிருப்போம். அதில் அங்கே மறைமுகமாக எழுதிக்குது என்னென்ன, நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு இந்த நுகத்தை பற்றி திரும்பி வந்து போச்சு. அந்த நுகத்தை பற்றி வந்ததுனால யாரும் கற்றுக்கொள்ளவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால தான் எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏசாண்டருடைய சுபாவத்தை அந்த குணத்தை நம்ம கற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுத்தனா உனக்கு இழைப்பாக கிடைக்கும்ன்றது அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதே போல தான் நம்ம புரிஞ்சிக்காமே பதில் சொல்கிறது ஆண்டவருக்கு அது என்னது, துக்கத்தை கொடுக்கும். அது நமக்கே அசிங்கத்தை என்ன செய்யும், உண்டு போகணும். இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி நிறையா படித்தவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய வேதத்தை விளங்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இதுதான், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், வேதத்தை சரியாக புரிஞ்சுட்டு ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நாம் பதில் கொடுக்குறவளாக இருக்கணும். நாம் ஆவிக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்துவில் என்ன செய்யணும், ஆவிக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளணும். நாம் ஒரு பதிலை கொடுத்து நாம் மதியனமாக இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் கொடுத்தோம்னா நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது உபயோகமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்னும் மகாக்கிருபி ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசும் இந்த வார்த்தைக்காய் நன்றி. இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பதிலை சொல்லிக்கிட்டு ஆண்டவரே நிறைய சண்டையில் ஆண்டவரே முடியுது அது, ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளார, ஆண்டவரே மற்ற இடத்துக்குள்ளார, நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பதில் சொல்லலாம். இந்த ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தாங்க, அறிவை தாங்க, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. அப்படியே நீ தரப்போறீங்க, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 9:11 நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையானது. ஓடுகிறதற்கு வேகம் தேவை, யுத்தம் செய்ய பலம் தேவை, பிழைப்புக்கு ஞானம் தேவை, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி தேவை, தயவை பெற்றுக்கொள்வதற்கு அறிவு தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகள் மட்டும் போதாது, மாறாக என்ன வேண்டுமா, நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற அன்பின் வார்த்தை இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அதில் இடைப்பட வேண்டும். 127:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுவதற்கு பணம் இருக்கலாம், அதற்கான எல்லா அனுகூலமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவன் மனம் வைக்கவில்லை என்றார், தேவன் அதிலே கிரியை செய்யவில்லை என்றால், தேவன் இடைபடவில்லை என்றால், இந்த பிரயாசம் வீணாய்தான் போகுமா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடுகிறவர்களுக்கு வேகம் இருந்தாலும், சம்பாதிப்பதற்கு அறிவு இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், புத்தி இருந்தாலும், இது போதாது. அவர்கள் எல்லாருக்கும் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படி என்றால் ஒன்று தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் இடைபடாமல் எந்த காரியமும் வாய்க்காது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர் எப்படி செய்வாராம்? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நேர்த்தியாய் செய்வார். அவரால் எல்லாம் செய்ய முடியும், சகலத்தையும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஆனால் அதே வேளையில் அவர் அதின் காலத்தில் தான் செய்வார். அதுதான் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படி என்றால் இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். வேலைக்காக காத்திருங்கள், தேவனையே பார்த்திருங்கள். வேலைக்காக காத்திருந்து தேவனையே நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் குறித்த நாளிலே தேவன் தம்முடைய காரியத்தை நடப்பிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 40 மோசே வாக்கில் வல்லவனானான். அவன் நினைத்தான் தேவன் தன்னை கொண்டு ஜனங்களை ரட்சிப்பார் என்று, ஜனங்கள் எண்ணுவார்கள் என்று. ஆனால் ஜனங்கள் ஈஸியாக அவனை தள்ளிவிட்டாங்க. உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் நியமித்தது யார் என்று சொல்லி. அவன் 40 வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் குறித்த நேரம் வந்தது, தேவனுடைய செயலும் நேரிட்டது, கர்த்தர் இடைப்பட்டார். மோசே சொல்லுகிறார், நான் மந்தனா உள்ளவன் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று. ஆமேன். 40 மோசே மட்டும் பேசினான் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் குறித்த வேலை வந்தபோது மோசையோடு இருந்து கர்த்தர் பேசினார். எல்லாரும் பார்க்கும்போது மோசே பேசுவது போல தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று. நான் மாத்திரம் செயல்பட்டால் காரியம் வாய்க்காது. என்னோடு கூட கர்த்தர் இணைந்து செயல்படும் போது, அல்லது நான் கர்த்தரோடு இணைந்து செயல்படும் போது அந்த காரியம் நிச்சயம் வாய்க்கும். ஆமே. கர்த்தர் குறித்த வேளையில மோசே கர்த்தர் பேச வைத்தார். அப்பொழுது அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நிச்சயம் இருக்குமானால், என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட வேகம் இல்லையே, என்கிட்ட பலன் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, புத்தி இல்லை என்று கலங்க தேவையில்லை. கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருங்கள். நேரமும் தேவ செயலும் நேரிடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படும். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து அற்புதங்களை காணப்பண்ணி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கவும் உம்மையே பார்த்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வின் தலைப்பாக நீதி எங்கே, இரக்கம் எங்கே, நியாயம் இல்லையே, அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடியாயிட்டு பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். எசாயா 59:14-15. நீதி எங்கே, இரக்கம் எங்கே, நியாயம் இல்லையே. எத்தனை சீர்திருத்தவாதிகள் எழும்பினாலும், எத்தனை சீசர்கள் தியாகிகளாக எழும்பினாலும், இந்த உலகம் ஒரு புதை மணலே. நீதியாய் நடப்பவனே நாதியற்று நடுத்தருவில் நிற்கிறான். உண்மையாக உழைத்தவன் உதவாக்கரை என்று உதறி தள்ளப்படுகிறான். உத்தமனுக்கு அவன் உத்தமத்தாலே துன்மார்க்கர்கள் எதிராகிறார்கள். ஏழையின் வயிறு வாடி வதங்குகிறது. செல்வந்தனின் வீட்டு நாய்க்கு கிடைக்கும் மரியாதை கூட வீதியில் நடமாடும் மனிதனுக்கு இல்லை. விசுவாச வார்த்தை பேசுகிறவனே துரோகியாக இருக்கிறான். சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் வாய்களிய பறைசாற்றுகிறவனே கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். பொது சேவை என்ற பெயரில் சோம்பறிகள் தங்கள் வயிற்றை நிரப்புகின்றனர். நல்லவனாக நடிக்கிறவன் கொலைக்காரனாக இருக்கிறான். உயிரை காக்கும் டாக்டரோ பங்களாவுக்கு ஆசைப்பட்டு இல்லாத நோயையும் இருப்பதாக கூறி காசு பார்க்கிறான். காவல் காக்கும் போலீசாரோ கருணை இல்லாமல் அதர்மத்தை செய்கின்றனர். சட்டத்தை மீற லஞ்சம், சட்டத்தின்படி நியாயமோ நடுத்தருவில் ஏழையின் கண்ணீர். உன்னை போல புறனை நேசி, அது வசனம், ஆனால் எனக்கில்லை என்ற கிறிஸ்தவனின் மனப்போங்கு. ஆராதனை ஆராதனை என்பான் ஆண்டவருக்கு அல்ல, அது ஃபேஷன் ஷோவாக ஆக்கிவிட்டான். அபிஷேகம் என்பது என்னவென்று அறியாமல் அதை சத்தமிடும் வெண்கலத்தை போல் ஆக்கிவிட்டான். மாய்மாலத்தை அன்பு என்ற போர்வையிலே நடிகனாக மாறிவிட்டான். நீதி இனிமேல் இவ்வுலகில் கிடையாது, நியாயம் எடுபட்டு போயிட்டு. பணம் இருந்தால் பதவி, பணம் இருந்தால் படிப்பு, பணம் இருந்தால் பாவியும் நல்லவன். ஏழை பணம் படைத்தவனுக்கு எருவாவான். ஏமாற்றுபவன் ஏழைக்கு இறங்குபவனாக விளம்பரப்படுத்துகிறான். தேவனுக்கு தொண்டு செய்வதாக பெண்களை கற்பழிக்கிறான். சிறுவர்களை தலை துண்டிக்கிறான். எல்லாவற்றிலும் கலப்படம். மனிதனில் நல்லவன் யார் என்று அறிய முடியாது, அங்கேயும் கலப்படம். உதவி செய்பவனை உதவிக்காக வருந்துவது போல பொறிவைத்து பிடிக்கிறான். இனி இந்த உலகம் வாழ தகுதியற்றது. கொள்ளைக்காக கொலை செய்யும் கூட்டம் ஒரு பக்கம், பணத்துக்காக பெற்ற பிள்ளையை விற்கும் கூட்டம் இன்னும் ஒரு பக்கம். இனியும் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டும் இறைவா? உமக்கு கோபம் வரட்டுமே, அப்படியாவது இந்த அநியாய உலகம் அழியட்டும். இங்கு நடக்கும் அட்டூழியத்தை பார்க்க முடியவில்லை. இரக்கம் இல்லை, துன்மார்க்கர்கள் செழித்து வளர்கிறார்கள். நீதி இல்லாத இந்த சாத்தானின் ஆதிக்கத்தை அழித்துவிடும். ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தின் குமுறலாக இங்கே காணப்படுகிறது. அன்றைக்கு அவர் கேட்டார், தேவனே உம்முடைய கோபம் இனியாவது வரட்டுமே என்று. இன்றைக்கு தம்முடைய கோபத்தை தேவன் ஒவ்வொரு காரியங்களில் எச்சரிப்பாக எங்கள் மத்தியிலே தேவன் விட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்காமல் மனம் திரும்ப மாட்டோம் என்று கடின கழுத்தும் வணங்காத கழுத்துமாக இருப்பார்களே ஆனால் அந்தோ பரிதாபம். எந்த இடத்தில் அநியாயத்தை தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நீ விலகு. தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாகட்டும். தேவனுடைய எச்சரிப்புக்கு செவி கொடுத்து மரம் திரும்புதல் இல்லாது போனால் இந்த அநியாய உலகத்தை யாராலுமே மீட்க முடியாமல் போய்விடும். நீதி இல்ல இந்த சாத்தானின் ஆதிக்கத்தை அழித்துவிட ஜெப சேனைகள் ஒன்றாக கூடுங்கள், ஜெபியுங்கள். ஜெபிக்கிற நீங்களே தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய முறையில் எங்களை தகுதிப்படுத்தி ஜெபிக்கும்படிக்கு கர்த்தருடைய பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை மனம் திரும்புங்கள், ஏழைகளை விசாரியுங்கள். ஆமென்.

18 நூற்றாண்டின் இறுதியில் பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட மன்னர்தான் நெப்போலியன் போனபார்ட். சாதாரண ஒரு போர் வீரனாக தன்னுடைய பணியை ஆரம்பித்த நெப்போலியன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கடின உழைப்பினாலே படை தளபதியாக மாறினான். தன்னுடைய படை வீரர்களை மிகவும் நேசித்தான். அவர்களில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்து வைத்திருந்தான். அதுபோலவே படை வீரர்களும் நெப்போலியனை மிக அதிகமாக நேசித்தார்கள். ஒருமுறை தன்னுடைய படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நின்றபொழுது ஒரே ஒரு போர் வீரன் மட்டும் சற்று தலை குனிந்தவனாக நின்று கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு, உனக்கு சுகமில்லையா, ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த வீரன், அப்படி ஒன்றுமில்லை என்று கூறினான். அப்பொழுது நெப்போலியன், உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் நெப்போலியன் என்று பதில் சொன்னான். அப்பொழுது நெப்போலியன், ஒன்று உன் பெயரை மாற்றிக்கொள், அல்லது நெப்போலியன் போல நம்பிக்கை உள்ளவனாக, தைரியம் உள்ளவனாக, உற்சாகம் உள்ளவனாக நிற்க வேண்டும் என்று கூறினார். அதாவது, எய்தர் யூ சேஞ்ச் யுவர் நேம் ஆர் யுவர் கேரக்டர், ஒன்று பெயரினை மாற்று, இல்லை என்றால் உன்னுடைய குணநலனை மாற்று என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் மிக மிக முக்கியமானது. பெயர் அந்த மனிதனுடைய குணநலங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்று பலருடைய பெயர்கள் அர்த்தமற்றதாய் காணப்படுகிறது. முக்காலங்களில் தங்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறந்த பெயர்களை பெற்றோர் தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். ஆனால் இன்று பல சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு தங்களுடைய பெயரினுடைய அர்த்தம் தெரியவில்லை. உங்கள் பெயர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? உங்கள் பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள், அல்லது உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய குணநலனுக்கு ஏற்ற பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி, அவர் என்றென்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இனியாவது நம் பெயருக்கு ஏற்றாற்போல் வாழ்வோமா?

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:3-4 நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3:3-4.
1: நீதிமொழிகள் 3:3-4.
2: Proverbs 3:3-4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய்.
2: Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man.
1: இன்றைக்கு நாம் 4 வசனத்தை சற்று உன்னிப்பாய் கவனிக்கலாம்.
2: Today let us meditate verse 4.
1: அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய்.
2: And so find favor and high esteem in the sight of God and man.
1: எப்பொழுது பெறுகோ இந்த தயை கிடைக்கும்?
2: When we will receive this favor.
1: கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாத போது.
2: When mercy and truth do not depart from us.
1: கிருபையும் சத்தியத்தையும் நம்முடைய கழுத்துல பூண்டு நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளும் போது.
2: Only when this mercy and truth is bound around our neck and we write them upon the tablet of our heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு காலையில இந்த தேவ கிருபை மனித தயவு, தேவ தயவு மனித தயவை பற்றி உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் போதிக்க விரும்புகிறேன்.
2: Today I want to preach the word of God on this title, favor of God and favor of man.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இங்க பார்ப்பீங்களானா மனித தயவு மாத்திரமல்ல தேவ தயவு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: So here it is not only favor of man but the importance is also given to the favor of God.
1: நான் சொல்லுவேன், இந்த தயவு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனிடத்திலிருந்து அவன் பெற வேண்டும்.
2: So I say this favor ought to be received in the life of every person.
1: இந்த தேவ தயவை நாம் எப்படி புரிந்துகொள்வது?
2: How to understand the favor of God?
1: 4 வார்த்தை சொல்றேன், நீங்க அதிலிருந்து நீங்க விளங்கிக் கொள்ளலாம்.
2: I'll tell you 4 words so that you can easily understand it.
1: ABCD னு ஒரு 4 வார்த்தை. Just to understand தேவ தயவு என்றால் என்ன?
2: So just to understand what is God's favor, I just want to enlist them in alphabetical order as ABCD.
1: முதலாவது என்னவென்றால்,
2: First
1: தேவனுடைய அங்கீகரிப்பு என்று இதை புரிந்துகொள்ளலாம்.
2: So this we can understand as God's acceptance.
1: அல்லது approval.
2: Or approval.
1: தேவனுடைய அங்கீகரிப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுதல்.
2: God's acceptance or God's approval.
1: நீங்கள் மோசே 3:15-17 வாசிப்பீர்களானால்,
2: If you read Exodus chapter 33 verses 15 to 17,
1: அவர் சொல்வாரு, நீர் எங்கள் மேல் தயவு வைத்திருக்கிறீர் என்று நான் அறிவதற்கு நீங்க எங்களோட வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு.
2: So here he says, Lord, for us to identify that you have, that we have found favor in your sight, we want your presence to follow us.
1: 17 வசனத்துல நீங்க வாசித்தீங்கனா,
2: In verse 17 you can read,
1: கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்.
2: The Lord answered Moses, I will do this very thing you have asked, for you have found favor in my sight and I know you by name.
1: அப்போ தேவ தயவு அப்படின்றது என்ன விளங்கிக் கொள்ளலாம்னா, நாம கேட்கிறதோ நாம வேண்டிக் கொள்றதையோ தேவன் அங்கீகரிக்கும் போது அல்லது தேவன் ஏற்றுக்கொள்றது வந்து தேவ தயவுக்கு அடையாளமாக இருக்கிறது.
2: So first we can understand God's favor as the God's acceptance or approval of what we ask for.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நான் சொல்வேன், தேவ தயவு என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னா, தேவன் நமக்கு தாராளமாக கொடுக்கிறதுக்கு பாருங்க, அவருடைய தானம், அவருடைய தானம், இததான் நம்ம தேவ தயவு என்று புரிந்து கொள்வதற்கு ரொம்ப லகுவான ஒரு காரியம்.
2: Second we can understand God's favor by God's benevolence.
1: ஆண்டவர் தாராளமாக நமக்கு தாட்சண்யம் செய்வது, நமக்கு கொடுப்பது.
2: God benevolence very generously towards us.
1: உதாரணமாக யாத்திராகமம் 12:6 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: For example Exodus 12 and verse 6
1: வேதம் சொல்கிறது, கர்த்தர் வந்து இந்த 12:36
2: Chapter 12 and verse 36
1: கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்னு பார்க்கிறோம்.
2: And the Lord gave the people such favor in the Egyptian sight that they gave them what they requested. In this way they plundered the Egyptians.
1: அப்போ எங்கெல்லாம் தயவு இருக்கோ தேவனுடைய ஒரு தாராள கரம் இறங்குறதை நீங்க பார்க்கலாம்.
2: So wherever there is God's favor you can see God's benevolence being bestowed there.
1: கேட்டது மட்டும் இல்ல சில தரம் ஆண்டவர் கேட்காததையும் தருவார்.
2: So not only the thing that we ask for the Lord will also give things which have not asked for.
1: ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளைக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படினா அந்த பிள்ளை கேக்குறதெல்லாம் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு.
2: If a child has received favor in the sight of his father, the father will give whatever the child asks for.
1: தேவ தயவை நீங்க இப்படி விளங்கிக் கொள்ளலாம்.
2: You can understand God's favor in this way.
1: மூன்றாவது,
2: third,
1: தேவ தயவை எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம்னா தேவனுடைய விசேஷித்த அங்கீகாரம் அல்லது தேவனுடைய தேர்ந்தெடுப்பு.
2: So next you can understand God's favor as God's choice.
1: தேவனுடைய விசேஷித்த ஒரு தெரிந்தெடுப்பு அங்கீகாரம்.
2: It's God's special choice.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எஸ்ரா 7 அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களை வாசித்தால்,
2: If you read Ezra chapter 7 verses 27 and 28,
1: அவர் கர்த்தரை புகழ்ந்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம்.
2: You can see here he praises and worships the Lord with a great
1: Ezra 7:27 இருந்து 28.
2: Ezra 7:27 and 28.
1: அவர் சொல்கிறார், எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
2: Praise Yahweh, the God of our fathers, who has put it into the king's mind to glorify the house of the Lord in Jerusalem, and who has shown favor to me before the king, his counselors, and all his powerful officers. So I took courage because I was strengthened by Yahweh, my God.
1: அதாவது என்னன்னா, அது வந்து தேவ தயவுன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, எத்தனையோ பேர் இருந்தாலும் அதுக்கு நடுவுல குறிப்பிட்ட விதமா ஒருவனை தனிப்பட்ட விதம் பிரித்தெடுத்து அவர்கள் மேல இரக்கம் காட்டுறது.
2: So God's favor is in such a way where when there are many people who are present but you are preferred and you are chosen separately by God and a special favor is given to you.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான்காவது, தேவ தயவை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா,
2: and fourth, how to understand God's favor.
1: தேவனுடைய பிரியம் நம் மேல வெளிப்படுவது.
2: It is the revealing of God's delight upon us.
1: God's delight. தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்றதை வெளிப்படுத்துறது.
2: So that reveals God's delight on us.
1: இயேசுவின் மேல் இந்த தேவ தயவு இருந்தது.
2: This God's favor was upon Jesus.
1: இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து ஒரு காட்சி தோன்றுகிறது.
2: When Jesus baptized and came to the shore, we see that a picture appeared in the heavens.
1: A sign, a vision. அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்து அமருகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பிதா பேசுகிறார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் நேசகுமார்.
2: Here we see a dove came in the form, the Holy Spirit came in the form of a dove and it descended upon and then it came upon Jesus Christ and there came a sound from the heaven saying, this is my son, this is my beloved son in whom I love.
1: I am well pleased. நான் இவர் மேல் ரொம்ப பிரியமாயிருக்கிறேன்.
2: I am well pleased on him.
1: அப்போ தேவ தயவு நம்ம லைஃப்ல வந்து வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு நாலு வார்த்தையை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
2: So you have to understand four words to understand God's favor in our life.
1: ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது அங்கீகரிப்பு.
2: God's acceptance or approval.
1: A for acceptance. ரெண்டாவது, தேவனுடைய தயாளம் நம்ம மேல வருவது.
2: Next, God's benevolence.
1: அவர் தாராளமாய் நமக்கு கொடுக்கிறது.
2: He gives in a benevolent way.
1: மூன்றாவது, தேவனுடைய விசேஷித்த ஒரு தெரிந்தெடுப்பு.
2: Third, God's choice.
1: எல்லாரை விட்டுவிட்டு நம்ம மேல ஒரு தயவை காட்டுவது.
2: He believes all of this but shows a special choice in favor upon us.
1: நான்காவது, தேவனுடைய பிரியம் நம்ம மேல வெளிப்படுவது.
2: And fourth, God's delight is shown upon us.
1: இதுதான் தேவ தயவு.
2: This is God's favor.
1: வேதம் சொல்லுது, நம்ம கிருபையை சத்தியத்தையும் விட்டு விலகாம இருப்போமானா தேவனுடைய தயவை நீ பெறுவாய்.
2: The Bible says if we don't depart this mercy and truth, if they don't depart from us, we will receive the favor of God.
1: அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது.
2: There's a word which really attracted me.
1: தேவனுடைய பார்வையில் தயவை பெறுவாய்.
2: You will find favor in the sight of God.
1: எனக்கு அது ரொம்ப தொட்டது இந்த காலையில.
2: That really touched me this morning.
1: நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறவர்.
2: A God is a God who sees us.
1: அவருடைய பார்வையில ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைத்தால் எவ்வளவு பாக்கியம்.
2: And how privileged a person would be if he receives favor in his sight.
1: தாவீது சொல்வாரு,
2: டேவிட் சேஸ்,
1: ஆண்டவரே மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கெல்லாம் அவனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம்.
2: Lord, who, what is man that you are most mindful of him,
1: that you visit him. நீர் அவனை விசாரிப்பதற்கு அவனை நினைவாய் இருப்பதற்கு அவன் எம்மாத்திரம்.
2: Now what is man that you visit him and mindful of him.
1: ஆண்டவரே நீர் அவனை பத்தி யோசிக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
2: Lord, he is not even worthy for you to think about him.
1: சில வேளையில நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுவோமானா,
2: sometimes when we call someone,
1: சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன்,
2: I've heard people say this,
1: பாஸ்டர் எங்களெல்லாம் நினைச்சு நீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படினு சொல்வாங்க.
2: Pastor, it's really happy that you're so mindful of us, you think about us, you call us and inquire us.
1: அப்ப நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனா நமக்கு இன்னொருத்தர் கால் பண்றதே அவங்க எவ்வளவு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க.
2: So when as a man when we call other people they find it so privileged.
1: அவங்க எவ்வளவு கனமா நினைக்கிறாங்க.
2: They consider it to be a great honor.
1: தேவன் நம்மளை வந்து பார்த்துட்டு அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள்.
2: But when God sees us and when we receive great favor in the sight of God, how privileged and blessed are we?
1: அந்த தயவு நமக்கு இருக்கணும்.
2: And we should have that favor.
1: இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த தயவை பாராட்டி சில மனிதர்களை வந்து தனிப்பட்ட விதமா அடி பிரித்து எடுத்து அவர் செய்கிற சில நன்மைகளை பற்றி நான் தியானிக்க ஆரம்பித்தேன்.
2: Today I began to meditate about the God's favor that the Lord bestowed upon certain people and where he singled out so those people and did great things for them.
1: முதலாவது ஆண்டவர் ஒரு சிலரை கூட்டத்திலிருந்து தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து அவர்கள் மேல் தயையின் பார்வை விழும்படி செய்ததினால் அவர்களுக்கு நடந்த முதலாவது நன்மை அவர்களுக்கு உண்டான சுகம் அல்லது ஆரோக்கியம்.
2: First, the God's favor singled out from the crowd for healing few people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 2-9 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read John chapter 5 verses 2-9,
1: அங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள்.
2: Now there is in Jerusalem near the sheep gate a pool which in Aramaic is called Bethesda and which is surrounded by 5 covered colonnades. Here a great number of disabled people used to lie, the blind, the lame, the paralyzed.
1: உட்கார்ந்திருக்கவங்கள பாருங்க.
2: Look at the people there.
1: குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள்.
2: The blind, the lame and the paralyzed.
1: எவ்வளவு பேர்னு கேட்டா அநேக வியாதிக்காரர் படுத்து கிடக்குறாங்க.
2: And here you can find a great number of disabled people.
1: ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவுல கர்த்தர் ஒரே ஒரு மனுஷன் இடத்துல நேரடியா போறாரு. அவன் 38 வருஷம் அங்க அப்படியே படுத்து கிடக்குறான்.
2: Amidst this great crowd, the Lord went to one single person who was lying there with an infirmity for 38 years.
1: அவருடைய பார்வையில அந்த ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைத்தது.
2: Thus one man received God's favor in the sight of God.
1: ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனுக்கு அத்தனை பேருக்கு நடுவுல ஒரு ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலை கர்த்தர் கொடுத்து தம்முடைய தயவை வெளிப்படுத்தினார்.
2: The Lord healed and gave a great deliverance amidst that great crowd and he revealed his favor to that.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46-52 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Mark chapter 10 verses 46-52,
1: வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
2: Then they came to Jericho. As Jesus and his disciples together with a large crowd were leaving the city, a blind man Bartimaeus, which means son of Timaeus, was sitting by the roadside begging.
1: அவர்கள் நடுவுல ஒரு மனுஷனுடைய குருட்டுத்தனத்தை கர்த்தர் வந்து சுகமாக்குகிறார்.
2: But amidst that Lord singled out one single person, a blind man, and God healed him.
1: நீங்க லூக்கா 4:27 வாசிக்கும்போது,
2: If you read Luke chapter 4 and verse 27,
1: இயேசு சொல்கிறார்,
2: Jesus says,
1: அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலுக்குள் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். லூக்கா 4:27.
2: Luke 4:27, and there were many in Israel with leprosy in the time of Elisha the prophet.
1: ஆயினும் சீரியா தேசத்தானாகிய யாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு
2: சொல்லுகிறேன்.
1: அப்போ அநேகர் இருந்தாங்களாம்.
2: There were many people, it seems.
1: ஆச்சரியம் என்னன்னா இஸ்ரவேலே அநேகர் இருந்தாங்க.
2: Most amazing thing is there were many lepers even in Israel.
1: ஆனா இஸ்ரவேலருக்குள்ள விளங்காத ஒரு சுகம் சீரியா தேசத்தானாகிய நாகமானுக்கு விளங்கினது.
2: A healing that was not manifested in Israel was manifested to a man named Naaman who was a Syrian.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுதாங்க தேவ தயவு.
2: This is the favor of God.
1: 1000 பேர் இருக்கலாம்.
2: There might be 1000 people.
1: ஆனா கர்த்தர் அதுல ஒரு மனுஷனை தெரித்தெடுத்து அவனை குணமாக்குகிறார்.
2: But God singles out one single person and heals him.
1: ஏன் அப்படி செய்கிறார்? எதற்காக செய்கிறார்? நமக்கு தெரியாது.
2: Why does he does this? What is the purpose? We doesn't know that.
1: எந்த நோக்கத்துக்காக செய்கிறார் நமக்கு தெரியாது.
2: We don't know with what purpose he does that.
1: ஆனா ஒன்றுதான் சொல்ல முடியும்.
2: But we can say only one thing.
1: அது கண்களல தேவனுடைய பார்வையில கிடைக்கிற ஒரு தயவு.
2: It is a favor that is received in the sight of God.
1: தேவ தயவு என்ன செய்யும்னா பெருங்கூட்டத்திலிருந்து ஒருவனை தனிப்பட்ட விதமா பிரித்தெடுத்து அவர்கள் மேல தேவனுடைய சுகத்தை தேவன் கொடுக்கிறது.
2: This God's favor will single out from the crowd and heal that person.
1: நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: We know very well.
1: இயேசு வந்து பெருங்கூட்டம் நெருக்கி கொண்டு அப்படியே அவர் வீதியில நடந்து கொண்டிருக்கும் போது 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது உடனே சுகமானது நீங்க பார்க்கலாம்.
2: We know very well an incident where when the great multitude of crowd was pushing Jesus on a marked place, there was a woman who was suffering from a blood issue for 12 years who came and touched the edge of the Jesus robe and she was healed.
1: இயேசுட உடனே இயேசு கேக்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படினாரு.
2: Jesus immediately asked, who did touch me?
1: உடனே அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, இவ்வளவு பேர் உம்மளை நெருக்குறாங்க, இதுல போய் தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே.
2: And disciples asked him, Jesus, we have so much multitude of people who are pushing you, how could you find out and ask who is the one who touched you?
1: ஏசனார் இல்ல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னு சொல்றாரு.
2: Jesus said, a power went out from me.
1: எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
2: It was really amazing.
1: எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டிட்டே இருந்தாங்க.
2: There were many other people who were touching Jesus.
1: ஆனா யாருக்குமே புறப்படாத வல்லமை வந்து இயேசு தொட்டபோது புறப்பட்டது.
2: But this power did not proceed to anybody else, but only when that woman touched, that power came out of Jesus.
1: அதான் சொல்லுவேன் தேவ தயவு.
2: That I could call is God's favor.
1: தேவ தயவு.
2: It is God's favor.
1: நம்மை குணமாக்கும்படி பெருங்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து சுகமாக்குகிற தேவ தயவு.
2: It is God's favor which singles out from the crowd for healing.
1: இன்னொரு தயவை நான் சொல்வேன்.
2: I'll continue one more favor.
1: இந்த தயவை குறித்து நீங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம் 10-13 வசனங்களை நீங்க வாசிக்கலாம்.
2: If you read 1 Samuel chapter 16 verses 10-13
1: அங்கே பார்ப்பீர்களானா ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சென்ற பொழுது.
2: Here when Samuel the prophet went to the house of Jesse,
1: அவனுக்கு இருந்த 8 குமாரரில் 7 பேரை அவன் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறான்.
2: So he brings 7 of his sons among 8 before Samuel.
1: 7 பேர் அவனுக்கு முன்பாக கடந்து போறாங்க. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இவர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை.
2: And 7 of his sons passed before Samuel and Samuel said the Lord has not chosen them.
1: அப்ப உடனே சாமுவேல் கேக்குறாரு ஈசாயை பார்த்து, அப்பா இவ்வளவு பேர் தானா, வேற யாராவது பிள்ளைங்க உனக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டா அவன் சொல்லுகிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான்.
2: So he asked Jesse, are these all the sons you have? There is still the youngest. Jesse answered.
1: அவன் தான் இளைய மகன்.
2: And he said he is the youngest.
1: ஆனா இன்னும் ஒருவன் இருக்கிறான்.
2: But we have one more son.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
2: He is tending the sheep.
1: அவர் சொல்றார், சரி நான் காத்திருக்கிறேன், நீ வர சொல்லுங்க.
2: So he said, I will wait, ask him to come.
1: கர்த்தர் பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே யாருமே அவனை ரெக்கமெண்ட் பண்ணல, குடும்பம் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றார், நீ எழுந்து நீ தைல குப்பியில் உள்ள எண்ணெயை வைத்து அவன் தலையில ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார்.
2: So when he entered the house, no one recommended him, not even his family, but the Lord said particularly, he is the one, you rise and anoint him using the oil that you have.
1: இரண்டாவது நான் சொல்வேன்,
2: second I tell
1: you, இந்த தேவனுடைய கண்கள்ல ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அவனுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு நடுவுல கர்த்தர் வந்து அவனை கனம் பண்ணுவார், விசேஷித்த ஒரு கனத்தை அவனுக்கு தருவார்.
2: So when a person receives God's favor, he will be singled out from his close relatives for honor.
1: அவனுடைய நெருங்கிய சொந்தங்கள் நடுவுல கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த தயவை தருவார்.
2: The Lord will give him a special honor amidst his close relatives.
1: இது உண்மையாவே பெறுகிறவர்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்.
2: So even the one who receives will be surprised by
1: இதை பார்க்கிறவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும்.
2: And the people who will see this also be surprised.
1: இது என்ன ஆச்சரியம்னா தெரிந்து கொள்ளப்படுவதற்கென்று கொண்டு வரப்படாதவர்கள கூட கர்த்தர் வந்து அவங்க தள்ளி இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கனம் பண்ணணும் அப்படின்னு அவர் மேல தயவு வந்துருச்சு அப்படின்னா கர்த்தர் தயவினால் அவர்களை கனம் பண்ணுவார்.
2: The most surprising here is that even the person who is not present in that place to be honored, but if he is away from that place, if God finds favor to honor him, God will surely bring him to that place and honor him for sure.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: This is really amazing.
1: இந்த தாவீதை பாத்தீங்கன்னா அவர் வந்து பட்டியலே இல்ல.
2: So when you look at this David, he was not in that list.
1: அவரும் போய் எலெக்ஷன்ல போட்டி போடல.
2: He did not also compete in the election.
1: ராஜா ஆகணும்னு அவர் விரும்பவும் இல்ல.
2: He did not desire to be a king.
1: எனக்கு ராஜா பட்டம் கொடுங்கன்னு அவர் கேட்கவும் இல்ல.
2: He never asked for the title of king.
1: ஆனா தேவ தயவு அவன் மேல பிரகாசிச்சிருச்சு.
2: But the favor of God shone upon him.
1: கர்த்தர் அதனாலே எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை உயர்த்தி கனம் பண்ணினார்.
2: Therefore the Lord honored him amidst all his brethren.
1: ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 4:9-10 வாசித்தால் இதே போல ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கலாம்.
2: If you read 1 Chronicles chapter 4 verses 9 and 10 you can read a similar incident.
1: வேதம் சொல்கிறது யாபேஸ் என்பவன் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான்.
2: We read Jabez was more honorable than his brothers.
1: அவனுடைய தாய் வந்து அவனுக்கு துக்கம் நான் துக்கத்தோடு நான் வேதனையோடு பெற்றேன் தான் பேர் வச்சாங்க.
2: So his mother also named him saying that I gave birth to him in pain.
1: அவனுக்கு துக்கத்தோடு தான் அவனை பெற்றேன்னு பேர் வச்சாங்க.
2: And she named him Jabez saying I gave birth to him in pain.
1: ஆனால் வீடு என்ன பேர் வச்சதோ நமக்கு தெரியாது.
2: But we don't know what was the name that was given by the family.
1: அவனுக்கு ஏன் இந்த பேர் அவங்க வச்சாங்க நமக்கு தெரியாது.
2: We don't know why did they name this name to him.
1: ஆனால் நடந்தது என்னன்னா எல்லா சகோதரர்களும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனா மாற்றியிருந்தார்.
2: But he was made honorable than all his brothers by the Lord.
1: பணவர்களே, நம்ம நிறைய வேளை கனத்தை நாமளே தேடுறோம், நாமளே உயர்வை தேடுறோம்.
2: Many times my dear brothers, we ourselves seek for honor.
1: ஐயோ, நம்ம குடும்பத்துல நாம தான் மேல நிக்கணும்.
2: We should be high and in the top position in our family.
1: நாம தான் எல்லாராலையும் கனப்படுத்தப்படணும்.
2: And we should be honored by everyone.
1: நாம தான் அபிஷேகம் பெறணும்.
2: We should receive that anointing.
1: நம்ம தான் அந்த கிரீடத்தை சூட்டப்படணும்.
2: And we should be crowned with that crown.
1: நாம உயர்த்தப்படணும்.
2: We should be exalted.
1: எத்தனையோ திட்டங்களை சில பேர் தீட்டலாம்.
2: People may actually plot out many plans.
1: ஆனால் அவர்கள் நடுவுல கர்த்தருடைய தயவு யார் மேல் பிரகாசிக்குதோ அவன்தான் உயர்த்தப்படுவான்.
2: But amidst that on whom does the God's favor shine, he will be honored.
1: நான் யோசேப்பின் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா
2: When you look at the family of Joseph,
1: 12 பிள்ளைங்க இருக்காங்க.
2: There were 12 children.
1: அந்த 12 பிள்ளைகள்ல கர்த்தர் 11வது பையனை தெரிந்து கொண்டு மற்ற 11 நட்சத்திரங்கள் ஏன் சூரியன் சந்திரன் ஆகிய அப்பா அம்மா கூட அவன் முன்னாக வணங்கும்படி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்.
2: So amidst that 12 children, the Lord chose the 11th child and made the other 11 to bow before him, and not only those stars but also the sun and moon, which is his father and mother, to bow before him.
1: உண்மையா சொல்றேன், தேவனுடைய தயவு ஒருவன் மேல வெளிப்படும் போது அது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும்.
2: I could tell you truly, when the favor of God is shining upon a person, that will be surprising himself.
1: ஏனென்றால் நிறைய பேர் இந்த உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க.
2: It's because many of the people might be expecting for this honor.
1: நா நிறைய பேர் லைன்ல ஏற்கனவே நின்னுட்டு இருப்பாங்க.
2: They might be already waiting in the line for this.
1: ஆனா லைன்லயே இல்லாத ஒரு ஆளு, லிஸ்ட்லயே இல்லாத ஒரு ஆளு, விருப்பமே இல்லாத ஒரு ஆளு, கனவே காணாத ஒரு ஆளு கர்த்தர் கூப்பிட்டு இந்தா நீதான் தயவு பெற்றவன், இந்த தயவை எடுத்துக்கோ.
2: But the Lord calls a person who is not in the line, who is not in the list, who is not desired, who has not expected, and God calls him and says, you are the one and receive this favor.
1: இந்த தயவினால் நான் உன்னை கனப்படுத்துவேன்.
2: I will honor you through this favor.
1: அந்த தயவை பெறுறவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் எதை வச்சு நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க.
2: The one who receives this favor will be really surprised. Lord, with what did you choose me?
1: எதினால் எனக்கு இந்த கனத்தை கொடுத்தீங்க?
2: Lord, why did you, with what, on what basis did you give this honor?
1: பிரியமானவர்களே, தயவு அப்படின்றது தேவனுடைய பார்வையிலிருந்து வருகிற ஒரு தயாளம், ஒரு கொடுக்கிற ஒரு இரக்கம், கொடுக்கிற ஒரு மேன்மை.
2: So this favor is a benevolence or an exaltation that comes from the sight of God.
1: மூன்றாவது ஒன்று இருக்கு.
2: This is the third one.
1: இந்த தயவு அப்படின்றது என்ன செய்யும் தெரியுமா?
2: What will this favor do?
1: முதலாவது நான் சொன்னேன், தேவ தயவு ஒருவன் மேல் இறங்கும் போது பெருங்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவன் சிலருக்கு சுகத்தை கொடுக்கிறது.
2: First I said God's favor will single out people from the crowd for healing.
1: ரெண்டாவது நான் சொன்னேன், எல்லா ஜனங்களிலிருந்தும் பிரித்தெடுத்து ஒரு விசேஷித்த கனத்தை ஒருவர் மேல் கொடுக்கிறது.
2: Next, God's favor will single out from his close relative and other people for honor.
1: மூன்றாவது நான் சொல்லுவேன்,
2: Third, I could tell you.
1: நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 நீங்கள் 39 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: If you read Genesis 41 and verse 39,
1: அங்கே நாம் வாசிக்கிறோம், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன்னை போல் தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
2: And Pharaoh said unto Joseph, For as much as God has shown thee all this, there is none so discreet and wise as thou art.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது படிக்கும்போது.
2: This was really surprising me.
1: கர்த்தருடைய தயவு இந்த யோசேப்பின் மேலே பிரகாசித்ததுனால,
2: Because the favor of the Lord shone upon Joseph.
1: அது எத்தனையோ பேரிட்டிருந்து இவனை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து அவனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்தது.
2: It singled out from all the people and it took him to a heights.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவனுக்கு வந்த உயர்வை பாருங்களேன்.
2: Look at the promotion that he received.
1: 41:40 வாசிக்கும் போது,
2: If you read chapter 41 and verse 40,
1: நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய்.
2: You shall be over my house.
1: உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
2: And according to thy word shall all the people be ruled.
1: சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன்.
2: Only in throne will I be greater than you.
1: 41 வசனத்துல, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன்.
2: And verse 41, I have set you over all the land of Egypt.
1: வேதம் சொல்லு, உடனே தன்னுடைய மோதிரத்தை கழற்றி அவன் யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பொடி அவன் கழுத்திலே தரித்து அவனுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்று பார்க்கிறோம்.
2: And we read, and Pharaoh took off his ring from his hand and put it on Joseph's hand and arrayed him in vestures of fine linen and put a gold chain around his neck and he made him to ride in the second chariot which he had and they cried before him saying bow the knees and he has made him ruler over the land of Egypt.
1: இவைகள் ஒன்றையாகிலும் யோசேப்பு எப்பொழுதாகிலும் கேட்டிருக்காரா?
2: So did Joseph ask any of these things at any time?
1: எனக்கு ராஜ சமூகத்துல நிக்கணும், ராஜ மோதிரத்தை போடணும், ராஜாவுடைய இரண்டாம் ரதத்துல நான் பயணம் பண்ணணும், மெல்லிய வஸ்திரம் போட எதையாவது ஒண்ணு கேட்டாரா?
2: Did he ever ask that I should stand in the presence of the king, I should receive the ring of the king, I should receive his fine linen, I should receive the chariot of the king?
1: ஏதாவது கேட்டாரா?
2: Did he ever ask anything?
1: ஒன்றுமே கேட்கல.
2: He never asked anything.
1: ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக அந்த யோசேப்பை சந்தித்த இந்த பானபாத்திரக்காரன்ட்ட அவன் கேட்டதெல்லாம் என்னன்னா, இந்த ராஜாட்ட என் பேரை கொஞ்சம் சிபாரிசு பண்ணி இந்த சிறைச்சாலிருந்து என்னை கொஞ்சம் விடுதலை பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு கிடந்தான்.
2: So unto the baker he met few months ago, he just asked only one thing, just if you possibly can recommend me to the king and deliver me out of this prison.
1: ஆனா பாருங்க, இவன் விடுதலையை கேட்டவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, தேசத்துல உயர்ந்த இடத்தை தருகிறார்.
2: But the person who desired for a deliverance, the Lord gave a great and higher position in the nation.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It was really surprising.
1: அந்த இடத்துல பாருங்க, இந்த எகிப்தினுடைய பார்வோனுக்கு முன்பாக ஏற்கனவே வந்து அவனை சுற்றிலும் அநேக ஞானிகள், அநேக பேரட பிரபுக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க.
2: So we can see already there are many wise men and also princes sitting before this Pharaoh.
1: அநேக சாஸ்திரிகள் உட்கார்ந்திருக்காங்க.
2: They were wise men before this Pharaoh.
1: ஆனா அவர்களை எல்லாம் மிஞ்சி கொண்டு இந்த IAS படிக்காத ஒரு ஆளு, கவர்மெண்ட் சர்வீஸே பார்க்காத ஒரு ஆளு, ஏன்னு சொன்னா அந்நியன்னு இருந்த ஒருவனை கர்த்தர் தூக்கி உட்கார வைக்கிறார்.
2: But the Lord exalted this person who is away from them, who have never even studied for that, who is not even studied this IAS and who is not even worthy of it, but the Lord took him to heights.
1: நீங்கள் தானியேலின் புத்தகத்தை வாசித்தால் இதே போல தான் வாசிக்கலாம்.
2: Even if you read the book of Daniel you can find a similar incident.
1: நேபுகாத்நேச்சாரின் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க.
2: There were many wise men in the reign of a Babylonian kingdom of Nebuchadnezzar.
1: ஆனால் அவர்கள் நடுவுல அடிமைகளாக பிடிக்கப்பட்டு வந்த கைதிகளாக பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்த கேப்டிவ்ஸ்ல வந்து ஆண்டவர் தானியேலி அவனுடைய நண்பர்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார்.
2: But amidst those people the Lord exalted Daniel and his friends who were brought as a captives from other nations of Israel.
1: வேதம் சொல்லுகிறது,
2: The Bible says
1: தானியேல் 1 20 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: இப்படி டானியல் 1:20
1: வேதம் சொல்கிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை மடங்கு சமர்த்தராக கண்டான்.
2: In every matter of wisdom and understanding about which the king questioned them, he found them 10 times better than all the magicians and enchanters in his whole kingdom.
1: எவ்வளவு பயங்கரமா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
2: See how amazing and surprising it is.
1: தேவ தயவு ஒருவர் மேல பிரகாசிச்சிருச்சுனா அப்படி உயர்வை யாருமே தடுக்கவே முடியாது.
2: If the favor of God shines upon a person, no one can obstruct his promotion.
1: வேணுமானா எரிச்சல் படலாம், பொறாம படலாம், வேணுமானா சூழ்ச்சிகள் பண்ணலாம், பின்னல இருந்து குழி தோண்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் உயர்வுக்கு வர முடியாது.
2: Maybe they can be jealous, they can envy, or they can even conspire against them, but they can never reach that heights.
1: சில பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும்.
2: When we look at certain people, it will be really pitiful.
1: அவர்களுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது.
2: There is no limit for their desire.
1: ஐயோ, நாம் அந்த உயர் இடத்துல உட்கார்ந்து வெறி பிடித்து அப்படியே போட்டி போட்டு கொண்டு நிப்பாங்க.
2: So they will be striving and struggling with great zeal to reach that greater height.
1: இரவு பகலாக திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க.
2: Day and night they will be plotting out.
1: எல்லா ஆயத்தங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க.
2: They will do all kinds of preparation for that.
1: ஆனா கர்த்தர் தயவு வைத்த மனிதனை ஆண்டவர் சுலபமா ஆண்டவர் உயர்த்துவார்.
2: But the Lord on whom God's favor is present, he will very easily exalt him.
1: அவனுக்கே தெரியாது நமக்கு இந்த தயவு வருது, நமக்கு இந்த உயர்வு வருது.
2: He himself is unaware that he has received this favor and promotion.
1: எந்த ஆயத்தமும் செஞ்சிருக்க மாட்டான்.
2: He would have not even prepared for that.
1: சில வேளையில பாத்தீங்கன்னா just in time அவன் நினைச்சு பாக்குறதுக்கு ஆயத்தப்படுறது கூட நேரம் இல்லாத விதத்துல கர்த்தர் திடீரென்று அவனை உயர்த்துவார்.
2: Sometimes the Lord will exalt him immediately just in time even when he is not even prepared for it.
1: சில வேளையில பாத்தீங்கன்னா ஓவர் night ஆண்டவர் உயர்த்துவார்.
2: Sometimes the Lord exalts overnight.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய தயவு.
2: This is a great favor.
1: இது ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கருணையம்.
2: This is a great favor that the Lord gives.
1: இத மறந்தவே கூடாது.
2: We should never forget this.
1: நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்தேன். அதுல வந்து நான் கொடுத்த தலைப்பு வந்து God's overnight express னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்தேன்.
2: So a few years ago I gave a sermon on the title God's
1: என்ன செய்யும் நம்மை மேன்மைப்படுத்தும். நான்காவது நான் சொல்லுவேன் இந்த தேவ தயவு என்ன பண்ணுவோம், பெரிய கூட்டத்தில இருந்து நம்மை பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த அழைப்புக்காக நம்மளை தெரிந்து கொள்ளும்.
2: So this God's favor will single out us from the companions for a holy calling.
1: ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: If you read Luke chapter 5 first 11 verses
1: வேதம் சொல்கிறது 2 வசனத்துல
2: In verse 2 says
1: அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார், மீன் பிடிக்கிறவர் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்.
2: He saw at the water's edge two boats left there by fishermen who were washing their nets.
1: Luke 5:2.
2: மூன்றாம்
1: வசனத்துல வாசித்தீங்கன்னா
2: Verse 3 says
1: அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோன் உடையதா இருந்தது.
2: He got into one of the boats, the one belonging to Simon.
1: அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
2: And asked him to put out a little from shore, then he sat down and taught the people from the boat.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: It is really amazing.
1: இயேசு வந்து ரெண்டு படக பாக்குறாரு.
2: Jesus saw two boats there.
1: ஆனா ஒரு படகுல தான் ஏறறாரு.
2: But he entered only one boat.
1: அந்த ஒரு படகு வந்து சீமோனுடைய படகு.
2: That one boat belongs to Simon.
1: அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போடு, நீ கொஞ்சம் நிறுத்து, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: So unto Peter he said you just put a little into from the shore and so that I will sit and
1: preach. சரி, பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் இறங்கி போய்டுவார்னு பார்த்தா இத கொஞ்சம் ஆழத்து கொண்டு போன்றாரு.
2: So after finishing the sermon he thought he may live but he said put it into deep water.
1: அதுவா கடைசில பாத்தீங்கன்னா திரளான மீன்களை பிடிக்கிறது மாத்திரமல்ல
2: at least they not only caught a great number of fishes.
1: பத்தாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா
2: verse 10 says
1: மார்க்கு 5:10
2: Luke 5:10
1: வேதம் சொல்கிறது சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதற் கொண்டு நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய்.
2: And so when James and John, the sons of Zebedee, Simon's partners, then Jesus said to Simon, don't be afraid, from now on you will fish for people.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: தயவு பாத்தீங்களா?
2: Did you find the favor here?
1: முதலாவது இருந்த ரெண்டு படகுல ஒன்று ஆண்டவரே தெரிந்தெடுக்கிறாரு.
2: First among the two boats that were present, the Lord chose the first one.
1: பேதுரு கூப்பிடல, ஏன் படகுக்கு வாங்க, ஏன் படகுக்கு வாங்கன்னு கூப்பிடல.
2: Peter never invited, come and take my boat.
1: கர்த்தரே தெரிந்து கொண்டார்.
2: It is God who chose it.
1: தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல,
2: He not only chose the boat,
1: அந்த படகு நிரம்பும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார்.
2: The Lord blessed him that the boat might be full of blessing.
1: ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல,
2: He not only blessed him,
1: அவனுடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்த அழைப்புக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்தார்.
2: The Lord turned his life towards a holy calling.
1: ரொம்ப ஆச்சரியம் இது.
2: It is really surprising.
1: இந்த பேதுரு வந்து எத்தனையோ மீன் பிடிக்கிறவங்க அந்த கலிலேயாவில் இருக்கிறாங்க.
2: There were many other fishermen in Galilee that day.
1: அவர்கள் நடுவுல அந்த ஒரு மீன் பிடிக்கிறவன் ஆண்டவர் எழுப்புறாரு.
2: Amidst those many people, God chose this one person.
1: நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்.
2: I will make you fishers of men.
1: பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய காரியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை தான்.
2: Many people have desired to do many other things.
1: நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு கூட ஆசை தான்.
2: Many people also desire to do ministry.
1: நிறைய பேருக்கு ஊழியக்காரரா மாறணும்னு ஆசை தான்.
2: Many people have the desire to become a pastor.
1: ஓ, நான் கூட ஊழியம் செய்யணும், நான் ஒரு ஊழியக்காரனா மாறணும்.
2: I should also become a pastor.
1: ஆனால் ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லைன்னு வாசிக்கிறோம்.
2: We read, no one is made by his own to minister to God.
1: Nobody appoints himself to be in this ministry. தானா ஏற்படுத்திக் கொள்ள முடியாது.
2: No one will be appointed by himself.
1: அந்த தேவ தயவு பரிசுத்த அழைப்பை கர்த்தரே தர்றாரு.
2: It is God who gives that God's favor and holy calling.
1: அதனால பவுல் சொல்வாரு.
2: That's why Paul says.
1: உங்க அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: You think about your calling.
1: தேவர் அழைத்தவர்களை பாருங்க.
2: Look at people the Lord called.
1: அநேகர் பிரபுக்கள் கிடையாது.
2: They were not princes.
1: அநேகர் ஞானிகள் கிடையாது.
2: They are not wise men.
1: அநேகர் பலவான்கள் கிடையாது.
2: They are not strong people.
1: ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள பலவீனமானவர்களை, இந்த உலகத்தில் பைத்தியமாக கருதப்பட்ட ஞானமற்றவர்களை, இந்த உலகத்தில் உள்ள இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய மகிமையை
2: The Lord chooses the fool. The Lord chooses despised people of this world and he glorifies his name.
1: ஆச்சரியமா இருக்கும் சில வேளையில.
2: Sometimes it will be really amazing.
1: ஊழியத்துக்கு வர்றவங்க கூட உண்மை ஆச்சரியப்படுவாங்க தங்களை பத்தி.
2: Even when people come to ministry, they will also be surprised about themselves.
1: ஆண்டவரே, என்னை விட தகுதி உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க.
2: Lord, there are other people who are more deserving than me.
1: என்னை விட ஆயத்தமானவங்க நிறைய பேர் இருக்காங்க.
2: There are people who are more prepared than me.
1: என்னை விட பயன்படக்கூடிய திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க.
2: There are many other talented people who can be utilized more than me.
1: ஆண்டவரே, என்ன விட பேச்சாற்றல் உள்ளவங்க நிறைய சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க.
2: There are smart people who are very eloquent than me.
1: என்ன ஆண்டவரே, ஏன் என்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க?
2: But Lord, why did you choose me alone?
1: என்ன ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க?
2: Why did you choose me Lord?
1: என் மேல ஏன் நீங்க வந்து கண் வச்சிருக்கீங்க?
2: Lord, why have you set your eyes upon me Lord?
1: கர்த்தர் சொல்வாரே.
2: The Lord says,
1: இந்த பெருங்கூட்டத்துல உன் மேலதான்பா என் கண் இருக்கு.
2: Amidst this great multitude, my eyes are set upon you.
1: நான் உன்னை தெரிந்து கொள்றேன்.
2: I choose you.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நீங்க யோசிக்கலாம், இது என்ன கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா?
2: You may think, is it God showing any partiality?
1: ஏன் மற்றவங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒருவன் ஆண்டவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு?
2: Why God is rejecting all the people but choosing only one person?
1: சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷனை குணமாக்கும்படி தேர்ந்தெடுக்கிறது.
2: I told you God's favor will single out a person from the crowd for healing.
1: இரண்டாவது சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து கனமடைவதற்கு தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு.
2: And I also told you God's favor will single out a person from his close relatives for honor.
1: மூன்றாவது சொன்னேன், தேவனுடைய தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷனை பிரித்தெடுத்து உயர்வான இடங்கள் உட்கார வைக்குது.
2: And next, God's favor will single out a person from the competition for the heights.
1: நான் சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த அழைப்புக்கு, பரிசுத்த ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கிறது.
2: And also say that the Lord's favor will single out a people from the companions for a holy calling.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி நடக்குது?
2: So it's really amazing, how does it happen?
1: இதிலே எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா?
2: So what is God trying to tell in all these things?
1: தெரிந்தெடுப்பது நீ அல்ல, தெரிந்தெடுப்பது நான்.
2: It is not you who chooses but it is me who chooses.
1: நான் தான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன்.
2: I am the one who chooses you.
1: முடிவில எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டவே முடியாது.
2: At the end no one can boast about themselves.
1: ஓ, நான் சுகமாயிட்டேன்.
2: It is I got healed.
1: நான் கனமடைந்துட்டேன்.
2: I am honored.
1: நான் உயர்வுக்கு சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருக்கட்டும்.
2: Let not mercy and truth forsake thee.
1: உன் இருதயத்தின் பலகையில் எழுதிக்கொள்.
2: Write them upon the tablet of your heart.
1: அதை உன் கழுத்தில் ஒரு அலங்காரமான சரப்பணியை போல நீ பூட்டிக்கொள்.
2: Bind them around your neck like a necklace.
1: கிருபையும் சத்தியத்தை நீ சார்ந்து கொள்வாயானால்,
2: If you depend on this mercy and truth,
1: நிச்சயமாய் நான் சொல்லுவேன்,
2: Truly I will tell you,
1: அதனால் தேவனுடைய பார்வையிலே நீ தயவை பெறுவாய்.
2: You will find favor in the sight of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இதுக்கு நான் சொல்லுவேங்க, போட்டினால் அல்ல.
2: Today I will tell you not because of by competition.
1: நான் சொல்லுவேன், மற்றவர்களை நாம கவிழ்த்து மேலே வர்றதுனால இல்ல.
2: Not by just pulling other people down and we coming up.
1: மற்றவர்களை அழிச்சிட்டு மேலே வர்றதுனால இல்ல.
2: Not by destroying other people and
1: முந்தி கொண்டு போகிறதுனால கிடையாது.
2: Not just going before in the
1: competition. ஆண்டவரே, என் மேலே அந்த கிருபை, அந்த தேவ தயவு யமேல பிரகாசிக்கட்டும் சுவாமி.
2: We should ask God, Lord, let your favor shine upon me, Lord.
1: நான் மற்றவங்களை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டியதில்லை.
2: I need not be jealous about other people.
1: மற்றவங்களோட நான் போட்டி போட வேண்டியதில்லை.
2: I need not compete with other people.
1: மற்றவர்களுக்கு இருக்கிறத நான் பார்த்து இச்சைக்க வேண்டியதில்லை.
2: I need not lust about the things that other people have.
1: ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது கொஞ்சம் ஆயிட்டேன்னு சொல்லி நான் பயப்பட வேண்டியதில்லை.
2: I need not be scared thinking that I have only little with me.
1: மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன குறித்து நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
2: I need not feel shame about myself when I compare with other people.
1: எல்லாவற்றை பார்க்கிலும் என் மேல பிரகாசிக்க கூடிய ஒரு தயவுன்னு இருக்கு.
2: Above all there is something called God's favor that can shine upon me.
1: அந்த தயவு எல்லாரை பார்க்கிலும் பெரியது.
2: That favor is greater than all.
1: நம்மை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தக்கூடியது.
2: That will take us to surprises.
1: நம்ம எந்த நன்மையும் பெற வைக்கக்கூடியது.
2: That will enable us to receive any goodness.
1: நாம ஏன் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கணும்?
2: Why should we look at other people?
1: கர்த்தரை பாருங்க.
2: Look unto the Lord.
1: அவருடைய முகத்தை தேடுங்க.
2: Seek the face of God.
1: அவருடைய கிருபையை பிடிச்சிடுங்க.
2: Hold on to his grace.
1: அவருடைய சத்தியத்தை பிடிச்சிடுங்க.
2: Hold on to his truth.
1: அவருடைய தயவு உங்கள் மேல வரும்.
2: And his grace will, his favor will come.
1: அந்த தயவு வரும்போது,
2: I tell you, when you receive this favor,
1: நிறைய பேர் எரிச்சலாவாங்க.
2: Many people will be jealous of you.
1: நிறைய பேர் உங்கள் மேல் பொறாமப்படுவாங்க.
2: Many people will envy you.
1: சிலர பார்த்து நான் ரொம்ப வருத்தம் தான் படுவேன்.
2: I really grieve over certain people.
1: பாவம், அவங்க வாழ்நாள் எல்லாம் இன்னொருத்தன குறை பேசியே தான் அவங்க வாழ்நாள் கழிச்சாகணும். என்ன பண்ண?
2: They have to spend all their life finding faults with other people.
1: அவங்க என்னதான் குறை எழுதினாலும், என்னதான் குறை பேசினாலும், தேவன் ஒருவன் மேல் தயவு வைத்ததை அவங்களால மாத்த முடியாது.
2: No matter how much ever they criticize and write critics, what the favor that God has set upon those
1: people. அவங்க அதிகபட்சம் என்ன பண்ணலாம்? ஒரு பேரை கெடுக்கலாம். அதுக்கு slander somebody போட்டு பேரை நாரடிக்க பண்ணலாம்.
2: To maximum they can slander the somebody or spoil the reputation.
1: வெளியில இருந்து தான் கத்திட்டு இருக்கலாமே தவிர அரண்மனைக்குள்ள வர முடியாது.
2: But while they can shout from outside, they cannot enter the palace.
1: வேணுமானா சூழ்ச்சி பண்ணி சிங்கத்தின் கெபியில போடலாம்.
2: Maybe they can conspire and cast us into lion's den.
1: ஆனா அங்கேயும் கர்த்தர் தூதன் அனுப்பி விடுவிச்சிட்டு போயிருவார்.
2: But even there the Lord will send

0: சமீபத்தில் நம்முடைய சபையை பற்றி ரொம்ப ஒரு ரொம்ப தவறாக வந்து ஒரு ஒரு போஸ்ட்டை வந்து யூடியூப்பில் போட்டாங்க.
1: ஸோ ரீசன்ட்லி தே போஸ்டட் அ வெரி ராங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ சர்ச் இன் யூடியூப்.
0: அப்போ ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னார்,
1: எ பர்சன் கேம் அண்ட் டோல்ட் மீ,
0: சார் ஏன் நீங்கள் அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல.
1: பாஸ்டர் வை யூ ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் சச், வை டோன்ட் யூ கம்ப்ளைன் அகைன்,
0: நீங்கள் ஏன் ஒரு அப்பீல் பண்ணக்கூடாது,
1: வை டோன்ட் யூ அப்பீல் இட்,
0: இவங்க நம்ம பேரை கெடுக்கணும்னு தானே இதை செய்கிறாங்க,
1: தே டூயிங் திஸ் ஜஸ்ட் டு ஸ்பாயில் அ ரெப்யூட்டேஷன்,
0: இந்த வேலையை தடுக்கணும்னு தானே அவங்க செய்கிறாங்க.
1: They're doing this just to stop this work, right?
0: கர்த்தருடைய வேலையை தடுக்கணும்னு அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டு செய்யும்போது நீங்க சும்மா இருக்கீங்க.
1: So when they plan to stop the work of God, why you are very silent?
0: இப்ப நான் சொன்னேன்,
1: I told them,
0: அவனுக்கு கிடைச்ச கிருபை அவன் செஞ்சுட்டு போட்டும் போதே,
1: that is his grace which has received, let him do it.
0: நமக்கு தேவ தயவு இருக்கு,
1: we have the favor of God.
0: அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க,
1: they are thinking something else.
0: தாங்க உன்னை எழுதிட்டாப்ல, உன்னை போட்டாப்ல, உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாப்ல, அப்படியே நின்னு போய்டும் எல்லாமே.
1: They think that if you post something, if you write something, or if you post a post, then everything will stop as
0: such. சொல்லுவேன், ஏன்பா நீ என்னன்னா எழுது,
1: I could tell you, whatever you can write.
0: என்னன போடு,
1: no matter whatever you may post.
0: தேவனுடைய தயவு ஒருவர் மேல இருக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டாரா?
1: If God has planned to set his favor upon some person,
0: அதை யாராலும் மாற்ற முடியாது,
1: no one can change it.
0: கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது,
1: and nothing which God has a purpose to do will not be hindered.
0: உங்க மேல யாராவது ரொம்ப எரிச்சல் படுறாங்களா?
1: If someone is angry or jealous on you,
0: உயர் அதிகாரிகள்ட்ட கடிதம் போட்டு தடுக்க பார்க்கறாங்களா?
1: Are they trying to write letters to your officials and trying to hinder you?
0: அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க,
1: don't be afraid of all those,
0: அதெல்லாம் பார்த்து எரிச்சல் அடையாதீங்க,
1: don't be jealous of it.
0: என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன தீங்கு பண்ணேன், என் மிருகமா அப்படி பண்றாங்களே.
1: So don't say that, what did I do, what evil did I do, why do they do against me?
0: யாம் உயர்வை இவங்க தடுத்துட்டே இருக்காங்களே,
1: they are stopping my promotion,
0: எனக்கு வர வேண்டிய நன்மை இவங்க கெடுத்துட்டே இருக்காங்களே,
1: they are spoiling the good that I am supposed to receive.
0: ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க,
1: don't be afraid about anything.
0: உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்,
1: the one who is in us is greater than the one who is in this world.
0: உலகமே எழும்பி நம்மள சேற்ற வாரி பூசினாலும் தேவன் நம்ம மேல தயவு வச்சிட்டாருன்னா அதுக்கப்புறமா ஒருவன் அதை எதிர்க்க முடியாது.
1: Even if the entire world rise and stand against us, but if the Lord has set his favor upon us, no person can change it.
0: அநேக இடங்கள்ல பைபிள வாசிக்கினா,
1: even the Bible, when you read in many places,
0: நிறைய இடங்கள்ல பெரும்பான்மை வந்து ரொம்ப வலிமையானவர்களா எழும்பி வந்திருக்காங்க.
1: So in many places the majority would be very strong people.
0: கர்த்தருடைய தயவு அந்த ஒரு மனுஷன் ஒரு சின்ன கூட்டத்தின் மேல கர்த்தருடைய தயவு இருக்கும்.
1: But God's favor will be on one person or a small crowd.
0: ஆனால் யார் மேல கர்த்தர் தயவு வைத்தாரோ அவன் வந்து எல்லாத்தையும் தாண்டி தப்பித்து மேல எழும்புறத கர்த்தர் காண பண்ணுவா.
1: But the person on whom the Lord has set his favor, the Lord will make other people to see that he overcomes and goes beyond heights.
0: யோசேப்பு வந்து அவன் வீட்டுல ஒரு மைனாரிட்டி, தெரியும்ல,
1: Joseph was just a minority in his house.
0: அவங்க பெற்றோர் அவருடைய தரிசனத்தை எதிர்த்தாங்க,
1: even his parents opposed his dream.
0: 10 சகோதரருங்க எல்லாம் மூத்தவனுங்க, எல்லாம் நல்ல வயது மூத்தவனுங்க, எல்லாம் பலசாலிங்க வந்து சொல்றானுங்க, தூரத்துல யோசேப்பு வர்றத கண்டு வாருங்கள், நாம் அவனை கொன்று போடுவோம்ன்றாங்க.
1: All the 10 elder brothers of Joseph, who were very strong enough, when they saw this Joseph coming at a far distance, they said, come, let us kill Joseph.
0: பாருங்க, ஒரு ஆபேல் வந்து ஒரு காயினை எதிர்த்து நிக்க முடியல,
1: one Abel was not able to resist one Cain.
0: இங்க ஒரு யோசேப்பு 10 பேருக்கு முன்னாடி எப்படிங்க நிக்க முடியும்?
1: Here how can one Joseph stand against 10 people?
0: 10 பேர் கொலை பண்ணனும் நிக்கிறான்,
1: 10 people are standing to kill him.
0: ஒரு பையனால எப்படி நிக்க நிறுத்த முடியும்?
1: How can one person resist them?
0: ஆனா கர்த்தர் அதையும் தாண்டி போக பண்ணாரு.
1: But God enabled him to overcome
0: that. கர்த்தர் அவனை மேன்மை அடைய செய்தார்.
1: The Lord made him to reach heights.
0: அவருடைய சூழ்ச்சிக்கும் அவருடைய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் தப்புவித்து அவனை உயர்த்திட்டாரு.
1: The Lord actually saved him and protected him from all the conspiracy and the plots, and the Lord exalted him.
0: தாவீதை பாருங்க.
1: Look at David.
0: ஒரே ஒரு மனுஷனா.
1: He is one single man.
0: அவருக்கு எதிர்புறம் பாத்தீங்கன்னா,
1: but on the other side,
0: சவுல் நிக்கிறாரு.
1: Saul was standing against
0: யார் அவர் தெரியுமா? தேசத்தின் ராஜா.
1: He is the king of the nation.
0: தேசத்தின் படையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரே ஒரு பையனை நாயை விரட்டுறது போல விரட்டுறாரு.
1: So he is chasing this one single person like a dog with all his army behind him.
0: ஆனால் உங்களுக்கு தெரியும்ல,
1: but do you know,
0: தாவீதின் மேல் தேவ தயவு இருந்தது.
1: The favor of the Lord was upon David. என்
0: இருதயத்துக்கேற்ற மனுஷன்,
1: he is a man after my own heart.
0: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான்.
1: He does what is in my heart.
0: சவுலை நான் புறக்கணித்தேன், தாவீதை நான் தெரிந்து கொண்டேன்.
1: I have chosen David but rejected Saul.
0: நான் அவனை அபிஷேகம் பண்ணிட்டேன்.
1: I have anointed him.
0: அவனுடைய சகோதரர் முன்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு.
1: God has anointed him before his brothers.
0: என்ன படைய கொண்டு வரட்டுங்க, ஒண்ணும் பண்ண முடியல.
1: No matter whatever army Saul may bring, he cannot do anything.
0: ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அவனை தப்புவித்து அவனை ராஜாவாக உட்கார பண்ணினார்.
1: The Lord protected and made him to escape in each and every place and made him to sit as a king.
0: இந்த காலையில் எதையாவது நினைச்சு ரொம்ப பயந்திருக்கீங்களா?
1: This morning are you afraid of something else?
0: ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்களா?
1: Are you really troubled?

0: என்ன விட்டு விலகாம இருக்கட்டும் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் என்னை விட்டு விலகாம
1: இருக்கட்டும்.
0: எல்லாரையும் பார்க்கிலும் ஒரு தயவு மேல இறங்கட்டும்.
1: Lord, let a favor descend upon me other than others.
0: அந்த பெருங்கூட்டத்தின் நடுவுல நீர் என்னை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை நீர் தாரும்.
1: Lord, you just pick me out from the crowd and give me the healing that I require.
0: ஆண்டவரே பெருங்கூட்டத்தில் இருந்து என்னை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து என்னை கனம் பண்ணுகிற உம்முடைய கரத்திலே உமக்கு தயவு கிடைக்கட்டும்ப்பா.
1: Lord, let me receive favor in the hand of the Lord who singles out from the close relatives for honor.
0: பெருங்கூட்டத்தில் இருந்து என்னை தனிமைப்படுத்தி ஆண்டவரே என்னை உயர்த்துகிற உயர்வான இடங்களை நடக்க பண்ணுகிற தயவு என் மேல பிரகாசிக்கட்டும்.
1: Lord, let that favor shine upon me that single out from all the competition to reach heights.
0: என்னுடைய கூட்டாளிகள் உடனாளிகள் ஆண்டவரே எல்லாரிடத்திலிருந்து என்னை பேதுருவ போல பிரித்தெடுத்து இந்த பரிசுத்த அழைப்பை எனக்கு கொடுக்கும்படி உம்முடைய தயவு என் மேல பிரகாசிக்கட்டும்.
1: Lord, let your favor shine upon me that may single out me from my companions, from my partners for a holy calling. Lord,
0: உம்முடைய தயவு என் மேல வரட்டும் பா.
1: Lord, let your favor descend upon me.
0: சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.
1: Look at the Lord and say this.
0: போட்டியினால் அல்ல,
1: not by competition.
0: பொறாமையினால் அல்ல,
1: not by jealousy.
0: சூழ்ச்சியினால் அல்ல,
1: not by conspiracy.
0: எந்த பிரயாசத்தினாலும் அல்ல,
1: not by any effort.
0: எல்லாம் கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை.
1: But only by grace, grace and grace alone.
0: கர்த்தர் உயர்த்தட்டும்.
1: Let God exalt us.
0: கர்த்தர் உயர்த்தட்டும்.
1: Let God exalt us.
0: கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளட்டும்.
1: Let God choose us.
0: கர்த்தரே நம்மை மேன்மைப்படுத்தட்டும்.
1: Let God alone exalt us.
0: இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது.
1: Lord, all this came from you, Lord.
0: எல்லாமே நீர் செய்தி.
1: Lord, it is you who have done this.
0: உம்மாலே எல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
1: Lord, we cannot do anything but with you alone.
0: உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும்.
1: Lord, let your grace favor us.
0: உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும்.
1: Let your favor uphold us.
0: பரிசுத்த பிதாவே,
1: a holy God,
0: இந்த காலவேளையிலே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கட்டும்.
1: Lord, let us receive favor in your sight this morning.
0: கிருபையும் சத்தியமும் எங்களுக்கு விலகாமல் காத்துக்கொள்ள கிருபை தா.
1: Give us grace that the mercy and truth may not depart from us.
0: பெருங்கூட்டத்தின் நடுவிலே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும்.
1: Lord, let your eyes shine upon us amidst a great multitude.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த.
1: Glorify your name amidst us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
1: in Jesus name we pray.
0: Amen. Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஜார்ஜியா மாகாணத்தின் அட்லாண்டாவில் போதகராக இருந்தவர் டாக்டர் பியர்ஸ் ஹாரிஸ் என்பவர். அவர் ஒரு நாள் சிறை கைதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சென்றிருந்தார். அங்கு இருந்த சிறை கைதிகளில் ஒருவன் எழுந்து வந்திருந்த போதகரை சக கைதிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்து வைத்தான். அநேக வருடங்களுக்கு முன்பு 2 சிறுவர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே ஊரில் தான் வாழ்ந்தனர். ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தனர். ஒன்றாகத்தான் அவர்கள் இருவரும் விளையாடினர். அவர்கள் இருவரும் ஒரே சிறுவர் ஞாயிறு பள்ளியில் கலந்து கொண்டனர். அதில் ஒருவன் நாளடைவில் ஞாயிறு பள்ளிக்கு செல்வதை தவிர்த்தான். பெண் பிள்ளைத்தனமானவர்கள் தான் சண்டே ஸ்கூல் எல்லாம் போவார்கள் என்று சொல்லி அதை நிறுத்திவிட்டான். ஆனால் மற்ற சிறுவனோ தொடர்ந்து சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தான், மற்றவன் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்தவன் தான் இன்று உங்களுக்கு போதகரை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் இன்று நமக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறார் என்று கூறி தன் அறிமுக உரையை முடித்தான். ஆம் பிரியமானவர்களே, இளமையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இளமையிலேயே இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து ஞாயிறு பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகளை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஏஜென்ட்களாக மாற்றிவிடுவான். தேவ பிள்ளைகளின் உறவை நிராகரிக்கும் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு தங்களை இணைத்துக் கொள்கின்றனர். திருட்டு, கற்பழிப்பு, வழிப்பறி, போதை போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பின்பு சிறை செல்லும் சூழ்நிலை வருகிறது. பிரியமானவர்களே, சிறுவர்களை தன் வலையில் இழுக்கவும் அவர்கள் எதிர்காலத்தை சீரழிக்கவும் பிசாசு முயற்சிக்கிறான். ஆகவே நம் குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள் ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலகுகிறார்களா என்பதை பெற்றோர் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் இல்லை என்றால் அவர்களுக்காக பெற்றோர் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் சபைக்கடுத்த காரியங்களில் ஆர்வம் காட்ட பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே பிரியமான பெற்றோரே, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தன்னிச்சையாக அலைய விடாமல் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது நம் பிள்ளைகள் தேசத்தில் செழித்திருப்பார்கள். அவர்களின் சமாதானம் பெரிதாயிருக்கும்.

தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்கிற இந்த பாடலை கரங்களை தட்டி விடுதலை.

கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு உற்சாக

சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை புவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பழைய பாடல், மிக அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.

0: ஹாலலூயா.
1: எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையின் நடுவிலே ஆவியானவர் அசைவாடுவார். தேவ சமூகத்திலே நம்மளை வெறுமையாக்கி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்த வண்ணமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதுல ஒன்று யெகோவா யிரே என்கிற நாமமுடையவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு அற்புதங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர்.

கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதே. அவர் நிறைவானவர்.

ഒണ്ടു സാമുവേൽ 17 അധികാരം. പെലിസ്തർ യുദ്ധം പണുകൃതക്കു തങ്ങൾ സേനകളെ ചേർത്ത് ജൂതാവിലുള്ള സോക്കോവിലെ ഒരുമിത്ത് കൂടി സോക്കോവുക്കും അസക്കാവുക്കും നടുവേ ഇരുക്കുന്ന ഏബേസ് തമ്മീമിലെ പാളയം ഇറങ്ങിനാർകൾ. സവളും ഇസ്രവേൽ മനുഷ്യരും ഒരുമിത്ത് കൂടി ഏലാ പള്ളത്താക്കിലെ പാളയം ഇറങ്ങി പെലിസ്തർക്ക് എതിരായ യുദ്ധത്തിക്ക് അണിവകുത്ത് നിന്നാർകൾ. പെലിസ്തർ അന്ത പക്കത്തിൽ ഒരു മലയിന്മേലും ഇസ്രവേലർ ഇന്ത പക്കത്തിൽ ഒരു മലയിന്മേലും നിന്നാർകൾ. അവർക്കു നടുവേ പള്ളത്താക്ക് ഇരുന്നത്. അപ്പോഴു കാത്ത് ഊറാനാകിയ കോളിയാത്ത് എന്നും പേരുള്ള ഒരു വീരൻ പെലിസ്തരൻ പാളയത്തിലിരുന്ന് പുറപ്പെട്ട് വന്ന് നടുവേ നിന്നാൻ. അവൻ ഉയരം 6 മുളമും ഒരു ജാണുമാം. അവൻ തൻ തലയിന്മേൽ വെൺകല സീരാവെ പോട്ട് ഒരു പോർക്കവസം തരുത്തു കൊണ്ടിരുപ്പാൻ. അന്ത കവസത്തിൻ നിറൈ 5000 സേക്കളാണ് വെൺകലമായിരിക്കും. അവൻ തൻ കാലുകളിലെ വെൺകല കവസത്തെയും തൻ തോളുകളിന്മേൽ വെൺകല കേടകത്തെയും തരുത്തിരുപ്പാൻ. അവനുടിയ ഈട്ടി താങ്ക് നെസവുകാരരിൻ പടൈമരത്തിൻ കനതിയും അവൻ ഈട്ടിയിൻ അലഹു 600 സേക്കൾ ഇരുമ്പുമായിരിക്കും. പരിസൈ പിടിക്കുന്നവൻ അവനുക്ക് മുന്നാക നടപ്പാൻ. അവൻ വന്ന് നിന്ന് ഇസ്രവേൽ സേനകളെ പാർത്ത് സത്തമിട്ട് നിങ്ങൾ യുദ്ധത്തിക്ക് അണിവകുത്ത് നിൽക്കുന്നത് എന്നെ? നാൻ പെലിസ്തൻ അല്ലവാ? നിങ്ങൾ സബുളിൻ സേവകർ അല്ലവാ? ഉങ്ങളിൽ ഒരുവനെ തെരിഞ്ഞു കൊള്ളുങ്കൽ, അവൻ എന്നിടത്തിൽ വരട്ടും. അവൻ എന്നോടെ യുദ്ധം പണവും എന്നെ കൊല്ലവും സമർത്ഥനാണാൽ നാങ്കൾ ഉങ്ങൾക്ക് വേലക്കാരായിരുപ്പോ. നാൻ അവനെ ജയിത്ത് അവനെ കൊള്ളവേനാണാൽ നിങ്ങൾ എങ്ങൾക്ക് വേലക്കാരായിരുന്ന് എങ്ങളെ സേവിക്ക വേണ്ടുമെന്ന് ചൊല്ലി. പിന്നും അന്ത പെലിസ്തൻ, നാൻ ഇന്നയ ദിനം ഇസ്രവേലിനുടിയ സേനകളെ നിന്ദിത്തേൻ. നാം ഒരുവരോട് ഒരുവർ യുദ്ധം പണ ഒരുവനെ വിടുങ്ങൽ എന്ന് ചൊല്ലി കൊണ്ടുവരുവാൻ. സവളും ഇസ്രവേൽ അനവരും അന്ത പെലിസ്തനുടിയ വാർത്തകളെ കേട്ട് കലങ്കി മികവും ഭയപ്പെട്ടാർകൾ. താവീദ് എൻപവൻ ജൂതാവിലുള്ള ബെത്ലഹേം ഊറാനാകിയ ഈസാ എന്നും പേരുള്ള എബ്രാത്തിയ മനുഷ്യനുടിയ കുമാരനായിരുന്നാൻ. ഈസായിക്ക് 8 കുമാരർ ഇരുന്നാർകൾ. ഇവൻ സവളിൻ നാട്കളിലെ മറ്റ് മനുഷ്യർക്കുള്ളേ വയത് സെന്ന കിളവനായി മതിക്കപ്പെട്ടാൻ. ഈസായിനുടിയ 3 മൂത്ത കുമാരർ സവളോടെ കൂടെ യുദ്ധത്തിക്ക് പോയിരുന്നാർകൾ. യുദ്ധത്തിക്ക് പോയിരുന്ന അവനുടിയ 3 കുമാരരിൽ മൂത്തവനുക്ക് എലിയാപ് എന്നും 2 കുമാരനുക്ക് അബിനദാബ് എന്നും 3 കുമാരനുക്ക് സമ്മാ എന്നും പേർ. താവീദ് എല്ലാവർക്കും ഇളയവൻ. മൂത്തവർകളാകിയ അന്ത 3 പേരും സവളോടെ കൂടെ പോയിരുന്നാർകൾ. താവീദ് സവളെ വിട്ട് തിരുമ്പി പോയി ബെത്ലഹേമിൽ ഇരിക്കുന്ന തൻ തഹപ്പനുടിയ ആടുകളെ മേത്തു കൊണ്ടിരുന്നാൻ. അന്ത പെലിസ്തൻ കാളയിലും മാളയിലും 40 നാൾ വന്ന് വന്ന് നിൽപ്പാൻ. ഈസായ് തൻ കുമാരനായ താവീദെ നോക്കി, ഉൻ സഹോദരർക്ക് ഇന്ത് ഒരു മരക്കാൽ വറുത്ത പയറ്റയും ഇന്ത് 10 അപ്പങ്ങളെയും എടുത്തുകൊണ്ട് പാളയത്തിൽ ഇരിക്കുന്ന ഉൻ സഹോദരടത്തിൽ ഓട്ടമായി പോയി ഇന്ത് 10 പാട്ടികളെ 1000 പേർക്ക് അധിപതിയാണവനിടത്തിൽ കൊടുത്ത് ഉൻ സഹോദരർ സുഖമായിരിക്കാറുകളാ എന്ന് വിസാരിത്ത് അവരുടെ അടയാളം വാങ്ങിക്കൊണ്ടു വാ എന്നാണ്. അപ്പോഴു സവളും അവളും ഇസ്രവേലർ എല്ലാരും ഏലാ പള്ളത്താക്കിലെ പെലിസ്തറോട് യുദ്ധം പണിക്കൊണ്ടിരുന്നാർകൾ. താവീദ് കാളയിൽ എഴുന്ന് ആടുമാടുകളെ കാവലാളി വശമായി വിട്ട് ഈസായ് തനക്ക് കൽപ്പിത്തപടിയെ എടുത്തുകൊണ്ടു പോയി രഥങ്ങൾ ഇരുക്കുന്ന ഇടത്തിലെ വന്നാൻ. സേനകൾ അണിവകുത്ത് നിന്ന് യുദ്ധത്തുക്കെന്ന് ആർപ്പരിത്താർകൾ. ഇസ്രവേലരും പെലിസ്തരും ഒരുവർക്ക് എതിരായി ഒരുവർ അണിവകുത്ത് കൊണ്ടിരുന്നാർകൾ. അപ്പോഴു താവീദ് താൻ കൊണ്ടുവന്നവകളെ ഇറക്കി റസ്തുക്കളെ കാക്കുറവൻ വശമായി വൈത്തുവിട്ട് സേനയ്ക്കുൾ ഓടി തൻ സഹോദരരെ പാർത്ത് സുഖമായിരിക്കീകളാ എന്ന് കേട്ടാൻ. അവൻ ഇവരുകളോടെ പേശിക്കൊണ്ടിരിക്കയിൽ ഇതോ കാത്ത് ഊറാനായ കോലിയാത്ത് എന്നും പേരുള്ള അന്ത പെലിസ്ത വീരൻ പെലിസ്തരിൻ സേനകളിലിരുന്ന് എളുമ്പി വന്ന് നിന്ന് മുൻ സൊന്ന വാർത്തകളിയെ സൊന്നാൻ. അതേ താവീദ് കേട്ടാൻ. ഇസ്രവേൽ എല്ലാരും അന്ത മനുഷ്യനെ കാണുമ്പോൾ
மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறார். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதே அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டியத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பறிக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசியை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால்
இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவென்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்பற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் ஜூதா மனுஷரும் எழும்பி ஆட்பெருத்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை மனதில் நினைத்தவர்களாய், இன்றைக்கு காணப்படுகின்ற கொரோனாவின் அச்சுறுத்தலினால் திடனற்றவர்களாய் என்ன செய்வோம் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், எதை குறித்தும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று. ஆகவே கொரோனாவின் மூலமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் தம் கரத்தை சூழ்நிலைகளின் மேல் வைத்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலர் தங்களுடைய சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் என்று தியானிப்போம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:10 நாம் வாசிக்கையில், அங்கே தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாகு என்னும் பட்டணத்திற்கு வருகிறதற்கு முன்னமே அமலேக்கியர் சிக்லாகின் மதில்களை சுட்டெரித்து கொள்ளையடித்து அதிலிருந்த ஸ்திரீகள் முதல் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து போய்விட்டனர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்றும், சகல ஜனங்களும் தங்களுடையவர்களை இழந்துவிட்ட சோகத்தினால் தாவிதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டதினால் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான். 6 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த சூழ்நிலையின் மத்தியில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. 49 வசனத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் அவனுக்கு துணை நின்றமையினால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையாகிய கொரோனாவினால் கொஞ்சமும் நீங்கள் எதிர்பார்த்திராத அநேக பாடுகள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பலவீனம் இவைகளெல்லாம் வந்து உங்களை நெருக்கி உங்களின் கனவுகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி சுட்டெரித்து உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம், வேலை, பலன் இப்படியாக எல்லாவற்றையும் இழந்து போய் பறி கொடுத்தவர்களாய் அழுகிறதற்கு உங்களிலே பலனில்லாமல் போனதா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். 2வதாக யோசுவாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லும்படிக்கு. அப்பொழுது யோசுவா என்ன செய்வது, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நடத்துவது மோசே இல்லாமல் என்று கலங்கி போய் உள்ளமுடைந்த நிலையில் காணப்படுகின்றான். யோசுவாவின் புஸ்தகம் 1:6 கர்த்த யோசுவாவுடன் பேசுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இந்த ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய் என்று. அது முதல் யோசுவா தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான், வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசித்தான். எனக்கருமையானவர்களே, நீங்களும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் போஷிப்பேன், எப்படி இனிவரும் காலங்களை நடத்துவேன், நான் கடந்து போக முடியாதபடிக்கு பாதைகள் கரடுமுரடாய் இருக்கின்றதே என்று திடனற்றவர்களாய் பலனொடுங்கி போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடே இருப்பேன், உங்களுக்காய் முன் குறிக்கப்பட்டதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 3வதாக கிதியோனை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தேசத்தை கெடுத்து விடுவ வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிதியோன் மிகவும் கலங்கி போய் திடனற்றவனாய், இவர்களை எப்படி மேற்கொள்வது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிட வேண்டும்,
பஞ்சம், வறுமை, மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களே என்று கலங்கி போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். 14 வசனத்தை வாசிக்கையில், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கூறுகிறார், திடப்படுத்துகிறார். கர்த்தரின் இந்த வார்த்தையினால் தன்னை திடப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையில் நீங்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தவைகளை மீதியானியரை போன்று கொரோனா எல்லாவற்றையும் அழித்துவிட்டதே. என் தேசம், என் ஜனங்கள், என் உறவுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறிப்போய் ஒன்று சேர முடியாமல் சமாதானத்தை இழந்து தவி ார்களே என்று திடனற்று போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இருக்கின்ற இந்த பலத்தோடே நீ தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜபத்தில்லை, சத்ருவை எதிர்த்து நில், கொரோனாவின் கோர பிடியிலிருந்து உன்னை நான் மீட்பேன், ரட்சிப்பேன் என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராமலும் இருப்பீர்களானால், உங்களின் சூழ்நிலைகளில் திடனற்று போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்ப உறவுகளுக்குள்ளாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், மற்றும் பல காரியங்களை யோசிக்கும் போது இந்த போராட்டங்களுக்கு பின்பு சில அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பிசாசுகள் தேவ பிள்ளைகளை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகவும் பரிசுத்த வாழ்க்கையை குலைக்கவும் தக்கதாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரியைகளிலிருந்து நாம் விலகி அதை மேற்கொள்வதற்கு யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோபு 4:7 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நமக்கு விரோதமாய் போராடுகிறது மனிதர்கள் அல்ல. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல நமக்கு போராட்டம், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அநேக நேரங்களிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அநேக விஷயங்களிலே கீழ்ப்படியாமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம், அநேக விஷயங்களை கீழ்ப்படியவில்லை. அதனால் இந்த அசுத்தாவிகள் அதனுடைய கிரியைகள் குறையாமலே இருக்கிறது. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆராய்ந்தலிலே எந்த பகுதிகளிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமையினால் இருக்கிறது, அவைகளை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபித்து கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அங்கு அசுத்தாவிகள் கிரியை செய்ய முடியாது. பாருங்கள், பிசாசு கூட எங்கு கிரியை செய்கிறானாம்? எபேசியர் 2:2 வாசிக்கும் போது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசு என்று வாசிக்கிறோம். அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது. ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்கு கிரியை செய்கிறார்? அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியானவர். அப்ப எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருக்கோ அதை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாய் கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அவர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கீழ்ப்படிந்திருந்தால், அது வார்த்தையாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நமக்கு செய்வார். எந்த கிரியைகளும் நெருங்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரன், அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆனால் அவருக்குள் ஒரு ரகசிய பாவம் இருந்தது. ஒரு நாள் அவருக்கு அருகில் இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு வாலிப மகளுக்கு பிசாசு பிடித்து விட்டது. இவர் போய் ஜெபம் பண்ண போறார். ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அசுத்தாவி சொல்லிச்சு, முதல்ல உன் பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட் எடுத்து வெளியில் போடு, பின்னாடி நீ என்கிட்ட வந்து சொல்லு, இயேசுவின் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை சுட்டி காண்பித்தது. பிசாசுகளுக்கு தெரிகிறது யார் கீழ்ப்படியாமையினாலே இருக்கிறார்கள். அவரிடத்தில் பயங்கரமாக கிரியை செய்கிறான். ஆனால் தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு விரோதமாய் பிசாசு எழும்ப முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி அவன்தான் காரணம். அது வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் கிரியை செய்கிறான். அந்த கிரியை செய்கிற ஆவியை மேற்கொள்வதற்கு நாம் தேவனுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படுகிற இருதயத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நம்மை சரிப்படுத்தி கொள்வோம்.
நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போவான். விசுவாசிக்கலாமா? எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே சேர்வோம். எந்தெந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் குறை இருக்கிறதோ அவைகளை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, நான் சரி செய்கிறேன். சொல்லலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவ பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியாமை உண்டோ அவைகளை எல்லாவற்றையும் உணர்த்தி அவைகளில் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அசுத்தாவியை நாங்கள் துரத்துகிறோம். தேவனுடைய வல்லமை இப்பொழுதை காண்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கற்றும். பொல்லாத கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வியாதிகள் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, தோல்விகள் மறைவதாக. தேவனுடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்யட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

பாவத்திற்கான தெய்வீக தண்டனை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சமயங்களிலே எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று விரும்பியும், அநேக சமயங்களிலே ஒரு சிறு தவற்றின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை அது பெரிய பாவம் என்று நாங்கள் யோசிக்காத பட்சத்தில், ஆனால் உம்முடைய பார்வையிலே அது பெரிய பாவமாக கருதப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாத போன நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுடைய ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய மோசே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு ஒரு கனமான பாடுகளின் ஒழித்துக்காக பிரித்தெடுத்து பார்வோ முன் முழுவதாக நின்று அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து உம்முடைய வல்லமையினாலே செய்து இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்களையும் 39 வருடங்களும் ஆண்டவரே உத்தவமாக உண்மையோடு கூட வழிநடத்தி இஸ்ரேல் மக்கள் மூலமாக வந்த அனைத்து பாடுகளையும் ஏற்று சாந்த குணம் உள்ளவனாக ஒருவேளை பெயர் பெற்றிருந்தாலும் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே தன் உயிருக்கே ஆபத்து வரும் சூழ்நிலை வந்த பட்சத்திலும் கூட கர்த்தத்தன்னை ஊழித்து அழைத்திருக்கான் உறுதியோடு நின்ற அருமையான மோசஸ் ஆண்டவரே செய்த ஒரே ஒரு சிறிய தவற்று நிமித்தமாக அவன் கானான் தேசம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததாகவே தலை வாசிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே நாங்கள் இதுவும் ஒரு பாவமா என்று சில வேளையில் யோசிக்கிற காரியங்கள், ஆனால் உம்முடைய பார்வையிலே அது பாவமாய் தெரிகிறது உணர உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே சாமி உமக்கு வேதனை உண்டாக்கும் சிறு காரியங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் விட்டுவிடும்படியான மன பாங்கை மன சுவாபத்தை எங்களுக்கு தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்ட உபாகம் 34 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அருமையான தாசனாகிய மோசேவை குறித்த பகுதி, மோசேவுடைய மரணத்தை குறித்த ஒரு பகுதி. ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பின்படி இஸ்ரவேல் மக்களை 39 வருடங்கள் உண்மை உத்தவமாக வழிநடத்தி இன்னும் சிறிது நேரத்துக்குள்ளதாக யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி உடனே கானான் தேசம் நுழையிருக்கிற அந்த காலகட்டத்தில் தி லாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லீடர்ஷிப் தெர் வாஸ் ப்ராபப்ளி சீமிங்லி எ ஸ்மால் மிஸ்டேக் ஹி மேட் அண்ட் காட் டோல்ட் ஹிம் யூ ஆர் நாட் கோயிங் டு கோ இன் டு தி பிளஸ்ட் ஆர் தி ப்ராமிஸ்ட் லேண்ட். தியோலோஜியன்ஸ் சிம்பிளி பிரேக் தி பிரெயின்ஸ் ஓவர் இட் பிகாஸ் ஹவு குட் காட் டூ திஸ். 39 வருடங்கள் அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக ஆனஸ்டா அவ்வளோ சின்சியராக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசஸ் செய்த ஒரே ஒரு வி கேன் சே ஈவன் நெகோஷியபிள் சின் என்று சொல்கிறோமே, பெரிய சின் என்ற கேட்டகரியில் இல்லாத ஒரு பாவத்தை செய்த நிமித்தமாக எப்படி கர்த்தர் வந்து இவ்வளவு மெர்சிலெஸ்ஸாக அவனை தடுத்திருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். வி லீவ் இட் ஆன் அசைட், we are not going to go into the debate about it, but our focus is Mount Nebo. 34 adhigathe solapatta nigarchi Mars chevai grahathirku scientists have sent, it's called Mars climate orbiter anupapattathu recently. 2 varadangal payanam seidhu erekuriya 1 billion miles கடந்து சென்ற அந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் இந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் இட் வாஸ் அபவுட் டு லேண்ட், ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குற அந்த சூழ்நிலையிலே சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் இட் ஹஸ் ஃபாலன் த்ரூ, ஃபெயிலியர் ஆக முடியவானது தான். இவ்வளவு சிறப்போடு 2 வருடங்களாக சென்று எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு செய்து 1 பில்லியன் மைல்ஸ் கடந்து சென்ற அந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எதற்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு தேர் பிரேக்கிங் த பிரெயின்ஸ் ஓவர் இட். வாட் தே டிஸ்கவர்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் நாட் அ மெக்கானிக்கல் ஃபெயிலியர், பட் திஸ் இட்ஸ் எ ஹியூமன் ஃபெயிலியர். மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால அது போய் இறங்காத போல ஒரு மனித தவறு. என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா வெரி நெகோஷியபிள் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னு சொன்னால், one team of programmers, they were using English units,
like inches, feet and miles. Whereas the other team of programmers, they were using metric units like meter, liter and then grams. In the simple mistake, Allah, they say, ரெண்டு வருடங்கள் பயணம் செய்து 1 பில்லியன் மைல்ஸ் டிராவல் பண்ண அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ended up fizzled out in failure. And again, recently there was another Venus probe was sent to Venus. It again, almost it was about to land, suddenly the rocket failed. The reason was again, ஒரு ஸ்மால் ஐஃபன், இந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் தே ஆடட் ஒன் ஸ்மால் ஐஃபனா விச் ரிசல்டட் இன் த ராக்கெட் ஃபெயிலியர். இன் போத் திஸ் அகேஷன் வாட் தேர் சேயிங் இஸ் சீமிங்லி எ வெரி ஸ்மால் ப்ராப்ளம், ஒரு சின்ன மிஸ்டேக், பட் டிசாஸ்டர்ஸ் கான்சிக்வன்சஸ். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம் யோசிக்கிறது என்ன, அடல்ட்ரி இஸ் அ சின், ஒருவேளை lying probably or killing, stealing, பெரிய சின் கேட்டகரியில் யாருமே வந்து கோபத்தை கொண்டு வந்து வைக்கிறது இல்லைங்க. ஹேங்கர் இஸ் நெவர் சீன் ஆஸ் அ கிரேட் சின் காம்பரபிள் வித் அடல்ட்ரி ஆர் வித் ஸ்டீலிங். திருடுவதை போல, கொலை செய்வதை போல, அல்லது அடல்ட்ரி விபச்சாரத்தை போல நம்முடைய எமோஷனலுடைய எமோஷனல் சின்ஸை வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வருவது கிடையாது. ஆனால் அந்த பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஐ லைக் டு ஜஸ்ட் கோ டு ரஷ் த்ரூ த ஹோல் திங். வாட் ஐ லைக் டு ஹைலைட் இஸ் வாட் மோசஸ் தாட் வாஸ் ஜஸ்ட் எ நெகோஷியபிள் சின் கெப்ட் ஹிம் அவே ஃப்ரம் சோ கால்ட், ஐ வுட் சே என்டையர் லைஃப் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். அவருடைய ஓன் லைஃபே வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கோயிங் டு ப்ராமிஸ்ட் லேண்ட், பட் ஹி குட் நாட் மேக் இட் பிகாஸ் ஒன் சிம்பிள் சின், சோ கால்ட் எமோஷனல் சின், he could not control or he could not contain. First, the first point I would like to highlight is Moses's sin. Moses enna thappu seidha appdi namba aarayindhu paapo. I would like to just quickly go through, if you have Bible, read them quickly through. Exodus chapter 2 verse 11 and 12 vaasinga angum ingum paarthu egyptan enna padana vetti on manalle poithu pottaan. They say பைபிளில் வந்து மோசஸ்க்கு என்ன பேர் தெரியுமா, முழுமையாக சாந்த குணம் உள்ளவன் பேர். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த கான்ட்ரா இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் மர்டரர் இன்ட்ரெஸ்டிங்லி வாஸ் காயின். காயின் தான் முதல் மர்டர் இந்த பைபிள். த செகண்ட் மர்டர் ரெக்கார்டட் ஃபார் அஸ் ஹியர் இஸ் சோ கால்ட் செயின்ட் ஆஃப் காட் மோசஸ். ஈ கமிட்ஸ் அ மர்டர். அந்த பாயிண்ட் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இன் இஸ் ரேஜ், பயங்கரமான அன்கன்ட்ரோலபிள் ஹேங்கர்னால ஒரு கொலையை செய்கிறான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து 11 அதிகாரத்தில் எடுப்போம். எக்ஸோடஸ் 8 வசனத்தை யாரும் வாசிங்க, 11:8 பிளீஸ். மோசஸினுடைய கோபம் எப்படிப்பட்டதான், உக்கிரமான கோபத்தோடு கூட பார்வோனுக்கு புறப்பட்டு போனான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 40 years he was in the wealth palace. 40 years he was trained in the wisdom of Egypt. 722 Acts வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா, wisdom of Egypt fully trained. His wisdom and his wealth plus 40 years he was in the wilderness before God started using him. So 40 years of wilderness, 40 years of wealth, 40 years of wisdom has not tamed, has not controlled his anger. 40 varshangal avan vandu wisdom la periya gnanithu ketradana training la eduthirundalum, 40 varadangal palace la vaandirundalum, 40 varadangal vanandrathil irundhu enna da kashtangal pattirundalum, இன்னும் அவன் கோபத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலையா. யூ சி மர்டர்ட் இட் இன் ரேஜ். 11 சாப்டர் எடுத்து எகிப்து விட்டு வெளியே வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அகைன் யூ சி உக்கிரமான கோபத்தோடு கூட பார்வோன் எடுத்துட்டு போனான்னு போட்டிருக்கு. 11:1 நீங்க வாசிங்க, ஆண்டவர் சொன்னாரு சீக்கிரமா பார்வோன் அனுப்ப மாட்டான், இன்னும் ஒரே ஒரு மிரக்கல் இருக்குது, அதுக்கு பின்னாலதான் அனுப்புவான்னு சொல்லி இருந்தும் அங்கு போய் நின்று பார்வோனை விட்டு உக்கிரமான கோபத்தோடு கூட மோசஸ் போனான் வாசிக்கிறோம். அகைன் His wisdom, his wealth and his wilderness has not tamed or controlled his anger which was seething within him. அவனுக்குள்ள இருந்து வருகிற அந்த கண்ட்ரோல் கோபத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதவரோ. 32 வசனத்தை அதிகாரம் எடுங்க, யாத்திராக 32 சீக்கிரம் வாசிங்க, 32:19 வாசிங்கள். 32:19
அவன் பாளையத்தில் சமீபித்து அந்த கன்றுக்குட்டி நடனத்தை கண்டபொழுது மோசஸ் கோபம் மூண்டவனாகி, அகெய்ன் யூ சீ, அகெய்ன் அண்ட் அகெய்ன் மோசஸ் ரைட்டிங் அபவுட் ஹிம்செல்ஃப், ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை ஹேங்கர். ஃபர்ஸ்ட் ஐ மர்டர்ட் ஹிம், பார்வம் முன்னாள் விட்டு போய் பேசுறான்னா அவங்ககிட்ட முக்குற கோபத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். இங்க 32 அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவரே கோபம் கொண்டான், அங்க போடல. ஆனால் இவன் கோபமாகி என்ன பண்ணான் போட்டிருக்க, கையில் இருந்த பலகை மலையின் மேலே அடியிலே இருந்து உடைத்து போட்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த அருமையான கட்டளைகளை, the God gave the commandments in two tablets. In this anger, what this man did was, see, anger in itself is not a sin according to the scriptures, but when your anger becomes uncontrollable, when you are not able to channelize your anger in the proper channel, then you run into real trouble. Enna pannana, the way he handled it, paathinga, அவன் வந்த கோபத்தை எதன் மேல காமிச்சான், கர்த்தர் கொடுத்த அருமையான கட்டளைகள் மேலே காட்டுகிறார். அந்த கட்டளைகளை எடுத்து உடைத்து போட்டான் வாசிக்கிறோம். God did not approve of it. If read verse 34 verse 1 வாசிங்க, 34:1 வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின பலகிக்கிற ஒத்த ரெண்டு கற்பனைகளை எழுத்து கொண்டு வா, நீ உடைத்து போட்ட. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்ல சொல்லுமா, நான் உடைக்க சொன்னேன்னு சொல்லல, நீ உழைச்சிட்ட பத்தியா, நான் உன்னை உடைக்க சொல்லப்பா, உன் கோபத்தை என்னுடைய கட்டளையின் மேலே காட்டுகிறாய் என்று சொல்லுகிறார். வேறு விதமாக சொல்ல போனால், how many times we show our anger on the commandments of God? சில சமயங்களில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே, என்னையா கடவுள், என்ன பைபிள், என்ன இது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, that is exactly what Moses is doing at this point. இந்த கட்டளை வாங்கி என்ன சுகம் அப்படின்னு சொல்லி கட்டளையின் மேலே தன் கோபத்தை திருப்புகிற மோசஸை பார்க்கிறோம். டெல்லி God is saying at this point, நல்லா கவனிச்சு படிங்க, முந்தின பலகைக்குரிய ஒத்த ரெண்டு பலகைகளை யாரு இழைத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம், முந்தினே ஆண்டவர் கொடுத்த ரெண்டு டேப்லெட்ஸும் மோசஸ் வந்து ஆண்டவர் இழைச்சின்னு வர சொல்லிங்க, இப்போ உடைச்சதுனால என்ன சொல்றாரு, எப்பா நான் கொடுத்தது நீ உடைச்சிட்ட, இனி நான் உனக்கு பலகை தரமாட்டேன், நீயே போய் கல்லுல ரெண்டு பலகைகளை கொண்டு வா என்று அவனையே பார்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், God did not approve of his anger. Your anger has no meaning. What did you do in your anger? You broke my commandments. ஜனங்க உடைக்கிறதுக்கு முன்னால என்னோட கமாண்ட்மெண்ட்ஸ் நீ உடைச்சிட்டியே. சோ God is not happy with him. சோ அதனால என்ன சொல்றாருன்னா, நீ உடைத்து போட்ட முந்திர பலகைக்குரிய இந்த வார்த்தைகளை அவையில நான் எழுதுவேன், நீ கொண்டு வா, நான் எழுதுதான் செய்வேன். முன்னால நானே பலகையை செய்து நானே உனக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் you did not, you were not able to control your anger, so you smashed them to smithereens in your anger. Therefore, you make your own tablets and bring them to me, then I can only write my commandments on them. You are going to prepare it. நீ போய் கல்லை உடைச்சி ரெண்டு பலகை கொண்டு வா என்ற பணியை அவன் எடுத்து கொடுத்து விடுகிறார். That means God did not approve of his anger. A anger we say, is it a sin as bad as adultery? Is it a sin as bad as stealing? Is it a sin as bad as committing a murder? But I want to tell you, the Bible tells us, Moses' life is a great example for all of us. He could not. Then we go on. Now, ஆண்டர் 34 அதிகாரம் டியூட்ரானமியில மோசஸ் நெபோ மலை மேலே ஏத்தி இதை பார்க்கத்தான்பா செய்யணும், நீ போக கூடாதுன்னு சொன்னதுக்கு வேறொரு காரணங்கள், முக்கியமான காரணம் உண்டு, அதை மட்டும் வாசிப்போம். என்னாகும், 20 அதிகாரத்தை எடுங்க, நம்பர்ஸ் சாப்டர் 20. தயவுசெய்து இதெல்லாம் வீட்டில் போய் நீங்க வாசி பாருங்க. வி ஆர் ஜஸ்ட் ரஷ்ஷிங் த்ரூ பிகாஸ் வி ஆர் நோ டைம். தயவு செய்து என்னாகும் 20 அதிகாரத்தை எடுப்போம். யார் மடமடன் வாசிங்க, இஸ்ரேல் புத்திர சபையர் எல்லாரும் முதல் தேதியிலே சீன் மனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கமிடப்பட்டார். ஜனங்களுக்கு தண்ணி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடினார்கள். கரங்கள் மோசேக்கு வாக்குத்தம் பண்ணி, எங்கள் சகோதரர் கத்தருடைய சன்னதி மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் டேஷ் டேஷ் தொடர்ந்து வாசித்தினா. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசிரிப்பு கூட தப்பு முகமுக்கு விழுந்தார்கள். கர்த்தருடைய மகமே சுற்றிலும் பிரகாசம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ சகோதரனாக ஆர்வலும் சபையார் கூடி வரச் செய்து அவர்கள் கண்மலைக்கு முன்பாக கண்மலை பார்த்து என்ன செய்ய பேசுங்கள், அப்பொழுது தண்ணீரில் தண்ணீரை கொடுக்கும், அப்படியே நீ கண்மலைக்கு தண்ணீர் வரப்பண்ணி குடிப்பாய் என்று சொன்னார். 10 வசனம், மோசே ஆர்வலும் சபையார் கண்மலைக்கு முன்பாக கூடி வச்சார்கள். மோசே அவளை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 முறை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது.
சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, again you see, God told him to speak, but what did he do was he did strike. ஸ்பீக் பண்ண சொன்ன இடத்துல இவன் ஸ்ட்ரைக் பண்ணலாம். இஸ் தட் அ பிக் சின்? See, that's what we want to just spend time on. What I'm saying is, from the beginning, this fellow is not able to control his temper. அவன் கண்ட்ரோல் கோபத்தை from the beginning லேந்தே தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மோசஸ் பார்க்குறோம். He was not able to keep his temper, his anger under control. The result was, கடைசி ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும்ப்பா, நீ போய் கோலை பார்த்து கோலை கொண்டு போய் கல்லு முன்னால் நின்று பேசு என்று சொன்னார். ஸ்பீக், இட் வில் கிவ் ஃபோர்த் திஸ் வாட்டர். Instead of speaking to the water, he struck the water. The result was, water came, but he lost the privilege of getting into Canaan. கானானுக்கு போகிற அந்த privilege எழுந்து போகிறார், because again you see the anger of Moses comes into play. எப்படி தெரியும் ஆங்கரா கோபப்பட்டான்? எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கலகக்காரரேன்னு கூப்பிடுறோம் ஜனங்களை பார்த்து, ரைட்? God himself did not use the term anywhere to call his own people. He called the people rebellious people, right? அப்படின் கோவத்தை அழைத்து விட்டு பேச சொன்ன இடத்துல அடித்தான் வாசிக்கிறோம். இதே சிமிலர் இன்ஸ்டன்ஸ் யாத்திராகம் 17 அதிகாரத்தை எடுங்க, 5-6 வசனங்களை வாசிங்கள். அதே தண்ணி பற்றாக்குறை, ஒன் பாயிண்ட். இது எப்ப திரும்ப நடந்துச்சு? 39 வருஷத்துக்கு முன்னாலங்க, ஸ்டார்டிங்ல. அப்ப பசி தண்ணி கஷ்டம் வந்துச்சு. கடவுள் சொன்னார், ஓரேபிள் நான் நின்று கொண்டிருக்கிறேன், யூ கோ அண்ட் ஸ்ட்ரைக். God told him first time to strike it. And this time, he doesn't want him to strike it, he wants to speak it. See, God saying, first time when there was a water shortage, கடவுள் என்ன சொன்னார், நீ போய் வந்து ஸ்ட்ரைக் பண்ணு, கையில் வச்சிருந்த கோலை கொண்டு அந்த கல்லை வந்து அடி, தண்ணீர் கொடுக்கும் என்று சொன்னார். He did it. Second time, after 39 years, almost 35-80 years கழிச்சு, God told him again to speak, பேசுன்ற இடத்துல அடித்து விட்டான்னு வாசிக்கிறோம். இது ஒரு பெரிய பாவமா? ஏன் பேச சொன்னாரு? God told him to speak. Instead of speaking, he struck it. அவன் பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டான். அது வந்து பெரிய பாவமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்றேன்னா, 39 வருடங்களும் his anger is still not under control. தேவனுடைய தாசனாக இருந்தும் பல அற்புதங்கள் அவன் மூலமா கர்த்தர் செய்திருந்தாலும் கூட, தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எமோஷனல் சின்னை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. He was not an adulterer, he was not a murderer now anymore. இதெல்லாம் போயிட்டாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களிலே பெரிய பெரிய பாவங்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்றோம், ரைட்? ஃபைன், ஃபைன். ஆனால் நம்ம வாழ்க்கையில வருகிறது, அன்றாட வாழ்க்கையில வருகிறதா அந்த எமோஷன்ஸ் வருகிறது, இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. We think it's a small thing. அதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டார். But I want you to know, from the life of Moses, even if it's a small from your perspective, from God's perspective, it is good enough to keep you away from the promised blessings for you. கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய பெரிய ப்ராமிஸ் ஆசீர்வாதங்களிலிருந்து இந்த சின்ன சின்ன பாவங்கள் உன்னை பிரித்து வைக்க வல்லமையுள்ளது என்பதை நான் தலைசில ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். So, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the Moses' sin are three exactly. I want to quickly highlight them all. What did actually Moses do? 20th chapter, தயவுசெய்து தாழ்ந்து வச்சுக்கோங்க. அதில் மூன்று கருத்துக்களை நான் உங்களோட சொல்ல வரும். முதலாவது, it discredited God and the people. First sin part என்ன, it discredited God and the people. கடவுளை discredit பண்ணிட்டான், ஜனங்களையும் கிரெடிட். எப்படி பண்ணான்னு சொன்ன வாசித்தீங்கன்னா, 10 வாசித்தீங்கன்னா, மோசஸ் ஆரோனும் சபையாரும் முன்பதாக கூடி வருவார்கள். அப்பொழுது மோசஸ் அவளை நோக்கி, என்னது? கலகக்காரன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து எதுகிட்ட பேச சொன்னார்? கல்லை பார்த்து பேச, ஜனங்கிட்ட பேச சொல்லுங்க. எங்க பேச சொல்லலையா? பேசலாம். கலகக்காரரே, இடின் வாண்டும் டிஸ்கிரிடிங் த பீப்புள் ஆஃப் காட். கடவுள் தெரிந்து கொண்டே எவர்களுக்காக கடல் கீழே இறங்கி வந்து இவளை மீட்டு கொடுத்தாரோ அந்த ஜனங்களை கலகக்காரன் கூப்பிடுவதற்கு மோசஸ் நோ பிசினஸ் நோ ரைட். பட் இட் டிஸ்கிரிடிட் த பீப்புள் ஆஃப் காட். நம்பர் டூ, அது மாத்திரம் இல்லை, கலகக்கார கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து யார் தண்ணீர்? நாங்கள் தண்ணீர். நாங்கள் ஆரோனியும் தண்ணியும் சேர்த்து சொல்லுகிறார். நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுமா? As if he is giving water out of his own power. He is discrediting God. கடவுள் கொடுக்கிற தண்ணீரை, கடவுள் தன்னுடைய வல்லமையினாலே கொடுக்கிற தண்ணீரை, நாங்கள் தான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி
கர்த்தர் செய்ய வேண்டிய அந்த வல்லமையை தன் மேலே போட்டுக்கொண்டு நானே இந்த வல்லமையை செய்து போல தன்னை மிகைப்படுத்தி காட்டிக் கொள்கிறான் மோசேசும் ஆரோனும். That's a dangerous sin, right? God alone can do wonders and miracles in your life. Do not take the credit of God upon yourself. அநேக சமயங்களிலே கர்த்தருடைய வல்லமையை நமக்கு வல்லமையாக, நாம் பெரிய வல்லமையாக சில ஊழியக்காரர்கள் காட்டிக்கொள்வது போல அவன் காட்டிக்கொள்கிறான். நாம் ரொம்ப வல்லமை உள்ள கடவுளை காட்டில் நான் தான் உனக்கு தண்ணி கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். Thereby is discrediting God, discrediting the people of God. The first sin was discrediting, right? Discredited God and the people. Secondly, is also doing disobedience to God. கடவுளுக்கு கீழ்ப்படியில் என்ன செய்யணும்? கடவுள் சொன்னாரு, யார்கிட்ட பேசினாரு? ஜனங்கிட்ட பேச சொல்லலைங்க, கல்லை பார்த்து பேசினார். ஜனங்களுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான், கல்லை பார்த்து அடிக்கிறான். நம்ம பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தில் ஒரு வசனம், ஒரு பகுதி வருது, என்னது? செய்யத்தக்கவளை செய்யத்தவள், செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எக்ஸாக்ட்லி வாட் மோசஸ் இஸ் டூயிங். செய்யத்தக்கதை செய்யல, செய்யத்தகாததை செய்தான். யாருகிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசல, அவங்கள போய் அடிக்கிறான். இது கல்லு, கல்லு கிட்ட ஆண்டவர் சொன்னார், பேச சொன்னாரு, கல்ல போய் அடிச்சிட்டான். ஜனங்கிட்ட பேசுற சொல்ல ஜனங்கிட்ட போய் பேசுறான். தட் மீன்ஸ் அப்சல்யூட் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் மோசஸ். சோ ஹி டிஸ்கிரெடிட்டட் காட், ஹி டிஸ்ஒபேட் காட். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, 12th வர்ஸ் வாசித்தீனா, பின்பு மோசஸும் ஆரோனும் நோக்கி, இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீர் என்னை விசுவாசியாமல் போனபடினா, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசித்தீனா, யூ டிட் நாட் ட்ரஸ்ட் மீ எனஃப் to honor me. In other words, you did not honor me before the people. ஜனங்க முன்னால என்ன பரிசுத்தம் பண்றதுக்கு பதிலு என்ன அசுத்தம் படுத்திட்டியப்பா அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். He first credited God, secondly disobeyed God, thirdly dishonored God. Therefore, he had to be punished. Sin will have to be punished, our big or small it is from your perspective. உங்க பார்க்கிற நீ ஒருவேளை விபச்சாரம் பண்ணாத இருக்கலாம், மர்டர் பண்ணாத இருக்கலாம், ஸ்டீல் பண்ணாத இருக்கலாம். யுவர் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கீப் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் த செக், ஐ டெல் யூ, யூ லிஸ் த ஃபுல்லஸ்ட் பிளெஸிங் காட் ஹஸ் காட் ஃபார் யூ இன் ஸ்டோர். உங்களுக்காக முழுமையான ஆசீர்வாதங்களை அநேக சமயங்களிலே எழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க பார்வையில் இதெல்லாம் ஒரு பாவமா, அதெல்லாம் நான் செய்யல, அவங்களோட நான் ரொம்ப யோகியன்னு சொல்றீங்களே, உங்களுக்குள்ளே வருகிற எமோஷன்ஸ் கேன் டிஸ்ட்ராய் you from reaching the fullest of God's blessings that God has got for you in store. So first we have seen Moses' sin. First we said discredited God, disobeyed God, dishonored God. Number two, Moses' sentence. Again I want to add something more to Moses' sin. Na nadandhuchu sonna nalla kavaninga 10th vasanathile kelungal ungalku id kanmal irundhu naangal thanneere porappada pannuvoma endru solli ஓங்கி கண்மலையை கோலினால் ரெண்டு தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. யாரெல்லாம் குடிச்சு? சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்ததான். தட் மீன்ஸ் வாட்? இப்ப மோசஸ் ஆர்கியூட் காட், லார்ட் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, முடிவு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, முடிவு தானே வேணும், எப்படி அதை அந்த முடிவை ரீச் பண்றோம்ன்றது முக்கியம் இல்லை. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மெக்கவலின் பாலிசின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆசீர்வாதம் பெறணும், ஆசீர்வாதமா வாழணும். அது திருடினா மத்தவன வஞ்சனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம், இல்ல நியாயமான முறையில் பெற்றுக்கலாம், என்ன எண்டு வந்து ஆசீர்வாதமா வாழணும், அப்படிதானே? This is what the world is saying. This is exactly the argument here. Moses would have said, ஆண்டவரே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதை ஸ்ட்ரைக் பண்ணானா, ஸ்பீக் பண்ணானா, பேசினா என்ன, அடிச்சா என்னப்பா, தண்ணி தானே வேணும், தண்ணி கொடுத்துட்டேன்ல. அவங்க எல்லாம் குடிச்சாங்க, சபையார் எல்லாம் குடிச்சாங்கன்னு போட்டிருக்கு, ஆடு மாடுகளும் குடித்தது. That is all you want me to do. See, God is saying, see, this is a spiritual lesson I want you to take home. God is saying, end is important, true, but en route is also equally important. Means are as important as a end. நீ வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்து தண்ணி வந்துருச்சு, அவ்வளவுதான் சாமி, தண்ணி வந்துருச்சு பாரு, எல்லாரும் குடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? இதை ஸ்ட்ரைக் பண்ணா, ஸ்பீக் பண்ணா, அது பிரச்சனையா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, தப்பு தப்பு தப்பு தப்பு. End is important. The end route to that end is also equally important to me. நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், அது எப்படின்னா பெற்றுக்கிறான்னு நீ சொல்றப்ப, அப்படி இல்லப்பா, என் வழியில போய் தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரைட்?
ஏன் 40 வருடங்கள் உங்களுக்கு தெரியுமா? கானான் தேசத்திலிருந்து அவங்க இருந்து எகிப்திலிருந்து கானான் தேசம் போறதுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரூட்ல போனாங்கன்னா 4 நாள்ல போலாமா. Just 4 days to go from Egypt to Canaan. But God took them 40 long years. You know why? God is saying, if you want to reach Canaan, right? Adana unukku enda thana. Sari aanduvare, Canaan dhaan ponom. Sari shortcut ah naan 4 naal le pora route vechittu irupen. Ennathukku 40 varsham na? God is saying, you want to go to the end which I destined for you, you have to go through my end route. Yen end route valiyana end ku ponom. You are talking about accomplishments in life. But accomplishments should be made through my avenues. Yeh avenue valiya poi thaan accomplishment ponna thaan naan othukuven. Nee vandu thannin vara vechitta correct pa. Ana endha valiyila vara vecha? Un kovathinale naan pesuvendra edathila adichu vara vecha. But that is not acceptable to God. See, we always think, Lord, end justifies the mean. Unukku enna pa? End result thaan mukkiyam. எப்படி அதை அச்சீவ் பண்றது உனக்கு என்ன கவலை? எப்படியாவது நான் பண்ணிக்கிறேன், பேசியாவது ஆசீர்வாதத்தை வர வச்சுக்கிறேன், அதை அடிச்சியாவது வர வச்சுக்கிறேன். God is saying, no, no, no, no, no. For me, what is important is your destination is important, but the direction in which go to the destination is also equally important. நீ அந்த டெஸ்டினேஷன் எந்த டைரக்ஷன்ல போற பத்தியா, அதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் அஸ். நீ யோசிக்கிறீங்க, ஆண்டவரே என் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பா, எங்களுக்கு தானே வேணும், உங்களுக்கு இப்படி தானே வாழணும், சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறீங்க, நான் எப்படி எப்படியோ போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன், எனக்கு என்ன இப்படி தான் போய் சந்தோஷமா வாழணும்னு சொல்றீங்க. தட் இஸ் நாட் த வே காட் இஸ் சேயிங். நோ நோ நோ நோ நோ மோசஸ், யுவர் எண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், யுவர் எண்ட் ரூட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மீ. யுவர் ரூட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் ஆல்சோ த பிளேஸ் வேர் யூ கோ. ஸோ அவன் என்ன யோசிக்கிறாங்க, தண்ணி தான் வந்து சாண்ட வேற போதும். நோ நோ, தட்ஸ் நாட் இட். சோ தட் இஸ் மோசஸ் சின். நம்பர் 2, மோசஸ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ செட் மோசஸ் சின், தென் தி மோசஸ் சென்டென்ஸ். தட் இஸ் எனி சின் தட் யூ டூ, யுவர் ஸ்மால் இட் இஸ், ஐ டெல் யூ, இட் இஸ் குட் எனஃப் டு கீப் யூ ஃப்ரம் காட்ஸ் ஃபுல்லஸ்ட் பிளெஸிங் ஃபார் யூ. வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாத தடைகள், நீ செய்யற பெரிய பெரிய பாவங்கள் இல்லையா, உன் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தின் சூழ்நிலைக்குள்ளே வருகிற கோபம் இருக்கிறது, தட் இஸ் குட் எனஃப் டு கீப் யூ ஃப்ரம் கேனன். தட் இஸ் தி மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு டேக் ஹோம், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தமா? கடவுள் என்ன சொல்றார், ஆண்டவரே நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன், நெபோ மலை மேலே ஏறுகிறான், அங்கிருந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எடுங்க உபாகமம் 3 அதிகாரத்தினுடைய, நப்தலி தேசம் அனைத்தையும், இப்ராஹிம் மனாசேவோட தேசத்தையும், கடை சமுத்திரம் வரைக்கும் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 4 டைரக்ஷன் வந்து ஆண்டவர் பார்க்க வைக்கிறாராம். சவுத், நார்த், இந்த 4 விதமான டைரக்ஷன் காத்து பார்த்து 4 கோணங்கள் இருந்து பார்த்து விட்டா இல்லவா, அவ்வளவுதான்ப்பா நீ பார்க்க முடியும். தட்ஸ் ஆல் யூ நீட் டு நோ, யூ கே நாட் என்டர் இன்டு சொல்லிட்டார். சி, ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் இஸ் டேக்கிங் எ சீரியஸ் வியூ, நாட் ஓன்லி யுவர் பிக் சின்ஸ், ஈவன் யுவர் ஸ்மால் சின் லைக் ஆங்கர். கோபத்தை வந்து பெரிய பாவமா நான் பார்ப்பதே கிடையாது. ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் செய்த முதலாவது மர்டர், காயின் செய்த முதலாவது கொலைக்கு காரணம் கோபம்னு பைபிள்ல போட்டுரு. Looks upon you, even the smallest of your sins, very seriously. That's the sentence given. Sentence in a, you will not cross into Canaan. எனத்துக்கு சின்ன பாவம் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பாவம். ஸ்ட்ரைக் பண்ண இடத்துல நீ ஸ்பீக் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண, ஆகையினால உன்னை கொண்டு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிவிட்டாராம். சோ இந்த பகுதியில் என்ன வாசிக்கணும்னு சொல்ல, கடவுள் என்ன சொல்றாரு, இப்பா மோசஸ், வேர் யூ கோ இஸ் நாட் மை ப்ராப்ளம், பட் வாட் யூ பிகம் இஸ் மை ப்ராப்ளம். நீ எங்க போனோம், கானான் தேசம் போனோமே, ஐயோ அங்கலாய்க்கிறீ, அது எனக்கு முக்கிய இல்லை. நீ எங்க போறேன்றது முக்கிய இல்லை, அப்ப வாழ்க்கையில பரலோகம் போறியா பரலோகம் போலியான்றது முக்கியம் இல்லை. ஆனா என்ன முக்கியம் தெரியுமா, வாட் ஆர் யூ பிகமிங், தட் இஸ் ஆல் மேட்டர்ஸ் டு மீ. பரலோகம் போறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட மனுஷனா நீ வாழ்கிறாய் என்பதுதான் என்னோட கண்ணோட்டங்கிறார். மோசஸ் வந்து ஒருவேளை அவர் தப்பு செய்திருந்தாலும், கோபப்பட்டு நான் சொய்ய வேண்டியது மாறி செய்திருந்தாலும், கானுள்ள அனுப்புவது ஒரு பெரிய காரியம் இல்லை, லேசான காரியம் அவர். ஆனால் அது என்ன சொல்றாருன்னா, வேர் யூ கோ இஸ் நாட் மை ஃபோக்கஸ், வேர் யூ கோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ, பட் வாட் யூ பிகம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. நீ யாரா இருக்கிறாய் என்பது முக்கியமே ஒழிய, எங்கே நீ போகிறாய் என்பது முக்கியமே அல்ல என்று சொல்லிவிட்டார்.
நீ பரலோகம் போகலனா கூட பரவாயில்லப்பா, ஆனால் நீ நல்லவனா வாழணும். தட் இஸ் வாட் ஐ கேர் ஃபார். சும்மா இல்லை யோசிக்கிறோம் பரலோகம் போனால் பெரிய அச்சீவ்மெண்ட் யோசிக்கிறீங்க. தட் இஸ் நாட் அச்சீவ்மெண்ட் மோசஸ் வாஸ் எய்மிங் அட். மோசஸ் ஆண்டவர் என்ன சொன்னார், இன்டெரக்டா என்ன சொல்றாரு, மோசஸ் யூ ஆல்வேஸ் எய்மிங் அட் கோயிங் டு த அதர் சைட் ரைட், பரலோகம் போனோம் அல்லது காணான் போறதும் எய்மா இருக்க ஒழிய எனக்கு கேட்டபடி வாழ்ந்தவங்களும் எய்மா இல்லையேங்கிறார். That means all our aim is to go to heaven and by hook or crook. God is saying it is not where you go that matters to me, it is what kind of person you are that matters to me. Appa nee nallavana irukku no Moses adha enak matters, nee enga poriyo adhu kavaliye illa, nee paralogam poriyo polana kuda kavala illa, but are you living a life pleasing to me? Enakketra vaalkai enak priyamana vaalkai indha ulagathil nee vaalada padiki நீ பரலோகம் போய் உட்காந்து என்னப்பா பண்ண போற அப்படின்ற முறையிலே பரலோகத்துக்கு பெரிய தடையை ஆண்டவர் விதிக்கிறது இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் வேர் வி கோ டு காட், இட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர் தட் மேட்டர்ஸ் டு காட். நல்லா கவனிங்க, காட் டிபார்டிங் ஃப்ரம் கோயிங் டு கேனன், கானானுக்கு போக முடியாதபடி காட் தடை பண்ணி போயிட்டார். ஆனா நல்லா கவனிங்க, ஐ வாண்ட் ஜஸ்ட் அண்டர்லைன் திஸ் பாயிண்ட், ஹி மே ஹவ் லாஸ்ட் த promised place but he did not lose the promises presence. Promised place miss pantan correct da ummile kananu pole ana he did not lose the promises presence. Promise pandra aandavarude prasannatha avan ilandu pogavillai. That is more important for him, right? That is what God is trying to tell him, right? So 17th adhigaram Matthayana suvisesham edunga, sorry Lukeana suvisesham 17 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் 30-31 வசனங்களை வாசிங்க. லூக் சாப்டர் 9 வெர்ஸ் 30-31. யார் யார் பேசுனது? மோசேவும் இந்த இரண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு சம்பாஷணம் பண்ணி இயேசு நிறைவேற்றி போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். லூக்கா மாத்திரமே அதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? மோசஸ் டிட் நாட் கோ டு கேனன், ட்ரூ, பட் மோசஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி இன் ஆல் க்ளோரி வித் கிரைஸ்ட். That means, என்ன சொல்றாரு ஆண்டவர், பிகாஸ் யூ டிட் நாட் ஒபே மீ, யூ டிட் நாட் ஹானர் மீ பிஃபோர் த பீப்புள், யூ ஆர் நாட் கோயிங் டு த ப்ராமிஸ் பிளேஸ், பட் ஐ ப்ராமிஸ் யூ, யூ லவ் த ப்ராமிசஸ் பிரசன்ஸ். என் பிரசன்ஸ் உன்னோடு இருக்க போகிறது, ரைட்? நீ காணானுக்கு போல உண்மைதான், தட்ஸ் ரைட், பட் மோர் தென் கேனன், ஐ ஆம் மோர் தென் கேனன் ஃபார் யூ, ரைட், ஐ ஆம் ஹியர் வித் யூ என்று சொல்லும் வகையிலே கர்த்தர் மோசேவை ஆறுதல் படுத்துகிறாராம். So, Christavukkal Periyumanavale, the sentence is, the simple message that we get across is this. Where we go in life, நீ செத்து போன பிறகு பரலோகம் போறீங்களா இல்லையான்றது, that is not our concern. But are you living a life pleasing to God is all that matters to God. நீ என் வாழ்க்கையில் என்ன ப்ளீஸ் பண்ணாதபடிக்கு அங்க கானான் தேசத்தில் போய் உட்கார்ந்து என்னப்பா செய்ய போற, you cannot do anything much at all. If you do not lead a life that is pleasing to me, there is no fun in going to heaven. That is the message for all of us to take. Manesapalli nivasikkrom setthu pona paralogam pona adha enoda aim nu solreenga. No, live a life that is pleasing to God. It is more than going across Jordan to inherit your promised land. Promised land ku poradhu vandu mukkiyam illaiya, promise kuduthaaradha aandavar avarodu kuda vaazhvathu avarkettu vaazhka vaazhvathu dhaan Moses ku sagundathu endru aandavar inge solugirar. Adhani thavarittappa yen vaarthai keelpadiyilla aagainala you promised land ini pondi avasiyame illa endu solli vittan. So Christavukkal periyumanavale, that is the message for all of us to take home. That is the message is, irrespective of where you go, what is important in life is live a life that is pleasing to God who made the promise. Promised land, promised place ni polana kavala illa, ana promiseruḍiya presence matta endradhinga vaalkaila. அதை அவன் இழக்கல. என்று சொன்னால் நாங்கள் வாசிக்க லூக்கான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவன் மகிமையோடு கூட இறங்கி வந்து ஆண்டவராக இயேசுவோடு சம்பாஷித்தான் வாசிக்கிறோம். So he is already in the presence of God in some form. We don't know what form he came there. அங்கு வந்து ஆண்டவரோடு கூட பேசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். That is the message. That is a great privilege God gave to Moses. So promised place விட்டு போலா கிடைக்காவிட்டாலும் ப்ராமிஸ்டைய பிரசன்ஸை மோசஸ் எழுந்து போகவில்லை. Though he was sentenced, you cannot go into Canaan. And finally, I want to conclude by saying Moses' sepulcher. Moses' sin, Moses' sentence, and Moses' sepulcher. அவனுடைய கல்லறை. இது வரைக்கும் வாசிங்க 34 தயவுசெய்து 7-5-6 வசனங்கள். கர்த்தர் தாசனாகிய மோசே மோவாப் தேசனாகிய அவளை கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான்.
அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அந்த பிரேத குழியை அறியார். யூ நோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் செட் ஜீசஸ் நெவர் கண்டக்டட் எ ஃபியூனரல் சர்வீஸ். ட்ரூ, பட் ஒன்லி பர்சன் காட் ஹிம்செல்ஃப் பரீட் இன் தி என்டையர் பைபிள் வாஸ் மோசஸ். வேற யாருமே ஆண்டவர் எடுத்து பரி பண்ணார்னு பைபிளில் போடலையா? ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பரீட் பை காட் ஹிம்செல்ஃப் வாஸ் த கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட் மோசஸ். சோ என்ன, வாட் இஸ் தி மெசேஜ் ஃபார் அஸ்? கல்லறை வந்து இதுவரைக்கும் யாருக்கு தெரியாதுன்னு போட்டிருக்கோம். யூ நோ வை? தி ரீசன் வாஸ் வெரி சிம்பிள். காட் வாஸ் ட்ரைங் டு டெல் தம் 40 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ், இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், மகத்தான காரியங்களை செய்தார். பார்வமன் முழுவதாக நிற்க வைத்து மந்தவாயும் திக்குவானாக மோசஸை கொண்டு இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்து 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தின ஒரு அருமையான தாசனை, மறித்து போன பிறகு எந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒருவேளை இவன் ஐடியல் ஆக்கி கடவுளாக்கி விடுவான் பயத்தில் கர்த்தர் இந்த கல்லறையே காமிக்கலையா? அநேக கல்லறைகள் இந்த காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈவன் இஃப் யூ கோ டு யூரோப், தேர் ஆர் சோ மெனி செயின்ட்ஸ், அவங்களுடைய செமிட்டரிஸ் அண்ட் கல்லறைகள் எல்லாம் இன்னைக்கு மிரக்கில் நடக்கிற இடங்களாக மாற்றி வரும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு கல்லறையே காட்டுறதுக்கு காரணம், இட் டசன்ட் வாண்ட் மோசஸ் டு பிகம் அன் ஐடில் இன் தி ஐஸ் ஆஃப் தி பீப்புள். ஜனங்களுடைய பார்வையிலே இவன் ஒரு ஐடியலாக மாறக்கூடாதுன்றதுனாலே அவன் கல்லறையே யாருக்குமே காண்பிக்கவில்லையா? சோ வாட் இஸ் தி மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? ஐ வாண்ட் டு கன்க்ளூட் வித் திஸ். வேர் வி டை, இட்ஸ் டசன்ட் ரியலி மேட்டர். இஃப் யூ வாண்ட் டு ப்ரீச் சர்மன் ஆன் டெத், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் பேசேஜ். வேர் வி டை டசன்ட் மேட்டர் டு காட். எங்க நம்ம சாகுறோம் நல்லா கவனிங்க. கானான் தேசத்துக்கு உள்ள செத்தானா மோசஸ் கானான் தேசம் வெளியே செத்தாரா? கானான் தேசத்துக்கு வெளியே ஜோர்டானுக்கு இந்த பக்கம் செத்தாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமான பூமியில சாகல, ஆசீர்வாதமான பூமியில சாவல. அப்படின்னா அவருக்கு எது என்னவோ? God is saying, where you die doesn't really matter. எந்த இடத்துல நீ சாகுறாய், ஆசீர்வாதமோ நீ நினைக்கிற இடத்துலயோ அல்லது ஆசீர்வாதம் இல்லாத இடத்துலயோ அது முக்கியமே இல்லை. நம்பர் டூ, when he die doesn't really matter. அவன் சாகுறச்ச அவன் நிலைமை நினைச்சு மோசை மறிக்கும் பொழுது 120 வயதா இருந்தால் அவன் கண் இருள் அடையவில்லை, பலன் அப்படின்னா ஃபுல்லி எனர்ஜெட்டிக் ரைட். ஹி வாஸ் சாவர வயசு இல்லைன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நெபோ மலை ஏறக்குறைய 4300 அடி இருக்குமா? 4300 அடியில் போய் ஆண்டவனை சாவ சொல்றார். சாதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்சிங் ஹோமுடைய ரூல் என்ன தெரியுமா உங்களுக்கு? The nurses were trained in such a way, when somebody is thinking about to die, they have to call their immediate parent, family, to come and be at the bedside of the person who is dying. அந்த நர்ஸ் ஒருவேளை அந்த இடத்துல தெரிஞ்சு முடிச்சு சொன்னால் நர்ஸோட டியூட்டி என்னன்னா இமீடியட்டா அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த ஃபேமிலி வந்து சாகுற நேரத்தில் பக்கத்தில் இருக்கணும், தனியில யாரும் சாகக்கூடாது. பட் மோசஸ் டைட் எ லோன்லி மேன். ஜஸ்ட் இமேஜின், 600,000 மக்களோடு கூட வாழ்ந்த மோசஸ் சாகும்போது கர்த்தர் 4300 அடி உள்ள நெபோ மலை கொண்டு சென்று அவன் போகிற அந்த இடத்தை பற்றி பார்க்க செய்து விட்டு அவனை லோன்லி டெத்தா கொடுக்கிறாராம். அண்ட் யூ சீ, காட் இஸ் சேயிங், வேர் யூ டை டசன்ட் மேட்டர் மோசஸ். When you die doesn't really matter. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் போது தான் சார் பரவாயில்ல, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் சேஸ், வேர் இன் தி சென்ஸ், மேலே மலை மேலே யாருமே இல்லாத இடத்துல நீ செத்தா கூட கவலை இல்லை, டோன்ட் வரி அபவுட் தட். செகண்ட், இன் வாட் கண்டிஷன் யூ டை டசன்ட் மேட்டர். யூ டை இன் லோன்லினஸ், தனிமையில சாகுறாயா அல்லது டிசப்பாயின்மெண்டோடு சாகுறாயா, அதுவும் கவலை இல்லை. பட் வாட் மேட்டர்ஸ் டு காட் இஸ் என்ன போட்டிருக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான்னு போட்டிருக்கோம். ஐயா, when you die according to God's word, that all matters to God. எங்கே சாகுறோம் முக்கியம் இல்ல, ஆசீர்வாதமான இடத்துல சாவறியோ இல்ல ஊரு விட்டு எங்கேயோ ஓரமா அங்க சாவறியோ அது ஆண்டவருக்கு முக்கியமே இல்லைங்க. எந்த இடத்துல சாகுறோன்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. மலை மேல சாவறியா, மலை கீழே சாவறியா, பள்ளத்தாக்குல சாவறியா, தண்ணி உள்ள சாவறியா, எங்க சாவறியோன்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைங்க. ரெண்டாவது, what condition you die in, disappointment-ஓட, ஏமாற்றத்தோடு, loneliness-ஓட சாவரியா, அதுவும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. What matters to God is, do you die according to God's word? That's what it says. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன முக்கியம் தெரியுமாயா? Not where we die, not when we die, not what condition we die in. It is with whom you die. கர்த்தரோடு கூட மரித்தானாம். மேலே கொண்டு போயிட்டு ஆண்டவர் அம்போன் விடலையா? குடும்பம்லாம் உனக்கு இல்லப்பா,
உங்க பெரிய குடும்பம் உண்டு, பிள்ளைங்க உண்டு, யாருமே கிட்ட வரவானு சொல்லிட்டு லோன்லியா கொண்டு போயிட்டு நான் மட்டும்தான் அவன் கூட இருக்க போறேன், ரைட், நான் இனி சாவு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கத்திர அவனோடு கூட. வாட் அ க்ளோரியஸ் டெத்ங்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாட் காட் டோல்டு பாஸ் கடைசி வரைக்கும் கூட இருக்க போறதும் பரப்போறதும் நான் ஒருத்தன் தான். அதனால ஆல் திஸ் வில் கோ அவே மோசஸ், டோன்ட் வரி, ஐ நோ யூ மேட் அ மிஸ்டேக், யூ ஆர் நாட் கோயிங் டு கோ, பட் மை பிரசன்ஸ் வில் கோ. The promised place you will not go, but the promises presence will go with you now and forever in your life. That's all matters to us. Christukul periyamanavule, only one simple illustration I want to bring my sermon to a close. It was April 3rd of April 1968, Memphis, Tennessee. It's called Moses of America. Yare Martin Luther King the Junior. He gave his last sermon, you know, on what passage? Same passage. Vasikette ubagam 34 adhigaram 1 la irundhu 12 vasangala varaiku dhaan last message he preached. The next day he was shot dead. Adutha naal kolai seyapada pogra Martin Luther King Junior on 3rd of April 1968 in Memphis, Tennessee. He preached a sermon. This is what exactly he said. I want to just quote part of it. And this is what he said. The lots of struggle lies ahead of us. Namma munnale periya struggle kaathu kondirukkirathu. But I know one thing for sure. Enak onnu mattum nalla nyabagam varugirathu. I have been to the mountain top. Na nera mountain top ku yerivitten. I want to do the Lord's will. கடவுளுடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன். He allowed me to go to the mountain top and I looked over and I saw the promised land. நான் மவுண்டன் டாப் மேலே ஏறி அங்கிருந்து பார்த்தேன். கர்த்தர் எனக்காக வைத்திருந்த promised land என்னால் பார்க்க முடிகிறது. But I know that I will not be there with you when you reach there. நீங்க போறும்போது நான் ஒருவேளை அங்க இருக்க மாட்டேன். Prophetically he was saying that. Next day he was to be murdered. அது ஒரு தெரியாது. ஆனால் prophetically சொன்னாருன்னு சொல்றாங்க. I know that I will not be there when you reach there. But as a people, we'll all get to the promised land. And I fear no human being. And I know sure, because my eyes have seen the glory of the coming of the Lord. After said this, he became very emotional, took his seat. The next day, he was shot dead. It's exactly the situation here. He fought for the people, for the liberation of the people for so many years, Martin Luther King the Jr., Reverend Martin Luther King the Jr. He fought for it, but he knew his end has come. But he did not reach the promised land, he said. We as a people, we all reach the promised land, he said. And people reached the promised land and he missed it. But he said, I have seen the glory of the coming of the Lord. That's exactly Moses' situation now. He did not reach there, but the presence promised panna aandavar avanodu kuda irundar. That's all mattered to Moses. Christukul periyamanavule, take control of your emotional problems. If you have an emotion that you cannot control, I want you to warn from the life of Moses, the fullest of your blessings you may miss if you do not control your emotions. Unga vaalkile chinna chinna emotion yosikkireengale, and the emotion 39 வருடங்கள் ஆகி மோசஸ் வாழ்க்கையில் எடுக்க முடியாத காரணத்தினாலே அவன் முழுமையாக வைத்திருக்க ஒரு வேலை நிச்சயமாக அவன் போயிருந்தால் ஒரு பிளஸ் பாயிண்ட், அவன் போய் ஆனியஸ் ஆனஸ்ட்லி கடவுள் இருந்தாலும் கூட, பட் ஹி மிஸ்ட் இட் பிகாஸ் ஒன் சிம்பிள் ஸ்மால் சின் ஈ குட் நாட் கண்ட்ரோல். தேர்ஃபார் காட் சென்டென்ஸ்ட் ஹிம், யூ ஆர் நாட் கோயிங் ஒன்லி திஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர் தன் ஆண்டவர் சொல்லிட்டாராம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். மோசஸின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த சிறிய பாவம் என்று ஒரு வேளை நாங்கள் சொல்லலாம் ஆண்டவரே, அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் பேசு என்ற இடத்திலே அவன் அடித்தபடினாலே அவன் போக வேண்டிய முழுமையான ஆசீர்வாதத்தை தவறினான் வாசி. ஆனாலும் நீ அவனை கைவிடவில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. தேவனே, உங்களுக்கு கிருபையினாலே நீ அவனை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. அப்படியாக எங்களையும் கூட அங்கே வாழ்க்கையிலே நாங்கள் விட முடியாதிருக்கிற இப்படிப்பட்ட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்று சொன்னால் அதை மேற்கொள்ளும்படியான கிருபி இந்த இலந்து காலங்களை எங்களுக்கு தர ஜபிக்கிறோம். யூ ஆல்வேஸ் சென்டென்ஸ் சின் ஆண்டவர் தாமே உமக்காக வாழத் தொடர் எங்களுக்கு கிருபி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புல படிச்ச கதிரேசன் அப்படிங்கிற பையனை பத்தி நகைச்சுவை ததும்ப சொன்ன கதையை கேளுங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பையன் 5 பாடத்திலையும் காப்பி அடிச்சிட்டான்னு என்கிட்ட 5 பாட டீச்சர்ஸும் வந்தாங்க. என்ன செய்யணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன். டிசி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. கதிரேசனை கூப்பிட்டேன். கதிரேசா, பிரச்சனைடா அப்படின்னு சொன்னேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சார்னு சொன்னான். ஏய், பிரச்சனையே உனக்குடான்னே. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. 5 பேரும் உங்ககிட்ட வந்து சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் சார் என்ன பத்தி தான் இருக்கும்னு. விடுங்க சார், டிசியை கொடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார்னு சொன்னான். என்னடா செய்வேன்னு நான் பாவம் போல கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு தைரியம் சொல்றது மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் என்னமும் செஞ்சுக்கிடுவேன், விடுங்கன்னு சொன்னான். 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். நான் அதே பழைய ஸ்கூட்டர்ல போனேன். அவன் கார்ல வந்தான். கார்ல இருந்து இறங்கி, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னா. கதிரேசா, எப்படிடா இருக்க, இப்போ என்னடா பண்றன்னு பாசத்தோட கேட்டேன். அதுக்கு அவன், 5 ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். அதுக்கு நான், அப்போ 5 படத்துல காப்பி அடிச்ச, இப்போ 5 கடை மூலமா காப்பி எடுக்கிறியாடா அப்படின்னே. சார், நீங்க அன்னைக்கு மாதிரியே பேசுறீங்க சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. பக்கத்துல என் கடை ஒன்னு இருக்குது, வாங்க சார்னு என்னைய கூட்டிட்டு போனான். அதிர்ந்து போனேன். எதிரில 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல. இவன் கடையில 10 பேர் வரிசையில நிக்கிறான். அதுல ஒருத்தன் சொல்றான், கடைனா கதிரேசன் கடை தான், மாடர்ன் டெக்னாலஜி, என்னமா கடை வச்சிருக்கான் தெரியுமா. அப்போதான் போர்ட பார்த்தேன். இங்கே தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம், அத்தனை மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு எழுதி வச்சிருந்தான். மெஷினுக்கு மொழியா தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியே வரும். அடுத்த 3 பேரும் ஜெராக்ஸ் கடைன்னு தான் எழுதி வச்சிருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமா எழுதி இருக்கான். அவன் அவன் மெய்மறந்து இதுதான் மாடர்ன் டெக்னாலஜின்னு நிக்கிறான்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நாம ஜெயிக்க முடியும். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். கதை எப்படிங்க இருக்குது? திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

மீராக்கு எத்தனை பேர் விசுவாசிகளை நான் பாடுபடுவேன். That is what happened to Paul and Silas, hallelujah, in the Roman prison while they were tied up, hallelujah, hallelujah, amen. Their hands and their legs, கால்களும் கைகளும் தொழு மரத்திலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பாதாள ஹல்லேலூயா சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார். It was the midnight. It was the midnight. Hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation. Amen. Hallelujah.

நிலைமையில விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன பார்த்து ஏளனம் பண்ணுகிறேன், என் நிலைமையை பார்த்து எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தை படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. He is

தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopped

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கேன், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கேன், இளைய குமாரிட போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட். இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் மேலே தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோட ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கையை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு

சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா.

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்களை.

விடுதலையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் அந்தவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக இந்த கடைசி நாட்களுடைய வருகை சமீபத்திற்கிறதான இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி ஹல்லேலூயா லைக் எ வாரியர் ஹல்லேலூயா லைக் an arrow in the warrior's hand use us oh God amen amen

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன். ஆண்டவரே, எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலில் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பா சாரியைப் போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஓடு பாதையில் ஆகாய விமானத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் விமானி ஒருவர் தொடர்ந்து அதே பாதையில் ஓட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அவர் கண்டிப்பாக தரையிலிருந்து விமானத்தை மேலே எழும்ப வைத்து காற்றில் அதை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய விபத்தை அந்த ஆகாய விமானம் சந்திக்க நேரிடும். ரன்வேயில் முக்கால்வாசி தூரம் ஓடிய பிறகு விமானி தன் எண்ணத்தை மாற்ற முடியாது. கண்டிப்பாக விமானத்தை மேல் எழுப்பியே ஆக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆகாய விமானத்தை போன்றதுதான் நமது கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஓட்டமும். வளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து தேக்க நிலையில் இருப்பது மிகவும் ஆபத்தானது. கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட ஆரம்பித்துவிட்டு நமது மனதை மாற்றி ஓட்டத்தை நிறுத்துவதும் பின்திரும்பிச் செல்வதும் மிகவும் ஆபத்தானது. மிகப்பெரிய அழிவிலிருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற நினைத்தார். எனவே அவன் வீட்டுக்கு வந்த 3 புருஷரும் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதன் பின்பு அவர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்கள். ஆனால் லோத்துவுக்கோ தொடர்ந்து ஓட மனமில்லை. சோதம் குமாரவை விட்டு பிரிய மனமில்லை. வேறு வழி இல்லாமல் அரைகுறை மனதுடன் வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனைவியோ தாங்கள் விட்டு வந்த சோதம் குமாரவை திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தவள் அப்படியே ஒரு உப்புத்தூணாக மாறிப்போனாள். பிரியமானவர்களே, லோத்து தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடன் ஆரம்பித்தான். பின்பு ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். இவ்வுலக ஆஸ்தியும் செழிப்பும் தான் தனக்கு தேவை என்று நினைத்து சோதம் குமாராவில் தொடர்ந்து இருந்துவிட நினைத்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் ஆபிரகாமோ தேவனோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தனது சொந்த ஊரான ஆரானை விட்டு புறப்பட்டார். அன்றிலிருந்து தேவன் காட்டிய பாதையில் பின்திரும்பாமல் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். ஒருபோதும் வழி விலகவே இல்லை. விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போகவும் இல்லை. ஆகவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக மாறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்பாமல் இருந்தோமானால் லோத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாச பாதையில் ஓட ஆரம்பித்த நாம் ஆபிரகாமை போல தொடர்ந்து ஓட வேண்டும். எலிசாவை போல ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். எலிசாவை பயன்படுத்தியதை போல நமக்கும் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை தந்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக்குவார். ஆகவே நமது விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து சீராக ஓடுவோம். நிறுத்த வேண்டாம், பின் திரும்ப வேண்டாம்.
2: நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

சுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனை

பிதாவின் சித்தம் செய்வதையே தமது உணவாக கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உம் சித்தம் தேவா, தை வில் பி டன். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 24 அத்தியாயம் 11-21. ஊருக்கு புறம்பே ஓர் தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள பெண்கள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீருமுடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் கணவனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டபடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாய் இருந்தான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 25:4-5. ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஷோ மீ யுவர் வேஸ் ஓ லார்ட், மை ஹோப் இஸ் இன் யூ ஆல் டே லாங். இந்த புதிய உடன்பாட்டு காலத்தில் கடவுள் தமது தூய ஆவியானவர் மூலம் அவரது திருச்சட்டங்களை நமது சிந்தையில் பதித்து அவற்றை நம்முடைய இதயங்களில் எழுதிவிடுகிறார். அதாவது, நமது ஆன்மீக பிறப்பின் போது அவரது மனதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய திறனை அவர் நமக்கு தந்துவிடுகிறார். ஆனால் மண்ணுலகை விட வானுலகு எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கடவுளுடைய எண்ணங்கள் நமதை விட உன்னதமானவை என்பது மாறாத சத்தியம். கடவுளின் மனதை அறியும்படி அவருக்கு காத்திருப்பது ஒரு வேலைக்காரன் தன் தலைவனின் வார்த்தைகளுக்காய் காத்திருப்பதற்கு சமமானது. சங்கீதம் 123:2 இது அழகாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எங்கள் கண்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரையே நோக்கியிருக்கும். நாம் கடவுளை நோக்கி நிற்பது சிதறாதிருக்க வேண்டுமானால் வேறெதுவும் நமது கவனத்தை ஈர்க்கக்கூடாது. உயிரே இருந்து வரும் குரலை கேட்க வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள சத்தங்களுக்கு நமது காதுகளை அடைத்து கொள்ள வேண்டும். இறைவாக்கினரும் இறையாசிரியருமான ஐவர் அடங்கிய குழு ஒன்று உபவாச ஜபத்துடன் கடவுளுக்கு காத்திருக்கையில்தான் முதல் மிஷினரி பயணத்திற்கு நடத்துதல் கிடைத்தது. அதை அப்போஸ்தலர் 13:4 வாசிக்கிறோம். அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள பர்னபா இப்படி 5 பேர், அவர்கள் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இக்கட்டான சூழல்களில் கடவுளுக்கு காத்திருந்தால் திருச்சித்தத்தை நாம் தவறவிட மாட்டோம். இயேசு தமது உறவினனும் உடன் ஊழியனுமான
திருமுழுக்கினன் யோவானின் தலை வெட்டப்பட்ட செய்தியை கேள்வியுற்றதும் படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அவரது நண்பன் லாசரு நோயுற்றிருக்கிறான் என்று அவர் கேள்விப்பட்ட போது இக்காரியத்தில் தமது தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அவர் காத்திருந்தார் என்று யோவான் 11 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குழம்பி இருக்கும் போது கடவுளுக்கு காத்திருப்பது பிரியமானவர்களை இன்றியமையாது. நல்லது அல்லது கெட்டதில் ஒன்றை தெரிந்து கொள்வது எளிது, ஆனால் நல்லது அல்லது சிறந்ததில் ஒன்றை தெரிந்து கொள்வதோ கடினம். இட் இஸ் ஈஸி டு டிசைட் பிட்வீன் குட் அண்ட் பேட், பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிசைட் பிட்வீன் குட் அண்ட் பெட்டர். எது நமக்கு ஏற்றது என்று கடவுளுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் அவர் ஒருவரே முதலிலிருந்து முடிவை அறிந்தவர், ஆதியிலிருந்து அந்தத்தை தெரிந்தவர். He knows the end from the beginning என்று ஏசாயா 46:10 வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காய் எலியேசர் மெசொப்பொத்தாமியாவிற்கு பயணமானார். அழகிய தோற்றமும் உதவும் கரங்களும் கொண்ட ரெபேக்காளை கண்டதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான். ஆனாலும் ஆண்டவர் தனது பயணத்திற்கு வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி மௌனமாயிருந்தான் என்று நாம் வாசித்தோம். அதே வேளையில் தியானத்தில் நேரம் செலவழித்து கடவுளுக்கு காத்திருக்கும்படி மணமகனும் வயல்வெளிகளுக்கு சென்றிருந்தானாம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்னே படிப்பினை. டாரதி என்ற அம்மையார் 17 நூற்றாண்டிலே ஒரு பாமாலை பாடினார்கள், அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு பணித்திருக்கும் பொழுது, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எல்லா ஏதுகளையும் எல்லா உதவிகளையும் அனுப்பித்தானே தருவீர். உம்முடைய சித்தத்தை அறியாமல் நாங்கள் எப்படி உம்முடைய சித்தத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? ஆனாலும் பொறுமை இல்லாததினால், ஆத்திரப்படுவதனால், தாமதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதையும் இதையும் செய்வதனால் எத்தனையோ தடவை உமது திருச்சித்தத்தை நாங்கள் தவறவிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளுக்காகவும், எங்கள் முன்னால் நிறுத்தப்பட்ட இந்த அருமையான எடுத்துக்காட்டுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சித்தம் செய்வதே எங்களுடைய உணவாயிருக்கட்டும், அதுவே எங்களுடைய ஊழியத்திலே தலையாய கடமையாயிருக்கட்டும். திருச்சித்தத்தை அறிந்து கொள்வதிலும் திருச்சித்தத்தை செய்வதிலும் நாங்கள் தேறினவர்களாக கர்த்தர் எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை, தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரன் தமது வாழ்க்கையிலே உமது சித்தம் செய்வதையே தனது உணவாய் கொண்டிருந்தாரே, அப்படியே நாங்களும் வாழ்ந்துவிட உதவி தாரும். உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் பக்குவத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார், நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா பேர் ராஜகோபால். அவர் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர். என்னுடைய தகப்பன் டிசிப்ளினானவர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுக்கத்தில். அவர் அதே போல் சாந்தமான ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் காந்தாமணி. அவங்க ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். அவங்க வந்து ரொம்ப எங்கள் அம்மா நல்ல பேசுகிறவங்க. எங்கள் அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக. அதே போல் அவங்களும் ரொம்ப டிசிப்ளினானவங்க. எங்கள் அம்மாவுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஹிந்துவில் அவங்க சாமி ஆடுவாங்க. அதே போல் ஒரு பூஜை செய்துட்டாலே வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்களில் எப்படி வந்து சாமி ஆடுவாங்களோ அதே போல் பண்ணுறவங்க. என்னுடைய தகப்பனருடைய குலதெய்வம் வந்து மதுரை காளியம்மன். அவங்க வந்து வழி வழியாக வந்து இந்த தெய்வத்தை வணங்குறவங்க. இந்த மதுரை காளியம்மனை வணங்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரத்த பலி கொடுத்து கிடா வெட்டி அவங்க ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு விசேஷம் கொண்டாடுவாங்க. அது சிறுவாச்சூர் என்ற இடத்துக்கு அங்கே போய் அவங்க பலி செலுத்தி குடும்பமே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிகள் எல்லோருமே சேர்ந்து போய் அங்கே பலி செலுத்தி அங்கே திருவிழா கொண்டாடிட்டு தான் வருவாங்க. அதற்காகவே வந்து வண்டியில் ஒரு மாட்டு வண்டியிலெல்லாம் போய் எல்லா பாத்திரங்கள் எல்லா தேவையானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு அங்கே நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் வந்து செய்து முடிச்சுட்டு அந்த திருவிழா ஒரு மூன்று நாள் இருந்தாலும் மூன்று நாள் எங்கள் பெரியப்பா எல்லோருமே அவங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தி கொண்டாடிட்டு தான் வந்து வருவாங்க. இப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவங்க. என்னுடைய தாத்தா வந்து அப்பாவுடைய தாத்தா பாட்டி பேர் அங்கமுத்து மூக்காயி. அதே போல் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அம்மாச்சி பேர் தாத்தா அவரும் அங்கமுத்து. அதே போல் எங்கள் அம்மாச்சி பேர் வெள்ளையம்மாள். இவங்களும் வம்சாவளியில் எல்லாருமே வந்து ஹிந்து தெய்வத்தை வணங்கினவங்க தான். அவர்கள் யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் வாழ்ந்தார்கள். இவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணுற எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷன்றது கிடையாது. ஒரு பிரச்சனைகள் வந்து எப்பொழுதும் வந்து எங்கள் தாய் தகப்பன் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அதை பார்க்கும்பொழுது எங்கள் பிள்ளைகள் வந்து நாங்கள் இருக்கோம் அஞ்சு பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க, எனக்கு என் கூட பிறந்தவங்க நாலு பேர். எங்கள் பெரியக்கா பேர் ரேணுகா தேவி, ரெண்டாவது அக்கா பேர் அமுதா, மூணாவது அக்கா பேர் அகிலா. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அன்பு செல்வன் அவர் பேர். இப்போது நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம் அவங்க ரொம்ப சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது. ஆனால் அவங்க பண பிரச்சனை எங்கள் வீட்டில் எந்த பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது, பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ. ஆனால் சமாதானம் எதுக்காக பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்கும் எங்கள் குடும்பத்தில். இது நிமித்தம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கவலையோடு இருப்போம் எப்போ இவங்க வந்து சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன். இப்போ நான் வந்து பிறந்து ஸ்கூல் போகிறப்போ வந்து நான் ரொம்ப வந்து சுட்டியாக இருப்பேன். ரொம்ப விளையாட்டுத்தனம், வீட்டிலேருந்து தங்க மாட்டேன். நான் எப்பொழுதும் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அது போல் தான் இருப்பேன். ஆனால் நான் படிப்பில் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து எழுத மாட்டேன் ஒழுங்காக, எழுத பிடிக்காது. ஆனால் அப்புறம் போக போக எனக்கு வீட்டில் அப்பா அம்மா டீச்சர்ஸ்ன்றனால எனக்கு என்கரேஜ் பண்ணி அப்போ எழுதுறது படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் எவ்வளோ வந்து விளையாட்டுத்தனமாக நான் இருப்பேனோ அந்த அளவுக்கு படிப்புலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னை விட்டுருவாங்க. நான் அதே போல் எனக்கு பாடல் பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும். சினிமா பாடல்னால் ரொம்ப வந்து அதிகமாக நான் வந்து விரும்புகிறது சினிமா பாடல். இந்த சினிமா பாடல் கேட்குறதுல வந்து இதுக்காக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. அப்படி ஒரு தடவை கேட்டேனாலே அந்த சினிமா பாடல் என் மனசில் பதிஞ்சிரும். எல்லாருமே அந்த காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில், என்னுடைய வயசில் உள்ளவங்கெல்லாம் உட்காந்து சினிமா பாடலை வந்து பாட்டு புஸ்தகத்தை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு உள்ள அந்த உலக பிரகாரமான காரியத்தில் டேலண்ட், சினிமா பாடல்கள் நிறைய எனக்கு பார்க்காமலே நான் பாடுவேன். அந்த அளவுக்கு சினிமா பாடல்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். அது வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு அப்படி தான். அதே போல் சினிமா வந்து ஒரு சர்வசாதாரணமாக பார்ப்பேன், அதுவும் வந்து அந்த சினிமா காட்சிகள் எல்லாமே வந்து மனசில் பதிஞ்சிரும். அதை கேட்க எப்படி வந்து எனக்கு அதன் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்புன்னா, நாங்கள் வீட்டில் வந்து அப்போ ரேடியோ இருக்கும், இப்போ ரேடியோவில் வந்து பாடல் கேட்க ரொம்ப விரும்புவோம். அதே போல் ஒரு சினிமா படம்னா ஒரு படம் வந்து நல்ல படமானு கேட்டுட்டு அப்பா அம்மா வந்து அவங்க தான் வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வீட்டில் டிவின்றது 10th வர கிடையாது. டிவி நாங்கள் பொதுவாக அந்த கவர்மெண்டில் வந்து டிவி வச்சுருப்பாங்க, அதில் தான் போய் ஒளியும் போய் பார்ப்போம். அப்போ அந்த ஒளியும் பார்க்க வந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். ஸோ அது போல் வந்து சினிமா மீது எனக்கு ஒரு இது, அது பாடல்கள், அதுவும் பாடல்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதே போல் நான் சினிமா பாடல்கள் பாட்டு போட்டியில் வந்து ப்ரைஸ் வாங்கிறது இது போன்ற காரியங்களில் நான் அப்பையிலேருந்தே ஸ்கூலிங்லேருந்தே வந்து நான் ப்ரைஸ் வின் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு பாட்டு போட்டிகள் எங்கே வச்சாலும் அதில் நல்லா பாடி வந்து ப்ரைஸ் வாங்குவேன். இது போல் வந்து எனக்கு சினிமா மீது ஈர்ப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இயேசுவை பற்றி அறியாத நான், ஊரில் வந்து ஒருத்தங்க பாஸ்டர் பிச்சைன்னு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. இப்போது அவங்க வந்து ஊரில் வந்து ப்ரோக்ராம் சுவிசேஷ கூட்டங்கள் அது போலெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே வெறுப்பு என்பது கிடையாது. எப்போனாவது ஒரு தடவை தான் அவர் வந்து கிறிஸ்தவ கடவுள், நம்ம எதுக்கு அவங்கள வந்து வணங்கணும். சில பேர் ஜீசஸ்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல்னு நினச்சிப்பாங்க, அப்போது அது ஸ்டைலுக்காக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன், எதுக்கு அப்படியே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மீது எனக்கு வந்து ஜீசஸ் மேலே எனக்கு வெறுப்புன்றது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மாவோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது திருவிழா அப்படின்னு இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே வெறுப்பு என்பது கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து இவங்க மூலம்தான், இங்கே பாஸ்டர் பிச்சைன்னு கலரம்பட்டியில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து ஊரில் இருக்கும், அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கூட அவங்க ஒரு கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய அவமானங்கள் நிந்தைகள் இருக்கும், ஆனாலும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காலங்களில் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து மேலே தூண்டப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில கான்செப்ட் ஹிந்துவிசமில் வந்து எனக்கு சூட் ஆகாது. அப்போது இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மலைகள் குன்றுகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது யார்கிட்டனாவது கேட்டால் அது பதில் ஒழுங்காக வர, இயற்கை இயற்கையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிவாங்க. அப்போது இது என்ன, நமக்கு ஒரு சரியான பதிலே கிடைக்கலையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இப்போது கடவுள்ன்றது யார், கடவுள்ன்றது பேச மாட்டாரா, இல்லை கடவுள்ன்ற இந்த சினிமாவில் பார்த்தது போல் சினிமாவில் நிறைய பேசுவாங்க கூடவே இருப்பாங்க அது போலலாம் காண்பிக்கிறாங்க, ஆனால் நமக்கு எப்படி ஒரு அனுபவமே கிடையாதே அப்படின்ற ஒரு தேடல் வாஞ்சை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதோடு கூட இப்போ நான் படிக்கும்பொழுது 8th பாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு, அப்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப இந்த சிவன் பக்தி உள்ளவங்க, சிவன் கோயிலுக்கு ரொம்ப வந்து டெய்லி போய் அவங்க வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லோருமே, நாங்கள் எங்கள் அக்கா நாங்கள் எல்லோருமே போய் சிவன் கோயிலில் ரொம்ப வந்து பக்தியோடு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போது எல்லோருமே வேண்டுதலை பற்றி சொல்லுவாங்க. நானும் போய் நான் 8th பாஸ் பண்ணிட்டா நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அதே போல் 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எழுதும் பொழுது அங்கேயும் நான் வந்து வேண்டிட்டேன், நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அப்படி வேண்டிக்கிட்டாலும் அது படிக்கிறதுல வந்து இயற்கையாகவே வந்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்ததுனால அங்கே எல்லாமே வந்து பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும் பொழுது அங்கே இது அமலா ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இங்கே எல்லாமே 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வர கவர்மெண்ட் ஸ்கூலில் கலரம்பட்டியில் நான் படித்தேன். அதற்கப்புறம் நான் அமலா ஸ்கூல் முசிறியில் சேர்ந்த உடனே அங்கே ஆர்சி கிறிஸ்டியன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ன்றதுனால அங்கே உள்ள பாடல்களில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. எப்படி சினிமா பாடல்களில் இருந்தேனோ அதே போல் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குகிறது இருக்குன்னு சொல்லி அந்த பாடல்கள் ரொம்ப விருப்பப்பட்டு நான் அந்த பாடல்கள் நல்லா பாடுவேன். அமலா ஸ்கூலில் இருக்கும் பொழுது அப்போது இயேசு மீது ஒரு பிரியம் வந்துச்சு. அப்போது நான் அதிகம் அந்த பாடல்களும் நான் பாடியிருக்கேன், ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஆண்டவரை தேடுற தேடல் கொஞ்சம் எனக்கு இருந்திருக்கு. அப்போது ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் என்று எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே அமலா ஸ்கூலில் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணி 908 மார்க் நான் எடுத்தேன், நல்ல ஸ்கோர். ஆனால் மெடிக்கலுக்காக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் வந்து மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் மெடிசின் வந்து கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு ஏன் மெடிசினுக்கு ட்ரை பண்ணும், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, பி ஃபார்ம், நர்சிங், பிபிடி எல்லாம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு ரொம்ப விருப்பப்பட்டுன்னு சொல்ல முடியாது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா அம்மா வந்து என்னை எப்படியாவது மெடிசின் பண்ணணுன்றக்காக அவங்க நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் தொடர்ந்து திரும்ப ஆர்டர் பண்ணி படிக்க நான் பயந்துட்டு திரும்ப கிடைக்கலன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்போது கவுன்சிலிங் போனப்போ மூணு கோர்ஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் நர்சிங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு யதார்த்தமாக தான் வந்து நான் செலக்ட் பண்ணேன்னு வழியே ரொம்ப நர்சிங் விருப்பப்பட்டு நான் வந்து செலக்ட் பண்ணவே கிடையாது. அப்படி வந்து என்னுடைய படிப்பு 12th வரை இது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது பிஎஸ்சி நர்சிங் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அது புரிகிறது, நிறைய வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, அது டஃப்பாக இருந்தது. அப்போது அது ரொம்ப ஹார்டர் பண்ண வேண்டி இருந்தது, டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இது போல் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போது என் கூட ஒரு மேம் இருந்தாங்க, ஹெட்சி மேம். அவங்க ஹெட்சி மேம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவிதத்தில் உள்ளவங்க. அப்போ அவங்கள வந்து நான் அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, கோஆர்டினேட்டர். அவங்கக்கிட்ட அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சாட்சியாக இருப்பாங்க. எல்லோர் மீது அன்பு செலுத்துறது, நாங்கள் காலேஜ் லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை வழி நடத்துவாங்க. அதுபோல் மேமும் நான் எல்லாம் ஒரே ஊர், கொஞ்சம் பக்கத்து ஊருன்றனால என் மேலே இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க. அப்போது மேமோட அந்த இது சர்ச்க்கு ரெகுலராக போகிறது, ஈவன் எக்ஸாம் இருந்தாலும் எது இருந்தாலும் முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அவங்க சர்ச் போயிட்டு தான் வந்து அவங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு தெய்வத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள். இப்போ அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன். அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் அவங்களும் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இத்தனைக்கும் அவங்க கோஆர்டினேட்டர். அப்போது இன்னும் நான் வைக்கிற அன்பு, அந்த வாலிப காலத்தில் நான் வைக்கிற அன்பு அவங்க தவறாக கூட பயன்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் அவங்க என்னை படிக்கிறதுக்காக நிறைய டிரெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்டர் பண்ணும், சீக்கிரம் எழுந்து படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில். அப்போது அவங்க அந்த சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள், என் மேலே அன்பு இருந்ததுன்னா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது போல் நிறைய பேர் இப்படிப்பட்ட அன்பு வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க, ஆனால் இவங்க என்னை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அப்போது நான் அது போல் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது அவங்களுடைய கைடன்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் மேம் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும்போது மேம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்போது அவங்களுடைய பைபிளை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சில நேரங்கள் அவங்க வாசிக்கிறது என்ன, நமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு புரியவே புரியாது பைபிள். இது என்ன நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அவங்க ப்ரேயர் டீமாக பண்ணுவாங்க, அந்த டீமில் என்னையும் சேர்த்துப்பாங்க. அப்போ நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த பைபிள் வாசிக்க கூட தெரியாது, இது என்ன தமிழ் தான் ஆனால் வந்து நமக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த டீமில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, வாசிக்க சொல்லி சொல்லி கொடுத்து அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நான் முடிப்பேன். இப்படி நான் இருந்தாலும் நான் ஹிந்துயிசமும் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன், வந்து நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறது இது போல், அது பொட்டு வைக்கிறது இது போல் என்கிட்ட இருந்தது, அந்த குங்கும பொட்டு எல்லாமே வச்சிட்ருப்பேன். அப்போது மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ தான் வந்து உனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்குதுல்ல, நீ கோயிலுக்கு சில நேரங்களில் போகிற சில நேரம் போகலாம், ஆனால் நீ ஏன் குங்குமம் வைக்கிறாடு? அப்போ எனக்கும் அது வந்து பிரியமாக இல்லை, குங்குமத்தை எடுத்துட்டேன். அப்போது மேம்காக தான் அதை எடுத்துனே ஒழிய அதுக்கப்புறம் ஆனால் நான் வைக்கிறது இல்லை, பட் எனக்கு அது அதோடு விட்டுட்டேன். அதிகம் வந்து இயேசு கிறிஸ்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போதான் வந்து ஒரு முறை மேம் லீவுக்கு போயிட்டாங்க, திடீர்னு வந்து நான் அவங்களோட பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயாலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனால் அப்போ அவர் கடவுள், அது ஒரு கிறிஸ்தவ கடவுள், ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை குறித்து கடிந்து பேசினார். இது என்ன திட்டாரு, ஆனால் கடவுள் பேசுவாரா அப்படின்னு முதல் அனுபவம் எனக்கு அங்கே இருந்தது. பேசுகிற கடவுளை நாம் கிறிஸ்தவ கடவுள்னு நினச்சோம், ஆனால் இவர் வந்து பேசுகிறாரே அப்படின்னு, எப்படி இவர் பேச முடியும்? அந்த ஒரு ஆரம்ப கட்டம்தான் எனக்கு அது. எப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க தொடங்கினோனும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். நான் தவறு செய்யும்போது போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இப்படி பேசாத, இது போல் வந்து எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் கிறிஸ்தவ கடவுள் தானே என்னுடைய கான்செப்ட், அதனால் அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் லைஃப்பில் வந்து போய் நான் தெய்வ பக்தியோடு இப்போ இருந்தேன்னா நான் லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவர் என் பின்னாடியே வருவார், என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். இது வந்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவர் இப்படி பேசினாலும் ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் குறித்து நான் ரொம்ப பிடிச்சு நான் சில நேரங்களில் நான் வந்து அவரை வணங்குவேன். கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன், எப்பனாவது தான் போன வழி, ஆனால் அதிகம் அந்த முன்னாடி போன மாதிரி நான் அந்த போகிறது இல்லை, விட்டுட்டேன். அப்போது நான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய அக்காங்கெல்லாம் இருந்தாங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடியாமல் இருந்தது. அப்போது எனக்கு டைம் நல்லா இருந்தது. அப்போது பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து சிஹார்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை வந்து சரியாகவும் வணங்குறதில்லை, அதே போல் நான் ஹிந்து கோயிலுக்கும் போகிறதில்ல. அப்போ தான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா? ஹிந்து கிறிஸ்டியன் சர்ச்க்கும் போக மாட்டேன்றீங்க, ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. சரி ஆமாம், நம்ம ஏன் இங்கேயும் அங்கேயும் வந்து அலைமோதிட்டுருக்கணும், நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம கிறிஸ்துவ வணங்கலாமா இல்லை ஹிந்துவை வணங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும்போது எனக்கு கிறிஸ்டியானிட்டியை நான் பற்றி பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அவர் என் கூட இருந்து பேசின வார்த்தைகளுக்கு ஆனால் நான் கீழ்ப்படியலை, அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் வணங்கணும்னு அது கீழ்ப்படியில வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தம் என்கிட்ட எனக்கு எப்பொழுது கேட்டுட்டு தான் இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து கர்நாடகா வந்து இது ஜாப் தேடுறதுக்காக அங்கே போனோம். அப்போ தான் ஹாசனில் எனக்கு வேலை கிடைச்சது. ஹாசனில் லெக்சரராக ஜாயின் பண்ணேன். லெக்சரராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் அந்த லெக்சரர் லைஃப் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த இடமே வித்தியாசமான இடம், எதுக்காக நாம் இங்கே வந்தோம், என்ன நோக்கம் அப்படின்னு எங்களுக்கு புரியலை. ஆனால் அந்த நேரங்களில் தான் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணோம். எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி செகண்ட் இயரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எம்எஸ்சி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நானும் முடிவு எடுத்துட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல், எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் நாங்களே பண்ணலான்னு முடிவு எடுத்துருந்தோம். அப்போது அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதித்தாங்க, இன்னும் அக்காங்கெல்லாம் செட்டில் ஆகணும், நீ ஃபர்தராக வந்து நீ எம்எஸ்சிலாம் பண்ணினா நிறைய செலவாகும், எங்களால் முடியாது, அப்போ நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இடையிடையே வந்து போய் கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட் மாதிரி அங்கே போய் எடுத்துட்டு கிளாஸ் எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நாங்கள் எம்எஸ்சி பண்ணிகிட்ருந்தோம். அப்போது தான் வந்து அப்பயும் இயேசு கிறிஸ்து இடையிடையே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், நீ பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன். அப்போது செகண்ட் இயரில் வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலி நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய செலவாகுது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது போல். அப்போ லோனுக்காக வந்து பேங்காக நாங்கள் அலைஞ்சோம், லோன் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் என்கிட்ட திரும்ப பேசினார், லோன் நான் வாங்கி கொடுக்குறேன், நான் உன்னை எம்எஸ்சி படிக்க வைக்கிறேன், நீ என்கிட்ட பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அப்போ வந்து கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா என்னுடைய எய்ம் அப்போ வந்து நான் எம்எஸ்சி பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சரி நீங்கள் எம்எஸ்சி பண்ண வைக்கிறீங்கள, அப்போ எனக்கு வந்து லோன் வாங்கி கொடுங்க, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் கேட்டுட்டு உடனே எனக்கு எங்கெல்லாம் லோனுக்காக நாங்கள் அழிஞ்சோம், சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போது அவங்க தரமாட்டேன்னு சொன்னவங்க என்னை கால் பண்ணி அனுஷியாவுக்கு லோன் வேணும்னு சொன்னாங்கல்ல, வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு உடனே நான் வந்து ஹாசன்லேருந்து தமிழ்நாடு வந்து லோன் வாங்கி எனக்கு ஆண்டவர் அந்த எம்எஸ்சி படிப்பை தொடரும்படிக்கு உதவி செய்தார். அந்த கடைசி நேரம் முடிக்க போகிற நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அப்போதான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு கையிலே காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னுப்போ. அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனில் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தோம். அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ ஆண்டவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ போ அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 5,000 கிடைச்சது. அதை வச்சு நாங்கள் அந்த சாப்பாட்டு தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ இப்படி ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டே வந்துச்சு. அந்த கடைசியாக இங்கே கூட வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு, ஜூனியர் பொண்ணு வந்து அவங்க கிறிஸ்டியன், ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளர்ந்தவங்க. இப்போ அவங்க நிறைய முறை எங்களை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்க, இது செல் மீட்டிங் அங்கே நடக்கும் காட்டேஜ் ப்ரேயர், அப்போது நீங்கள் வாங்க, அந்த ப்ரீச்சிங்லாம் நல்லாயிருக்கு, நான் பண்ணுற எல்லாத்தையும் பாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரேயர்லாம், நீங்கள் கொஞ்சம் வாங்க. பல முறை எங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டப்போ தான் இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்காக நாங்கள் போனோம். முதல் முறை எதுவும் நடக்கலை. அப்போது இரண்டாவது முறை தான் வந்து போனப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டானது, எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போ பாஸ்டர் கேட்டார், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு. இதை சொன்ன உடனே நமக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, இது யாருக்கோ அப்படின்னு. அப்போ தான் பாஸ்டர் ஏன் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாரு, உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, எங்கள் அம்மாக்காக நான் வந்து எங்கள் அம்மா சுகமாகணும்னு சொல்லிட்டு நான் வேணேன், உங்களுக்கு பர்சனலாக என்ன தேவை அப்படின்னு. நான் வரும்போது பேக் பெயினாக இருந்துச்சு, உட்காரக்கூட முடியல இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறப்போ அப்படின்னு. அப்போது தான் பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இனி அந்த பெயின் வராது, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். இது வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் பிஎஸ்சி முடித்தப்போ ஒரு பிக்னிக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிஸ்லொகேஷன், ஃபீமர் டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வலிகள் இருந்துகிட்டே இருந்தது, வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த எம்எஸ்சி செகண்ட் இயரில் அதிக வலி இருந்துச்சு. அப்போ தான் வந்து இது ஆண்டவர் இந்த பிரச்சனையே வந்து எனக்கு பெரிதான ஒரு பிரச்சனை என்பதை அறிஞ்சு எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை அந்த நேரத்தில் ஜெபத்தின் பொழுது இன்ஸ்டன்ட் ஹீலிங் எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஹீலிங் கொடுத்த உடனே இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும், எப்போதும் போல் சரியாகும், அப்புறம் திரும்ப வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஹீலிங்கை வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் ப்ரேயர் போயிட்டு ஹீலிங் கிடைச்சதுன்னு. அதே போல் காலையில் தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் வலி இருந்தது, அப்படியே சரியாயிடுச்சு. அதாவது முன்னாடி நார்மல் காலில் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் பிரச்சனை உள்ள கால்லையும் வந்துருச்சு. அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றி பிடித்தேன். அன்னைக்கு பிடித்தது தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பல தடைகள் இருந்தாலும் நான் அவரை வந்து விடாமல் இன்றைக்கு வரைக்கும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது இது எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த காரியம் நடந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். லெக்சரராக ஜாயின் பண்ணோம் எம்எஸ்சி முடித்தோடனே, அடுத்து அது ஒரு பெரிய ப்ரமோஷன். அது நீங்கள் இப்போ பணத்துக்காகவே கஷ்டப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறேன்னு மூணு காலேஜில் ஆப்ஷன் இருந்துச்சு, எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ராஜீவ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் நீ ஜாயின் பண்ண. அதே ஹாஸ்டலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் டோட்டலி எனக்கு மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் எம்எஸ்சியில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் உதவியோடு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பளம் வந்து 25,000 அன்னைக்கு 2006 நான் வாங்கினேன். அது ஆண்டவரால் தான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. அது இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே, ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீ உடனே கிளம்பி வா. அப்போ நான் கிளம்பி போகிறேன். போயிட்டு பார்த்தா அவங்க எங்கள் ரிலேட்டிவ் டாக்டர் தான், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, உயிருக்கு கேரண்டி இல்லை, ஏன்னா ரீனல் ஃபெயிலியருக்கு அவருக்கு வந்து அதாவது யூரின் கொஞ்சமாக தான் போகிறாரு. லெப்டோஸ்பைரோசிஸ்னு லிவர் பிரச்சனை, காமாலை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் சுகர் ஏறி இருக்குது, பிபி ஏறி இருக்குது, அடுத்து நரம்பில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு. இந்த நேரத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து டிலே பண்ணிட்டு இருக்கேன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அப்போ தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவர் எப்படியாவது நமக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன், பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி நான் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஏன்னா இது வந்து டாக்டர் சொன்னது உண்மை, நானும் ஒரு நர்ஸ், எனக்கு தெரியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் என்னை முழுவதும் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் ஏன் வந்து ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டேன்னா, நம்ம ஒரு அன்மேரிடாக இருக்கிறோம், அது கிறிஸ்டியனாக நம்ம மாறிட்டோன்னா அடுத்து வந்து மேரேஜ் பண்ணுறதுல பிரச்சனை ஆகிடும், நம்ம கிறிஸ்தவ மாப்பிள்ளையே தான் வந்து மேரேஜ் பண்ணணும், நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்காட்டி வந்து நம்ம நான் கிறிஸ்டியனை கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு ஐடியா, ஒரு தாட் இருந்ததுனால நான் அதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை வந்து அவர் தன் பக்கம் இழுக்கிறது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அப்போது நான் என்னை ஒப்பு கொடுத்த உடனே இவ்வளோ பிரச்சனையில் இருந்த எங்கள் அப்பா அடுத்த நாளே அடுத்து நரம்பில் பிரச்சனை வந்து சுய நினைவை இழப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார். இதை சொன்ன அந்த உண்மையிலே அந்த மாதிரி சிம்டம் காலையில் அப்பா எழுந்துட்டு அவர் வந்து தன்னை மறந்த மாதிரி நிறைய பேசினார் ஒளரி. ஆனால் ஆண்டவர் உடனே எங்கள் அப்பா வந்து ஹீல் பண்ணிட்டார். அந்த காலையில் தான் கொஞ்ச நேரம் அவருக்கு நரம்பு பிரச்சனை மாதிரி வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் யூரின் வராமல் இருந்தது, யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது லிவர் பிரச்சனை அப்படியே வந்து பிலிருபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, பிபி வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து சூட்டப் ஆகிடுச்சு. அந்த முத நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நான் என்னை ஒப்பு கொடுத்த முத நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்பாவுக்கு இருந்தது. அடுத்த இந்த உயிரே பிழைக்க முடியாதுன்னு சொன்ன இந்த காரியம், 5 எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது ஆண்டவர் செய்த அற்புதம் அற்புதம் தான், இது வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போது எனக்கு ஆண்டவர் மீது இன்னும் அதிகம் வந்து பிரியமாயிடுச்சு. நான் வந்து எனக்காக செய்கிற இந்த கடவுளை நான் இன்னும் விடவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதை வந்து வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே நான் போயிட்டுருந்தேன். இப்போ அடுத்து இது முடிச்சுட்டு அப்பா ஹீல் ஆகிட்டு ஒரு மாதம் நான் அப்பா கூட இருந்தேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே. அப்போது ஆனால் நல்லா இருந்தார், பட் லீவ் போட்டேன். நான் திரும்ப ரீஜாயின் பண்ணுறேன் அதே ராஜீவ் காலேஜில் லீவ் முடிச்சுட்டு. எந்த ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் 1 மந்த் லீவ் போட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்த்துட்டாலும் அந்த லீவ் போட்டதுக்கு வந்து சம்பளம் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம், அவங்க வந்து என்னை நான் ரீஜாயினும் பண்ணிட்டேன், அதே போல் நான் லீவ் போட்ட அந்த 1 மாதத்துக்கு சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல் வந்து யூனிவர்சிட்டி அடுத்து வந்து தேவைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சிட்ருக்காரு. குறிப்பாக வந்து அப்போது அந்த அப்போ பண தேவை அதிகமாக இருந்தது. அப்போது நான் வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினராக ஆண்டவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணார். அப்போல்லாம் நான் கெஞ்சுவேன், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமினராக போடுங்க, அங்கே காம்படிஷன் நிறைய இருக்கும், நிறைய ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அப்போது கெஞ்சிட்டு இருந்தால் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்த காலத்தில் ஆண்டவர் பல காலேஜஸில் என்னை வந்து எக்ஸாமினராக அப்பாயிண்ட் பண்ணி அந்த 2007-08 அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து 100,000 வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே வந்து நான் என்னை ஏர்ன் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் வீட்டிலையும் நிறைய முன்னேற்றங்கள். எங்கள் அப்பா எங்கள் அக்காங்க 2 பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்தாங்க. பெரியக்கா 3வது அக்கா அப்போது அவங்களுக்கும் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. பெரியக்கா ஃபார்மசிஸ்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. அதே போல் 3வது அக்காவும் டீச்சராக வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படி வேலையே கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க வேலையும் கிடச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய அக்கா 3வது அக்காவுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் ஒரு முறை நான் ரொம்ப ஹாசன் அந்த காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு கால் பண்ணி அவங்க மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா நம்ம ஜாலியாக இருக்கோம், அக்கா கஷ்டப்படுறாங்களேன்னு. அப்போ தான் நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர்கிட்ட எங்கள் அக்காவுக்கு வந்து நல்ல ஒரு மனவாழ்னு ஆண்டவர் கொண்டு வரணும், ஏற்ற வேலையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்து உபவாசமாக வைத்து நான் வந்து அக்காக்காக ஜெபித்தேன். அப்போது அவங்களுடைய மேரேஜ் வந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் அவங்க ஏற்ற மனவாளனை கொண்டு வந்தார். ஒரு ஜெபத்தில் நான் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய அக்காவுடைய கணவனை வந்து நான் தரிசனமாக நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவர் இதை நடத்துவேன்னு. திரும்ப அது தரிசனமாக அவருடைய முகத்தை சைட் வியூவில் பார்த்து மாத்திரம் இல்லாமல் திரும்ப அந்த மேரேஜ் ஆண்டவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதே போல் அக்காவுடைய மேரேஜ் வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ மனவாளன்னு அதே போல் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் எந்த வேண்டுதலும் பண்ணலை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சுவிசேஷம் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லோருக்கிட்டேயும். அது சுவிசேஷம்னு கூட எனக்கு தெரியாது, பட் அவர் தான் உண்மையான கடவுள்னு எல்லோருக்கும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அந்த வேலையில் தான் வந்து நாங்கள் செல் மீட்டிங்கும் வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் நடத்துவோம். அப்போது அதுக்கு பொறுப்பு பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அப்போது நான் வந்து செல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு பாஸ்டர் ப்ராஃபிட் வந்திருந்தார் கேரளாவிலேருந்து. அவர் வந்தப்போ அவர் சொன்னார், எல்லோருக்கும் ப்ராஃபஸி சொல்லிகிட்ருக்காரு, அதே போல் எனக்கும் அந்த தீர்க்க தரிசனமாக சொன்னார், ஆண்டவர் இந்த காலேஜில் நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கிறேன், அந்த இடத்துல நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே போல் என்னுடைய பிரின்சிபலோட ரட்சிப்புக்காக ராஜீவ் காலேஜில் உள்ளவங்க அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க ஆர்சி கிறிஸ்டியன். அப்போது அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில் வரணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் அதையும் ப்ராஃபஸியாக அந்த பாஸ்டர் மூலம் சொன்னார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு கல், பாறை, அந்த பாறையில் தண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும், அது போல தான் அவங்க இருதயம். ஆனாலும் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு இது ஆரம்ப காலம் கிறிஸ்டியானிட்டியில். அப்போது எப்படி என்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அடுத்த ஒரு செல் மீட்டிங்கில் பாஸ்டர் அங்கே பாஸ்டர் தாமஸ் அவர் ஹாசனில் இருந்தார். அவர் வந்தார். அவர் அரேஞ்ச் அவர் வந்து ப்ரீச் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து பரிசுத்த ஆவி நிறைஞ்சு விழ போகிறாங்க. அப்போ நான் போய் பிடித்தேன். அப்போ பிடிக்கும்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நார்த்தில் போய் ஊழியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு புரிஞ்சிச்சு, உன்னதமான இடத்துல வேலை, அப்போது அடுத்து நார்த்தில்ன்னு சொல்லிட்டார். அப்போது நமக்கு நார்த் இந்தியாவில் தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நார்த் இந்தியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார்லன்னு. அப்போ தான் எங்கள் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, நல்ல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பொண்ணு, அவங்க சொன்னாங்க, மேம் நீங்களே போய் வேலையை தேட தேவையில்லை, ஆண்டவர் ஒரு முறை தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அவரே வந்து வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரொம்ப அந்த வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ரிசல்ட்டில் வந்து எப்படின்னா, என்னுடைய சப்ஜெக்ட் ஆப்சன் கைனி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னு சொன்னால் இந்த டெலிவரி பற்றின காரியங்கள், அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அதில் ரிசல்ட் வந்து பசங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஆண்டவருடைய உதவியோடு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ண பேட்ச் வந்து அவங்க வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ், மற்ற எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இது கத்தர் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை ஒரு ப்ரொஃபஷனில் ஆண்டவர் வைத்தார். இப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல. ஸோ அப்போது தான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு ஆர்மியில். அந்த ரெக்ரூட்மெண்ட்க்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியிருந்தாள், இதை அப்ளை பண்ணி பாரு இதனால் என்ன அப்படின்னு. ஸோ அப்ளை பண்ணப்போ ரிட்டர்னுக்கு கால் லெட்டர் வந்திருந்தது. போய் எழுதுனா எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இது என்ன ஆர்மி எப்போதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டு ஒரு ஹோப்பும் இல்லாமல் வீடு திரும்பிட்டோம். அப்போ தான் வந்து ரிசல்ட் ஈவினிங் வருது. ஈவினிங் ரிசல்ட்டில் பார்த்தா இது ரிட்டன் எக்ஸாமில் யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி, இது இவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆனால் செலக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருந்தப்போ அடுத்த இன்டர்வியூ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்டர்வியூவில் பார்த்தோன்னா, ஆனால் எனக்கு அங்கே வந்து டஃப் இல்லை. இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் எல்லாம் எனக்கு நான் என்ன டீச் பண்ணணும் அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்டப்போ, அதே போல் ஜிகே எனக்கு தெரிஞ்ச க்வெஷ்சன்ஸ் தான் கேட்டாங்க. அப்போ எனக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது, இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டேன். அடுத்து மெடிக்கல், மெடிக்கலில் போகும்பொழுது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு பக்கத்து ரூம் அவங்க எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டயட்டில் இருந்தப்போ கடைசியில் பார்த்தா ஹீமோக்ளோபின் எங்கள் ரெண்டு பேருக்கும் கம்மியாயிடுச்சு. அப்போது ஐயோ, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எங்களை சரி பண்ணோம். அடுத்து இந்த எக்ஸாம் வந்துச்சு மெடிக்கல்லையும். பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஹெச்பி, எந்த பிரச்சனையுமே இல்லை, மெடிக்கல் ஃபிட்டு எல்லாத்துலேயும். அப்போ மூணுத்துலேயும் செலக்ட் ஆகிட்டு ஆர்மியில் வந்து யார் செலக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ள நிறைய குழப்பங்கள், ஏன்னா நாங்கள் இப்போது ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணோன்னா நான் ஒரு நர்ஸாக வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன், ஒரு லெக்சரர் இல்லை. எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஒரு டவுட்டோடே இருந்தேன். ஆனால் ஒரு அடையாளத்தை மட்டும் வச்சுருந்தேன், பாஸ்டர் மட்டும் சொன்னாருன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். அப்போ தான் எல்லோருமே சஜஸ்ட் பண்ணாங்க, நீ போய் ஜாயின் பண்ணு. நான் யார் பேச்சையும் கேட்கல. கடைசியாக நான் போயிட்டு பாஸ்டரை மீட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போது பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் மேம். பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நான் அதில் உறுதியாயிட்டேன், சரி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு போய் எனக்கு போஸ்டிங் வந்தது டெல்லி. இங்கே டெல்லின்றனால அக்கா பெரியக்கா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு இங்கேயே நீ நல்லா தானே இருந்த கர்நாடகாலேயே, நல்ல சாலரி, எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு நீ டெல்லி போகணும் அப்படின்னு. ஆனால் அக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ கிளம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆனால் இதுக்கு இடையில் வந்து நிறைய தடைகள். அதனால் அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். கிளம்ப போகிற நேரத்தில், கடைசி நேரத்தில் நான் வந்து பியூரோலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பியூரோ க்ளோஸ் பண்ணுறேன். மேலேருந்து சூட் கேஸ், ஹெவியான சூட் கேஸு என் மேலே விழுந்துருச்சு. ஆனால் மேலே விழலை, ஆண்டவருடைய கிருபை. அது கிளம்ப போகிற நேரத்தில் விழுந்திருந்தால் முதுகில் விழுந்து நான் அடிபட்டு ஏதாவது ஆயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என் மேலே விழாமல் அந்த சூட் கேஸ் தள்ளி விழுந்துருச்சு, ஹெவியானது. ஸோ ஆண்டவர் என்னை அப்படி காப்பாற்றினார். அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் போய் டெல்லி போனோம். என்னை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய தம்பியோடு நாங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆண்டவர் சொன்ன அது ப்ராஃபஸி படி உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கேன்னு சொன்னார். அதே போல் நார்த்தில் நீ ஊழியம் செய்வாய் அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நான் போய் ஜாயின் பண்ணேன். அதே போல் அங்கே உடனே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நர்சிங் வந்து எனக்கு பிடிக்காது, பெட் சைடு அதை வேலை பார்க்குறது பிடிக்காது. அப்போ அதுக்கு முன்பே ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இது வந்து உன்னதமான வேலை. பாஸ்டர்ஸ் கூட நுழையணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நுழைய முடியாது, பெர்மிஷன் வாங்கணும், பல ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் ஜெபிச்சு பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்கணும். அது போல் வந்து நிறைய கைடன்ஸ் ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போது அதன்படி வந்து செய்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் வந்து சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அங்கே வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆண்டவருடைய வார்த்தைகள், நான் ஆண்டவரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், சொல்லி விடுதலை ஆவாங்க. நிறைய இந்த நோயிலிருந்து சுகமாவாங்க. சில பேர் மறிக்கவும் தருவாயில், மறிக்க போகிற நேரத்தில் கூட வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது என்ன கான்செப்டுன்னு, ஆனால் நான் சொல்லிடுவேன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மரணம் உறுதி, ஆனாலும் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மரித்த நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க வந்து பரலோகத்தில் பரதேசில் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து எங்களுடைய கொலீக்ஸுக்கும் வந்து நான் ஆண்டவரை குறித்து நான் பேசினேன். அப்போது அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உள்ள ஒரு ஃபெலோஷிப் ப்ரேயர் டீமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து 12 வருட ஸ்திரீ எப்படி வந்து பெரும்பாடுனால வந்து அவஸ்தப்பட்டு ஆண்டவருடைய ஆடையை தொட்டு குணமானாங்களோ, அதே போல் எங்கள் கொலீக் ஒரு பொண்ணு அப்படி தான், அவங்களுக்கு பெரும்பாடு இருந்தது. ஒரு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அதிலிருந்து விடுதலை ஆனாங்க. இன்னொரு பொண்ணு, ஒளி தான் வந்து கடவுள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஜீசஸ் தான் உண்மையான கடவுள். நானும் இன்னொரு பொண்ணு ஹேமான்னு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நாங்கள் சொல்லுவோம், அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நிறைய முறை எங்கள் கூட இந்த ஃபெலோஷிப் ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கம்பல் பண்ணோம், நீ வந்தே ஆகணும். அந்த வந்து அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்க வந்தோடனே பேச ஆரம்பித்தோம். அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் ஒளி தான் வந்து கடவுள், லைட்டு தான் கடவுள், ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, ஆண்டவர்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு, ஏதோ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், அந்த ஒளியை படைத்ததே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே, அந்த கண் முன்னாடி ரட்சிப்பை நாங்கள் பார்த்தோம். அப்படியா? உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகத்தை பெற்று அவங்க வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, உடனே இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பாட்டு பாடுறாங்க. ஒரு வித்தியாசம், இது போல் நாங்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு டீமாக சேர ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய. அதே போல் ஷைனின்றவங்க ஆர்சி கிறிஸ்டியன் அவங்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஜெபிக்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னு எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாஸ்மின் அவங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அது அடுத்து இன்னொரு மேம் மேத்யூன்னு அவங்க டியூட்டி மேட்ரன், அவங்க அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தார் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. அப்போது வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மேமோட ரூமுக்கு போய் பார்க்க

இது வந்து தேர்ட் அட்டாக்கை கண்டிப்பாக மறிச்சிருவாரு அப்படின்னு இது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆனால் ஆண்டவர் அவரை பிழைக்க வைத்தார். இப்போது இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களே எங்கள் ஃபெலோஷிப்பில். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஆர்என்ஆர் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் உள்ள நர்சிங் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபெலோஷிப் ப்ரேயர் வச்சு நாங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எங்கள் மத்தியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் எனக்கு வார்டு வந்து நான் கேட்பேன், எனக்கு இந்த வார்டு கொடுங்க ஆண்டவரே, அந்த வார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் நான் என்ன வார்டு கேட்குறேனோ அந்த வார்டு கொடுப்பாரு. அப்போது கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வார்டு கொடுக்கணுமோ கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு வந்து டெம்ப்ரரி டியூட்டியாக போட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி, என்னன்னா ஒரு ஜூனியர் எப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் டிடி கிடைச்சது அப்படின்னு. அப்போது எனக்கு அப்போ தான் ஆண்டவரை இன்னும் புரிய ஆரம்பிக்கிறேன். அப்போது நம்ம கேட்குறது வந்து சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உன்னதமான இடத்துல இன்னும் கொடுப்பாருன்னு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள போய் நான் டிடி பண்ணதில் ஆண்டவர் ஒரு எல்லார் முன்பும் என் தலையை உயர்த்தினார். ரொம்ப வந்து அற்பமாக நினைச்சாங்க, இவங்க வந்து எம்எஸ்சி ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை தூக்கி நிறுத்தி என் தலையை உயர்த்தினார். அங்கே போயிட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே டியூட்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலையில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போது அவங்களும் சொந்தக்கார டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, அதோடு ஹார்ட் ஃபெயிலியரும் ஆயிடுச்சு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 25% தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளவங்க சர்வைவ் பண்ணவே முடியாது அப்படி இருக்குன்னு சொல்லவும். அப்போ நான் எனக்கு உயிருக்கு கேரண்டி இல்லைன்னொன்னே அந்த இடத்துலே நான் அழுதேன். அப்போ தான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி, அம்மா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, ஆண்டவர் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஹீல் பண்ணுவார், குணப்படுத்துவார், எனக்காக நீ ஏற்றுக்கொள்ளு, ஏன்னா நான் அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ மேரேஜ் ஆகலை, இப்போ நீ இல்லைன்னா நான் வந்து அனாதை ஆகிடுவேன், என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்காக நான் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ரெடியானாங்க. பேச முடியல, நான் பேசுகிறதே அவங்களால அதிகம் தெளிவாக கேட்க முடியல, ஏன் அந்தளவுக்கு அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. அப்போது நான் வந்து சொல்கிறேன் அம்மாட்டேம்மா, நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு. எனக்கே டென்ஷனில், நானே ஒழுங்காக சொல்ல வரமாட்டேங்க, ஆண்டவரே எனக்காக என் மகளை, அதாவது என் மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண எனக்கு டென்ஷனில் வரவே மாட்டேன்ச்சு. ஆனால் உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அம்மாவை பலப்படுத்தி அவங்களே சொல்லிட்டு, ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக என்ன நீங்கள் குணப்படுத்துங்கன்னு 3 முறை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை, அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்டு அவங்க வந்து 3 நாளையில் இறந்துருவாங்கன்னு வென்டிலேட்டரில் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் அப்படி இருந்த அவங்களுக்கு வந்து ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிக்காக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது, அவங்க குணமாகி வராங்க. ஆனால் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இங்கே நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் டியூட்டி பார்க்குறேன், என்னால் வர முடியாது, எனக்கு பெர்மிஷன் இல்லை, அட்லீஸ்ட் 2 மந்த்ஸாவது வந்து டியூட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க எனக்கு லீவ் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த வேலையில் இடையிடையே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், அம்மாக்காக நிறைய ஜெபிச்சு ஆண்டவர் வந்து அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. அடுத்து எங்களால் வந்து அதிக செலவு பண்ண முடியலன்னு ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஜாயின் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் நோட் வாங்கிட்டு அங்கே போய் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் எல்லா செக்கப்பும் திரும்ப ஆர்மியில் வந்து செக் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, ஆனால் உண்மை, அவர் எழுதின ரிப்போர்ட் உண்மை. ஆனால் அங்கே போனால் எல்லாமே நார்மலாக இருக்குது, சிஓபிடி அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி ஹார்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்கே அப்படின்னு எல்லா செக்கப்பும் ஹெட் டு ஃபுட் பண்ணி
சரி வந்ததுக்காக ஒரு 10 days இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாங்க. இதுக்கிடையில் நானும் வந்து இந்த டீ

0: முடிச்சுட்டு டெம்பரரி டியூட்டி முடிச்சுட்டு அப்போதான் வந்து நைட் டியூட்டி பண்ணிட்டு தான் நீ போகணும்னு. ஏன் அவன் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா அம்மா வந்து மரிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால. அப்போ ஏதாவது நடக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க போகணும் லீவில் அப்படின்னு. ஏன்னா போனதுக்கப்புறம் லீவை முடிச்சுட்டு திரும்ப பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவே தரல. அப்போதான் வந்து அம்மாவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க குணமானதுனால லீவு வந்து அவங்க தரவே இல்லை. நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்னாவது இந்த லீவில் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், அதுவும் பண்ணலை. அப்போ கடைசியாக அவங்களே சொல்கிற அந்த நாளில் வந்து நான் கிளம்பி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா என்னுடைய வரைக்காக ரொம்ப காத்திருந்தாங்க, எப்போ நான் வந்து என் மகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் போய் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக சரீரம்லாம் மெலிஞ்சி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அப்போது அது பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு குஷியாக இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அடுத்து சரி நம்ம ரெஸ்ட் எடுக்க போகலான்னு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அம்மாவால் கொஞ்சம் அடி கூட எடுத்து வைக்க முடியாதான். நான் மேலே வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் படுத்து தூங்குற ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா மேலே ஏறி வந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. அவங்க கூட 2 மந்த்ஸ் லீவில் இருக்கும்போதே அவங்க திரும்ப பழையபடி அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. எல்லாமே குணமாயிடுச்சு. அப்பாவும் சொன்னார், முன்னெல்லாம் கொஞ்சம்தான் சாப்பிடுவாங்க, இப்போ திரும்ப நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நடக்கிறாங்க, எல்லாமே சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார் எங்கள் அம்மாவுக்கு. மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாங்க எனக்காக. அப்போது இந்த வேலையில் தான் வந்து நான் இது 2011 நடந்தது. 2011 அப்புறம் எனக்கு வந்து மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்மியில் 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட், அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதுனால அவங்க வந்து மேரேஜ் டிலே பண்ணாங்க. அப்புறம் 2012 வந்து திரும்ப வந்து மேரேஜ்க்கு வந்து அலைன்ஸ் தேட ஆரம்பித்து 2012 எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஏற்கனவே வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தபடி அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அப்போது அதன்படியே வந்து அவங்க சம்மதத்தோடு நான் வந்து நான் கிறிஸ்டியனை தான் மேரேஜ் பண்ணேன். நான் ஏற்கனவே ஜெபத்தில் வைத்திருந்தேன் என்னென்ன வந்து அவங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கணும்னு எழுதி வச்சபடி அதே போல் தான் என்னுடைய கணவர் இருந்தார். அவருக்கும் என்ன பிடிச்சது, நானும் அவரை பிடிச்சி நாங்கள் மேரேஜ் பண்ணோம். இப்போ எங்கள் அம்மா குணமானதுக்கப்புறம் அடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, சரி அக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இனி நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க, அம்மாவுக்கும் உடம்பு முடியல, நீ மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது கிறிஸ்டியனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட உறுதியாக இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப அழுதார், நான் கிறிஸ்டியன் மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போவேன், நீ ஹிந்து மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் ஏற்கனவே ஒரு ஆண்டவர்கிட்ட சரி அப்பா அம்மாவோடய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க இதுக்கு ஒத்துக்காததுனால ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள். நான் நினச்ச மாதிரி விக்கிரகத்து முன்பு வந்து தாலி கட்ட விடாமல் அவங்க அமைச்சர் கே நேரு வந்து தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் நடந்தது. ஸோ கர்த்தர் இவ்வளோ இந்த மேரேஜ் விஷயத்தில் எனக்கு கிருபை பாராட்டினார். என் கணவர்கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அதை ஒரு பொருட்டாக என்னெல்லாம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி அதிகம் வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்போது நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க விளக்கு கொடுத்துற காரியங்களோ இல்லை நாங்கள் பூஜை அந்த மாதிரி காரியங்கள்லேயும் வந்து நான் செய்ய மாட்டேன். அப்போது என் கணவர் வந்து இதை அறிந்ததுனால அவர் இந்த விஷயத்துக்கு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டார், என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் வந்து நான் விக்கிரக கோயிலில் என்னை வணங்கும்படிக்கு அவர் இதுவரை என்னை கம்பல் பண்ணதில்லை. ஸோ அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு கூடான கொடி நன்றி. அதே போல் நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்தது. ஆனாலும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாகத்தான் ஒரு மனமாக எப்படியாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி ஒரு மனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெல்லியில் தான் இருந்தோம். அப்போ டெல்லியில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை. அப்போது அதுக்கு முன்பே நாங்கள் ட்ரை பண்ணி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கேட்டுப்போம், அவங்க வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் வந்து மருத்துவத்தை நம்புகிற அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மறந்துட்டாலும் கூட, ஐயோ இந்த டேப்லெட் போடலன்னா அது ஒரு சத்து மாத்திரை தான், இது போடலன்னா நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு மாத்திரை மேலே ஏன் நம்பிக்கை வைக்கிற, நீ என் மீது விசுவாசமாய் அப்படின்னு. நான் ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னுடைய மகனை குறித்து நான் வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். எல்லோருமே அங்கே எங்கள் அம்மா எங்கள் அக்காங்க எல்லாம் வராங்க. அதில் ரெண்டாவது அக்கா மட்டும் அந்த தரிசனத்தில் அவங்கள நான் பார்க்கலை. அதே போல் தேவதர்ஷன் என் பையனுடைய பேர், அந்த மகனை வந்து நான் வந்து தோளில் போட்டு வச்சுட்டு நான் சொல்கிறேன், இவன் வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை வந்து பர்த்டே ஒரு 1 இயர் பேபி மாதிரி இல்லாமல் குட்டியாக நான் வந்து அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். இவன் சொல்கிறனால எனக்கு ஓகே பையன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தோன்னே அந்த குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்து மற்றவர்கள்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அவமானத்தின் மத்தியில் ஒரு தரிசனம் வந்தது என்னை பலப்படுத்தினது. அப்போது அந்த தரிசனம் பார்த்தேன், அந்த அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அடுத்த ஆண்டவர் பையனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தரிசனம் பார்த்த 2வது மாதத்துலேயே வந்து எனக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து குழந்தை வந்து 2014 வந்து குழந்தை பிறந்தது. என்னுடைய மகன் பெயர் தேவதர்ஷன், என்னுடைய கணவன் பெயர் ஹரிபாஸ்கர். இப்போ டெல்லி போஸ்டிங்கை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து லக்னோ போனோம். அங்கேயும் அதே நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பீடியாட்ரிக் வார்டில் அதிகம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஒரு ஹோப்பே இல்லாமல் அது மறிச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல், மூச்சு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சின்ன பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கிறனால டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அப்படின்னு. அதே போல தான் அந்த குழந்தை திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிறைய டாக்டர்ஸ் தான், அவங்க தாத்தா டாக்டர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட அழறாங்க, மேம் இந்த குழந்தைய காப்பாற்றுங்க, எனக்கு வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னாலலாம் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு குழந்தை கண்டிஷன் என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னேன், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால முடியும், நீங்கள் அவரை நம்புறீங்களா, நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஆமாம் மேம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடாது, எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அட்டெண்டர்லாம் இருந்தால். அப்போ அவங்கள வெளியில் அனுப்பிவிட்டு உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த குழந்தைக்கு வந்து இன்டுபேட் பண்ணுறதுக்கு அந்த டியூப் உள்ளே போகிறதுக்கு இடத்துல வந்து வீக்கம் ஆயிடுச்சு, இன்டுபேட்டே பண்ண முடியல, குழந்தை மரண ஒரு நிலைக்கே போயிடுச்சு, ப்ளூயிஷ் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் ஒன்றும் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ தான் அனஸ்தட்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட்டா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் இன்டுபேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க வர டிலே ஆகுது. ஆனால் ஆண்டவர் கிருபைனால அவங்களும் வந்துட்டாங்க. குழந்தை ஆல்மோஸ்ட் மரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அவங்க அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இது ஸ்பாசம் இருந்த அந்த இடத்துல, வீக்கம் இருந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி உடனே இன்டுபேட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்த உடனே ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அந்த மரிக்க இருந்த அந்த குழந்தைய உடனே வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் சுகம் கொடுத்தார். மீண்டும் ஹார்ட் பீட் வருது, மூச்சு இது SPO2 சொல்லுவாங்க, ஆக்சிஜன் லெவல்லாம் நார்மலுக்கு வருது. அப்போது வென்டிலேட்டரில் இருந்தது அந்த குழந்தை ஒரு 5 நாள் தான் வந்து இருந்தாங்க வென்டிலேட்டர். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் ஹூடில் வச்சாங்க, அடுத்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் உடனே டிஸ்சார்ஜ். ஒரு ஹோப்போ இல்லாத அந்த குழந்தைய ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். அப்போ அந்த டாக்டர், அவங்க தாத்தா டாக்டர், அவர் சொன்னார், மேம் இந்த குழந்தை வந்து உயிரோடு வந்ததுக்கான காரணமே வந்து ஆண்டவர் தான், நீங்கள் கூடவே இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜெபிச்சிங்க அப்படின்னு. நான் ஜெபிச்சால கர்த்தர் வந்து உங்கள் குழந்தைக்கு சுகம் கொடுத்தார், அதை நீங்கள் வந்து விசுவாசத்தோடு எப்போதும் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் பல அற்புதங்கள், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்தது நான் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ போஸ்டிங் வந்தது, அங்கே 3 வருடம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த 3 வருடம் இருந்தப்போ அதே தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணேன். அநேகருக்கு ஜெபிச்சு அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் மும்பை போஸ்டிங் வந்தேன். மும்பையில் வந்தப்போ தான் வந்து எனக்கு இதுவரை வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாத எனக்கு ஆவியானவருடைய கிருபையினால் எவ்ரி சண்டே வந்து 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போது நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறதுக்கு அது வந்து வாய்ப்பாக இருந்தது. அப்போது என்னுடைய கணவர் வந்து டெல்லியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து இடையிடையே வந்து எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது பையனை வந்து மும்பையிலே அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம். அப்போது ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நான் வந்து ப்ரேயர் லீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மும்பை வந்து ஒரு சபையோட ஐக்கியமாகி அந்த சபையில் வந்து என்ன ஜெபம் வந்து நடத்தும்படிக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். இது வந்து கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், ஏன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய சபை. அந்த சபையில் வந்து ஆர்மியில் நாங்கள் வந்து வந்து போஸ்டிங் வந்து வந்து போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட எனக்கு இந்த காலேஜ் ஆஃப் நர்சிங் மும்பையில் வந்து நான் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆர்மியில் வந்து ஒரு கிளினிக்கலில் இருந்துட்டு லெக்சரராக கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஆண்டவருடைய கிருபை தான். அப்போது ஆண்டவர் என்னுடைய தலையை அந்த இடத்துல உயர்த்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் தொடர்ந்து இன்னும் நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மும்பை பாஸ்டர் வந்து சொன்னார், நீ ஒரு கோர்ஸில் வந்து சேர்ந்து கொள்ளும்படிக்கு. அப்போது சர்ச் பிளான்டிங் கோர்ஸில் வந்து லெவல் 1 நான் வந்து சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அசைன்மெண்ட்டு நம்ம ஒர்க்கு போயிட்டு அசைன்மெண்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆண்டவர் உதவி செய்தார் நாம் வந்து அதை டைமுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நான் வந்து நான் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சையோடு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது கூட ஜெபிச்சிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை மும்பை போஸ்டிங் மூலம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நான் இருந்தேன். அசைன்மெண்ட் சப்மிஷன் எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் என்னை முதலிடத்தில், அவர் தான் வந்து ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் நடத்தி அது ஃபஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கு உதவி செய்தார். ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக கூடான கூடி நன்றி. அதுக்கப்புறம் நான் எனக்கு தேஜ்பூர் போஸ்டிங் வந்தது. இந்த தேஜ்பூர் போஸ்டிங்கில் வந்து எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்னா நான் அதுதான் என்னுடைய ஆர்மியில் வந்து லாஸ்ட் 10 இயர். இந்த நேரத்தில் வந்து பொதுவாக ஹோம் போஸ்டிங் தான் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோருமே என்கரேஜ் பண்ணாங்க, நீ வந்து ஹோம் போஸ்டிங்க்கு கேளுன்னு. அப்போது நான் வந்து இது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஆண்டவர் இடத்துல கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் செய்யணுமா உன் சித்தம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தெளிவாக பேசினார். அப்போது உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேஜ்பூர் ஆண்டவருடைய சித்தம்னு அறிஞ்சு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்போது அங்கே போய் தேஜ்பூரில் எனக்கு அங்கே இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய முன்னேற்றங்கள். வெறும் வந்து ப்ரேயர் லீடிங் மட்டும் நடத்திட்டு இருந்த எனக்கு அங்கே வந்து மிஸ்ஸா என்ற இடத்துல அங்கே ஆண்டவர் சபையில் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போது இது வந்து இங்கே அஸ்ஸாமில் லேடிஸ் வந்து ஒரு புல்பீட்டில் நின்று பேசுகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் வந்து அரிதான ஒரு காரியம். நான் ஆண்டவருடைய கிருபனால் அதை பாஸ்டரே கொஞ்சம் தயங்கினார் ஆண்டவர் சொன்னப்போ. அப்போ ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி அவங்கள ப்ரீச் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்து அங்கே வந்து பல டாப்பிக்கில் வந்து பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள், அபிஷேகத்தில் முன்னேறி செல்றதுக்கு அந்நிய பாஷையின் வரங்கள் இன்னும் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே இன்னும் ஆண்டவருக்கு என்று நிறைய வந்து செய்யணுன்றக்காக நிறைய வந்து சுவிசேஷத்திற்கென்று கவுன்சிலிங் அது போன்ற காரியங்களுக்கு என்று என்னை எடுத்து பயன்படுத்தினார். அங்கே எனக்கு அந்த தேஸ்பூரில் வந்து எனக்கு நல்ல டைம் கிடைச்சது, பேஷண்ட்ஸோடு நேரத்தை செலவிடுறதுக்கு, அப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதும், அதன் மூலம் அவங்க அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றுக்கொள்வது இப்படி வந்து அதிகமாக நடந்தது. அதே போல் என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய காரியங்கள்லேயே நான் முன்னேறி போகிறதுக்கு உதவி செய்தார். அது குறிப்பாக பிசாசுகளோடு எப்படி எதிர்த்து போராடுகிற காரியங்கள் அப்படின்ற அது எல்லாமே எனக்கு ஆண்டவரே வந்து எனக்கு முழுவதும் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அது வேறு பிரித்து எடுத்திருந்தார். தேஜ்பூரில் என்னை மட்டும் தனிமையாக வைத்திருந்து அங்கே ஜெபத்துக்கும் வேலைக்கும் தான் நேரம் கொடுத்தேன் அதிகம். அப்போது நான் எனக்கு வந்து அந்த நேரங்களில் எனக்கு ஆராதனையிலே இன்னும் நல்ல பலப்படுறதுக்கு உதவி செய்தார். அங்கே தான் வந்து பாடல்கள் இன்னும் நல்லா பாடவும், ஆண்டு முன்னாடி சினிமா பாடல்களே அதிகம் பாடிட்டு இருந்த என்ன ஆராதனை பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாவற்றையும் நல்ல வந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து துதிக்கும்படிக்கு எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஆர்மியில் உள்ள டென்யூர் முடிய போகிற நேரம், நான் வந்து ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. அதாவது நிறைய பிரிவினையின் ஆவி, வன்கன் ஆவி, பொறாமையின் ஆவி வந்து பிரச்சனை, கணவன் மனைவியை பிரிக்கணும் அப்படின்ற நிறைய காரியங்கள் நடந்தது. ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இதற்காக நீ நிறைய ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அதிகமாக ஒரு 50 நாள் எனக்கு கொடுத்துருந்தார். லீவு நாளில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து மற்ற நாட்கள் இன்னும் நல்ல ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போது அந்த கட்டுக்கள் எல்லாம் வந்து அவிழ்க்கப்பட்டது. அப்போது எங்களுக்குள்ளே செயல்பட்ட அந்த பொறாமையின் ஆவி, பிரிவினையின் ஆவி எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய உதவியோடு நான் வந்து இந்த தேஜ்பூர் போஸ்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு நான் மீண்டும் வந்து நான் தமிழ்நாடு வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்லாமல் தேஜ்பூரில் வந்து இன்னும் அங்கே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கேயும் அதே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடரும்படிக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டு என்னுடைய வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வீட்டின் தேவை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பணம் வந்து அதை வச்சு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அரிதான காரியம். ஆனால் ஆண்டவருடைய உதவியோடும் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கும் மேலே வந்து ஒரு ஜெப வீடு போல் கட்டுறதுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதில் தேவைகளை வந்து ஆண்டவர் யாரிடத்தையும் நீ கேட்கக்கூடாது, லோனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். நானே இந்த தேவையை சந்திப்பேன். அப்போது எனக்கு அந்த ரிலீஸ் மூலம் அதில் வைத்த பணத்தை வைத்து நான் வந்து வீடு கட்ட ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் இப்பொழுது வந்து எனக்கு அந்த ஆர்மியில் இருந்து என் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறது பார்க்கல, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அதிக நேரம் என் குடும்பத்தோடு செலவிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. அப்போ தொடர்ந்து இன்னும் வந்து எங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் இன்னும் நல்ல ஐக்கியம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி. இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இயேசு தாங்க உண்மையான தெய்வம். எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனைகளா, இல்லை என்ன வேதனையாக போராட்டங்களாக இருக்கட்டும், அதை இயேசுவை நீங்கள் தேடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் கூட்டிங்கன்னா போதும், அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுப்பாருங்க. எனக்கு எப்படி வந்து விடுதலை கொடுத்தாரோ, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த என்னையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே போல் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து அவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இது உண்மை, இதற்கு நானே சாட்சி. இவ்வளோ நேரம் என் சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
1: பரிசுத்த ஆவியே, வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

18 நூற்றாண்டின் இறுதியில் பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட மன்னர் தான் நெப்போலியன் போனபார்ட். சாதாரண ஒரு போர் வீரனாக தன்னுடைய பணியை ஆரம்பித்த நெப்போலியன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கடின உழைப்பினாலே படை தளபதியாக மாறினான். தன்னுடைய படை வீரர்களை மிகவும் நேசித்தான். அவர்களில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்து வைத்திருந்தான். அதுபோலவே படை வீரர்களும் நெப்போலியனை மிக அதிகமாக நேசித்தார்கள். ஒருமுறை தன்னுடைய படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நின்றபொழுது ஒரே ஒரு போர் வீரன் மட்டும் சற்று தலை குனிந்தவனாக நின்று கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு, உனக்கு சுகமில்லையா, ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த வீரன், அப்படி ஒன்றுமில்லை என்று கூறினான். அப்பொழுது நெப்போலியன், உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் நெப்போலியன் என்று பதில் சொன்னான். அப்பொழுது நெப்போலியன், ஒன்று உன் பெயரை மாற்றிக்கொள், அல்லது நெப்போலியன் போல நம்பிக்கையுள்ளவனாக தைரியம் உள்ளவனாக உற்சாகம் உள்ளவனாக நிற்க வேண்டும் என்று கூறினார். அதாவது, எய்தர் யூ சேஞ்ச் யுவர் நேம் ஆர் யுவர் கேரக்டர், ஒன்று பெயரினை மாற்று, இல்லை என்றால் உன்னுடைய குணநலனை மாற்று என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் மிக மிக முக்கியமானது. பெயர் அந்த மனிதனுடைய குணநலங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்று பலருடைய பெயர்கள் அர்த்தமற்றதாய் காணப்படுகிறது. முக்காலங்களில் தங்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறந்த பெயர்களை பெற்றோர் தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். ஆனால் இன்று பல சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு தங்களுடைய பெயரினுடைய அர்த்தம் தெரியவில்லை. உங்கள் பெயர் என்ன, ஏன் உங்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? உங்கள் பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள், அல்லது உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய குணநலனுக்கு ஏற்ற பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி, அவர் என்றென்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இனியாவது நம் பெயருக்கு ஏற்றாற்போல் வாழ்வோமா?